ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நிகழ்ந்த வேளையில் மேலும் அதற்கு முடிசூட்டி விட்டு சென்றார் ராஜராஜன் வழக்கறிஞர். தர்மபுரியிலிருந்து வந்திருந்து அழகாக நிலம் என்ற பதத்தை கொண்டு எத்தனை கருத்துக்களை தெரிந்த தெரியாத அறிந்த அறியாத தேவையான கருத்துக்களை எல்லாம் புகுத்தி விட்டு சென்றார். குறுகிய நேரத்துக்குள்ளே மிகவும் சிறப்பாக தமிழிலே உரையாடி கொண்டு எத்தனை கருத்துக்களை தெரிந்த தெரியாத அறிந்த அறியாத தேவையான கருத்துக்களை எல்லாம் புகுத்தி விட்டு சென்றார். குறுகிய நேரத்துக்குள்ளே மிகவும் சிறப்பாக தமிழிலே உரையாடி எங்களை எல்லாம் அசத்தி இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு சிகரம் பூட்டியது போன்று இருந்தது. சிறப்பாக இருந்தது ராஜராஜன் நீங்கள் கேட்ட பாடல். அந்த பாடலும் அந்த நிலத்தை தழுவி வருகின்ற பாடலாக வருது. நிலமென்றால் என்ன, எப்படிப்பட்ட இத்தனை கருத்துக்களை புகுத்தி விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியில் ரிதம் என்ற திரைப்படுத்த பாடல்தான் தனியே தன்னம் தனியே என்று பாடுகிற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். இதோ நாங்களும் உங்களோடு தனியே விடாமல் நாங்களும் இணைந்து கேட்கின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உயிர் இனங்கள் எல்லாவற்றுக்கும் அருமருந்தாக உள்ள தேன் என்பதை உற்பத்தி செய்யும் பூக்கள், பூக்களை பற்றி அழகாக இனங்களை பற்றியும் வாசனைகளை பற்றியும் தேவைகளை பற்றியும் பூவை பற்றி பலவிதமாக பேசி மகிழ்ந்த தர்மபுரி சாந்தினி, சாந்தி நீங்கள் தந்தீர்கள் ஒரு பாடல், பூவே பூச்சூடவா என்ற திரைப்படத்திலிருந்து பூவே பூச்சூடவா என்ற பாடலை கேட்டீர்கள் அல்லவா. இதோ இன்றைய நிகரத்துக்கு பூச்சூடுவது போல், இன்றைய நிகழ்ச்சிக்கு பூச்சூடுவது போல் அந்த பாடல் காற்றலையிலே.

அன்புக்கினிய உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் காதுக்கினிய கீதங்கள் சொல்லோடு பாடல் நேயர் விருப்ப பாடல்களாக. இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து சென்று காற்றலே கலந்து சிறப்பித்த உறவுகள் தங்கள் மனசிலே பதிந்த பாடல்களை அழகாக சொற்பொழிவு ஒன்று என்று இத்தனை கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு சென்றீர்கள். வாழ்த்துக்களை கூறி ஒரு ஆரோக்கியமான இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவேற்றிக் கொண்டு செல்லும் வேளையிலே இந்த பாடல்களையும் கேட்டு முழுமையடைய வைத்திருக்கின்றீர்கள். ஒலித்த பாடல்கள் அத்தனையும் தித்திக்கும் தேனான பாடல்கள் என்று கூறி மீண்டும் இப்படியான நிகழ்விலே நாங்கள் சந்திப்போம் மகிழ்வோம் என்று கூறி காற்றலையில் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல் நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடல். காதல் கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வழமை போல இன்றும் ஞானசேகரன் கேட்கும்

0: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
1: வணக்கம் என் அன்பர்களுக்கு, இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
2: என்ன
3: என் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு பிகரை
2: பாக்குறேன்.
3: அதெல்லாம் வேணாம்பா, அந்த பொண்ண பார்த்து பிடிக்கலங்கிற.
2: பிடிக்கல ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்க. என்ன
3: உனக்கு தாண்டா அது வார்த்தை? எனக்கு வாழ்க்கை. தர்மபுரி மாப்பிள்ள.
4: என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா
3: அவங்க ரெண்டு பேரும் அயல்நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணு கூப்பிடுங்க மாமோய், அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம்
4: காரி துப்ப எவ்வளவு கொடுப்ப?
3: 50,000.
4: வாங்கி அரைஞ்சா 1,00,000 கொடுக்குறேன்.
3: வாங்கி விடு.
4: 1,00,000 ரூபாயா?

0: பேசு பேச பார்த்து பேசு.
1: சரி சரி. பொண்ண எனக்கு
2: பிடிச்சிருக்கா.
0: அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ண வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், அத மாத்தி சொல்லிட்டான். டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா.
1: 100,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பாரு, சின்னவேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுர மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு.
0: லட்டா? அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாயம ஒட்டி
1: வச்சிருக்கேன். பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா.
0: யார் இவனா?
1: இளமையான அம்மா.
0: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
1: சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு.
0: உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதுனா பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டப்போ.
1: போறதுதான் போறேன், போறதுக்கு முன்னாடி உன்ன பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன்.
0: வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல.
1: நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்த அப்ப இவன் வந்து என் கையில 10,000 குடுத்துமாமா. உங்க பொண்ண புடிக்கல நல்ல வேலை, கேட்காம நான் பாட்டு போயிருந்தேன்னா இப்படி மும்முன்னு ஒரு அத்தையும் ஒரு பொண்டாட்டியும் எனக்கு கட்டிடாது இல்ல. வர்த்தா
0: என்ன பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிள்ளிட்டு போறா. அப்ப ஏங்க இது?

0: ஏற்கனவே பிஞ்சு போய் தாண்டா இருக்கு.
1: இது என்னன்னு தெரியுதா?
0: உன் புருஷன் தலைமுடியா? சரிங்க காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும்.
1: செட்டி என்னது?
0: அப்ப என்னது
1: இந்த ஜட்டி?
2: என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கையே நானே ரினியூவல் பண்ணி தரேன்.
0: ஏண்டா ரினியூவல் பண்றதுக்கு? என் வாழ்க்கையில எஃப்டிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு.
2: பஸ் பஸ் பஸ் ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலன்னா என் மனசாச்சு என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த பொண்ணை உங்க கூட நான் செட்டி இருக்கேன். ப்ளீஸ் பஸ் பஸ் பஸ் ப்ளீஸ் பஸ்.
0: ரொம்ப கெஞ்சுறானே. நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச, இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும்.
2: எப்படி பஸ்?
0: அப்படி ஒரு புது சீன்.
2: புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பஸ்.
0: கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல
2: வச்சிருவான்.
0: நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பிடிச்சிட்டு உருடு ஓடிடுற. நான் உடனே உன துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரி கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன்.
2: எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கே பாஸ். நானே ஒரு அஞ்சாவது தடவை பண்ணிட்டேன்.
0: எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன் பண்ணும் போது புதுசா இருக்கும்.
2: என்ன
0: பண்றியா?
1: இப்பதான்
0: மாமா அசிங்கப்படுத்த கூடாதுன்னு. இப்ப மாமா பண்ற ஆக்சன் தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை.
2: புரிய
0: நீயே செக் பண்ணிக்க.

0: உன் டைம் வீட்டுக்கு சொல்ல.
1: பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஆறு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கா.
2: நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்தம் 346,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல. நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட்
3: கேப்பியாண்டா.
2: சொல்லு.
3: எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 346,264 ரூபாய் போயிட்டு இருக்கு.
4: இங்க இருந்து ஸ்டேட் ரூட்ல போனா தண்ணி தட்டு வருமா?
5: இப்ப அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது?
4: அங்கே இருந்து யூ டர்ன் பண்ணுமா?
2: நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றபடி நீ செய்.
3: தனலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா?
2: 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு உடனே.

0: போறாங்க. இந்த பாட்டு சுடுகாட்டு வரையும் ரீச் ஆயிட்டு போல, குணங்களா ஏன் ஆடிட்டு போதுங்க. ஒட்டி வந்துருச்சு கொளுத்து விடாப்பட்ட
1: பெரிய கடங்காரனா இருப்பான் போல இருக்க. பணத்துக்கு நாயா பெய்ய அலையிற
0: பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி பெட்டி பெட்டி
2: சிக்கில இருக்கு. அதை நாங்க கொண்டு வரதே முறை.
0: யோ, முறையா கொண்டு வரது என்ன சீர் வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா? எங்க தளபதிக்கு நாங்க கொடுக்குற மரியாதை.
1: ஓனர் தளபதினு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறான்.
3: கடைக்காரன் சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்க. கரெக்டான ரூட் தான் போயிட்டு இருக்கமா. தேவைக்கு நீங்க எவ்வளவு தான் போறோம்.
4: அது வந்து போயிட்டே இருந்தா வந்துடும் சொல்றேன்ல. இப்ப வேற யோ பல வர பேச ரோட்டு பத்தி வண்டி ஓட்டியா
1: பெட்டி இவ்வளவு வேகமா தூ. நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்காரன் படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்க. ஏதோ ஒரு டக்கல் சிக்கல் நடந்திருக்கடா. உடனே போட்டிய ஹலோ
0: பணம் போட்டி தூக்கிட்டேன். நிச்சயம் பணம்.
4: ஓகே யோ, தியேட்டர் வந்துருச்சு, வண்டி நிறுத்து.
1: தளபதியோட படப்பெட்டிய மாத்தி தலையோட அசல் படத்தை கொண்டு வந்து
0: தலையில அடிச்சு தலைன்னு சொல்றான். நீ யார் ரசிக? ஜெமினி கணேசன் ரசிக. தலையில அடிச்சா ஜெமினி கணேசன் கூட தலை தாண்டா கத்துவாரு. உன்ன மாதிரி விசைக்கு நீங்க பாசமாக ரெண்டு பேரும் பேசிய பிரிச்சு வச்சிருங்க.
2: நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா. நான் அமர்கலம் பண்ண ஆரம்பிச்சு

0: பெரிய ரெஸ்டாரண்ட்ல கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வட்டி வெட்டுங்க.
1: நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி வெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க ரெண்டு பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம்.
2: திட்டம் நீ போட்டியா? ஏடா தியேட்டர் சுத்தி வட்டம் தானே போட்ட?
1: வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா?
3: மாமா
1: ஏடா செல்லம்,
4: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.
5: Good evening.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லி மரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவிகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்குர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியே என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்த திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை: அகம்பாவமான பார்வை, புழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்த செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய் புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாய் இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜ்தாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/9, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1. இப்படியாக தொழுகைகளில் 1,00,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

ஒவ்வொருவரும் தங்களது கடமையில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் கூறுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியையும் பெற்றோரையும் திருப்திப்படுத்தும் பொறுப்பை ஒரு ஆண் ஏற்க வேண்டும். பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்பவர் அதே போல தன் மனைவிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் நாட்டின் பொறுப்பாளர். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளர். அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. தத்தமது பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்கிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நாயகம் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு அவர் காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காயையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் அடிக்கடி சொல்வார். ஏனெனில் கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும்.

எம்டிஆர் எஃப்எம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்டிஆர் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசா தப்பன். முதலாவது நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு. மகளே, உன் மனக்குறையை அவனிடம் கூறு, கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு. வாழ்த்துகிறார் சாரதா தேவியார். உன் குறைகளை கடவுளிடம் சொல், அவர் கருணையுடன் அத்தனையும் கேட்டு வேண்டியதை செய்து தருவார். நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் நல்லதை மட்டுமே காண்பார்கள். இந்த உலகமே அவர்களை மதித்து போற்றும். போதும் என்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வமும் பொறுமையும் சமமான உயர்ந்த பண்பும் எங்கும் இல்லை. குணம் குற்றம் இதில் எதை பற்றி விவாதம் நடந்தாலும் அதில் பங்கேற்கும் அனைவருக்கும் சிறிதளவு பங்காவது சேர்ந்துவிடும். பணக்காரர்கள் தன் செல்வத்தாலும், ஏழைகள் தன் உடல் உழைப்பாலும் கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். பிறரது அன்பை பெற விரும்பினால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. வாங்கும் நிலையை விடுத்து கொடுக்கும் நிலைக்கு உன்னையே நீ உயர்த்திக்கொள். மற்றவர்கள் மகிழ்ச்சி அளிக்க சந்தர்ப்பம் வாய்த்தால் நீ பிறந்த தன் நோக்கம் நிறைவேற்றிவிட்டதாக பொருள். உயிர் பிரியும் போது கற்கண்டு சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் கூட மீண்டும் மண்ணில் ஒருமுறை பிறக்க நேரிடும். சோம்பலாக பொழுதை கழித்தால் பலவித எண்ணங்கள் மனதில் புகுந்துவிடும். ஒரு வினாடி கூட வேலை செய்யாமல் இருக்காதே. அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டால் உடல் ஆரோக்கியத்தோடு மனதிலும் புத்துணர்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்கும். சாதாரண மனிதன் இந்த உலகை விட்டு செல்லும் போது அழுகிறான். ஆனால் மகான்களோ மரணத்தை ஒரு விளையாட்டாக கருதி சிரிக்கிறார்கள். அகங்காரம் மனிதனை அழித்துவிடும். கடவுள் ஒருவரே தக்க துணை என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். கடவுளை மறந்தால் வாழ்வு அர்த்தமற்றது ஆகிவிடும். கடவுளின் இயல்பு குழந்தையின் மனதை ஒத்து இருக்கிறது. கெஞ்சி கேட்டாலும் அருள் சிலருக்கு கிடைப்பது இல்லை. கேட்காதவர்களுக்கும் கடவுள் அருளை வாரி வழங்கவும் செய்கிறார். மனதை எப்பொழுதும் உற்சாகத்துடன் வைத்துக்கொள். மனம் ஒருமுகப்பட்டால் வாழ்வில் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவாய். அற்பம் என்று எதையும் அவமதிக்காதே. உலகத்தை நீ மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். சாதாரண துடைப்பம் கூட மரியாதைக்குரிய பொருள்தான். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.

குடல் ஒவ்வாமையை தவிர்க்க உதவுகிறது. விட்டமின் B10 குறைந்தால் உடலின் எடை குறைந்து போகும். நரம்புகளின் செயலிழப்பு காரணமாக கை கால் மரத்து போகும். உடலெங்கும் வலி உண்டாகும். ஞாபக மறதி அதிகரிக்கும். மூளை அடிக்கடி சோர்வாகும். உடல் எப்பொழுதுமே சோர்வுடனேயே இருக்கும். எவ்வகை உணவுப் பொருட்களில் இது கிடைக்கிறது? கீரைகள், முழு தானியங்கள், முட்டை, கோதுமை, காளான் ஆகிய பொருட்களில் இந்த விட்டமின் B10 அதிகமாக கிடைக்கிறது. இனி பற்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பற்களின் பயன்கள் என்ன? பற்களை இழப்பதற்கான காரணங்கள் என்ன? நோய்வாய்ப்பட்ட பற்களால் ஏற்படும் தீமைகள் என்ன? ஈறு பாதிப்பை எவ்வாறு நாம் அறிந்து கொள்வது? வாயில் உருவாகும் நோய்களால் உணவு குடலுக்கும் பாதிப்பு ஏற்படுமா என்றும், பல் பாதிப்பு வந்தால் சிறுநீரகங்கள் பாதிப்படையுமா என்றும், எவ்வகை சர்ம நோய்களுக்கு இந்த பாதிப்பு காரணமாகிறது? ஒரு பல் கிருமியால் பாதிக்கப்பட்டதால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? செயற்கை பற்கள் யாருக்கெல்லாம் கட்டப்படுகின்றன? செயற்கை பற்களை உபயோகிப்பவர்களுக்கு மருத்துவரின் அறிவுரைகள் என்ன என்று நாம் இன்று காணலாம். முதலாவதாக பற்களினால் பயன்கள். தாடை எலும்புகளின் பிடிமானத்தில் தான் பற்கள் உள்ளன. பற்கள் இருந்தால்தான் பேசும் சொற்களை நன்கு உச்சரிக்க முடியும். பற்களால் தான் உணவை நன்றாக மென்று சாப்பிட முடியும். முகத்தில் பற்கள் இருந்தால்தான் அழகாக தெரிவோம். சரி, பற்களை இழப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? பல் சொத்தை. இப்பாதிப்பு ஏற்பட்டால் சில பற்களை மட்டுமே இழக்க நேரிடும். ஆனால் ஈறு நோய் ஏற்பட்டாலோ அனைத்து பற்களையும் இழக்க நேரிடும். நோய்வாய்ப்பட்ட பற்களால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன என்று பார்த்தோமானால், ஈறு நோயை கவனிக்காவிட்டால் அந்நோய் முற்றி ஈறுகளில் சீழ்படிந்து விடுகிறது. அதனால் சம்பந்தப்பட்ட எலும்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சீழ் வடிவதன் மூலம் பற்களில் உள்ள இரத்த நாளங்கள் மூலம் நோய்கிருமிகள் உடலின் மற்ற பாகங்களுக்கு சென்று அவற்றின் இயக்கங்களுக்கு தடையாகின்றன. சரி, இந்த ஈறு பாதிப்பை நாம் எவ்வாறு அறிவது? ஈறு நோய் உள்ளவர்கள் அதன் பாதிப்பை தெரிந்து கொள்ள முடியாததால் நோய் முற்றிய பின் மிகவும் பாதிப்பு அடைகின்றனர். ஏனெனில் தொடக்க காலத்தில் ஈறு நோயானது எவ்வித அறிகுறியும் இல்லாமல் வளர்ந்து வரும். வாயில் உருவாகும் நோய்களால் உணவு குடலுக்கும் பாதிப்பு ஏற்படுமா என்று பார்த்தால், வாயில் உண்டாகும் நோய்கள் உணவு குடலையும் பாதிக்கின்றன. தொடர்ந்து நோய் கிருமிகளை விழுங்குவதன் மூலம் வயிற்றுப்புண் ஏற்படுவது ஒரு எடுத்துக்காட்டு. நோய் தாக்கிய பல் திசுக்களில் காணப்படும் நுண்ணுயிர்களை சிறுநீரக பரிசோதனையில் வளர்ந்து வரும் பொருள் மூலம் சிறுநீரகங்களிலிருந்து பிரித்தெடுக்க முடியும். இதன் மூலம் பல் பாதிக்கப்பட்டால் சிறுநீரகங்களும் பாதிக்கப்படும் என்பது உறுதியாகிறது. படை, சிரங்கு, பொடுகு, டீனியா முதலான முக்கிய பல சரும வியாதிகளுக்கு இந்த பல் நோய்கள் காரணமாகின்றன. பற்கள் பாதிக்கப்பட்டு அவை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டால் பற்களை உடனே அகற்றி விடுவது நல்லது. அவற்றால் உடலின் பொது நலம் பாதிக்கப்படுவதை விட அதை அகற்றிவிட்டு செயற்கை பல் வைப்பதே நல்லது. சரி, இந்த செயற்கை பற்கள் யார் யாருக்கெல்லாம் கட்டப்படுகின்றன? மிகவும் பாதிக்கப்பட்ட பல்லை எடுத்துவிட்டு செயற்கை பற்கள் கட்டப்படுகின்றன. புற்றுநோய் அறுவை சிகிச்சையால் தாடையை இழந்தோருக்கு செயற்கை பற்களை கொண்ட பிளாஸ்டிக் தாடைகள் பொருத்தப்பட்டு செயற்கை பற்கள் கட்டப்படுகின்றன. செயற்கை பற்கள் பொருத்தியவுடன் பிறரோடு பேசும்போது சிரமமாக இருக்கும். இப்பற்கள் பழகும் வரை இரவிலும் அணிய வேண்டும். பழகியவுடன் இரவில் தவிர்த்து விடலாம். சிகிச்சைக்கு பின் தொடக்க காலத்தில் மென்மையான உணவுகளையே உண்ண வேண்டும். அதேபோல முன்பற்களால் உணவை கழித்து உண்ணும் பழக்கம் கூடாது. காரணம், அப்பற்கள் இடம் மாறி பிடிப்பை இழக்க நேரிடும். இவ்வளவு இன்னல்கள் இந்த பற்களை சரியாக பாதுகாக்காமல் இருந்தால் நமக்கு ஏற்படும். ஆகவே நாம் பற்களை நன்றாக, உடல் ஆரோக்கியமே மிகவும் முக்கியம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் MTR நேரம் தொடரும்.

இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். இதன் அடுத்த பகுதியாக தகவல் அறிவோமா? விழு விழுது. ஆலமரத்தின் விழுதுகளில் ஊஞ்சல் ஆடியது உண்டா? தலைகீழாய் பிடித்து தொங்கியது உண்டா? அதன் விழுதில் பல் துலக்கியது தான் உண்டா? இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த மரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வேறு எந்த மரத்திற்கும் இல்லாத இயல்பு ஆலமரத்திற்கு உண்டு. இதில் மட்டும் கிளைகளில் வேர் இருப்பது போலவே விழுதுகள் தொங்கும். ஆலமரம் படர்ந்து பெரிதாக வளரக்கூடியது. அதன் கிளைகளோ வலுவற்றவை. அப்படி படரும் கிளைகள் உடைந்து விடாமல் இருக்க இயற்கை அளித்த கொடைதான் விழுது. காற்றில் உடைந்து விடாமலும் மழையில் சரிந்து விடாமலும் இருக்க விழுதுகள் உதவுகின்றன. தரையில் ஊன்றிய விழுதுகள் காலப்போக்கில் மரமாகவே மாறிவிடுகின்றன. இது இந்தியாவின் தேசிய மரமும் கூட. தமிழ்நாட்டில் அடையாறில் உள்ள ஆலமரம் உலகில் உள்ள பழமையான மரங்களுள் ஒன்று. இந்த ஆலமரத்தின் அடியில்தான் சுதந்திரத்திற்கு முன் அன்னி பெசன்ட் அம்மையார் பொதுமக்களிடம் உரை நிகழ்த்தினார். அந்த சொற்பொழிவை கேட்டவர்களில் தமிழ் தென்றல் திருவி காவும் ஒருவர். சரி, விழுதுக்கு ஏன் அப்பெயர் வந்தது தெரியுமா? அது மேலிருந்து கீழ் நோக்கி விழுவதால் விழுதானது. கடவுளின் பழம். அது என்ன கடவுளின் பழம்? ஆரஞ்சு பழத்திற்குத்தான் கடவுளின் பழம் என்னும் பெருமை. ஆரஞ்சு அதிக அளவில் பழச்சாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. ஜாம், ஊறுகாய், மிட்டாய் போன்ற பொருட்கள் தயாரிப்பிலும் பயனாகிறது. இதில் அதிக அளவில் விட்டமின் சி உள்ளது. இது சிட்ரிக் அமிலம் நிறைந்தது. ஆரஞ்சு என்ற வார்த்தை நாராங்கா என்ற சமஸ்கிருத வார்த்தையில் இருந்து வந்ததாம். நாராங்காயின் மூலச்சொல் நார்த்தங்கா என்ற தமிழ் சொல்லாக இருக்கலாம் என்கிறார்கள். ஆரஞ்சில் 600 வகைகள் உண்டு. ஆரஞ்சு மரம் 33 அடி உயரம் வரை வளரக்கூடியது. 50 வருடங்கள் வரை வாழும். வாழ்நாளில் 60,000 மலர்கள் வரை பூக்கும். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் மலராக வெண்மை நிற ஆரஞ்சு மலர் உள்ளது. இந்த வெண்பூக்கள் விழாக்களில் அலங்காரத்திற்கும் திருமணச் சடங்குகளில் தலையில் கிரீடமாகவும் சூட்டப்படுகிறது. நறுமணம் மிக்க இந்த பூவில் இருந்து வாசனை திரவியம் தயாரிக்கப்படுகிறது. இதன் தோல் மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆரஞ்சு அஜீரணத்தை சரி செய்யும். இதற்கு தங்க ஆப்பிள் என்ற செல்ல பெயரும் உண்டு. பிரேசில், அமெரிக்கா, சீனா போன்ற இடங்களில் ஆரஞ்சு விளைச்சல் முதல் 3 இடங்களை வகிக்கின்றன. இந்தியாவிற்கு இதில் 4 இடம் பெறுகிறது இந்த ஆரஞ்சு. சரி, இப்பொழுது இந்தியாவின் தேசிய பழம் என்ன என்று பார்ப்போம். சில வகை கனிகளின் வாசனையே நம்மை ஈர்க்கும். இப்படி சொன்னதுமே உங்களுக்கு மாம்பழம் நினைவுக்கு வருகிறதா? குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது மாம்பழம். உலகின் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக விளையும். இந்தியா, பாகிஸ்தான், சைனா, பர்மா போன்ற ஆசிய நாடுகளில் இதன் விளைச்சல் அதிகம். மாங்கனி உற்பத்தியில் இந்தியா முதல் இடத்தில் உள்ளது. உலகில் பாதியளவு மாம்பழம் இந்தியாவில் தான் விளைகிறது. மாம்பூ சிறிதாகவும் கொத்து கொத்தாகவும் இருக்கும். மாம்பூ வாசமும் அலாதியானதுதான். மாம்பழம் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை நிறங்களில் பழுக்கும். வடிவங்களும் வேறுபட்டிருக்கும். 300 அதிகமான ரகங்கள் இதில் உள்ளன. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கும் கூட இதுதான் தேசிய கனி. பங்களாதேஷின் தேசிய மரமாகவும் மாமரம் இருக்கிறது. மாம்பழத்தில் ஏ, சி, டி விட்டமின்கள் உள்ளன. திருவிழா சமய சடங்குகளிலும் மாமரத்தின் இலைகளை தோரணமாக கட்டப்படுகின்றன. மாம்பழத்தின் விதைகள் மருந்தாகவும் பயன்படுகிறது. முகலாய மன்னர் அக்பர் 100,000 மரக்கன்றுகளை பீகாரில் தர்பங்கா என்ற இடத்தில் நட்டார். அந்த இடம் இப்பொழுது லகிபாக் என்று அழைக்கப்படுகிறது. இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.

எம்டிஆர் நேரத்தில் இப்பொழுது நீதி நூல் நிர்வாகம். அபகாரமும் உபகாரமும். உபகாரம் செய்ததனை ஓராதே தங்கன் அபகாரம் ஆற்றச் செய்யினும் உபகாரம் தாம் செய்வதல்லால் தவற்றினால் தீங்கூக்கல் வான்தோய் குடி பிறந்தார்கில். சொல்லுக்கு எதிர் சொல் சொல்லாதது உயர் பண்பு. அதுபோல தீய செயலுக்கு பதில் தீய செயல் புரியாமல் இருப்பதும் பண்பு. ஆனால் சாதாரண மனிதன் எதையும் பதிலுக்கு பதில் என்றே சிந்தித்து பார்க்கிறான், அது தவறு. மனித பண்பு என்பது தீமை செய்தாருக்கும் நன்மை செய்வதே. இன்னார் செய்தாருக்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று கேட்கிறார் திருவள்ளுவர். பகைவனுக்கு அருள்வாய் என்கிறார் பாரதியார். இதற்கு ஒரு குட்டி கதை ஒன்று உண்டு. ஆற்றங்கரை ஓரம் ஒரு சாது உட்கார்ந்து கொண்டு இருந்தார். கரை அருகே ஓடிய ஒரு தேள் தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது. காப்பாற்ற நினைத்த சாது தண்ணீரில் கையை விட்டு அந்த தேளை எடுத்தார். தன்னை தாங்கிய கையில் ஏறிய தேள் அவரை கொட்டியது. ஆனாலும் அவர் அந்த தேளை எடுத்து தரையில் போட்டார். மீண்டும் அந்த தேள் தண்ணீரில் விழுந்தது. சாது மறுபடியும் தேளை தூக்கினார். அது அவரை கொட்டியது. திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சி நடக்க அதை பார்த்து கொண்டிருந்த சாதுவின் சீடர்களில் ஒருவர் கேட்டாராம், சுவாமி, அந்த தேள்தான் உங்களை திரும்ப திரும்ப கொட்டுதே, ஏன் அதை திரும்ப திரும்ப தூக்குறீங்க என்று கேட்டார். அதற்கு சாது பதில் சொன்னார், சீடனே, கொட்டுவது அதன் சுபாவம். அது தன் சுபாவத்தை விடவில்லை. உதவுவது என் சுபாவம். நானும் என் சுபாவத்தை விடமாட்டேன். கேட்பதற்கு இது நன்றாக இருக்கிறது. ஆனாலும் அபகாரம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்ய தயங்குகிறார்கள் மனிதர்கள். அபகாரம் செய்தவர்களுக்கு பதிலடியாக அபகாரம் செய்யாமல் இருந்தால் அதுவே பெரிது என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. அபகாரத்திற்கு அபகாரம் செய்வது நம் தகுதிக்கு உகந்ததல்ல என்று நினைத்தால் மனிதன் அபகாரம் செய்ய மாட்டான். அந்த நிலையிலிருந்து உபகாரம் செய்யும் அளவுக்கு ஒருவர் உயர்வது என்பது கஷ்டமானது இல்லை, எளிதானதாகவே இருக்கிறது. என்றும் துன்பமில்லை. அறிவதறிந்தடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவதுளவு உவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. துன்பமே இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான வழிகள் எவை? அவற்றையே இந்த பாடல் சொல்கிறது. அறிய வேண்டியனவற்றை அறிதல் ஒரு வழி. அப்படி செய்யும் பொழுது அறிந்து கொள்வதும் அதிகம், அறிந்து கொள்ள வேண்டியதும் அதிகம் என்பதனையும் தெரிந்து கொள்கிறோம். இதை அறிதோறும் அறியாமை கண்டாற்றால் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அறிவின் நாட்டம் அடக்கம் உடைமைக்கு காரணமாகிறது. அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சுவது துன்பம் நீக்கும் வழிகளில் ஒன்று. பழி பாவங்கள் செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சாமல் இருக்கக்கூடியவனவற்றில் அஞ்சாமை தேவை. அடுத்து உலகம் உவப்ப உருவது செய்வது. நாம் செய்வதெல்லாம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று மகாகவி பாரதியார் சொன்னது போல அமைய வேண்டும். இந்த மூன்று வழிகளையும் பின்பற்றினால் இன்பம்தான், என்றும் துன்பம் இல்லை. நாம் விற்பனை செய்யும் பண்டம் பணி அது உலகில் பலருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நம் தயாரிப்புகளினால் யாருக்கேனும் ஏதாவது கெடுதல் விளைந்தால் பின்னர் நம்மையும் கேடு சூழும் என்று இதை வர்த்தகத்துறையினர் பின்பற்றினால் இது அந்த வர்த்தகத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மை தரும். முதல் வழி அறிவது அறிவது. நுழையும் துறை பற்றிய சகலவிதமான தகவல்களையும் திரட்டி வைப்பது அவற்றை பயன்படுத்துவதும் தான் ஆகும். அடடா, இது தெரியாமல் போயிற்றே, தெரிந்திருந்தால் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே என்றபடி வருந்துவதற்கு இடம் தராது. இரண்டாவது அஞ்சுவதற்கு அஞ்சுவது. தவறுகள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். அது நாம் விற்பனை செய்யும் பொருளின் தரத்தையும் நம் தரத்தையும் குறைத்துவிடும். பிறகு கஷ்டம்தான். மூன்றாவது உலகு உவப்பச் செய்வது. இணைந்திருங்கள், இது NTR FM.

அருமையான பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள். இது எம்டிஆர் நேரம், எம்டிஆர் எஃப்எம். உங்களுடன் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இப்பொழுது திருத்தலம் உலாவரும் நேரம். சொத்து பிரச்சனை தீர வேண்டுமா? குறுங்குடில் வாங்க சகோதரர்களே. சகோதரர்களுக்கு இடையே சொத்து பிரச்சனை இருந்து அது தீர வேண்டுமானால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள குறுங்குடில் காத்தாயி அம்மன் கோவிலில் உள்ள மூன்று அம்மன்களை தரிசித்து வரலாம். மூவரும் ஒரே கருவறையில் இருப்பது சிறப்பு. முதலாம் விக்ரம சோழன் தன் குலதெய்வமான காத்தாயி அம்மனை வழிபட்டு வந்தான். ஒருமுறை இவன் மதுரையை ஆண்ட வம்சசேகர பாண்டியன் மீது படையெடுத்தான். பாண்டியனுக்கு போர் செய்வதிலும் உயிர்கள் அழிவதிலும் உடன்பாடு இல்லை. சிவபக்தனான அவன் சோழனிடம் இருந்து தன் நாட்டை காப்பாற்றும்படி மதுரை சொக்கநாதரிடம் வேண்டிக் கொண்டான். மன்னனின் வேண்டுதலை ஏற்ற சிவன் குறவன் வேடத்தில் சென்று சோழனுடன் போரிட்டார். அவரை எதிர்க்க முடியாத மன்னன் வந்திருப்பது சிவன் என்று அறிந்து அவனது பாதத்தில் சரணடைந்தான். சிவனும் அவனுக்கு காட்சி தந்து மண் ஆசையால் நடக்கும் போரினால் உயிர் இழப்புதான் ஏற்படும் என உபதேசம் செய்து மறுபிறப்பிலும் மன்னனாக பிறந்து நல்லாட்சி புரிவாய் என ஆசீர்வதித்து மறைந்தார். இந்த மன்னனே மறுபிறப்பில் இரண்டாம் விக்ரம சோழனாக பிறந்தான். அவனுக்கு முற்பிறப்பு நினைவு வந்தது. எனவே அப்போது வழிபட்ட காத்தாயி அம்மனையே தொடர்ந்து வழிபட்டான். மன்னனின் பங்காளிகள் ஆட்சிக்கு எதிராக தொந்தரவு செய்தனர். அவர்களை ஏதும் செய்ய விரும்பாத மன்னன் அம்பிகையிடம், தாயே, நான் முற்பிறப்பில் பாண்டியனுடன் போர் செய்ய சென்ற போது சிவனே நேரில் வந்து போரை தடுத்து என்னை ஆட்கொண்டான். இப்பொழுது பங்காளிகள் எனக்கு தொந்தரவு தருகின்றனர். இதிலிருந்து நீயே என்னை காக்க வேண்டும் என வேண்டினான். மன்னனின் வேண்டுதலை ஏற்ற அம்மன் குரத்தி வேடத்தில் வந்து பங்காளிகளிடம் பேசி பிரச்சனையை தீர்த்து வைத்தான். மகிழ்ந்த மன்னன் குரத்தி வடிவில் ஒரு அம்பிகையை வடித்து காத்தாயி அம்பாள் அருகில் பிரதிஷ்டை செய்தான். மூலஸ்தானத்தில் காத்தாயி அம்பாள் இடுப்பில் முருகனை தூக்கி வைத்தபடி இருக்கிறாள். இவளை குழந்தையம்மன் என்பர். இவளுக்கு வலப்புறம் சங்கு சக்கரத்துடன் பச்சை வாழி அம்மனும், அடுத்து குரத்தி வடிவில் பூங்குரத்தி அம்மனும் அருள் புரிகின்றனர். சகோதரர்களுக்கு இடையே சொத்து பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்து சுமூக உறவு கொள்வதற்கு மூன்று அம்பிகையருக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடலாம். சுகப்பிரசவம் ஆவதற்கு இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர். கைலாய சிவன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. சிவன் இங்கு உருவ வடிவில் காட்சி தருகிறார். இவர் தட்சிணாமூர்த்திக்கு உரிய தென் திசை நோக்கி இருப்பதால் கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற வியாழக்கிழமைகளில் இவரை வழிபடுகிறார்கள். இங்கு சிவன், விநாயகர், முருகன், முத்துமுனி, செம்முனி, ஜடாமுனி, லாடமுனி, கருமுனி, வீரமாமுனி, வாழுமுனி ஆகிய காவல் தெய்வங்களும் அருளுகின்றனர். சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் பாதையில் 29வது கிலோமீட்டரில் ஒரு பிரியும் ரோடில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வட வாற்றங்கரையில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். இணைந்திருங்கள், ஒரு குட்டி கதை கேட்கலாம்.

மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் கதை. சிரகசன் என்னும் வேடனிடம் நரபலியாக தன்னையே கொடுக்க ஆதிசங்கரர் வாக்கு கொடுத்திருந்தார். ஒரு நாள் நள்ளிரவில் வேடன் வந்தான். சங்கரரும் அவனுடன் புறப்பட்டார். அப்பொழுது வேடனிடம், வாக்கு தவறாமையால் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு மகானின் கதையை கூறினார். காட்டில் ஆண் மான் ஒன்று வாழ்ந்தது. வேடன் ஒருவனிடம் சிக்கிக் கொண்ட அது தன் மனைவியை பார்த்துவிட்டு வரும் வரை காத்திருக்கும்படி வேண்டியது. வேடனும் அரை மனதோடு சம்மதம் தெரிவித்தான். புறப்பட்ட ஆண்மான் மாலை நேரத்தில் மீண்டும் வேடனிடம் வந்தது. இணைய பிரிய விரும்பாத பெண்மானும் அதன் இரு மான் குட்டிகளும் உடன் வந்தன. தங்களின் உயிரை ஏற்குமாறு வேடனை வேண்டின. மான்களின் நேர்மை, அன்பு, வாக்கு தவறாமையை கண்ட வேடன் வருந்தினான். அப்பொழுது சிவனே நேரில் தோன்றி மான்களுக்கு நட்சத்திர பதவி வழங்கினர். அவையே வானில் மிருகசீரிடம் என்னும் பெயரில் நட்சத்திரமாக ஜொலிக்கின்றன. மிருகசீரிடம் நட்சத்திரம் நான்கு நட்சத்திரங்களின் தொகுதியாகும். ஏழுமலையானின் ஏழு தீர்த்தங்கள். திருப்பதி மலையில் ஆகாசகங்கை, பாண்டு, பாபவிநாசம், சுவாமி புஷ்கரணி, குமாரதாரை, தும்புரு, கிருஷ்ணா ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. உலகில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை இத்தீர்த்தங்களில் கலப்பதாக ஐதீகம். சித்திரை மாதம் பௌர்ணமியில் ஆகாசகங்கையில் தீர்த்தங்கள் கலக்கின்றன. அந்த நாளில் நீராடினால் வளமிக்க வாழ்வும் மோட்சகதியும் உண்டாகும். வைகாசி மாதம் வளர்பிறை துவாதசியும் செவ்வாய்க்கிழமையும் கூடி வரும் நாளில் பாண்டு தீர்த்தத்தில் நீராடினால் இதற்கு முந்தைய 21 முற்பிறவிகளில் செய்த பாவம் நீங்கி நல்வாழ்வு அமையும். ஐப்பசி மாதத்தில் வளர்பிறை சப்தமியும் உத்திராட நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளிலும், இதே மாதத்தில் வளர்பிறை துவாதசி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடி வரும் நாளிலும் பாபவிநாச தீர்த்தத்தில் நீராடினால் விருப்பங்கள் நிறைவேறும், வைகுண்ட பதவி கிடைக்கும். தைப்பூசமும் பௌர்ணமியும் சேரும் நேரத்தில் கிருஷ்ண தீர்த்தத்தில் நீராடினால் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் சுகமான வாழ்வு அமையும். மாசி மகமும் பௌர்ணமியும் கூடி வரும் நாளில் குமாரதாரை தீர்த்தத்தில் நீராடினால் இராஜசூய யாகம் செய்த பலன் கிடைக்கும். பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் சமயத்தில் தும்புரு தீர்த்தத்தில் நீராடினால் நினைத்தது நிறைவேறும், பரமபதம் சேரும் பாக்கியம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடல் கேட்கலாம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR இணையதள வானொலி. ஒவ்வொரு நாளும் உங்களை பொதுகை தென்றல் மூலமாக சந்திப்பதில் மற்றற்று மகிழ்ச்சி. இன்றும் கூட இதமான பாடல்களும் நிறைய விடயங்களையும் எடுத்து வந்திருக்கிறேன். நான் உங்கள் நண்பன் தமிழகத்தின் கலையத்திலிருந்து அப்துல் பாசித்.

இன்றைய நிகழ்ச்சியை கேட்பதற்காக காத்திருக்கும் தமிழ் சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய பொதுகை தென்றல் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறது, என்ன சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காய்கறிகளோட குணங்களை தான் வந்து சொல்ல போறோம். ஏன்னா வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மரக்கறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரக்கறிகளை உண்பதனால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது, யார் யார் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மரக்கறி உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறதான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டு வந்துருவோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

எம்டிஆர் சொந்தங்களுக்கு காலை விருந்து படுத்திக் கொண்டிருக்கிறது. நமது எம்டிஆர் FM.com நிகழ்ச்சியில் நீங்கள் 24 மணி நேரமும் கேட்டு மகிழலாம். உங்கள் கருத்துக்களை ஸ்கைப் வழியாக நீங்கள் தெரிவிக்க எம்டிஆர் 24/7 என்கிற நம்மளுடைய ஸ்கைப் ஐடியின் மூலமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். எம்டிஆர் முகநூல் வழியாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புதுகை தினலில் நாம் பேசப்போவது காய்கறிகளின் பலன்களும் அதன் மருத்துவ குணங்களும், அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச காய் இந்த கத்திரிக்காய், அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கத்திரிக்காயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டோம்னா ஆஸ்துமா நோயாளிகள் கத்திரிக்காயை மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிட உடல் சூட்டை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு வேணாம் இந்த காய்கறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரும நோயாளிகள் புண் ரணம் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரிப்பை தூண்டக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் தோல் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் இதை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நலம். அறுவை சிகிச்சை செய்துள்ளவர்கள் முதல் 3 மாதங்கள் இதை சாப்பிடக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது, அதே மாதிரி சளி இருமலை குறைக்கக்கூடிய வல்லமை இந்த கத்திரிக்காய்க்கு இருக்கிறதா. சரி, தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com. இது இணைய வானொலி, உங்கள் இதயங்களை கவர்ந்த வானொலி. இந்த வானொலியில் இப்போது பொதுகை தென்றலில் இணைந்திருக்கிறீர்கள். பொதுகை தென்றலில் என்றும் கூட இதுமான பாடல்கள் காலை நேரத்தில் நாம் கிரகிக்க வேண்டிய பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறது. இன்று நாம் பேசிக்கொண்டிருப்பது காய்கறிகளின் மருத்துவ குணங்களும், யார் யாரெல்லாம் எந்தெந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மரக்கறி உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் முருங்கைக்காய். முருங்கைக்காய் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன இருக்கு இந்த முருங்கைக்காயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரும்பு சத்து மற்றும் விட்டமின் ஏ சி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக முருங்கைக்காயை குழந்தைகள் முருங்கைக்காய் விதைகளை சாப்பிட்டால் மலக்குடல்களில் சேரும் கிருமி பூச்சிகள் வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதியவர்கள், இதய நோயாளிகள், மூட்டு நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாயு பிடிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறோம், இது வாயு பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய் உணவு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரம்பு மண்டலங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மரக்கறி உணவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைய பொதுகை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

கதிரவன் கடல் குளித்து எழும் இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு இதமான பாடல்களை தந்து பேசிக் கொண்டிருப்பது புதுகை தென்றல். நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். இன்றைய புதிய தென்றலில் காய்கறிகளின் மருத்துவ குணங்கள், காய்கறிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த காய்கறிகளை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காய் அவரைக்காய்.

அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அவரைக்காயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயர்நிலை புரதம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இரும்பு சத்து இருக்கிறது, சுண்ணாம்பு சத்தும் கூட இந்த அவரைக்காயில் செறிவாக இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செரிமான தொல்லை இருப்பவர்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஒரு உபாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் கூட இந்த அவரைக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரும் இதை வந்து இரவில் உணவில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால் இதனுடைய ஜீரணம் ஆவது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் அவரைக்காயை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். உடலுக்கு தேவையான புரதச்சத்தினை இது அளிக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த மரக்கறி உணவு அவரைக்காய். சரி, அவரைக்காயை பற்றி பார்த்தாச்சு, அடுத்து என்ன காய் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. அடுத்த பாடல் தயாராக இருக்கு. புதுகை தென்றல் கொண்டு வரும் அடுத்த தென்றல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மெல்ல வரும் புது தென்றலை இணைத்து புதுகை தென்றலாக்கி இனிய தகவல்களோடு உங்களுடன் படைத்துக் கொண்டிருக்கிறது MTR இணையதள வானொலி. இது இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி. இந்த நிகழ்ச்சியில் நாம் புதுகை தென்றலில் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது காய்கறிகள். காய்கறிகளினுடைய மகத்துவம் என்ன, எந்தெந்த காய்கறிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், யாரெல்லாம் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் பீர்க்கங்காய். பீர்க்கங்காயை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பீர்க்கங்காயில வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நார்ச்சத்தும் தாது உப்புகளும் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த பீர்க்கங்காய். இரவில் வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா சளி இருமல் தலைவலி உள்ளவர்கள் ஒருபோதும் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் அபாயம் இருக்கிறதுனால இந்த நீர் உணவை நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது நீர் காய்கறியாக பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய காய் அப்படிங்கிறதுனால வெப்ப உடல் உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதமான இந்த காலையில் பூத்திருக்கும் அற்புதமான இந்த நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு அடுத்த பாடலும் தயாராக தர காத்திருக்கிறது புதுகை தென்றல். இது உங்கள் காதுகளுக்கு இதம் சேர்க்க இனிய பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை நீங்கள் 24 மணி நேரமும் இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் www.mtrfm.com அப்படிங்கிற இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பொதுகை தென்றல் உங்கள் இதயங்களை வருடும் பாடல்களோடு இதமான செய்திகளையும் கோர்த்து வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போற காய் இந்த பாகற்காய். சொல்லும் போதே வந்து நமக்கு அப்படியே வந்து ஒரு கசப்பு உணர்வு ஏற்படுது இல்லையா. இந்த பாகற்காயில அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாலிஃபெட்டடைட் எனும் இன்சுலின் சிறப்பை அதிகப்படுத்தும் வேதிப்பொருள் நிறைந்திருக்கிற ஒரு காய் தான் இந்த பாகற்காய். இது யாருக்கு நல்லது அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேறு அலோபதி மருந்துகள் சாப்பிடும்போது இதனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தின் தன்மையை முறியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதையுமே வந்து அளவாக பயன்படுத்துவோம். அடுத்து வந்து இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொற்று நோய்களை தடுக்கும் ஆற்றலுடையது இந்த பாகற்காய். கிருமிகளை அழிக்கும் தன்மையுடையது இந்த பாகற்காய். அதே போல் வயிற்றில் பூச்சிகள் சேராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான காயும் கூட இந்த பாகற்காய் தான். சரி, பாகற்காய் கசப்பாக இருந்தாலும் கூட அதுலேயும் சில நன்மைகள் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட வாழ்க்கையில் வந்து நமக்கு வெற்றி அப்படிங்கிறது என்றைக்குமே உண்டு. அடுத்த பாடல் அன்பு சொந்தங்களுக்காக பொதிகை தென்றல் சுமந்து வருகிறது.

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் இணையதள வானொலியில். இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது mtrfm.com. காய்கறிகளுடைய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பொதிகை தென்றல் இதமான பாடல்களோடு உங்கள் உள்ளங்களில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் வந்து சுரைக்காய். சுரைக்காய் தான் வந்து பார்க்க போறோம். இந்த சுரைக்காயில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீர்ச்சத்து நிறையவே இருக்கு, புரதச்சத்தும் நிறையவே இருக்கு, அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தும் கூட இருக்கிற ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். இந்த சுரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையுடையது. இதன் சுபாவமே குளிர்ச்சி தான். அதே மாதிரி இது சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையும் உடையது. உடலை உரமாக்கும், மலச்சுத்தியாகும், தாகத்தை அடக்க வல்லது இந்த சுரைக்காய். ஆனால் இது பித்த வாயுவை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கடுஞ்சுரைக்காய் என்று ஒரு வகை உண்டு. இது குளுமை செய்வது, தாகத்தை அடக்கும். அதே மாதிரி இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோரும் பகலில் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த சுரைக்காய். யாரு வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சளி தொந்தரவு உள்ளவங்க கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுரைக்காயினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். ரத்தத்தை வளப்படுத்தி தாது பலம் சேர்க்கக்கூடியது இந்த சுரைக்காய். ஆண்மை சக்தியை ஊக்குவிக்கக்கூடியதும் கூட, சீதலத்தையும் பித்தத்தையும் போக்கக்கூடிய சக்தி உடையது இந்த சுரைக்காய். ஆனால் அஜீர்ணத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். இதன் விதைகள் மேகத்தை போக்கும், வீரிய விருத்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்விதைகளை சர்க்கரையுடன் சேர்த்து சில நாட்கள் உண்டு வந்தால் ஆண்மையை இழந்தவர்கள் கூட பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். இது பொதிகை தென்றல் இதமான இந்த காலை பொழுதில் காய்களின் நற்குணங்களும் அதை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இதமான பாடல்களோடு.

0: எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள், இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.
1: பாட்டை போடுங்கஜி.
0: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி, பூமிக்கு கண்களடி, பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி.
3: வணக்கம் நேயர்களே, இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில் நான் உங்க மணிமேகலை. இன்றைய புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம ஒரு புதுமை பெண், நிச்சயமா பெரிய புதுமை பெண் தான் அவங்க, சிறு வயது முதலே கலைத்துறையில் சாதனை படைத்த நடிகை ஸ்ரீதேவி, அவங்கள பத்தி தான் நாம இன்றைய புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அழகு அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா ஆமா பெரிய ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அழகுக்கு சிறந்த உதாரணம் இவங்க தான். ஒரு தெய்வீக கலை கொண்ட ஒரு பெண், கலை அழகுல மட்டும் இல்லைங்க, திறமையிலையும் நல்ல நடனம் ஆட தெரிஞ்சவங்க, நல்ல நடிக்க தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு கண்ணு ஒரு அழகு, கண்ணம் ஒரு அழகு, மூக்கு அது கூட அழகு, தலைமுடி அது கூட ரொம்ப ரொம்ப அழகு. மொத்தத்துல அவங்க ஒரு அழகோ அழகு, சிலை போன்ற அழகுன்னா அவங்க தாங்க. ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த நடிகை அப்படின்னு பார்த்தா ஸ்ரீதேவி தான். பிறகு அவங்க ஹிந்திக்கு போனாங்க. அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி பல மொழி படங்களில் தன்னுடைய சிறந்த நடிப்பால எல்லார் மனதையும் கவர்ந்தவங்கங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன் இன்னைக்கு அப்படின்னு நான் இந்த நாளை தேர்ந்து எடுத்தேன்னா, நேற்று அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி அவங்களோட நினைவு தினம். அதனால நான் இன்னைக்கு பிப்ரவரி 25 இன்னைக்கு உங்ககிட்ட புதுமை பெண்ணா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதனாலதான் இன்றைய புதுமை பெண்கள்ல நான் ஸ்ரீதேவி எடுத்திருக்கேன். சரி நேயர்களே, இப்போ ஒரு பாடல் கேட்போம். பாபு படத்திலிருந்து இதோ என்ன தெய்வம் முன்னாளி அப்படிங்கிற பாட்டை கேட்போம். அதற்கு பிறகு நாம அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்.

இளைஞர்களே, பாடலை கேட்டீங்கல்ல. நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த பாட்டை நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, இல்ல படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பாடலை கேட்கும்போது நம்மளுக்கு ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள், இன்னொருவர் சிறு குழந்தையான ஸ்ரீதேவி. இந்த படத்துல ஸ்ரீதேவி ரொம்ப சின்ன பெண்ணா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட துரு துரு கண்ணும் அவங்களோட கள்ளமில்லா சிரிப்பும் யாரோட மனசுல விட்டு மறையவே மறையாதுங்க. அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். இப்ப நம்ம ஸ்ரீதேவி எங்க பிறந்தாங்க வளர்ந்தாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதேவி 1963 ஆகஸ்ட் 13 தமிழ்நாட்டுல பிறந்தாங்க. விருதுநகர் மாவட்டத்துல உள்ள மீனம்பட்டி என்னும் கிராமத்துலதான் அவங்க பிறந்தாங்க. இங்கே ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இந்திய திரைப்பட துறையில வந்து ரொம்ப புகழ்பெற்ற நடிகையே ஆனாங்க. 1969 துணைவன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முருகன் வேடத்தில் அறிமுகமானாங்க. அந்த முருகன் வேடத்துக்கு ஒரு மிகச்சரியான பொருத்தமான நடிகை யாருன்னா ஸ்ரீதேவி தாங்க. அந்த கள்ளமில்லா சிரிப்பும் அழகான விழிகளும் அவங்கள வந்து என்னைக்குமே மறக்கவே யாராலையுமே மறக்க முடியாது. ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம வந்து ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்வே மாயம் படத்திலிருந்து தேவி ஸ்ரீதேவி அந்த பாட்டை கேட்போம். மறுபடி அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையில் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பாத்தீங்கன்னா சிறு குழந்தையா நடிச்சாங்க சிறு வயதிலேயே. அதுக்கு பிறகு இடையில கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் தன்னுடைய 13வது வயதுல வந்து இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கிய 3 முடிச்சி படத்தில் கதாநாயகி அறிமுகமானாருங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையா இருக்கும். அவங்களும் 13 வயது பெண் தான், ஆனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பின் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகிய முன்னணி நடிகர்கள் படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியை திகழ்ந்தார். ஆனால் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம், அதாவது கதாநாயகியாக மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியா இருந்த படம் எதுனா பாரதி ராஜா இயக்கிய 16 வயது நிலை படம் தான். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க மயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த மயிலை யாராலையுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை, அமைதியான நடிப்பை, சில இடங்கள் மட்டும் ஆக்ரோஷமான ஒரு நடிப்பை முகத்திலேயே காட்டியிருப்பாங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம். அதற்கு பிறகு நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 16 வயது நிலை படத்திலிருந்து செந்தூர பூவே அப்படிங்கிற பாட்டை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையில் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த சிவாஜி, சிவகுமார், விஜயகுமார், ஜெய்சங்கர், கமலஹாசன், ரஜினிகாந்த், இன்னும் நிறைய நடிகர்களோட முன்னணி நடிகையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட காலத்தில் இருந்த ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா, ஜெயசுதா அப்படி இருந்த நடிகைங்களோடையும் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா அவங்களோட குரல் வளம், அவங்கள எந்தெந்த மொழியில் நடித்தாலும் அவங்க வந்து அந்த டப்பிங் சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்களே தான் பேசுவாங்க. அப்படி ஒரு அழகான குரல் அவங்களுக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று எந்த மொழியாக இருந்தாலும் ஸ்ரீதேவிக்கு ஒரு நல்ல வந்து ஒரு மக்களோட ரசிகர் மன்றங்கள் இருந்தாங்க, ரசிகர்கள் இருந்தாங்க. ஸ்ரீதேவி படம் வெளியே வருது அப்படின்னாலே போதும், அதுக்கு அதுக்கென ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருந்துச்சுங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். கவிக்குயில் படத்துல இருந்து குயிலே கவிக்குயிலே அப்படிங்கிற பாட்டை நம்ம கேட்போம், மறுபடி அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோங்க. ஸ்ரீதேவி வந்து அழகு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப விருப்பம் உள்ளவங்க. அவங்க அணிகிற உடைகளாகட்டும், நகைகளாகட்டும், மாடர்ன் உடைகளாகட்டும், புடவையாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியாக அழகாக செஞ்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு குறையும் வந்து சொல்ல முடியாத அளவிற்கு மற்றவங்க பார்த்து வியக்கும் அளவிற்கு வந்து அவங்க வந்து அணிஞ்சிருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பு கூட மற்றவங்க மாதிரி இருக்காது, ஒரு வித்தியாசமாக அழகாக இயற்கையாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அவங்கள நடிப்பை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் விரும்புவாங்க. தமிழில் அவங்க நடித்த சிகப்பு ரோஜாக்கள், பிரியா, மனிதனின் இத்தனை நிறங்களா, லக்ஷ்மி, இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்களுடைய நடிப்பு திறமையை வந்து ரொம்ப மேம்படுத்தி காட்டினதுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்வே மாயம் படத்தில் அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குரு, ரஜினிகாந்தோட சேர்ந்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த படங்களாக இருந்தது. ஒரு பாடலை கேட்போம், மறுபடியும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி படத்திலிருந்து காலை பணியில் என்ற பாடலை கேட்போம், மறுபடியும் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா தமிழ்ல 80களில் வந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே வருடத்துல வந்து ஸ்ரீதேவி வந்து பாலிவுட் படங்களிலும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க, இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய தென்னக மொழி படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்ற பின்னர் 1980களின் தொடக்கத்தில் பாலிவுட் சென்று மிகப்பெரிய வெற்றிகளை கண்டார். 1980களின் தொடக்கத்தில் அவர் நடித்த இந்தி படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என பெயர் பெற்றார். ராஜேஷ் கண்ணா, தர்மேந்திரா, மிதுன் சக்கரவர்த்தி, அமிதாப் பச்சன், ரிஷி கபூர், அனில் கபூர், சல்மான்கான், சஞ்சய் தத் ஆகிய பெரும் நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். மிக நீண்ட காலம் பாலிவுட்டில் அவர் நடித்து வந்தார். ஹிந்தியில கூட அவங்களுக்கு ரசிகர்கள் ஒரு பைத்தியமாகிற அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்களை வந்து ஸ்ரீதேவிக்கு இருந்தாங்க, இன்னுமே இருக்கிறாங்க. ஸ்ரீதேவி படம் அப்படின்னாலே போதும் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். சரிங்க, ஒரு பாடல் கேட்போம். பகலில் ஒரு நிலவு படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம் அப்படிங்கிற பாட்டை கேட்போம். மறுபடியும் நடிகை ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீதேவி எந்த ஒரு நடிப்பா இருந்தாலும் அந்த நடிப்புக்குள்ளேயே அந்த நடிப்பு கேரக்டராகவே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தாங்க. அவங்க மூன்றாம் பெரிய படத்துல மனநிலம் பாதிக்கப்பட்ட பெண்ணா நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சின்ன நாய், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நாய் இருக்கும். அந்த நாயை வச்சு அவங்க எப்போ பார்த்தாலும் சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்து யாராலையும் நிச்சயமா இனி ஒரு வாட்டி கொடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு அழகான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த படம் ஹிந்தியில சத்மா அப்படிங்கிற பேர்ல போய் நடிச்சாங்க. அங்கேயும் அந்த படம் வந்து ரொம்ப பாப்புலரா ரொம்ப புகழ் பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து அந்த நடிப்பிற்காக தமிழ்நாடு ஆந்திர மாநில அரசு விருதுகளை வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருதுகள், கேரள அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதையும், 4 முறை பிலிம்பேர் விருதினையும் வாங்கியிருக்காங்கங்க. இதுவரை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 300 படங்களில் நடித்திருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி படம் எதுனா மாம் அப்படிங்கிற படம். கலைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக இவருக்கு 2013 வந்து பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு கொடுத்ததுங்க. ஸ்ரீதேவி ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு ஒரு சிறிய அழகான குழந்தையா பிறந்தாலும் இந்தியா முழுவதுமாக புகழ்பெறும் அளவிற்கு, உலக நாடுகள் அளவுக்கு கூட. ஏன்னா நம்ம இந்திய படங்களை வந்து உலக நாடுகளில் உள்ள இந்திய மக்களும் பார்க்குறாங்க, சில வெளிநாட்டு மக்களும் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து உலக நாடுகளிலும் புகழ்பெற்று விளங்கின ஒரு நடிகை யாருன்னா அவங்க ஸ்ரீதேவி தாங்க. ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். சந்திப்பு படத்திலிருந்து ராத்திரி நிலாவில் ரகசிய கனாவில் அப்படிங்கிற ஒரு பாடலை கேட்போம். மறுபடியும் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். பாலிவுட் படத்துல வந்து அவங்க நடிச்சாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா, அவங்க அப்பா ஐயப்பன்கிறவங்க வந்து லம்ஹே அப்படிங்கிற திரைப்படத்துல ஸ்ரீதேவி நடிச்சுக்கிட்டு இருந்த போது இறந்துட்டாங்க. மறுபடி பாத்தீங்கன்னா ஜுடாய் அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாயும் இறந்துட்டாங்க. பெற்றோர்களை வந்து அவங்க அந்த இளம் வயதிலேயே அவங்க இழந்ததுனால சமுதாயத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்கள திருமணம் செய்து கொள்ள நிறைய நடிகர்கள் வந்து போட்டி போட்டாங்க. அவங்களோட பாதுகாப்பு கருதி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னை விட வயதில் மூத்த போனி கபூர் அப்படிங்கிறவரு, அவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அனில் கபூர் என்ற நடிகருடைய சகோதரர் அவரு. அவரை வந்து ஜூன் 2 1996 வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க பிறந்ததுங்க. ஒரு குழந்தை பேரு ஜான்வி, இன்னொரு குழந்தை பேரு குஷி. அவரு தன்னுடைய மைத்துனர் அனில் கபூரோட நிறைய படங்களை கொடுத்து நடித்து ரொம்ப வெற்றி படங்களா கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் அடிமை இல்லை என்ற படத்திலிருந்து வா வா இதயமே அப்படிங்கிற பாட்டை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில நிதி ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். போனி கபூரை திருமணம் செய்து கொண்ட பிறகு சினிமாவை விட்டு விலகியிருந்த ஸ்ரீதேவி 6 ஆண்டுகள் கழித்து 1-2 தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் விங்கிலீஷ் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் திரைப்படத்துறையில் கால் பதித்தார். இப்படம் தமிழில் இந்தியிலும் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டு 2012 அக்டோபர் 5 வெளியிடப்பட்டது. பிறகு தெலுங்கிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. அவங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழில் புலி அப்படிங்கிற படத்தில் அறிமுகம், அதாவது ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை ஒரு பெரிய அழகு தேவதையாகவே காட்டியிருப்பாங்க. ஒரு பாடல் கேட்போம், குரு படத்திலிருந்து நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற பாட்டை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம ஸ்ரீதேவியை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். 1918 பிப்ரவரி மாதம் 24 ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, துபாய்க்கு சென்றிருந்த ஸ்ரீதேவி அவர்கள் மரணம் அடைந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுங்க. அவ்வளவு தாங்க, இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் துடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளோ ஒரு அளவுக்கு அதிகமான பாசம் வச்ச மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருந்திருக்காங்க. 2018 பிப்ரவரி மாதம் 24 சனிக்கிழமை இரவு துபாயில் மாரடைப்புனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியே வந்துச்சுங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிணக்கூற்று அறிக்கை, அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நீரில் மூழ்கி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய குருதியில் அவங்க ரத்தத்தில் வந்து மதுபானம் இருந்ததாக கூறியது. ஆனால் என்னென்னவோ எப்படி வேணாலும் அவங்க சொல்லட்டும், ஆனால் நடிகை ஸ்ரீதேவி இறந்தது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து, ஒரு வீட்டில் உள்ளவங்களை இழந்தால் நம்ம எப்படி நம்ம கஷ்டப்படுவோமோ அதே மாதிரி உணர்வு தாங்க எல்லாருக்கும் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் வந்து இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு பிப்ரவரி 27, 2018 தனி விமானம் மூலம் துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுங்க. பின்பு அவரது உடலை பிப்ரவரி 28, 2018 அன்று மும்பையில் உள்ள வில்லே பார்லே மின்மயானத்தில் அரசு முழு மரியாதையோடு அடக்கம் செஞ்சுதுங்க. அவங்க வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க இல்லையா, அவங்களுக்காக முழு அரசு மரியாதையோட தகனம் செஞ்சாங்க. அவங்கள தகனம் செஞ்சதுக்கு பிறகு கூட நம்ம மனசுலேருந்து அவங்க நீங்காத ஒரு இடத்தை அவங்க பெற்றிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பாடலை கேட்போம். பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து ஒரு பாடல், தேவதை. அந்த பாட்டை கேட்போம். தேவதை, ஒரு தேவதை அப்படிங்கிற பாட்டை கேட்போம். ஏன்னா அவங்க ஒரு தேவதை தாங்க அவங்க.

0: பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம நடிகை ஸ்ரீதேவிய பத்தி தெரிஞ்சிருக்கோம். அவங்கள பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வரும் வாரங்கள்ல நிறைய புதுமை பெண்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர் மீரா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த என் அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மணிமேகலை. நன்றி, வணக்கம் உறவுகளே.
0: பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

எனது அருமை உறவுகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றில் தமிழ் வானொலி. எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலகத் தமிழ் சேவை. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் எனது தேர்வாக சில இனிய உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது எம்டிஆர் எஃப்எம் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பொன்னுமணி என்ற படத்திலிருந்து அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் சுமந்து என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

இசைமறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கு வாசல் என்ற படத்திலிருந்து பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்திலிருந்து ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி என்ற படத்திலிருந்து குயில புளிச்சி கூண்டியில் அடைச்சி கூவ சொல்லுகின்ற உலகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சி என்ற படத்திலிருந்து சின்னஞ்சீறு கிளியே சித்திர பூவிலியே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே.ஜே. ஜெயசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்திலிருந்து சோலை புஷ்பங்களே என் சோகம் கேளுங்களேன் என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் கங்கை அமரன், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேகம் கருத்திருச்சி என்ற படத்திலிருந்து அழகான புள்ளிமானே உனக்காக அழுதேனே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் என்ற படத்திலிருந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னுயிர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து பூம்பாறையில் புட்டு வச்ச பூங்குருவி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக இதயம் என்ற படத்திலிருந்து இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் SP பாலசுப்பிரமணியம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது MTR FM வழங்கிய இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் என் விருப்பமாக சில இனிய பாடல்களை, உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதிக். மீண்டும் இதுபோல் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த MTR FM நிர்வாக இயக்குனர் மீராமா அவர்களுக்கும், இணை இயக்குனர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கூறி, மீண்டும் இதுபோல் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து நமது MTR FM நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு காற்றலையில் கலந்து வர செய்ய இருக்கின்றேன் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க இருக்கும் முதல் பாடல் வலியவன் என்ற திரைப்படத்து பாடல். ஆகா காதல் என்னை என்ற முதல் வரியோடு முழுவதையும் தருகின்றது அருள்மோகன் இங்கிலாந்திலிருந்து வந்த பாடலாகும்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு. மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படுத்த பாடலை என்றும் பாட வைக்கின்றீர்கள். அந்த பாடல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்று தத்துவமாக பாடுகின்றது.

இந்த வேளையிலே அடுத்த பாடலையும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றார்கள். எந்தன் கண்ணில் ஏழு உலகங்கள் என்று வரிகொண்டு குரு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடுகின்ற அடுத்த பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல் அனல் மீனே பனித்துளி என்று பாடும் பாரணம் 1000 திரைப்படத்து பாடல்.

நற்றவர்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கனடாவில் இருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. வீரனாக வேண்டும் என்ற திரைப்படுத்த பாடல், சிலு சிலு சிலு சிலு மழையே என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். எங்கே ஒலிக்க கேட்போமே.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடல்களை ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தரும் வேளையிலே மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலையும் கேட்போம். வளமை போல ஜோடி குரலே கேட்கும் வகையில் இன்றும் கேட்கின்றார்கள். விலாசம் என்ற திரைப்படத்திலிருந்து சாலையோரம் நின்று என்று ஆரம்பிக்கும் பாடலை.

அவரை தொடர்ந்து நீண்ட கால உறவு. எங்களோடு இசை பயணத்திலே பணிபுரிந்து சிறப்பான பாடலை தந்து மகளும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். முகம் ஒரு நிலா என்ற இனிமையான பாடலை மனசுக்கேத்த மகாராஜன் திரைப்படத்திலிருந்து

இவர்கள் வந்துவிட்டால் ரமணி தன்னுடைய பங்குக்கும் ஒரு பாடலை கொடுப்பார். ஊரான ஊருக்குள்ளே என்ற பாடலை மனம் கொத்தி படவை திரைப்படத்திலிருந்து கற்றிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

கண்ணான கண்ணனுக்கு அவசரமா என்ற ஒரு பாடல் கேட்டிருக்கின்றீர்களா? ஆலயமணி திரைப்படத்து பாடல். இன்று இந்த பாடலை அழகாக கேட்டு எங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொள்ளுகின்றார் சிங்காரபூமியம், சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

0: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் நிரேஷன் தருகின்றார். ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து வால் நட்சத்திரம் திரைப்படத்தில் தான் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த பாடலை. தட்டி தட்டி திறந்திடு என்ற ஒரு விழிப்புணர்வான பாடல்.

ஐரோப்பிய மண் தானே என்னவள், ஆனால் என்னவள் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் கலைஞன் திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார். அந்த பாடல் எந்த நெஞ்சில் நீங்காத என்ற ஒரு பாடல். இனிமையோடு கேட்போம்.

இவர்களோடு இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல கனடா க வை சேனா ஆசான் அவர்கள். மிகவும் பழைய திரைப்படத்தில் பாடல் அற்புதமான வரிகளை கொண்டது. தங்க கிளியே மொழி பேசு என்று வரியெடுத்து வீரக்கண்ணல் திரைப்படத்திலிருந்து பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் ஒலிக்க கேட்டு மகிழ்ந்திருந்தோம் வெற்றிக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தையும் நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்று கூறிவிட்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முத்தான முத்தல்லவோ திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் பாடலுடன் ஆரம்பிக்கின்றது நேயர் நேரம். அந்த படத்தில் ஒலித்த பாடல் பாலாபிஷேகம் செய்யவோ என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடலை இன்று நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கும் வேளை முதல் பாடலாக ஒலிக்கின்றது.

ஆணிமுத்து வாங்கி வந்தேன் என்ற ஒரு சிறந்த பாடல் பாமா விஜயம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் இன்று ஒலிக்கின்றது திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா உங்களுக்காக. இந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் வேளையில் உங்களோடு இணைந்து வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பழமை போல இன்றைய தின வாழ்த்துக்கள் தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து, ரவி, மாலதி, கண்ணன், சங்கரி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடல் தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து. தசாவதாரம் திரைப்படத்தில் இருந்து முகுந்தா முகுந்தா என்று பாடி மகிழ்கின்றது.

அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணனும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவினர்களும் கேட்கும் பாடல். உச்சியிலே மச்சத்தண்ணி ஊத்திக்கிட்டு என்ற பல்லவி மஞ்சு விரட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலையகம் ஒலிக்கின்றது நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

தொடரும் பாடலை தொடுத்து விடுகின்றார். தமிழ்நாடு காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் அவர்கள். மல்லிகை மாலை கட்டி என்ற பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்த வேளையிலே ஒலிக்க கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல், காதல் படுத்தும் பாடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. காவலும் இல்லாமல் வேலியும் இல்லாமல் தர்மம் கலங்குதம்மா என்ற ஒரு தத்துவ பாடல். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், நாங்களும் இணைந்து கேட்போம்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், நந்தவன தேரு என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளி நிலவே வெள்ளி நிலவே என்று வரி எடுத்து பாடும் இந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் கேட்ட பாடலாக நாங்களும் கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் கேட்பதற்கு முன்பும் இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம்.

ஒலிக்க இருக்கும் பாடல் பூத்த மல்லிகை காத்து நிக்குது என்ற வரி கொண்ட பாடல். இந்த பாடல் நம்ம ஊரு நல்ல ஊரு என்ற திரைப்படத்திலே ஒலித்தது. இன்று ஒலிக்க வைக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் நேயர் நேரத்திலே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவிதை மலையிலே என்ற பாடல்தான். மாநகர காதல் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் உங்களுக்காக.

அதை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் குஷி திரைப்படுத்த பாடல். பழகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு, தொடர்ந்து பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் ஜோஜ் உங்கள் காதோரம் ஒலிக்கின்றது மேகம் கற்குது என்ற பாடல்.

கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடல். பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே என்று கேட்டு நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தன்னுடன் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்ற நினைவோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

போனது எங்கே? ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே? பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரு அந்த பரமனையும் வாழ.

ஒழுங்கு பெறாது.

இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரித்து இறுதி பாடலை தந்து முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றார். நீண்ட கால உறவு கோவை மாநகரம் ஏ.ஆர். நாகப்பன் அவர்களும் என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி இவர்களும் இணைந்து கேட்கும் தேர் கொண்டு சென்றவன் யாரடி சொல்லடி தோழி என்ற பாடலோடு எனக்குள் ஒருவன் திரைப்படுத்த பாடல்.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீண்டகால கனவு ஒன்று நிறைவுக்கு வருகின்றது.

அன்பு உறவினர்கள், பலர் தங்கள் விருப்பமான பாடல்களை எழுதி கேட்கும் வேளையிலே அவற்றையெல்லாம் அழகாக தெரிந்தெடுத்து தேவையான இடத்திலே தேடி எடுத்து ஒளிபரப்பிக் கொண்டு மகள வைத்துக் கொண்டிருந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒரு சில அன்பு உறவுகள் நீண்ட நேர பாடல்களை கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல்கள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் நியதியின்படி ஒலிபரப்ப முடியாத நிலையில் நாங்கள் இருந்த வேளையிலே சில அனுமதிகளை பெற்று இப்பொழுது நாங்கள் நீண்ட நேர பாடல்களை உங்களுக்கு தருவதாக, அதாவது நீண்ட நேர பாடல்கள் சிலவற்றை தொகுத்து அதை ஒரு தனி நிகழ்வாக தருவதாக உத்தேசித்து இருக்கின்றோம்.

நீண்ட நேர பாடல்களிலே பலவிதமான பாடல்கள் பல திரைப்படங்களில் வந்த வேளையிலும் அதை கேட்டு சுவாரஸ்யமாக நாங்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்து இறைவனுக்கும் நன்றி, மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி எனக்கு அந்த பணியை ஒப்படைத்த வேளையிலே உங்களோடு இணைந்து உங்கள் ஒத்துழைப்போடு சீர்பெற செய்யலாம் என்று அமர்ந்திருக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி கலையகத்துள் ஒலிபரப்பு பகுதியிலே

0: தேடல் முயற்சிகளில் கிடைத்த விவரங்களை கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொண்டு மாதத்தில் ஒரு தடவை நீண்ட நேர பாடல்களை எடுத்து வரலாம் என்று எண்ணி இன்று கன்னி முயற்சியாக இந்த முயற்சியை ஆரம்பிப்போம். முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி அந்த முருகப்பெருமானின் திருவருளோடு வருகின்ற ஒரு பாடல் ஒன்றை தேர்ந்தெடுத்து முதல் பாடலாக தர இருக்கின்றேன். அந்த பாடலே ஆறு படை வீடுகளும் பழனிமலை, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரம் குன்றம், திருத்தணிகமலை, பழைமுதிர் சோலை ஆகிய அவருடைய ஆறு படை வீடுகளையும் உள்ளடக்கி வரும் ஒரு பாடல். அந்த பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் 1967 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே கவிஞர்கள் திலகம் கண்ணதாசன் ஐயா அவர்களினாலே வகுக்கப்பட்ட அந்த பாடல் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களின் இசை வண்ணத்தில் உருவாகி வெண்கல குரலோன் பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த ஒரு பாடல் இப்பொழுது முதல் பாடலாக சமர்ப்பிக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் நீண்ட நேர பாடல்களுள் ஒரு பாடலாக.
1: இனம் ஒன்றுக்கு கெழுத்துக்கள் ஆறு, என் கந்தனுக்கும் சிரங்கள் ஆறு.
2: ஆஹா, இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: சிங்காரவேலனுக்கு சிரமும் கரமும் சேர்த்தால் 18, தமிழ் மொழியில் மெய்யெழுத்தும் 18. மொழியில் மட்டுமா, பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அல்லவா என் பாட்டுடை தலைவனான முருகன்.
2: அது சரி, உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்?
1: அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன்.
2: கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது ஆறு வீடுகளை பற்றி மட்டும் அழகுற சொல்வதன் காரணம் என்னவோ?
1: என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் ஆறுபடை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது.
2: எப்படி?
1: அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது.
2: விளக்கமாக சொல்லும்.
1: கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வயானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது, இவை அனைத்தும் சேர்ந்தது தானே ஆறுபடை வீடு.
2: ஆஹா, என்னே உமது புலமை, என்னே உமது புலமை. நற்கீரரே.
1: ஐயா, என்னை தெரியுமா உங்களுக்கு?
2: நன்றாக தெரியும். ஆனால் என்னைத்தான் யாரென்று தாங்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை.
1: உண்மைதான் ஐயா, எனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை.
2: நற்கீரரே.
1: முருகா, சண்முகா, தேலவா, எனக்கு கருணை காட்ட வந்த கந்தா, நீர்தானா வந்து என்னை இப்படி சோதித்தது?
3: நற்கீரரே, நீர் ஆற்றுப்படை எழுதும் அழகை காணவே நேரடியாக யாம் வந்தோம். பண்ணும் இசையும் உலகில் பறந்து நிலவினாலும் நீர் எம்மை வைத்து பாடிய திருமுருக ஆற்றுப்படையே பாட்டுகளில் முதல் பாட்டாக விளங்கட்டும்.
1: ஐயனே, என்ன பேசுவேன், எதை பேசுவேன்? உணர்ச்சி பெருக்கால் வார்த்தைகள் வர தடைப்படுகிறது சுவாமி.
3: நற்கீரரே, உணர்ச்சி பெருக்கால் நானும் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். எங்கே அறுபடை வீடுகளை சொற்றமிழால் பாடும்?

0: இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து முருகன் ஆசியை பெற்று தொடர்ந்து அடுத்த பாடல்களுக்கும் செல்வோம் என்று எண்ணும் வேளையிலே அடுத்து தேடலே கிடைத்த ஒரு பாடல் நீண்ட நேர பாடலாக அமைந்து எங்கள் கரத்திலே கிடைத்துள்ளது. இந்த பாடலை கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்களாக. இந்த பாடலை எத்தனை தடவைகள் கேட்டோம், யாரும் ஒலிபரப்ப முடியவில்லை என்று கூறிவிட்டார்களே. மொன்றியல் தமிழ் வானொலி என்று தருகின்றதே என்று ஆனந்தப்படும் வேளையிலே அடுத்து ஒரு பாடலும் மிகவும் நீண்ட பாடல்தான். அந்த பாடல் பெண்கள் தங்கம் என்ற ஒரு திரைப்படத்திலே பொன்மன செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவின் குழுவினரோடு நடித்த ஒரு பாடல். 1970 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே வாலிப கவிஞர் 5 தலைமுறைகளுக்கு பாடலை எழுதிய வாலி ஐயா அவர்களின் வரிகள் கே வி மகாதேவன் ஐயாவின் இசைக்கருவிகளுள் புகுந்து இசையோடு இசையாக வரும் அந்த பாடலை இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் குழுவினரும் பாடுவது போன்ற ஒரு பாடல். அந்த பாடலை கதா காலாட்சேபம் என்றும் கூறிக்கொள்ளலாம். இதோ நவீன முறையில் அந்த பாடல் அன்றே வந்திருக்கின்றது. இன்று அதை கேட்டு மகிழ்வோமா?
1: வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு கடைசி நிகழ்ச்சியா ஒரு புதுமையான கதா காலட்சேபம் நடைபெற இருக்கிறது. இப்ப நடக்க போற கதா காலட்சேபத்தின் பேரு சந்திரமண்டல விஜயம். இத நீங்க கடைசி வரை இருந்து கேட்கணும். தேங்க்யூ.
2: நம பகுத்தறிவு

0: அமெரிக்கா அமெரிக்கா என்கப்பட்ட தேசத்திலே இருந்து 1969 வருஷம் ஜூலை மாதம் 21 தேதி என்ன பண்ணால் தெரியுமோ? சுபயோக சுப தினத்திலே மீனம் மேஷம் கேட்டை ராசுகானம் இல்லாத ஒரு முகூர்த்த தினத்திலே அமெரிக்கா நரமை
1: அதாகப்பட்டது மனுஷனை
0: ராக்கெட்ல வச்சு சந்திர மண்டலத்துக்கு
1: அனுப்பின
0: அந்த பகிரண்டமோடு எஞ்சி செய்யும் அதிரே வெட்ட வெளி பொட்டரொழி வட்டம் என விழிரே
2: வெட்ட வெளி பொட்டரொழி வட்டம் என விழிரே
0: குண்டி அடித்து வரும் கிண்டி குதிரை என சுண்டல் வாங்க வரும் வாண்டு பசங்க.

0: சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவரும் ஆட்ரின் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே, மூணு பேர் ஆச்சே. ஏய் சிஷியா, பேர் என்னடா?
1: பேரா? என் பேர் வெங்கு. அவங்க சுப்படி
0: உங்க வேற யாரோ கேட்டது. சரி பரவாயில்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணான் தெரியுமோ? சந்திரன் மேல காலை வச்ச.
2: அது சாட்சாத் சந்திரன் தானா?
0: மண்டுகளே, அதுல கூட டூப்ளிகேட்டு. ராகு என்கிற பாம்பும் கேது என்கிற பாம்பும் அடிக்கடி பிடிச்சு கடிக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நிலா. இப்போ ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவன் சென்று வந்ததும் அதே நிலா. சென்று

0: இதை டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருந்தவா அத்தனை பேரும் என்ன பண்ணால் தெரியுமோ? ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா, நன்னா அழுத்துங்க. ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. இப்படி பாடி ஆடினா
1: அது நடக்கட்டும்னா இந்தியாவை ரியாக்ட் சொல்லுங்க.
0: சொல்றேன், இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா, ரஷ்யா இந்த ஃபீல்டுல ரொம்ப பண்ணிட்டு இருக்கா, ஏன் நம்ம இந்தியாவை கூட சந்திரனுக்கு போக கூடாதோன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டா. ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்பக விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. எலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு.
2: நம் நாடு
0: இவ்வளவுதானா இன்னும் இருக்கு?

0: எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா.
1: ஆமாம், இந்தியாவில எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா, 14 பாஷையிலையும் போட்டா, நம்ம பட்டுமாமி சும்மா இருப்பாளா? அவளுக்கும் வந்துடுத்து வேகம். அடுத்த அமெரிக்கால பாத்தேடா, அவ நாட்டுக்காரா மூணுக்கு போனத கேட்டேடா
0: அப்படின்னா. கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொது ஜனாபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவை அனுப்ப கவர்னமெண்டார் முடிவு பண்ண, அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா. அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார்.
1: என்ன ஐடியாவோ?
0: அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு, தாய்க்கப்பல், பூச்சி வண்டி, ராக்கெட்டு எண்ணெய், ஸ்பேஸ் உடைகள், டெலிவிஷன் எட்செட்ரா எட்செட்ரா போன்ற சில்லற விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பாக்கு, பூக்குளம், கூடம், சந்தனம், பத்தி, மாலை, மாதிரி, பந்தல், மேடை, மைக் அரேஞ்ச்மெண்ட், போட்டோகிராபர், இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது. கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வாரி சான்ஸ் பம்பாய்க்கு அட்டி சக்கேன். ஆனா மறுபடியும் ஒரு ட்ரபிள் ஆரம்பமாயிடுச்சோ. ட்ரபிளுக்கு காரணம், விண்வெளி வீரனாக, அதாவது ஆஸ்ட்ரோநாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியாள்தான். அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன். பேரை கேட்டதும் அப்செக்ஷன், எதிர்ப்பு. சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா? மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தானா கிடைச்சது? நகி நகி அலவு பண்ண முடியாது. உடனே அதிகாரி பார்த்தார், பூலோகத்துல சொர்க்கமா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாத்தினார்.
1: ஏன்?
0: ஏன்னா மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ்.
1: தமிழ்நாடுன்னு சொல்லுங்க.
0: தமிழ்

0: கூடுவாங்கி ஏரி பக்கத்திலே இருக்கிற துக்ளான் ஏரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, டியூப் லைட் போட்டது
1: என்ன,
0: ஸ்பீக்கர் அமைத்தது
1: என்ன,
0: தேங்காய் உடைத்தது
1: என்ன,
0: திருஷ்டி கழித்தது
1: என்ன,
0: ஆக எல்லாம் ரெடியாச்சு. கும்பகோணம் மகாமகம் மாதிரி துக்ளாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம், பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூப்பிட்டிருந்தார். டிஎம்எஸ்ஸும் வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்?
2: மெதுவா மெதுவா சொடலாமா, மேனியிலே கை படலாமா.
0: அட அதிர்ஷ்டுகளா, இதை அவர் பாடுவார். அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார். பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதர் மந்திரம் ஓத, தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி, அடே பையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும், என்ன அவங்களைத்தானே சனிக்கிழமை என்ன தேச்சுக்குங்கோ, கல்சட்டியில புளியோதரை வச்சிருக்கேன், ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும், தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும். அப்பா நேக்கு பாலுன்னு வாங்கிடுவான்னு அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் நுழைந்து ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்தின்றே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரோன்மணி, ஜோதிட மனோன்மணி, ஸ்ரீ

0: சார் எனி ஐடியா? அப்படி இன்னும் ஆங்கில மொழியில் கேட்டார்.
1: இத ரேடியோவில் 14 பாஷையிலையும் அஞ்சல் பண்ணா.
0: ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகை கணீர் என்று சொன்னார். மை டியர் ஆபீசர், அங்குள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய பிளண்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு அமாவாசை ஆச்சு, சந்திரனே கிடையாது. நம்ம இந்தியா எங்க போய் இறங்குறது? சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எதுன்னு இப்படி கேட்டார். அதிகாரி அசந்து போயிட்டார். ஒரே சலசலப்பு, ஒரே பரபரப்பு. அதிகாரி பார்த்தார், கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார். ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன். மறுபௌர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே? தவறி போய் அந்த மனுஷன் 15 வருஷம் நிட்டார். அதிகாரி ஆச்சே, சொன்னது சொன்னதுதான், மாத்த முடியாதே. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும். இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும், அதை நீங்களும் கேட்கணும்.

இந்த பாடலை நாங்கள் கேட்பதற்கு பொறுமை நிறைய வேண்டும் எங்களுக்கு. காற்றலையிலே நேர் நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பாடலை கேட்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பாடலை முடிக்க வேண்டும் என்பது நியதி. நீண்ட நேர பாடல்கள் ஒரு 10 பேர் வந்து கேட்கும் இடத்திலே 4 பேர் நீண்ட பாடலை கேட்டுவிட்டால் 10 பேர் கேட்கும் நேரம் 4 பேருடன் முடிவடைந்துவிடும். இப்படி பல காரணங்கள் அங்கே இருக்கின்றன. அந்த பாடலை தேடி எடுத்தது சரியான பதிகளை கொண்டு வந்து தர வேண்டும். சில தளங்களிலே பாடலை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேளையிலே பாதி இருக்கும், மீதி இருக்காது, இறுதி இருக்கும், அப்படியான இடையூறுகள் எல்லாம் இருக்கும் வேளையில் ஒலிபரப்பு கடினமாக இருந்தது. வருகின்ற நீள பாடல்களை நாங்கள் வெட்டி குறுக்கி தருவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அது சட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். பல காரணங்களை கொண்டு அது நாங்கள் ஒதுக்கி வைத்து இன்று சில அனுமதிகளை பெற்று அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி பாடல்களை தர இருக்கின்றோம். உறவுகளிடமும் கேட்டிருந்தேன் பகிரங்கமாக, உங்களுக்கு தெரிந்த நீண்ட நேர பாடல்களை நீங்கள் தாருங்கள் என்றுதான் கேட்டிருந்தேன். அதை நான் யோசிக்கின்றேன் என்று இருந்தேன். இப்பொழுது தீர்க்கமான முடிவெடுத்து சரி, 2 பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். எப்படி இருந்தது கேட்பதற்கு? சலிப்படைகின்றீர்களா, அல்லது தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகின்றதா, அல்ல இந்த பாடல் நீண்டு செல்லும் வரையிலே உங்களுக்கு புரிகின்றதா என்றெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ளவும். காட்சியோடு வரும்பொழுது சிறப்பாக இருக்கும். இது தனிய ஒலியிலே வருகின்றது. அப்போ ஒலியாக வரும்பொழுது சில சமயம் உங்களுக்கு சலிப்பும் தட்டலாம். பார்ப்போம் அடுத்து வரும் பாடல் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் என்று எண்ணும் பொழுது என்னுடைய தேடலில் வருகின்ற இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன்.

1984 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தாய் மூகாம்பிகை. இந்த திரைப்படத்திலே எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மாவும் எஸ் ஜானகி அம்மாவும் பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடுகிறார்கள். இந்த இசை அரசிகள் பாடுகின்ற, இசை வல்லுநர்கள் பாடுகின்ற இந்த பாடலை ஒரு பதிவில் இருக்கின்றது. இசை அரசி பி சுசீலா அம்மா தான் இந்த வரிகளை கோர்த்தார் என்று அது அந்த தகவல் தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் அந்த பாடலுக்கு இசையமைத்தது இசைஞானி இளையராஜா என்று தெரிய வருகின்றது. அந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கலாம். நாங்கள் வானொலியிலே கேட்க வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுவும் ஒரு நீண்ட நேர பாடல். இங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது என்று நீண்ட நேர பாடல் என்ற வரிசையிலே எப்படி இருக்கின்றது என்று கேட்போம்.

என உறவுகளே, இந்த பாடலையும் கேட்டு பார்த்தோம். நீண்ட நேர பாடலாகத்தான் இருக்கின்றது. பொறுமையோடு இருந்து கேட்க வேண்டுமோ என்று எண்ணம் தோன்றுகின்றது அல்லவா? இருப்பினும் இசையின் ஞானம் உள்ளவர்களுக்கும் இசையை நன்றாக ரசிப்பவர்களுக்கும் இது ருசியாக இருக்கும். சுவைக்கக்கூடிய பாடலாகத்தான் இருக்கின்றது. அங்கே உட்புகுத்தப்பட்ட கருத்துக்களும் அப்படியான கருத்துக்கள் தான். இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் எனது கருத்தில் எட்டியது. அந்த பாடல் தேடலே கிடைத்த வேளை. இந்த பாடல் 1958 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு காவிய பாடல் என்ற கூற வேண்டும். நடனத்தோடு அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் என்று எனக்கு கையிலே கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலை ஜிக்கி அம்மாவும் லீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள், பிரபல பின்னணி பாடகிகள். இதற்கு நான் மதிக்கும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கும் வேளையிலே இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள். சி ராமச்சந்திரன் என்ற கவிஞர் அவரோடு கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும் இணைந்து எழுதியிருக்கின்றார் என்றும் வரும் வேளையில் இந்த விவரங்களோடு அவர்கள் தந்த அந்த பாடலை வைஜந்தி மாலா அம்மாவும் பத்மினியும் நடனம் ஆடும் ஒரு காட்சி. இப்பொழுது உங்களுக்கு பாடல் எதுவென்று ஒரு சிலருக்கு புரிந்திருக்கும். அந்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல், 1958 ஆண்டு. அந்த பாடல் கண்ணும் கண்ணும் கலந்து என்று எங்களை எல்லாம் ஆட வைத்து வேடிக்கை பார்க்க இருக்கின்றது.

காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கும் பொழுது எழுந்து செல்லவே மனம் வராமல் அந்த பாடலை எங்கள் கண்முன்னே நடனம் ஆடுவது போன்றும் இந்த போட்டி நடனமா இது என்று எண்ணக்கூடிய வகையில் 1958 ஆண்டு எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறை இப்படி வலுவுள்ளதா சிறப்பானதா என்று எண்ண தோன்றுகின்றது. சரி, அப்படி என்றால் அடுத்த பாடலும் ஒன்று இருக்கின்றது, அதையும் கேட்டு பார்ப்போம் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடல் 1969 இயக்குனர் எம் ஏ திருமுகம் அவர்களின் இயக்கத்தில் வளர்ந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு வரும் இந்த பாடலை கவிஞரசர் கண்ணதாசன் ஐயா வரிகோர்த்து கொடுக்க திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசை கோர்த்திருக்கின்றார். இவர்களெல்லாம் இவ்வளவு சிறப்பாக வரிகோர்த்து இசை கோர்த்து கொடுத்த வேளையிலே இயக்கி கொடுத்தவருக்கு பெருமை தேடி திரைப்படத்துக்கு புகழ் சேர்த்து வைக்கும் வரையில் வரும் ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இதுவரை ஈடுணை இல்லாமல் அவரை பிரதி பண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு குரலுக்கு சொந்தக்காரி படம் பெறும் நடிகை கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்களின் குரலே கேட்க இருக்கின்றோம். 1969 வெளிவந்த துணைவன் என்ற திரைப்படத்திலே பழனிமலை மீதிலே என்ற ஒரு பாடல். எங்கே அந்த வெண்கல குரலை கேட்போமா?

இறை அருள் கருணையால் என்று கேட்டு மகளும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நீண்ட நேர பாடல்களை கேட்கும் வண்ணம் அந்த பாடல்களை தேடி அதற்குரிய தகவல்களையும் திரட்டி மேலும் பல தகவல்கள் இருந்தாலும் தகவல்களை தந்து உங்களை நோகடிக்காமல் நேரத்தையும் கணக்கிலிட்டு பாடல்களுக்கு நேரத்தை அதிகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேச்சினை சுருக்கி இந்த அர்ப்பணித்திருக்கின்றேன். பார்ப்போம் அடுத்த பகுதியிலே எத்தனை பாடல்கள் வருகின்றது என்றும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் நீண்ட நேர பாடல்களும் தெரிந்த பாடல்களை எனது முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து நாங்கள் கேட்டு மகிழ்வோம். மாதத்தில் ஒரு நாள் இந்த நிகழ்வு வெளிவரும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்ற இத்தனை நேரமும் பொறுமையோடு இருந்து இவ்வளவு காலமும் இருந்த பொறுமையை விட பெரும் பொறுமையை இன்று தந்து இந்த பாடலை விரும்பி கேட்பவர்களுக்கு ஒரு சிலர் இது என்ன நீண்ட பாடல்களை போட்டுக் கொண்டு இருக்கின்றார்களே என்று சலிக்காமல் அவர்களுக்கும் ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பியிருந்தோம். மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை உங்கள் அன்போடு இறைகருணையோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதல் பாடல் தனியாத தாகம் திரைப்படத்திலிருந்து. பூவே, நீ யார் சொல்லி யாருக்காக மலர்ந்தாய் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் இனிமையான இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்துவிட்டு தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்பதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல். நாங்களும் இணைந்து கேட்கலாமே.

மீண்டும் ஒரு பாடல். திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்புடன் ஷியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையால் தமிழ் இனியார் இவர்களையும் வளமை போல இணைத்து இன்றும் கேட்கும் வேளையிலே மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது ஒரு பாடல் இவர்களுக்காக. ஒரு புறம் வீடன், மறுபுறம் நாகம் என்ற பாடல்.

நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்ற பல்லவியை கொண்ட பாடல் மன்னிப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இசை அரசரின் குரலில். இந்த பாடலை வளமா போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபாயித் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாகா ஐம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படம் பொன்மன செம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா நாயகனாக நடித்த திரைப்படத்திலே படார் படார் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க வேண்டும்.

என்று ஒலிக்க வைக்கின்றார். நீண்ட கால உறவு, தினமும் வந்து பாடலை கேட்கும் அன்பு உறவாக இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை இன்றும் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி அவர்களோடு வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், மேலும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலமுருகன், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: முகத்தில் சூட்டெக்ஸின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம்.
1: பாட்டு தெரியுமா? பாடு. நானும் எனக்கு தெரிஞ்ச பாட்டு எல்லாம் பாடுறேன். ரெண்டு பேருமா சேர்ந்தா ரெண்டு பேரும் விட்டுருவோம்.

0: நாம இருவருமே காதலிச்சா பாபமாங்கிரிடாங்களை.
1: அடுத்த ப்ரோக்ராம் என்ன?
2: அடுத்ததா ரூமுக்கு போய் நான் மாத்திரை குடுக்கிற மாதிரி குடுக்கறேன். சாப்பிட்டுட்டு

சுவைத்துக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. கற்றலையிலே கலந்துவிட்ட பாடல்களாக நேர் நேரத்தில் பாடிக்கொண்டிருக்கும் காதுக்கினிய கீதங்கள்.

சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஆழக்கடலில் தேடிய முத்து என்று பாட வருகின்றது. இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் விஜயம் இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாக மஞ்ச தண்ணி உத்து மாமா மேல பாத்து என்ற பல்லவி சோலை அம்மா என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: இது தாலி கட்டுற மந்திரம்டா. இப்போ முதராத்திரிக்கு மந்திரம் சொல்லு.
1: அப்படியா? இந்த அப்படி நேத்து ராத்திரி என்னைக்கு ராத்திரி.

இவர்களோடுதான் இன்னும் ஒரு பாடலை, காதல் மகராணி கவிதை பூ விரித்தாள் என்ற பாடலை கேட்க வைக்கின்றார். காதல் பரிசு என்ற திரைப்படத்தில் இருந்து நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் முகமது ராபிக் அவர்கள்தான் இப்படி எழுதிவிட்டு தன்னுடன் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை மணித்து விடுகின்றார். எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடலை நாங்களும் கேட்போம்.

அடுத்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல், மனமும் ஆடுதே என்ற ஒரு அற்புதமான பாடல், களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் பாடியதல்லவா? அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க வேண்டும் என்று நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பாடும் வேளையிலே அந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம், சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் செவி மடுக்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரது உறவுகளாக மன்னார் சிவம், பவனியா சுந்தரம் இவர்களும் இணைகின்றார்கள். எங்கே இந்த மூன்று ஊர்களிலிருந்து என்ன பாடல் கேட்கின்றார்கள்? என்ன பாடலை? புத்தம் புது காலை பொன்முற வேலை என்ற பாடல். இந்த பாடலை இசைஞானி இளையராஜா இசையமைத்ததாகவும் எஸ் ஜானகி அம்மா பாடியதாகவும் எழுதியிருக்கின்றார்கள். 1980 ஆண்டு திரைக்கு வந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒரு பாடல் தேன் நிலவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. பாடல் நிலவும் மலரும் பாடுது என்று இனிமையாக பாடும் அந்த பாடலை தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலம்மா கேட்டிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

திருப்புமணம் தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றார். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்ற ஒரு அற்புதமான பாடல். இசை மன்னர் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலே திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இந்த பாடலை இன்று விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன். தன்னுடைய உலகவாழ் மக்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை.

அடுத்து வரும் பாடல் ஒலிக்க இருப்பது தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படுத்து பாடல் இன்குலாப் ஷிந்தாபாத் என்ற வரியெடுத்து அந்த பாடல் கம்பீரமாக பாடுகின்றது.

இந்துஸ்தான்.

வாட எல்லை உமரியும் தென் எல்லை வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை.

தம் நெஞ்சம் நவசக்தி பெற வேண்டும், ஆர்வாட்டு அலைவோகை வர வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வென்னும் கர்ம வீரர் பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எழ வேண்டும். பகைவரை விடமாட்டோம், மனைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மனைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். தாயின் கண்ணீரே வழி காட்டும் புது வெள்ளம், நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவள் உள்ள

சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் பதை உண்டு, தலைவன் துணை உண்டு, துணிந்தும் மனதும் சுதந்திர கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு. இங்கே ஒரு காந்தியே இருக்கின்றான், அவன் வாய்க.

ஸ்டைல் ஸ்டைல் தான் என்ற ஒரு பாடலை பாஷா திரைப்படத்தில் கேட்டிருந்தோம். இன்று அந்த பாடலை கேட்க வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

தகவல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கண்ணும் கண்ணும் நோக்கியா என்ற அந்நியன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் நீண்டகால உறவு வளைகுடா மண் ஜோஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலி.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. காற்றோடு கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று ஒன்றியல் தமிழ் வானொலியின் கன்னடா கலையகத்திலிருந்து இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இப்பொழுது முதல் காற்றலையில் ஒலிக்க இருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் வாரம் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் கோடை மழை என்ற திரைப்படத்திலிருந்து காற்றோடு குழலின் நாதமே என்ற பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி தந்திருக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற பாடல். அந்த பாடல் குடும்பம் ஒரு கோவில் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து டிரான்சி.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலையும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். நிழல்கள் என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். இது ஒரு பொன் மாலை பொழுது என்ற வரியெடுத்து பாடுகின்றது.

அவரைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல், கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல். கண் பேசும் அழகு என்று காஜா என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலை.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் வானொலியில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

காற்றலையில் கலந்து வரும் கீதங்களுள் அடுத்து வரும் பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து. அங்கிருந்து வளமை போல என்றும் அருள் மோகன் மலையில் நனைந்த என்ற முதல் வரியை கொண்ட காற்றுள்ள வரை என்ற திரைப்படத்து பாடலை தந்த வேளை நாங்கள் இணைந்து கேட்போம்.

பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலை கேட்போமா? சிறு பார்வையிலே என்று ஆரம்பிக்கும் வரிதான் அவரது அந்த பாடலின் முதல் வரி. பீமா என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் பாடல் வளமையாக எங்களோடு இணைந்து கொள்ளும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணி நீங்கள் தந்த பாடல். லவ் கேம் என்ற திரைப்படத்து பாடல் வா வா நண்பனே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்களை தொடர்ந்து வரும் பாடலை மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட காலமாக எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதி தரும் பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து கல்யாண தீநிலா என்று அழகாக பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

அன்புடனே தருகின்றார். சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் ஒரு பாடல், பலே பாண்டியா என்ற ஒரு திரைப்படம், யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே என்ற பாடலை தருகின்றார்.

அவரில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஊதா கலர் ரிப்பன் என்ற பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பிய மாநிலம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய நாடு என்றவுடன் என்னவள் பாடலும் எங்களுக்கு கிடைக்கும். அவர் ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறக்காமல், மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து அவருக்கு நல்ல விருப்பமான பாடல் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வார். சுகமான ராகங்களே என்று சுகமாக பாடுகின்றது.

இந்த வேளையிலேதான் இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். பேசும் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து அழியாத ஒரு காவிய பாடல் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என்று வரியெடுத்து காதோரம் இணைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்களை தெரிவெடுத்து தந்தவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து இதயத்தை நிரப்பிச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று அன்புடன் கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியிலிருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

இன்றைய நாளில் எல்லாரும் பிஸியா இருப்பீங்க, இந்த கிறிஸ்துமஸ் டைம் இருந்தாலும் கொரோனா, ஆனா வீட்டில தான் இருப்பீங்க, அது நல்லா தெரியும். அந்த வீட்டில இருந்தாலும், அதாவது இந்தியாவில எங்க தாயத்துல இருப்பவர்கள் எல்லாம் இப்ப அந்த கொண்டாட்டத்துல எப்படியும் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பீர்கள். அது இங்க எங்களுடைய இந்த நாடுகளில் தான் இப்ப கன கட்டுப்பாடுகள், யாரும் கூடக்கூடாது, கோயில் எல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருக்கிற, அதாவது லாக்டவுன் ஆக்கி இருக்கிறார்கள், போகக்கூடாது. எல்லாரும் அங்கங்க வீட்டில இருந்து கொண்டே உங்களுடைய கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கோ என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைய நாள் இதுதான் இந்த வருஷத்தின் இறுதி நாள், அதாவது இந்த திகதி 24ஆம் தேதி இந்த வருஷத்துல இதுதான் கடைசி. நேற்று அப்பா சொன்னது போல இனி இந்த வருஷத்துல இது திரும்பியும் வராதல்ல, அதனால மற்ற இன்னமொரு விடயம் முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு வணக்கத்தை அன்பையும் கூறிக்கொண்டு என் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு உங்களோடு மீரா, அது நல்லா தெரியுது தானே, ஒரு ரெண்டு நாள் வராட்டி மறந்துடுறீங்க என் அன்பு உறவுகள், அதுதான் ரொம்ப பயமா இருக்குது. யாராவது மீராவான்னு கேக்குறவங்கள அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரப்பாக்குது, மற்றது எம்டிஆரா என்று கேட்கிற அளவுக்கு கூட வரப்பாக்குது. ஆனா சிலருடைய மனதுல அப்படி ஆழமா பதிஞ்சே இருக்கிறது, அது மாற்ற முடியாத ஒன்று. இந்த வருஷத்துல நீங்க என்ன என்ன, இந்த மாதம் மார்கழி மாதம் ஒரு கனத்த மாதம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு வருடமும் வருஷம் முடிய போகும்போது நல்லது கட்டு இரண்டுமே நடக்க நிற்கும், அது எல்லாருக்கும் தெரிந்த உண்டு. ஆனா அது உங்களோட மனதில் அது படாமல் இருக்கலாம். என்ன பொறுத்த மட்டும் இல்ல, நான் பார்த்த அளவில் அதுதான், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அதனால எல்லாரும் கவனமாக இருக்கணும். ஏனென்றா குதூகலத்துல இந்த கிறிஸ்துமஸ் வந்துடுது, நியூ இயர் வருது என்ற அந்த குதூகலத்திலேயே மக்கள் எல்லாரும் திகழ்ச்சி ஓடி திரிஞ்சு அதனாலே பல இழப்புகள் வர இருக்கும். அப்படி ஆன இதுகள் வராமல் அளவோடு சந்தோஷத்தை கூட அளவோடு அனுபவிச்சாத்தான் அது ரசனையா இருக்கும் என்று சொல்லுவார்கள். என்ற பாதுகாப்பா இருக்கும், ரசனை என்பதை விட பாதுகாப்பா இருக்கும். கூடிய அளவு வாய்விட்டு சிரித்த பின்பு சிரிச்சே அப்படியே விழுந்து இறந்தவர்கள் இருக்கிறார்கள். அது என்ன இங்க நடந்திருக்கிறது, சிரிச்சு வாய்விட்டு சிரிச்சு சின்ன ஒரு 13 வயது பெண் வாய்விட்டு சிரித்தார், விழுந்தோடனே இறந்து விட்டார், கட்டில்ல அப்படியே, அவ்வளவு சந்தோஷம் மிகுதியார். அதனால அதுக்காண்டி எல்லாரும் சிரிக்க வேணாம்னு சொல்லல நான், என்ன அம்மா அப்படியெல்லாம் பயமுறுத்தாண்ட, வாழ்க்கை என்பது அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நாங்கள் மிக பாதுகாப்பாக பார்த்து வைக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் சொல்றேன். அவனால பஞ்சு போல இருக்கே, நல்லா இருக்கும்னு டக்குனு காலை வச்சிடாதீங்க, அதுக்கு கீழே முள் இருக்கலாம். மனிதனும் போது நல்லா இருக்கும், அவன் நல்லா அழகா இருக்க, நல்ல மென்மையா பேசுகிறார், சாஃப்டா இருப்பார் போல இருக்கு, இவர் நல்லவரா இருப்பார். இந்த கணிப்பெல்லாம் உங்களுக்கு பழைய பின்புதான் தெரிகிறது. பின்பு என்ன, அய்யோ இவர் அப்படி இருந்தாரே இப்படி இருக்கிறாரே, உடனே கணிக்க முடியாது, யாரையும் கணிக்க, எந்த ஒரு விடயத்தையும் கணிக்க முடியாது. உணவு பார்க்க அழகா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு யோசிப்போம், கை வச்சு சாப்பிட்டு வாயில எடுத்து அதை சுவைக்கும் போதுதான் அதனுடைய விஷயங்கள் எங்களுக்கு புரியும். நஞ்சு கூட இருக்கலாம் அந்த, அதனால்தான் எதையும் பார்த்து நடந்து கொள்ளுங்கோ என்று சொல்லுகிறோம். எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்கும் விதமாக கிறிஸ்தவ மதத்தவர்கள் எங்களுடைய இயேசுபாலன் பிறந்திருக்கும் பிறக்கிற இந்த நாள் இது. உங்களுக்கு சரியா 12 மணிக்கு பிறப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் தான் பிறப்பார். அதுலேயும் பாருங்க, நாங்கள் எவ்வளவு ஒரு இக்கட்டான இடைஞ்சலான ஒரு முறையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், முறையை நாங்கள் செய்கிறோம் என்றத நீங்க பாருங்க. கணிச்சவங்க சரியா 12 மணி என்று கணிச்சு எல்லா நாட்டுக்கும் அதே டைம் கொடுத்துருக்கலாம். எனக்கு 10 மணி, இப்ப உங்களுக்கு 12 மணி வரைக்கும் எனக்கு என்ன நேரமோ அந்த நேரத்திலேயே கணிச்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா அப்படி இல்ல, உங்களுக்கு இப்ப வந்துருச்சு, இப்ப வருது 12 மணிக்கு சரியா இயேசுபாலன் பிறக்க போறாரு என்று சொன்னா இரவு பிறக்க போறேன்டா, அந்த டைம் மாதிரி உங்களோட கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு பேர்ந்த 12 மணி எங்களுக்கு பேர்ந்துதான் வருது, அப்ப திருப்பியும் பிறக்கிறாரா? இந்த கேள்வி எல்லாம் இப்ப எனக்கு எழுந்தது. அப்ப
அப்ப இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டாடுவதை நீங்க பொங்கிடுவீங்க, முதல்ல பொங்கல் பொங்கி நீங்க சாப்பிட்டுருவீங்க பொங்கல் திருநாள். ஆனா எங்களுக்கு நீங்க சாப்பிட்டு தூங்கும் போது எங்களுக்கு பொங்கல் வரும், நாங்க பொங்குவோம். இது என்ன இவர்கள் பட இவர்கள் கணிச்சு வச்சிருக்கிற கணிப்பு என்ன, இது என்ன இது என்பதுதான். சுழற்சி முறப்படி எனக்கிரவு உனக்கு பகல் என்று இருந்தாலும் அந்த நேரத்தை சரியா வச்சு இரவுல பொங்கு கண்டு விட்டுருக்கலாமே எங்களைய உங்களோட சேர்ந்து. அதை சரியா செய்யலையே, ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் கொண்டாடுற மாதிரி வைக்கலையே. எந்த ஒரு எந்த இப்ப உங்களுக்கு நியூ இயர் பிறக்க கூட ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு டைம்ல தான் பிறக்குது. எங்கேயோ ஒரு கருப்பினத்தவர்களுடைய நாட்டுக்கு தான் முதல் பிறக்கும். அது ஒரு சின்ன நாடு உண்டு. நியூ இயர் வரும் 12 மணி. இதெல்லாம் மனிதனால கணிக்கப்பட்ட நேரங்கள். எங்களுக்கு என்ற ஒரு கணிப்பு இருக்குது இறைவன் படைக்கையே, அது சக்தி என்று தான் சொல்லலாம். இறைவன் என்று சொல்வது கூட சக்தி, ஒரு சக்தி தான் இருக்குது. நீங்க தான் மதத்தை பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் ஒருவர் தான். மதங்கள் பல, இன்னும் பல பல இன்னும் இன்னும் எத்தனையோ பேர்களை வச்சுக்கொண்டு இப்ப வேற வேற மதம் அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இல்ல, ஒரே ஒரு சக்தி மட்டும்தான். அந்த சக்தி எங்க இருக்கு என்று எங்களுக்கு தெரியாது. அது எங்களுக்குள்ளும் இருக்கலாம், அதுதான் இறைவன். யாரோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தார்கள், எங்கேயோ ஒரு கோல், அதாவது சந்திரன்லயோ எங்கேயோ ஒரு ஒரு கருப்பு கல்லோ கருப்பு உருவமான ஒன்று ஓம் ஓம் என்று சொல்லிக் கொண்டிருந்த கடவுள் இருக்கிறார் என்றது அவர்கள் அந்த ஒலி கேட்கிறது என்று. ஐயோ, எங்களுக்கும் அது பார்க்க கிடைச்சா என்னண்டு ஒரு தளத்தில் எழுதப்பட்டு கொண்டு போகிறது. அப்பதான் அதுல நான் சொல்லியிருந்தேன், கடவுள் எவன் துன்பப்படுபவனுக்கு எவன் உதவி செய்கிறானோ, பசியிலே கஷ்டப்படுபவனுக்கு எவன் உணவளிக்கிறானோ, ஒரு துன்பத்தில் இருப்பவனை அரவணைச்சு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை சந்தோஷப்படுத்துகிறானோ அவன்தான் கடவுள். இது யாரும் பணமுள்ளவன், நீங்க பணமுள்ளவர்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். என்ன உளர்றான்னு சொல்வீங்க, அவன் தான் கடவுள். நான் இன்றைக்கு இருந்து நோயில அழுகிறேன், தனிமையில அழுகிறேன், என்னை ஒரு கரம் வந்து அணைச்சு ஏனம்மா அழுகிற என்று கேட்டு அணைச்சு வா இப்படி எல்லாம் செய்யக்கூடாது சிரிக்கலாம், அந்த அணைப்பு இந்த நேர்களிடம் இருக்கிறது. நீங்கள் தான் கடவுள் எனக்கு. எவன் ஒருவன் இன்னொருவருடைய துக்கத்தில் சோகத்தில் கலந்து அவனை அந்த சோகத்தில் இருந்து மீட்டு சந்தோஷமாக அரவணைக்கிறானோ அவனே கடவுள், அவனே இறைவன். இதுதான் என்னுடைய முடிவு. யாரும் மாற்ற முடியாது. சின்ன பிள்ளையா சிரிக்கலாம் பேசலாம், நாங்க எல்லாம் செய்யலாம், புத்தகத்தில் இருக்கிற படிக்கலாம், இதுதான் எங்களுடைய வரலாறு என்று சொல்லலாம், இதுதான் இந்த கடவுள் என்று சொல்லலாம். எத்தனையோ கோயிலுக்கு நாங்கள் பூந்து உள்ளுக்குள்ள போய் நமஸ்காரங்கள் செய்து தீபங்கள் ஆராதனைகள் பார்த்து கைதட்டி கும்பிட்டு அங்க சமைச்சு வச்சுக்கிற பிரசாதம் என்று சாப்பிட்டு வரலாம். ஆனா உண்மையிலேயே கடவுள் எவன் ஒருவனுடைய துன்பத்தை துடைக்கிறானோ அவன் தான் கடவுள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார், செய்திருந்தார். துன்பப்படுபவர்களுக்கெல்லாம் நோயிட்டவர்களை எல்லாம் சொச்சமாக்கி அவர்களை சுகப்படுத்தி துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளித்து பணக்காரர்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்யல. அப்ப அவரை பார்த்து கடவுள் என்றார்கள். நான் இப்படி சொல்றேன், யாரும் கோவிக்க வேணாம், என் மனதில் பட்டதை தான் சொன்னேன். உண்மை என்றான் சரி என்னங்க, இல்லையேண்டா என்ன வந்து பேசிட்டு போகலாம், என்னமா இப்படி நீங்க இப்படி பேசிட்டீங்க. ஆனா எந்த மனதில் இப்படித்தான் இருக்கு, எந்த மனதில் இருக்கிறத யாரும் மாற்ற முடியாது. ஒரு சக்தி எங்களிடம் இருக்கிற ஒரு சக்தி தான் எங்களை எல்லாம் இயங்க வைக்கிறது. அந்த சக்தி தான் கடவுள். அதைத்தான் ஒன்றா ஒன்றா உங்களை படைச்சு விட்டுருக்கு. மனித நேயம், மனித பண்பு, மனித இரக்கம், இரக்கம் மற்றவர்களுக்கு இரக்கம், பரிவு. நான் மட்டும் நல்லா சாப்பிட்டா காணும், அப்படியே திரும்பி இருந்து இவன் என்ன இந்த டேபிளை பாக்குறானா, நான் பிரியாணி சாப்பிடுறேன் அவன் என்ன அங்க தயிரும் சாதம் சாப்பிடுறான், இவன் இந்த பிரியாணியா பாக்குறான் ஒழிச்சு சாப்பிடறான், மனிதன் இல்ல என்னையா தயிர் சாதமா அது நல்லா இருக்கும், நீங்க இதுல பாதி எடுங்க அதுல பாதி தாங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அதை ரெண்டையும் ரசிச்சு ரெண்டு பேரும் சிரிச்சு சாப்பிடுற அந்த இடத்துல கடவுள் இருப்பார்.
ரெண்டு பேர்களை திருப்பி திருப்பி எல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனா உதவி செய்கிறானே என்று சொல்லி, என்ன அரவணைக்கிறானே என்று சொல்லி அவனையும் ஏமாத்த முற்பட்டால் அதுதான் அந்த மனிதனின் கடைசி காலம் அப்படியும் இருக்கிறது. ஒருத்தர் வந்து எனக்கு அன்பு காட்டி எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார், அந்த அரவணைப்புல நான் சந்தோஷப்படுகிறேன், நல்லா வர்றேன், இவர் இப்படியே நான் அழுகிற மாதிரியே காட்டி காட்டி இவரை எல்லாம் செய்யலாம் என்று சொன்னால் அதுல இருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களையும் மேட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போறது என்றுதான் அர்த்தம். அதுதான் அவனுடைய அழிவு. இப்படி சொல்லிக்கொண்டு போறேன்னா, ஒரு கண்ணன் பாட்டு கேட்போம், நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். ஒரு மணித்தியாரம் அப்படித்தான், இன்னைக்கு கூடிய நேரம் இருக்க நான் விரும்பல. என்ன எல்லாரும் கொண்டாடுறது, எல்லாரும் கோயிலுக்கு போகணும், எந்த நேரத்தில் ப்ரே பண்ணணும், என்னால ஒவ்வொரு மதத்தவர்களும், அதாவது ஒவ்வொரு நம்பிக்கைகளுக்கும் நாங்கள் துணை போக வேண்டும் அவர்களுக்கும். இப்ப நாளைய தினமெல்லாம் சிறப்பு நிகழ்ச்சி தான், எங்களுடைய நத்தார் பண்டிகையொட்டு கிறிஸ்துமஸை ஒட்டு. கிறிஸ்துமஸ் என்பது ஆங்கிலத்தில் நத்தார் பண்டிகை, அதையொட்டு நாங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் தான் கூடுதலாக வரும் என்று சொல்லிக் கொள்கிறோம். நாங்களும் இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் நீங்கள் உறவுகளுக்கு சொல்லிக்கொண்டு. ஒரு பாட்டு கேட்கலாம், கண்ணன் பாட்டு வந்தா கொஞ்சம் ஏதோ ஒன்று இப்படி கதைக்கு. என்னன்னா இந்த கொரோனா காலத்துல என்ன அடைச்சு ஒரு நாலு சிவத்துக்களை என்ன வச்சிருக்கிறார்கள் இருந்து இதை எல்லாம் யோசிச்சு இதெல்லாம் சொல்லணும், ஏதாவது ஒன்று எடுத்து அவ்வளவு நிரம்பிடும் இந்த நெஞ்சில. எத்தனை பேரோட சிரிச்சு பேசினாலும் மனசுல சிலவற்றை பட்டை பட்டையாகவே ஒன்றுக்கு மேல் அடுக்கிய வண்ணம் எல்லா சிந்தனைகளும் அடுக்கப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் எனது வார்த்தையோடாக இப்பொழுது வெளியிலே அள்ளி கொட்டிட்டா கொஞ்சம் நான் பாரம் இல்லாமல் இருந்துருவேன் என்றதுதான். பாட்டு கேட்கலாம், வாங்க சிரிக்கலாம், பேசலாம். ஒரு பாட்டு கேட்கலாம். விஜயராகவன் அழைச்சிருந்தார், நான் இப்படி பேசுறதால இப்ப அன்பு உறவுகள் வருவது குறைவு. என்ன அம்மா ஒரே இப்படியே சொல்ற, இதெல்லாம் நன்மைக்கு தான் சொல்றேன், இதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. காது வழியா கேட்டு நல்லதென்றால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாவிட்டா அடுத்த வழிய ரெண்டு காது அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே மறந்துடலாம் நீங்க. அதனால டேக்கிட் ஈஸியா, சரி அம்மா சொன்னது இது நியாயம் இருந்திருந்தால், நான் சொன்னது நியாயம் இருந்திருந்தா சரி இப்படியேதான் இருக்குமான்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சரிப்பட்டா நீங்க உங்களோட வச்சிருக்கலாம், இல்லாட்டி விட்டுடுங்க. இப்படி சொல்லிட்டாவே என்று நீங்க துக்கப்பட வேண்டாம். எங்க ஸ்கூலுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாப்போம், அப்பதான் தெரியும் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வந்திருக்காங்க. விஜயராகவன் வருக வருக என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். சந்தோஷம், ஒரே ஒரு நான் சொன்ன அவர் மட்டும்தான் அழைச்சிருந்தேன், மற்றவர்கள் எல்லாம் இந்த கொண்டாட்டத்தோடு நான் வீணா இதுல மற்ற நிகழ்ச்சியை போட்டுட்டு இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, இன்னைக்கு ஒரு பேரு நாள் எல்லாரும் கலகலன்று இருக்கிறது, கொஞ்சம் தூங்குவார்கள், இதை 12 மணிக்கு எழும்பி எல்லாரும் ஜபிக்க வேண்டும் இல்லையா என்று யோசிச்சிருந்தேன். சரி பாட்டு கேட்போம், ஒரு பாட்டு இல்லாட்டி என் விருப்பமாக சில பாடல்கள் காற்றலையில் எடுத்து வரலாம், இணைந்து கொள்ளலாம், பேசுவோம் பாருங்கள்.

என் நண்பர் அவளுக்கு அன்றைக்கு நல்ல லேட், ஆனா 10 மணி ஆக போறது, 9:57 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 11:27.

வணக்கம் ராஜ்குமார், உங்களுக்கு நீங்கள ஸ்கூலுக்கு வந்தவல்ல முதல் விஜயராகவன். அந்த சட்டியே அவர் நான் நினைக்கிறேன் படிக்கிற காலத்திலயும் கிளாஸுக்கு அதாவது ஸ்கூலுக்கு சட்டியா முதன்மையற்ற மாணவனாக இருந்திருப்பார், முதன்மை உள்ள மாணவனாக. என்னடா அந்த டைமுக்கு சரியா ஹாய் என்று அழைப்பும் எடுத்து அதுல நான் எடுக்க விட்டுட்டேன், அழைப்பும் எடுத்து இருக்க எழுதியும் போட்டார். அடுத்து ராஜ்குமார் சரியா டைமுக்கு 9 மணிக்கு தூக்கத்துக்கு போயிருவாரு, இன்னைக்கு கை போடுவார் சரியா, கையை ஹாய் என்று போட்டிருக்காரு. 12 10 12க்கு பாக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.

0: ராஜ்குமார் கேட்டிருக்கிறார், வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் நிகழ்ச்சி இருக்கா என்று கேட்டிருக்கிறேன். நிச்சயமா, யார் யார் நித்திரை ஒழிக்க போறீங்களோ 24 hours நாங்கள் நிகழ்ச்சி தர தயார். ஏண்டா இதுவும் மாற்றி மாறி நடக்கிறது இல்ல, எங்களுக்கு பகல் உங்களுக்கு இரவு, உங்களுக்கு இரவு எங்களுக்கு பகல், உங்களுக்கு இரவு நேச்சில எங்களுக்கு நிகழ்ச்சி எடுத்து வந்து உங்களுடைய வைகுண்ட ஏகாதசியை நாங்கள் சரியாக எடுத்து வரலாம். ஏனென்றால் அந்த பலன் உங்களுக்கு, நாங்கள் பகல் நேரத்தில் ஒழித்திருக்கிறோம், இரவு நேரத்தில் நீங்க ஒழித்திருக்கிறீங்க, நாங்கள் நிகழ்ச்சி கொடுத்தா நாங்களும் ஒழிச்சிட்டோம். அதுதான் இப்ப ஒரு வகையில அது நல்லா தான் இருக்குல்ல. ஒரு நேரமா சொல்லுங்கன்னு சொன்னது, இப்ப பார்த்தா பாருங்க, மனிதனுடைய சுயநலத்தை பாருங்க, இது நல்லா இருக்குன்னு இப்ப நானும் தவறான வகையில் ஒரே நேரத்தில் கணிக்கா எங்க வேற வேற நேரத்தில் நடக்கட்ட வேண்டும். இருக்கு இருக்கு ராஜ்குமார் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம். ஆக இப்ப இரண்டே இரண்டு பசங்க தான், பையங்கள் தான் இப்ப ஸ்கூல்ல இருக்கிறீங்க, மற்றவங்களாம் எங்க போனீங்க? சரியா 9 மணிக்கு இந்த இன்னொரு 1 மணித்தியாரத்துல 11 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சிடும். எங்க விஜயராகவன், வணக்கம். வணக்கம் விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்மா.
0: எப்படி
1: இருக்கு?
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கு உங்களுக்கு
1: வணக்கம். நல்லா
0: இருக்கணும். முதல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்வி, இந்த கொரோனாக்கு அங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப கூடுதலாக ஒரு பயமாக ஒன்றுமே எடுக்கவில்லை என்ன, மக்கள் எல்லாம் அங்கங்கே சென்று வருகிறார்கள் இல்லையா?
1: எல்லாம் பரவாயில்ல, கூட்டமாக சென்று வருகிறார்கள்.
0: அழைப்பு கொடுக்கல, கூட்டம் கூட்டம், அதுவும் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள்
1: என்ன? உலக நாடுகள் பிரிட்டன், இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமாக போயிட்டு
0: கூட்டம் கூட்டமாக தான் இருக்கிறாங்க, ஆனா பயம் இருக்கு. ஆனா அது ஒட்டுமொத்தமா அவ்வளவு பேருக்கும்
1: வரும்போது
0: உங்களுக்கு பயம் இருக்கும். உங்களுக்கு நீங்க அதுக்குள்ள இருந்த எல்லா செய்திகளையும் கேக்குறீங்க, எல்லா செய்திகளையும் பாக்குறீங்க, மற்றது அதுக்குள்ள கூடுதலாக அந்த
1: நோயை சந்திக்கிறோம்.
0: நிச்சயம், மற்ற நோயை பற்றி தெரியும், சில பேருக்கு நோயை பற்றி தெரியாது. சளித்தன்மையா இருக்குது, சளித்தன்மையா இருக்குது, அதுக்கு நாங்க நல்ல தெரியும்.
1: தெரியும்
0: அதுதான். இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? கண்ணுக்கு தெரியாதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு கிருமி என்று சொல்றீங்க
1: என்ன?
0: இது எங்க வச்சு பாக்குறது?
1: ஒன்னும்
0: செய்ய மாட்டேங்க, கண்ணு எப்படி பார்த்தா உங்களுக்கு சுவந்து இருக்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு வருத்தம் சொல்லுவாரு. இது இது ஒண்ணுமே வர்றது என்ன
1: செய்யுங்க?
0: ஆனா ஒட்டு மொத்தமா உடனே டக்குண்டு ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஒரு மனிதனை கொல்லக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதுக்கு அதாவது இந்த வருத்தத்தில இருந்து
1: மீண்டும் 1000 பேர் ஒரு விமானத்துல 33 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவர் அந்த நாளில் திரும்பி போய் தான் அவர் வந்து தனிமைப்படுத்த முடியும். அவர் இந்த நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டு திரும்ப விமானத்துல போய் அவர் நாட்டுக்கு போவாங்க, அவர் தனிமைப்படுத்தாங்க, அவர்தான்
0: தனிமைப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அவரு வந்து ஒரு அருமையான நடனம் ஆடக்கூடிய ஒரு பாடல்மா, பஞ்சாபி நடனம் ஒண்ணு இருக்கும், பஞ்சாபி உள்ள டான்ஸ் நடனம் ஒண்ணு இருக்கும், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதுதான் சுகம் சுகம்னு ஒரு பாடல் குடியிருந்த கோயில்ல, ஐயாவோட அந்த பாடல் அவரோட கேட்கும்போது சொன்னாங்க, எப்போ யாருமே ஆடுனது அவருக்கு நிகர் யாருமே இல்ல, எம்ஜிஆருக்கு நடனம் ஆடக்கூடியவர் வந்து பாராட்டினாங்களாம், அமைச்சிருந்தாங்களா அந்த பாடலுக்கு, அவங்க வந்து சொன்னாங்களா பாராட்டினாங்களா இந்த அளவுக்கு அந்த நடனத்தை தான் அந்த அளவுக்கு அருமையா எம்ஜிஆர் வந்து ஆடிருக்காருன்னு சொன்ன ஐயா சொன்னாங்க.
0: உண்மை உண்மை அது அந்த எங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியும் டைட்டில் சாங் தான் அது
1: ஆடலுடன்
0: அது அவருக்கு பாடுங்க பாப்போம், நீங்க எப்படி பாடுறீங்கன்னு பாப்போம்.
1: ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதுதான் சுகம் சுகம் சுகம்
0: சுவர் சுவர் சுவர் சுவர் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நீங்க நல்லா பாடுறீங்க. சில பேர் வந்து முழுமையா பாட சொன்னா பாட மாட்டாருங்க, சில இதுல வெட்டி அதாவது ரத்து செய்து விடுவாரு, அதாவது அதெல்லாம் வெட்டி சீனா பாடிட்டு விட்டுருவாருங்க. நல்லது விஜயராகவன் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, கேட்டு மற்றவர்கள் இணைஞ்சு கொண்டு பேசலாம். நன்றி நன்றி.
1: அன்னை வேளாங்கண்ணி ஒரு பாடல் ஏதாவது ஒளிபரப்புக்குமா?
0: அன்னை வேளாங்கண்ணி
1: நீலக்கரை ஓடத்துல. ஆமா ஆமா அந்த படம் வந்து இன்னைக்கு பொருத்தமா இருக்கணும் நிகழ்ச்சி. நான் கேட்ட வந்து பாடல் நாளைக்கு ஒளிபரப்பு, இன்னைக்கு வந்து அன்னை வேளாங்கண்ணி ஏதாவது ஒரு பாடல்
0: உங்களுக்கு அட்வான்ஸ் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன், முன்கூட்டியே நத்தார்
1: வாழ்த்து நேயர்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொள்றோமா. நம்ம நம்ம நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்துவ நண்பர்கள், அவர்கள் கிறிஸ்துமஸ் 12 மணிக்கு அவர் சரியாக கொண்டாட இருப்பதற்கு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை முக்கிய மகத்துவம் தெரிவித்துக் கொள்கிறோமா.
0: நிச்சயம் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அவர்களுக்கு அந்த வாழ்த்து தெரிவித்து. உண்மையிலே விஜயராகவன் சொல்வது உண்மையான ஒரு கருத்து மற்றது. ஆனா ஒன்று இந்த இந்த கொரோனாவில் என்னன்னு தெரியாது வந்து மீண்டவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு உயிர் உயிர் அதாவது செத்து எழும்பினது போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். வணக்கம் பவுனம்மா. வணக்கம.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் பவுனம்மா, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப அங்க காலநிலை எப்படி இருக்கிறது? மழை இல்லையல்ல?
2: இங்க நல்ல சுமூகமான ஒரு நிலையா இருக்குமா, நல்ல ஒரு நல்ல ஒரு இதமான ஒரு நிலையா இருக்கு. இன்னும் அதாவது இந்த புயல் மழை பனி பனி இருக்குது,
0: குளிர்
2: கடல் கொந்தளிப்பு கடல் கொந்தளிப்பு புயல் இதெல்லாம் தவிர்த்து ஒரு சுமூகமான நல்ல ஒரு நிலையா இருக்கு. மீனவர்கள் நாங்க எல்லாருமே வந்து தொழிலுக்கு போயிட்டு இருக்கோம்.
0: எல்லாரும் இப்ப இந்த இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல நீங்க கடற்கரை ஓரம் கொண்டாட்டங்கள் வைப்பீங்களா? கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்களா?
2: கொண்டாடுவாங்க வந்து நம்ம சொல்லுங்கம்மா
0: சொல்லுங்க. அதாவது லைட் எல்லாம் போட்டு கொண்டாடுவாங்களா? லைட்ஸ் எல்லாம் போட்டு கிறிஸ்துமஸ் பாப்பா
2: அப்படிதான்மா. நல்ல ஒரு கொண்டாட்டமா போன வருஷம் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கொரோனாவால வந்து ஒண்ணுமே இன்னைக்கு தெரியல, எதுவுமே அமைதியா இருக்கு.
0: அதுதான் சரிய வேணாம்னு சொல்லுங்க. என்னன்னா சட்டம் அது கடற்கரையோரம் மற்றது அந்த பீச்ல கடற்பக்கம் மற்ற பார்க்ல மற்றது பெரிய பெரிய ஹோட்டல் வழிய எல்லாம் கொண்டாட்டங்கள் வைக்க கூடாதுன்னு உங்களோட கவர்மெண்டே அறிவிச்சிருக்கான்னு நினைக்கிறேன்.
2: ஆமாமா, இல்லன்னா வந்து நல்ல ஆர்ப்பாட்டமா இருக்கும், ஒரே மக்கள் ஆரவாரமா இருப்பாங்க. இப்ப என்னன்னா எங்கேயுமே ஒரே நிசப்தம், மனித ஒரு ஆரவாரமே இல்லைன்னு தான் சொல்லணும்.
0: பயந்து கொண்டிருக்கிறாங்களே எல்லாரும் இந்த நோய்க்கு. நாளைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க பவுனம்மா நீங்க?
2: நாளைக்கு நாளைக்கு வந்து அடிமை பெண் அப்படின்ற திரைப்படத்துல இருந்துமா, ஏமாற்றாதே ஏமாறாதே.
0: அடிமை பெண் ஏமாட்டா, நல்ல பாட்டு. அந்த எம் ஜி ராமச்சந்திரனுடைய படம் இல்லையா அது?
2: ஆமாமா.
0: இந்த படம் எத்தனை தடவை பாத்திருப்பீங்க அம்மா நீங்க?
2: அது கணக்கே சொல்ல முடியாது. நான் குழந்தையில இருந்து நான் வந்து 8 வயசுல இருந்து அந்த படத்தை பாத்துட்டே இருக்கேன். எப்ப வந்தாலும் நான் திரைப்படத்தை அந்த படம் வந்தா பாத்துட்டே இருப்போம். நான் எங்க மீனவ சமுதாயமே பொதுவாகவே வந்து எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் படம் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை முறை வந்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் எங்களை சலிக்கவே சலிக்காது.
0: சலிக்காது. இந்த அன்னை வேளாங்கண்ணில இருந்து ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். அம்மா அன்னை வேளாங்கண்ணில இருந்து
2: என்ன பாட்டுமா?
0: என்ன பாட்டு? என்ன பாட்டுன்னு இல்ல முதல்ல அதாவது
2: சுசீலா அம்மா பாட்டு இருக்கு,
0: அது அன்னை
2: சோக பாட்டுமா, கருணை மழையே,
0: அதுவும் சோக பாட்டு. அடுத்தது
2: அப்புறம் அந்த கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணின்னு ஒரு பாட்டு இருக்கு,
0: அப்ப அது பாடுங்க. தெரியுமா அம்மாக்கு அந்த பாட்டு?
2: தெரியுமா, ஒரு அடி
0: பாடுறேன்.
2: ஹலோ,
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க அம்மா.
2: கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணி எம்மை கருணையில் தாளாட்டும் மாதாங்கண்ணே, கடல் அலை தாளாட்டும் வேளாங்கண்ணே, படகினில் வருவோர்க்கு துணையானவள், வரும் பாதை மறைந்தவர்க்கு விளக்கானவள், படகினில் வருவோர்க்கு துணையானவள், வரும் பாதை மறை

0: கடலலை தாளாட்டும் வேளாங்கண்ணி.
1: அருமை அருமை அருமை அருமை. நல்லது அம்மா, நன்றா பாடுங்கள். மீண்டும் மீண்டும் நான் மீண்டும் பேசும்போது உங்களை அழைக்கிறேன். சரியா?
0: நன்றி
1: நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நலமா, நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க எத்தனாவது பையனா ஸ்கூலுக்கு வந்து நீங்க பாப்போம்? முதல்ல விஜய்,
2: ரெண்டாவது.
1: அதுல வந்ததும் வந்தாம ஏகாதசி வை வை வை குண்ட
2: அறிக்கிட்டீங்களா? அதுக்கோசம் நான் போட்டேன், அதுக்கோசம் நான் போட்டு விட்டேன்.
1: அவர் சொன்னா மற்ற ஞானம் செய்கிறன் அண்ணா, அடுத்த பையன் வந்திருக்கிறார், அடுத்த செல்வகுமார் வந்திருக்கிறார். இவன யாருக்கு வர மாட்டாங்க, இப்ப இதுல போட்டுட்டு தாங்க முழிச்சிருக்கிறேன் சும்மா போடுற. அத நாங்க நம்பினேன்.
2: சர்ச்சுக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம உறவுகள்
1: இல்ல, இன்னும் நேரம் இருக்கன்னு நினைக்கிறேன். சரியா 11 மணிக்கு தான் கிளம்பி, இப்போ 12 மணிக்கு தானே. ஆனா இப்ப இல்ல, இப்ப வந்து அங்க கோயில்கள் எல்லாம் திறந்திருக்கா?
2: இப்ப விடிகால திறப்பாங்க, விடியற்காலையில வைகுண்ட ஏகாதசிக்கு.
1: வைகுண்ட ஏகாதசிக்கு திறப்பாங்க 4 மணிக்கு
2: மாசம் உண்டு உண்டு. இப்ப திறந்திருக்கு சர்ச்சு, திறந்திருக்கு
1: திறந்திருக்கு.
2: வராங்க, வந்துட்டே இருக்கிறாங்க மக்கள் எல்லாம்
1: எல்லாரும். அது அங்க சரியா விட்டு இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி எல்லாம் செய்ய சொல்லி இங்க இங்க கோயில் எல்லாம் ஒன்றுக்கு போயலாது, எல்லாம் போட்டியாச்சு.
2: பாருங்க எவ்வளவு சுத்தமா இருந்திருக்கீங்க. சுத்தமா இருந்தவங்களுக்குதான் திருப்பி தாக்கி இருக்கு.
1: இல்ல இங்கதான், இங்க இருக்கிறவங்க தான் கூடுதலாக இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுற, நத்தாரை கொண்டாடுறவர்கள். அவர்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது. அது வீட்டிலும் வேறு, அந்த வீட்டுல வசிக்கிறவர்கள் கூட வேற யாரும் இருக்க கூடாது. பிடிச்சா ஃபைன், காசு கட்டணும் ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கும் கட்டணும். ஜெனரா 10 பேர் இருந்தாங்கன்ற லட்சக்கணக்கில் வரும். ஒரு ஆருக்கு
2: வீட்டிலே கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ்.
1: வீட்டுல அவங்க அவங்க கொண்டாடணும். அப்ப நாங்க எங்க வீட்டுல இதுல எத்தனை யார் இங்க இருக்கிறவங்க யாருன்றது அவங்களுக்கு அடிச்சோன்னு தெரியும். அவங்களுக்கு எங்க ஐடிய பார்த்து கேப்பாங்க. லைசன்ஸ் பார்த்தாலும் பிடிச்சிடலாம் ஒரு ஆளுட இந்த அட்ரஸ் ஒரேயா இருக்கு. அதனால உடனே அவளுக்கு ஃபைன் பண்ணுவாங்க. உங்களுடைய பாடல் என்னண்டு?
2: உங்க நாட்டுல இருந்தா வந்திருக்கிறாரு எங்க நண்பரோட மச்சான், அங்கதான் இருந்தாரு. இப்போ குழந்தைங்களோட வந்திருக்காரு, கொரோனால இருந்து மீண்டு. அதாவது இல்ல, அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான்னு சொல்ல
1: வந்தேன். ஐயா எங்களை நாங்களே தான் நல்லா இருக்கோம், நீங்க நல்லா எங்கெல்லாம் போட்டுட்டீங்க.
2: இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல, இவனால வர முடியல அவங்களால, குழந்தைங்க இருக்கு.
1: உண்மையிலேயே வர முடியாம என்னடா இப்ப பழையபடி பிளைட் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இல்ல
2: இங்கிலாந்து நிப்பாட்டிட்டாங்க. உன்ன மித்த கண்டி என்ன பண்ணாங்கன்னு தெரியல.
1: இல்ல இவங்களும் நிப்பாட்டி கொண்டு வராங்க, நிப்பாட்டுறாங்க எல்லா இடம் போக்குவரத்துக்கு.
2: தடுப்பூசி கண்டுபிடிச்சு, இப்ப நியூஸ் கேட்டேன், தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் அந்த தேவைகள் அதிகமா இருக்குங்கிறாங்க.
1: சொல்லுங்க, கூடுதலாக இப்ப டயபெட்டிக்காரர்களுக்கு தான் அது அஃபெக்ட் பண்ணும் கூட, அப்ப அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க. ஆனா டயபெட்டிக்காக தான் இப்ப முழுமையா வழியில தெரியறாரு. அதுதான் பகுதி, அதான் தமாஷான விடைய. பயமே இல்ல, இந்தா போறேன் இந்தா போறேன்றாங்க. துப்புரவுக்கு ஏறாத டயபெட்டிக்காரன் கூட நான் இப்ப வழியில போறேன்னு
2: நிக்கிறேன்.
1: உண்மையிலே அவர்கள்தான் பயந்து இருக்கணும். அது வந்தா
2: எப்படி மார்க்கெட்டிங், நீங்க எப்படி போறீங்க எல்லா பர்ச்சேஸ்க்கெல்லாம், மார்க்கெட்டுக்கெல்லாம் எப்படி போறீங்க?
1: இப்ப இப்ப இப்ப இந்த ஒரு இந்த கிழமையெல்லாம் கியூ சரியான லைன்ல நிக்கிறாங்க, சரியான தூரம். குளிருக்குல ஜாக்கெட் எல்லாம் போட்டு மூடி கட்டி கொண்டு இருந்தாலும் எப்படியும் எவ்வளவு நேரம், நாங்கள் பூட்ஸ் போட்டிருந்தா கூட அதுக்கு குளிர் கொஞ்ச நேரத்துல உள்ளுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும், கை காலெல்லாம் குளிரும். இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு மக்கள் மூடி கட்டி கொண்டு லைன்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரை தான் விடுவாங்க. 2, 3, 4 பேரா அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவோம். எந்த ஸ்டோருக்கு போனாலும் முன்னுக்கு ஒரு கியூ நிக்குது. இப்ப சில சில இப்ப நாங்கள் போற கடையில அவங்க முன்னுக்கு ஒரு கூடாரம் மாட்டி அடிச்சிட்டாங்க. என்னது காட்டுக்கு குளிர் கூடத்தானே, அப்ப அடிச்சு விட்டுருக்காங்க மக்களுக்கு படாம கியூக்கு.
2: இப்ப அங்க இங்க குளிர்காலங்களா? அங்க
1: சரியான குளிர், இங்க பனி கொட்டும். இப்ப இந்த காலகட்டத்தில், மற்ற வருஷம் எல்லாம் இந்த காலத்துல சரியான ஸ்னோ கொட்டிடும் டிசம்பர் மாதம். இப்ப என்ன சரியான ஸ்னோவா இருக்கு, சில இன்றைய இரவு சரியான ஸ்னோ கொட்டக்கூடும். ஆனா இப்ப இந்த ஸ்னோ எல்லாம் கரைஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு காலநிலையின் ஒரு மாற்றம். இது இப்படி பாக்க எங்களுக்கு ஒரு பயமா இருக்கிறது, என்ன நடக்குமோ இனி அண்டு என்ன அப்படியே அள்ளி கொட்டிடும். ஸ்னோ ஸ்டோம் மாதிரி முந்தி வந்தது இல்ல சில நேரம், அது அது ஸ்னோ ஸ்டோம் வந்தா எல்லாம் ஃப்ரோஸ் ஆயிரும், எல்லாம் மூடிடும், நீங்க வழியில நடக்க முடியாது, வழுக்கி வழுக்கி விழும், கார்களோடு எல்லாது கரண்ட் நின்றும். அது ஒரு முறை வந்து சரியா கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாரும்.
2: இதெல்லாம் சிம்பிளால தான் நான் பாத்துருக்கேன், பரவாயில்ல, நீங்க நேர்ல பாத்துட்டு அனுபவிச்சுட்டு.
1: நாங்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் அது மழுகுதிரிய கொளுத்தி வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஹீட் கொஞ்சம் இருக்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தவன் அடுத்த நாள் எத்தனை சொக்ஸ போட்டான எத்தனை உடுப்ப போட்டான அது குளிர் வந்து எங்களால முடியாம போச்சு. ஒரு டிவி வாங்க
2: குளிர் தாங்குற மாதிரி உடுப்பு இருக்கு இல்லீங்க, உடுப்பு
1: எல்லாம் எல்லாம் எல்லாம் இருக்கு. அதை போட்டாலும் நீங்க எத்தனை ஜாக்கெட்டை போட்டாலும் இந்த குளிர் இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஹீட்டர் இருந்தா வீட்டுக்குள்ள ஹீட்டர் இருந்தா தான் நீங்க வாழலாம். அதனால ஷெல்டருக்கு போய் சொல்லி உடனே அறிவிப்பாங்களா அவங்க ஷெல்டருக்கு போவோம், எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டை போட்டிட்டு ஷெல்டருக்கு போவாங்க. கரண்ட் இல்லாம போயிருச்சு, அப்ப ஃபிரிட்ஜ் கேட்கிற சாமான எல்லாம் படுது, சமைக்க முடியாது, டிவி ஊத்த முடியாது. பக்கத்து கடையில நானே இது மூன்று நாள் இருந்துட்டு அப்ப எங்கட அம்மாவும் இருக்கிறா என்னோடு மூன்றாவது ரெண்டாவது ஃபுளோர்ல இருந்தேன். சரி என்ன இருங்க அம்மா பக்கத்து கடை அது வந்து அவர் கேஸ்ல சமைக்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம். அப்ப அதுல போய் காலையில டீயும் உடனடியா ஏதாவது இருக்கிற சாப்பாடு வாங்கிட்டு வரணுமாண்டு போனேன். நான் போய் பார்த்தா கியூ சட்டி தாங்கி போடாது, ஆனா நடக்க முடியாது, சரியான வழுக்கல் அந்த இதெல்லாம் அந்த மெழுகு மாதிரி தான் இருக்கு. என்ன அது தன் மழை பெய்ஞ்சு அப்படி மெழுகாயிடுது, ஃப்ரோசன். அந்த இது வந்து சும்மா ஸ்னோன்னு நடக்கலாம். அப்ப சரி எல்லாரும் கியூலிக்கா நான் நின்று ரெண்டு டீ வாங்கிட்டேன், காஃபி ரெண்டு வாங்கியாச்சு, பிரெட்ல பூசி ரெண்டு சாண்ட்விச் வாங்கியாச்சு. சரி அப்புறம் கண்ண நேரம் அது ஒரு ஒன்றரை மணிக்கு அதுக்கு மேல கியூல நின்று போனாங்க எல்லாரும். அந்த எல்லாரும் நிக்கிறதால பேசி பேசி பேசி நின்று அத கொடுக்க கொடுக்க அந்த அதுவும் டவுன் டவுன் ஏரியாக்குல இருக்கிறோம் நாங்க. வாங்கி கொண்டு வந்து வர எங்கட அபார்ட்மெண்ட் கிட்ட சரியான அந்த சரக்கு வழுக்கல் அதுல அதுல வலுக்கி விழுந்து சாண்ட்விச்சும் வளர்ந்துட்டு எனக்கு ஒன்றரை மணிக்கு அதை சிரிக்கிறேன். இப்ப நான் அழுதன் கதறி உண்மையிலேயே கொஃபியும் பறந்துருச்சு, இது உண்மையா நடந்தவன் கொஃபியும் எல்லாம் அது அதுக்குற என்ன பார்த்த அதுல விழுந்து என்ன வாங்கிக்கொண்டு அதுல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ரெஸ்டோரண்ட் கிட்ட பாக்க தெரியும். அதுல நின்றவங்க ஓடி வந்து கூப்பிடுவோ மை காட், அவங்க என்னைய தூக்கி கொண்டு போய் கடைக்காரன் சொன்னேன். இப்படி அது எல்லாம் பறந்து சாண்ட்விச்சும் போயிருச்சு பாவம்னா அதுல எழும்பு நின்று அழுகுறேன்னா என்னண்டா விழுந்தனோ இல்ல குடிக்கிறதுக்கு காப்பியும் இல்ல, நானும் அம்மாவும் தான் காப்பியும் இல்ல சாப்பாடும் எல்லாம் பறந்துருச்சு சும்மா அஜாமண்டா விழுந்த விடுவேல. ஆனா உண்மையா பெயின் இருந்தது விழுந்த பேருந்து அவங்க கூட்டி கொண்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட் திருப்பி அதே சாப்பாடு தந்து ஒரு ஆள் பிடிச்சு கொண்டு அந்த எங்களுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல கொண்டு விட்டேன். வந்து அம்மாட்ட சொன்ன அம்மா கேட்டா விழுந்தது எதுக்கு சாப்பாட்டுக்கு என்னம்மா நோவு எதுவும் இருக்காங்க இல்லையாம்மா ஒன்றரை மணி தான் நின்று வாங்கினேன் சாப்பாடும் கொபியும் போச்சு என்னதான் எனக்கு அழுக வந்தது. அப்படி பேர் இருக்க முடியல, நாங்க எல்லாம் போயிட்டோம் வேற வேற இடத்துக்கு கரண்ட் உள்ள.
2: இப்போ இப்போ 14 டிகிரி இங்க தர்மபுரியில ஹை டெம்பரேச்சர்
1: பாருங்க,
2: தலைக்கு ஒரு ஃபுல்லா அதுக்கு மேல ஒரு சால்வ போட்டு பேசிட்டு இருக்கிறேன் வாட்டர்
1: போட்டுட்டு
2: பாத்தீங்களா நீங்க மைனஸ்ல
1: அதுக்கே குளிர் சொல்றீங்களே இது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன பாட்டு என்ன பாட்டு கேட்க போறீங்க? இருக்கும்போது அந்த சந்தோஷமா இருக்கிற நேரம் நாங்க சந்தோஷமா இருந்துருவோம். இனி இனி என்ன என்ன எங்களை வரப்போகுதுன்றது எங்களுக்கு தெரியாது. இந்த நிமிடம் தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், இதை அனுபவிச்சிடவனும் நாங்க அதுதான் முக்கியம்.
2: நிச்சயம்
1: இப்ப பாருங்க இந்த குளிர்லயே நீங்க மொட்டமா இல்ல அப்படியே துண்ட போட்டு
2: பக்கத்துல இருக்கிற என்னடா வந்து துண்டு போட்டு வரத்தை நின்றுட்டு இருக்கிறேன்னு.
1: அப்போ பாருங்க துண்டு போட்டுக்கணும் இருக்கிறீங்க, அவ்வளவு எம்டியா இருந்த ஒரு அன்பு உங்களுக்கு. என்ன பாட்டு சொல்லுங்க
2: பாருங்க. படம் வந்து ஈரமான ரோஜாவே, வா வா அன்பே, பூஜை உண்டு கீழே போனா அது நடக்க
1: நினைக்கிறேன்னா
2: கேட்ட பாடல கீழே போனா நடக்க எனக்கு
1: நடக்கும்.
2: அதனாலதான் மோட்டர் போட்டு பக்கத்துல நின்றுட்டேன், ஒன்னும் சொல்ல முடியாது.
1: மோட்டர் ஒரு நல்ல ஒரு பாட்டு உங்களுக்கு. சரி குளிர்கடிக்கலாம்,
2: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி நன்றி
2: நன்றி. யாரும் வரலீங்களா நண்பர்கள்?
1: ஒரு ஒரு கூக்கு கேக்குது, யாருன்னு தெரியல, பாக்கலாம்.
2: சரிங்கம்மா, ரைட்டு, சரிங்கம்மா, நன்றிம்மா,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:05. யாரோ அழைப்புக்கு வந்தீங்க, ஞானசேகரம் அண்ணா நீங்க வாங்க. உங்களுக்கு குளிர குளிர எனக்கு தெரியல, சில நீங்களும் ஒரு துண்டு போட்டு கொண்டு வந்தா பேசணும். செல்வகுமார் எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? நீலக்கடலின் ஓரத்தில் கேட்டிருந்தார் எங்களுடைய விஜயராகவன். அவருடைய இந்த இயரில் அவருடைய ஆசையை எதுக்கு நாங்கள் இல்லாமல் ஆக்குவான்? உங்களுடைய பாடலை தருடன் கேட்போம், நாங்களும் உங்களுடைய சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். இந்த வருஷத்தில் உங்களோட சந்தோஷம் நிறைவேற்றப்படுகிறது. வணக்கம் செல்வகுமார். வணக்கம், வாங்க. நீங்க துண்டு போட்டிருக்கீங்களா? இல்ல, இப்ப அவர குளிருக்கு துண்டால மூடிக்கொண்டுதான் வந்திருந்து பேசுறேன். எம்டிஆர் ஒன்னு சொல்லி இருந்தார் ராஜ்குமார்,
3: தலையில தலையில அங்க குள்ளா மாட்டி இருக்கோம்.
1: அப்ப உடம்பு
3: குளிர்ந்தா?
1: உடம்பு குளிர்ந்தா?
3: சட்டையும் பெருசா போடும், சட்டை போடுங்கதான் பேசுறான். இப்ப நைட்ல எல்லாம் சட்டை கலட்டுறது இல்ல.
1: போனாட்டி அதை போடுறீங்க நீங்க மாஸ்க் சரியா?
3: மாஸ்க் போட்டுக்காமா போறோம்.
1: ஞானசேகரம் அண்ணாவா நினைச்சிருங்க, நீங்க எதை போடாட்டியும் அதை போட்டுறேன்னு சொல்லிட்டேன். அவரை நினைச்சிருங்க,
3: அவருக்கு
1: நினைச்சிருங்க டக்கண்டு கொஞ்சம்.

0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கீங்க அண்ணா?
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சோமா இருக்கேன் அண்ணா. நான் நலமா இருக்கிறேன். அந்த ஸ்டிக்கர் நீங்க
0: ஒட்டி. செல்வகுமார் வணக்கம்.
1: செல்வகுமார்
2: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி.
1: நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க பாருங்க அண்ணா, சூப்பர். உங்களோட சைக்கிள்ல
2: இல்ல வாகனம்? வாகனமா?
1: வாகனத்துல ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறோம். என்ன சத்தம் அது?
2: இல்ல வண்டியில
0: மிதிவண்டியில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். போக்குவரத்து குறைவான இடத்துல வந்து எடுத்தேன். அதுக்காக ஒரு 6 கிலோமீட்டர் விட்டு இப்பதான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்திருக்கேன்.
1: அண்ணா நீங்க வந்து எத்தனை மணி மட்டும் வேலை பாக்குறீங்க? 10 மணி மட்டுமா?
0: இரவு சாதாரணமாக 9 மணி வரைக்கும். இன்னைக்கு நாளைக்கு விடுமுறை நாள் என்பதால் இன்னைக்கு ஒரு 1.5 மணிக்காலம் கூட ஆகிவிட்டது.
1: அது டீ கடையா? அது
0: டீ காஃபி பச்சனம் வடை போண்டா.
1: நீங்க நல்லா நீங்க நல்லா எல்லாம் செய்வீங்களா? போண்டா வடை
0: இல்ல, நான் விற்பனைக்கு தான், விற்பனைக்கு எடுத்துக்கொண்டு போய் வித்து கொண்டு வருவேன்.
1: டீ ஊத்துறீங்களா?
0: இல்ல இல்ல, அதுக்கு தனியா மாஸ்டர் இருக்காரு. அவரு 2 மாஸ்டர் இருக்காங்க. காலையில 1 மாஸ்டர், இரவு சாயந்தரம் 1 மாஸ்டர், 2 மாஸ்டர் இருக்காங்க. பச்சனம் போடுறதுக்கு தனியா 1 மாஸ்டர் இருக்காங்க.
1: ஒரு ரேடியோ கொண்டு டீ கடையில அண்ணா இந்த மாஸ்டர்
0: என்ன
1: பாட்டு போடுறாங்க? ஒரு பாட்டு போடுவாங்கல்ல?
0: பாட்டு போறது கிடையாது. பெரும்பாலும் சாயந்தர நேரத்துல நான் வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். அந்த நேரம் மத்தியான நேரத்துல கொஞ்சம் ஓய்வா இருக்கும்போது நான் பாட்டு வச்சு கேட்டுட்டு இருப்பேன். இல்லனா அது மாதிரி விற்பனை கடைக்கடையா போறப்ப பாட்டு நான் பாக்கெட்ல ரேடியோ ஆன்ல இருக்கும், நான் கேட்டுட்டே இருப்பேன்.
1: இப்ப டீ கடையில எல்லாம் முந்தி பாட்டு போட்டிருப்பாங்க இல்ல? நான் சில நேரத்துல
0: உண்டு உண்டு. இந்த நம்ம கடையில, நம்ம விற்பனை கடையில அது மாதிரி கிடையாது. அது மாதிரி போட மாட்டாங்க. பாக்கி எல்லா கடையிலுமே ஓரளவு போடுவாங்க. பாட்டு போடுவாங்க. ஐயப்பன் சீசன் இருந்தா ஐயப்பன் பாட்டு போடுவாங்க. மாரியம்மன் சீசன் தான் மாரியம்மன் பாட்டு போடுவாங்க. இப்ப நியூயர்க்கு இது மாதிரி அவங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு போடுவாங்க. ரம்ஜான் தான் ரம்ஜானுக்குல பாட்டு போடுவாங்க. நம்ம கடையில அது மாதிரி ஆரம்பிச்சிருந்தே கிடையாது. அதை தவிர்த்துட்டாங்க. ரெண்டாவது டீ கடையில நாளிதழ் வாங்கி போடுவாங்க, தினசரி
1: நாளிதழ்.
0: அதுவும் இங்க கிடையாது.
1: அதுவும் கிடையாது. ஏதோ ஏதோ பாதிக்கப்பட்டுட்டாரு
0: நடந்து கொண்டு இருக்கும். விற்பனை பாதிப்பு ஒரு பக்கம், தேவையில்லாத உணவுகள் பாதிக்கப்படும்.
1: நாளிகை வந்து அந்த அரசியல் அதுல இருந்து பேச தொடங்கிடுவாங்க.
0: ஆரம்பத்திலிருந்து என்னுடைய முதலாளியே நிறுத்தி விட்டார். அதை அவங்க அப்பாவே
1: வந்தா டீய குடிங்கப்பா, சாப்பிடுங்கப்பா, போண்டா சாப்பிடுங்கப்பா,
2: ஞானசேகரன் ஐயா கடையில வந்து நல்ல கூட்டம் வரும்
0: பழகிட்டு. அந்த கடையில வந்து ஓரளவு வந்து உட்கார்ந்து சாப்பிடும் வசதி உள்ளது. ஆண்கள் பெண்கள் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து சாப்பிடற மாதிரி வசதி. மத்த கடையில அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கு சாப்பிடற மாதிரி ஓரளவு இருக்கும். அதனால விடியாலம்பரம் 3:30 திறந்துருவாங்க சகோதரி. 3:30 திறந்து மத்தியானம் 1:00 வரைக்கும். மறுபடியும் பிற்பகல் 3:30 இரவு 9:30 வரைக்கும். ரெண்டு ஷிப்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டு மாஸ்டர் காலையில ஒரு மாஸ்டர், சாயந்தரம் ஒரு மாஸ்டர்.
2: கூட்டம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வைக்க
0: கஷ்டமா? ஆமா, அதுக்காகதான். அது கடத்திருந்தா கடத்திரு பஜார் அருகிலே.
1: செல்வகுமார், செல்வகுமார் உங்களோட பாட்டை சொல்லுங்க. நீங்க விக்கி விக்கி அப்படியே நின்றாலும் நின்றுங்க. செல்வகுமார் செல் செல் செல்
2: எல்லாம்
1: செல்வகுமார் கொஞ்சம் அரக்குங்க. செல்வகுமார் கொஞ்சம் அரக்கி நில்லுங்க. அரக்கி நில்லுங்க செல்வகுமார்.
2: எனக்கு பாட்டு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்க. பாட்டு என்ன பாட்டு சொல்லலாம்னு நினைச்சிருந்த பாட்டு கூட மறந்து போச்சு.
1: Ha ha ha ha!
2: நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, நீங்க நீ ஒரு குழந்தைன்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு அதே படத்துல ஐயா சொன்ன காவல்காரன் படத்திலேயே
1: நீ ஒரு குழந்தை. இது செல்வகுமார் கதை எப்படி இருக்கேன்டா, நான் எனக்கும் அக்காவுக்கும் ஸ்போர்ட்ஸ் இருந்தது. அதாவது ஒவ்வொரு எங்களோட ஸ்கூல்ல ஒவ்வொரு அது எல்லாம் அதெல்லாம் மறந்தே போகுது. ஒவ்வொரு டீம் வச்சு வச்சு அதுக்கு பாரதி
2: இல்ல
1: பாரதி போலேந்தி என்று அப்படி வச்சு அப்ப ஸ்போர்ட்ஸ் நடக்குமல்ல, அது இயர்லி ஒவ்வொரு இயரும் நடக்கும். அப்ப எங்கட சின்னக்காவும் அன்றைக்கு அவங்க ஓட போறா சரியா ஓட்ட போட்டி. அப்ப எனக்கும் ஏதோ ஒன்று இருந்தது, ஓட்ட போட்டியோ ஐக்கியமோ என்ன இருந்தது. அப்ப அம்மா என்கிட்ட அவன் ஓட போறாங்க அவருக்கு நல்ல முட்டை கோப்பி அதெல்லாம் அடிச்சு கொடுத்து முட்டையெல்லாம் கொடுத்து என் மகள் ஓட போறான்னு எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு. நானும் நின்று பாக்குறேன். செல்வகுமார் கேக்குறீங்களா கதை? இப்ப இந்த கதையும் இது உங்களுக்கும் வருமா? இப்ப
2: நான்
1: எல்லாரும் இருந்தா
3: நானும் கேட்டு
1: சரி என்னட்டு அக்கா ஓட போறான்னுட்டு நானும் பாத்துருந்தேன். அம்மா முட்டை கோப்பி எல்லாம் அடிச்சு அனுப்புனது புள்ள ஓட போதுண்டு. நானும் பாக்கணும் அக்கா ஓட போறான்னு எங்கட ஹைஜமோ என்ன என்று அது முடிஞ்சது. அப்ப நான் வந்து பார்த்தா ஒனியம்மா எக்ஸர் ரெடி கோண்டா சுட்ட உடனே இவன் இருந்த இடத்துல எந்த இடம் பேர் மற்ற எல்லாரும் ஓடிட்டாங்க. இது உண்மையா நடந்தது எனக்கு என்ன ஞாபகத்துல இருக்கு. இருந்த இடத்துல இருந்து எதுவும் பேசாம எக்ஸர் ரெடி என்னபடி இருந்தேன்னு அதுக்கு அவனும் ஓடையில அப்படி இருந்துட்டு அழுகுறான். அவங்க ஓடிட்டா வேணா அந்த டீச்சர் எல்லாம் வந்து கூட்டிக்கொண்டு வந்தது பரவாயில்லைன்னுட்டு அத வீட்ட வந்து நாங்க சொல்லி
3: நீங்க சொல்லு வேகமா சொல்லுனது மனசுக்கு நினைச்ச பாட்டை
1: மறந்துட்டேன். உங்களோட பாட்டு என்ன?
0: எனக்கு வந்து ராஜராஜ சோழன் படத்துல இருந்து வண்ண தமிழ் பெண்ணுறுத்தி என் எதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணுறுத்தி என் எதிரில் வந்தாள் அந்த பாடல் வேணும்.
1: பாருங்க மிதிவண்டி ஓடிக்கொண்டு சைக்கிள் ஓடிக்கொண்டு பாடுறாரு பாருங்க வண்ண தமிழ்
3: பெண்ணுறுத்தி பாடலாதான் மெடிக்கலாம்
1: காத்துக்கு குளிர் வானொலியோட பேசிக்கொண்டு அவர் பயம் இல்லாம குளிர் இல்லாம போறார். அதுதான் அது உங்களுக்கு தெரியல. வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்ன ரெயில் வந்தான் அப்படியே வெள்ள ஒரு கூட வந்து நின்றா என்ன தெய்வம்
0: பேசிட்டே நடந்து வந்துருவ
1: நல்லா
0: இறங்கிடுவ
1: நல்லா இருக்கு. நல்ல பாடல் விஜயராமன் என்னங்க விஜயராமன் மீண்டும் வர பாக்கலாம். அவன் எங்கத்தையும் மறந்து விட்டுட்டு போயிட்டார், அவன் திருப்பி ஓடி வர பாக்கலாம். அல்லது நீலக்கடலில் ஒருத்த தரையில அம்மா ஆண்டு கேக்குறாரு தெரியல பாப்போம் என்னண்டு என்னம்மா நீலக்கடலில் ஒருத்தில காணேன்னு. எல்லாரும் இன்றைய இந்த வருஷத்துல 24ஆம் தேதி என்ன சில மனத்தியாளங்கள்ல முடிஞ்சிடும், திருப்பி வராது இந்த வருஷத்துல இந்த நாள். எங்க பாக்கலாம் விஜயராகவன்
0: என்ன
1: நாள் போவாங்க என்ன அழைச்சவர் வர நேரமா இருக்கு. போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு வரவாங்க முதலுக்கா பேசிட்டு கொஞ்சம் உச்சாம இல்லாம இருந்தாரு. இப்ப போய் நல்லா டீ மனைவி எழுந்திருந்துட்டா என்ன நீங்க சத்தம் போனீங்க கேட்டு அப்ப சரி நான் பேசுறேன்
0: என்னன்னா
1: உடனே சரி காப்பி ஒன்று ஊத்திட்டு வா ஏதோ தலை ஒரு மாதிரி இது கொண்டு போய் சொல்லி காப்பிய குடிச்சிட்டு திருப்பி வர பாருங்க. சரி அவர் வரட்டும், அவர் வரட்டும்.
2: அம்மா அங்க அவர் வந்தாருன்னா அதுல கட் பண்ணி விடுங்கம்மா அந்த நம்பர்ல.
1: இங்க வரையல, இங்க வரையல, நீங்க நினைச்சிட்டீங்க அவர்தான் ஷோ அப் பண்ணது. அவர் வர்றதுக்கு நாளைக்கு அவருக்கு அவர் இங்க இதுல வரையல, இந்த பக்கத்துக்கு வரையல. இன்றைக்கு எல்லாரும் நீங்க என்ன செய்வீங்க இப்ப கிறிஸ்துமஸுக்கு? உங்களுக்கு உங்களோட சுத்தி வர, அதாவது ஞானசெல்வன்னா உங்களோட வீட்டு பக்கத்துல எல்லாம்
0: சொல்லுங்க
1: கிறிஸ்டியன் உறவுகள்
0: இருக்கிறார்களா? அந்த உற்சாகமா நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வரும் வழியில் வரும் வழியில் ரெண்டு மூணு இடங்களில் பார்த்தேன்.
1: எல்லாம் எல்லாம் கொண்டாடுறாங்க, கொண்டாடுறாங்க இல்ல உற்சாகமா
0: இல்லத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டர் வந்து விட்டேன். இங்கேயும் திருவிழா சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது.
1: கோயில் இருக்குதா உங்களுக்கு பக்கத்துல?
0: இந்த ஒரு மூன்று இடங்களில் இருக்கிறது திருவிழைமுருதுல.
2: வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம். விஜயராகவன் மனைவி தீ ஊத்தி தந்தாவா? மனைவி டீ ஊத்தி
3: தந்தாவா?
1: துப்புரவுக்கு டீ சாப்பிட மாட்டீங்களா? இல்லாட்டி
3: டீ காஃபி சாப்பிட மாட்டேன்.
0: அப்புறம் எப்படி இரவு காஃபி குடிக்கிறீர்கள்?
1: அப்ப காலையில என்ன குடிக்கிறீங்க?
3: இரவு பணியில அதிகமாக
1: இரவு பணி
3: இல்லையா?
0: விஜயராகவன் சகோதரர்,
3: வணக்கம், வணக்கம, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், இரவு வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம்.
3: அந்த வண்ண தண்ணீர் பெண் வரிசை பாலை வந்து பாவை விளக்கு படம், அது
1: பாவை விளக்கு. ஆமா, ராஜராஜ சோழன் இல்ல, அது நீங்க
0: பாவை விளக்கு வந்து காவியமா நெஞ்சின் ஓவியமா
3: இந்த பட்டம் இருக்கு.
0: காவியமா நெஞ்சின் ஓவியம் தான் பாவை விளக்கு.
3: ராஜராஜ சோழன் அந்த பாட்டு கிடையாது.
0: ராஜராஜ
3: சோழன்
1: பேசமாட்டாங்க.
3: பாட்டு

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொரு.
1: பாவை விளக்கு, பாவை விளக்கு. அவர் சொன்னது சரி,
2: சரியான தகவல்
1: கிடைக்கவில்லை,
2: ஆசையை தூண்டுகிறேன்
1: கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய

0: நீங்க சொல்லுங்க யாரு அவர் தூக்கத்துல வந்திருக்கிறாரு?
1: கண்ணன். கண்ணன்
0: கண்ணன் கண்ணன் கண்ணன் கண்ணன் கண்ணன் கண்ணன் கூட பாடு சொல்லுங்க. டக்கண்டு
1: ஆயிரத்தில் ஒருவன் படத்துல செல்வகுமார் என்ன கேட்டாரு? என்ன பாட்டு கேட்டிருக்காரு?
0: செல்வகுமார் கேட்டாரு, நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் அந்த பாட்டு
1: நான் வந்து செல்ல கிளியே மெல்ல பேசு
0: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றே கேட்டா அவரும்
1: குழந்தைனால அதுக்கு நான் இந்த பாட்டை கேட்டிருக்கேன்.
0: விஜயராவனை பாட சொல்லலாம், பாடுங்க
1: விஜயராவன்.
2: ஒரு ரெண்டு நிமிஷம் வீட்டுக்கு வந்துடுறா,
0: அதெல்லாம் அதாவது செல்லை பாருங்க, விஜயராவன் செல்லத்திலேயே மெல்ல பேசலன்னா அது பேசுது.
3: ஒரு படத்துல சொல்ல
0: என்ன
3: எழுதி கோரசா கத்துருக்காங்க
1: வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாராமா அந்த பக்கம் உழைக்க ஆரம்பிச்சிருச்சா, எல்லாரும் அப்ப பாடத்தை கவனிக்க விட்டுட்டு அந்த பக்கம் கவனிச்சு பாத்துட்டு இருந்தாங்களா. அப்ப நான் குழைக்க நிறுத்திச்சா, நிறுத்தினா பசங்க சொன்னாங்க சார் அது நிறுத்திடுச்சு நீங்க ஆரம்பிங்க அப்படின்னா.
0: இப்ப உங்களை எல்லாத்தையும் நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், சரியா? யார் சரியா தீ ஊத்துறதா டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஒன் பை ஒன்னா என்ன முதல் செய்வீங்க, ரெண்டாவது என்ன செய்வீங்க, மூன்றாவது என்ன செய்வீங்க, நாலாவது என்ன செய்வீங்க, அஞ்சாவது என்ன செய்வீங்கன்றத
1: ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லணுமா?
0: இல்ல இல்ல இல்ல, டீ ஊத்துற நீங்க சொல்லணும் எப்படி என்று, அவங்க எப்படி ஊத்தணும்னு சொல்றத ஏன்டா அதுல ரெண்டு மூணு விதம் இருக்கு, சரியா? அப்பா இப்ப முதல்ல வந்து யார சொல்லலாம் அவர் என்ன சைக்கிள் போய் முடியல? இப்ப விஜயராவன்
2: வீட்டுக்கு
0: வந்துட்டா சொல்லுங்க, நான் டீ ஊத்துறத சொல்லுங்க எப்படி ஊத்துறேன் என்ன முதல்ல இருந்து போகணும், எப்படி நீங்க ஒரு டீய ஊத்த
1: எனக்கு என்ன எதிரொலிக்கிட்ட நீங்க பேசுறது பயங்கரமா.
0: இப்ப இப்ப கேக்குதா? அதாவது மோட்டர் பைக்க கூட சத்தமா பார்க் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி கூட இருட்டு நேரத்துல பாதுகாப்பா கொண்டு பாருங்க, 11 மணிக்கு வண்ணத்தமிழ் பெண்ணர்த்தியும் நீங்க பாக்க தேவையில்ல, இருட்டையும் பாக்க தேவையில்ல, குளிராது பாத்தீங்களா? கவனமா ஒன்னும் எம்டிஆர் வீட்டுக்கு விட்டுருக்கு உங்களை.

0: ஆமா பாதுகாப்பு, அதுக்காக உங்க துணையோட வந்திருக்கேன்.
1: உடல் பயிற்சி சைக்கிள் போனாரா?
2: இல்ல, அவர் எப்பவும் சைக்கிள் தான் போவார். அதுவும் அவரோட அப்பா ஓடின சைக்கிள் தான் அவர் ஓடுறாரு. நீங்க புது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லுங்க பாப்போம். வாங்கவே மாட்டார், வேணான்ட்டு.
3: புது சைக்கிள் வாங்கி தரா?
2: இல்ல
0: இல்ல இல்ல, இந்த சைக்கிள்
2: தான் அவர் ஓடுவார். அதான் சொல்லிட்டேன் நான், அங்க வந்தா அந்த சைக்கிள் எனக்கு தர சொல்லு. அதை வாங்கி தனியா வெள்ள பெயிண்ட் அடிப்பேன். வெள்ளையா? வெள்ள வெள்ளையா? வெள்ளதான். டயர்ல இருந்து எல்லாத்துக்கும் வெள்ளை அடிச்சுட்டு வெள்ள குதிரையில போன மாதிரி இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன, நீங்க அப்படி சொல்லிட்டீங்க. வெள்ள கலர்
3: சைக்கிள் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் அதுல ஏத்த முடியும்.
2: சரி, வெயிட் கூட ஏத்தினா என்ன நடக்கும்?
0: நீ பாண்டிச்சேரியும்
3: காரைக்கரையும்
2: அப்ப அதுக்குதான் நீங்க இருக்கிறீங்களே. நம்ம 4-5 டயரை காயில ஓத்து ஓடி வாங்க பின்னால.
3: செல்லகுமார் அப்படியே சின்ன பிள்ளைங்க விட்டுட்டு ஓடி
2: வருவாங்க. செல்லகுமார் ஒரு பக்கத்துல ஒரு கையில 4 டயர், நீங்க ஒரு கையில இம்மோட கொண்டு வரணும். என்ன டக்குனு மாத்த அந்த அந்த காருக்கு எல்லாம் மாத்துவாங்க டக்குனு. அப்படி அவ உடனே பஞ்சம் ஆனோன்னா அம்மா அடங்குங்க டக்குனு டக்டர் நீங்க மாத்திட்டானு நான் போய் ஓடுவேனா?
3: எல்லாரும்
2: பைத்தியத்துல சேர்ந்தீங்க. இந்த விஜயபாவன் மட்டும் சேரையில, அதனாலதான் கொள்ளைய ஓடினா
3: வரல. நான் வரல,
2: அன்றைக்கு வரையில. எதுக்கு அந்த பைத்தியத்துல சேரணும் வேண்டா? யார் சேர்றீங்களோ இல்லையோ, இதுல வர்றவங்க எல்லாரையும் நாங்க அந்த குரூப்ல போட்டுறோம். நாங்க ஒவ்வொருவரா சொல்லுங்க. நான் சேரமண்ணா முதல் சொல்லுங்க. நீங்க இப்ப நீங்க வீட்டுல வந்துட்டீங்க, நீங்க உங்களுக்கு டீ ஊத்த போறீங்க. முதல்ல இருந்து சரியா நீங்க வாய் வச்சு குடிக்கும் அளவும் நீங்க டீ ஊத்தி குடிக்கிறத சொல்லிடணும். டக்கு டக்குன்னு சொல்லணும். பாப்போம் என்ன முறை.
0: முதலில் வெந்நீர் எடுத்து வெந்நீரை சுட வைத்துக் கொண்டு அது டீ தூளை கரெக்ட் சரியாக ஒரு 5 நிமிடம் கொதிக்க
2: வைப்பேன்.
0: அதன் பிறகு பாலை தனியாக சுட வைத்து பால் நன்றாக காய்ந்தவுடன் எடுத்து இரண்டையும் கலந்து கொண்டு தேவையான அளவு சர்க்கரை சரியான பதத்துக்கு இருக்கும். அதாவது இந்த டீ தூள் வந்து தேயிலை தூள் வந்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க வேண்டும். கொதிச்சாதான் அதனுடைய சாரம் ஃபுல்லா அதுல இறங்கும். நமக்கு அப்பதான் அதுக்கான இது திடம் மனம் சுவை எல்லாம் கிடைக்கும். தனித்தனியா செய்யணும். பால் தனியா செய்யணும், டிக்காசம் தனியா செய்யணும். பால்ல டீ தூள் போட்டு இந்த டம் டீ மாங்க அது மாதிரி செய்யக்கூடாது. அது சுவை மாறிடும். இதுதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. வீட்லயும் அதான் செய்வோம், கடையில அதான் செஞ்சுட்டு இருக்கோம்.
2: நீங்க சொன்னீங்க பாலை புளிம்பா கொதிய வச்சு தண்ணிய கொதிச்சு அதுல டீ அவிய வச்சு அப்புறம் என்ன கரண்டையும் கலந்து அப்படித்தானே?
0: ஆமா,
2: கலந்து அதுக்கப்புறம் சீனி சக்கரை போட்டு.
0: ஆமா, இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ கலந்துக்க
2: வேண்டியது. அப்புறம் நீங்க சொல்றது
0: கலந்துகிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பறிக்கிற
3: வேண்டியதுதான்.
2: சரி, அண்ணா சொல்லிட்டாரு, அந்த புள்ளையெல்லாம் நான் பேர்ந்து சொல்றேன். சரியா நான் சொன்னது டீ ஊத்தி குடிக்கும் அளவும் எப்படி நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுப்பீங்க எப்படி என்றதுதான் இந்த இது. நீங்க சொல்லிட்டீங்க, இனி நீங்க சொல்லிடலாம். சரி, அடுத்தது விஜயராவன் சொல்லுங்க.
4: வடிவேல் வந்து சிவகாசியில கூடாது, அவருக்கு தனியா ஒரு பிரச்சனாவும் நம்ம வாங்கறவங்களுக்கு ஒரு பிரச்சனாவும் கூடாது. எனக்கு தெரிஞ்ச முதல்ல நான் நல்லா போட்டு பண்ணிருந்தது சீர விட்டுக்காது அந்த பிய.
2: அதான்
4: தெரிஞ்ச முதல்ல நல்லா போட்டு பண்ண.
2: இல்ல இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி ஊத்துவீங்க, இல்ல எப்படி தயாரிப்பீங்க?
4: அடுப்பு பத்து வச்சு பண்ணிட்டு போட்டுட்டு பேந்து என்ன செய்யணும் அந்த அளவுக்கு தான் டீயோட ஸ்ட்ராங் நல்லா கிடைக்கும் ருசி கிடைக்கும் பால் காய்ச்சதா ரெண்டு லிட்டர் பால் வந்து ஒரு லிட்டர் ஆக்கினாதான் அது பால் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி அதிகமா ஊட்டக்கூடாது, தண்ணி கேட்க கூடாது. அந்த ரெண்டு லிட்டர் பால் ஒரு லிட்டர் ஆக்கினாக்கா காய்ச்சினாக்கா அந்த டேஸ்டோட டீயோட டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும்.
2: அதான் நீங்க எப்படி புசு புசுன்னு இருக்கீங்க சொல்லுங்க.
4: திக்கா இருக்கும் டீ, வந்து திக்கா இருக்கும்.
2: பாக்க தெரியும்
4: அது வெள்ளை வெள்ளையும் ஆயிடுவாங்க, அந்த லிட்டர் ரூபாய் வெள்ளை வெள்ளையும் ஆயிடுவாங்க.
2: நீங்க சரி, பாலு இப்ப அடுப்ப பத்த வச்சு வெந்நீரை ஊத்தி அதுக்கப்புறம் வெந்நீரை போட்டு பாலை காய்ச்சி
4: வந்து டீத்தூள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணி அஞ்சு நிமிஷம் நல்லா இருக்கு வேகத்தான் சாரமா அது டீ பையில
2: நீங்க
5: நாங்க வந்து இப்ப அவரு டம் டீ தான் நாங்க போடுறது, சுடைய வச்சுறது, அதுலயே ஜீனி டீ தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி டீ குடிச்சிருவோம் அவ்வளவுதான்.
2: என்ன என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க.
5: பாலை நல்லா கொய்ய வச்சுட்டு அதுலயே டீ தூள் சீனி எல்லாம் போட்டு நல்லா கொய்க்க வச்சு ஒரு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் தட்டி
2: போட்டு பாருங்க. பாலை நல்லா முதல்ல என்ன செய்யணும்,
5: முதல்ல அடுப்பு பத்த வைக்கணும்,
2: ரெண்டாவது
5: ஒரு பாத்திரத்தை வச்சிடணும்,
2: ரெண்டு
5: ஒரு பாத்திரத்தை வச்சு ஊத்தணும்,
2: என்ன வைக்கணும் பாத்திரத்தை வச்சு
5: பால் பால் ஊத்தணும்,
2: அப்புறம்
5: அப்புறம் கொதிக்க வச்சனும்,
2: அப்புறம்
5: அப்புறம் கொஞ்சம் டீ தூள் கொஞ்சம் ஜீனி இது இஞ்சி இஞ்சி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வடி குடிச்சா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான்.
2: சரி அவற்ற சரி அவற்ற முடிஞ்சது, வடிகட்டி வடிகட்டி குடிச்சா சரி அவ்வளவுதானே, அவ்வளவுதானே அவ்வளவுதான்.
5: கண்ணன் தூள் ஊத்த வந்த மாதிரி அப்புறம் அது வேற விட்டாரு.
2: சரி கண்ணன்
3: இல்ல நம்ம டீ குடிக்கிறது அப்படித்தானே
2: சொல்லிட்டேன்
3: அத வந்து அடுப்பு வச்சு கொதிக்க வச்சு கொதிக்கிறப்ப அதை காப்பத்துல அதை போட்டுருவாங்க,
2: டீத்துல
3: டீத்துல நல்லா கொதிக்கும். இன்னும் பக்கத்துல இன்னொரு அடுப்புல பாலை வச்சு கொதிக்க விடுவாங்க, பாலை அந்த பக்கம் கொதிக்கும். இப்ப எல்லாம் டீத்தூள் வந்ததுக்கு அப்புறம் அந்த பரத்தி எடுத்து வடிவெட்டிட்டு பாலா எடுத்து அந்த வரத்தையும் சேம் சூடுல இருக்கும், ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கானு, ஒரு தமிழருக்கு ஒரு தமிழ் சிக்காசன் சேர்த்து அதிகம் போட்டாங்க, அதிகம் போட்டுக்கலாம், தமிழ் பாப்பரம் தமிழ் போட்டுக்கலாம், போட்டு அது ரெண்டு எண்ணெய் ஆச்சு சுகர். அதுக்கப்புறம் அவங்க தேவைக்கு தேவையில்ல நாட்டு சக்கரை எண்ணெய் நாட்டு சக்கரை சாதாரண அக்கா எண்ணெய் அக்கா வெள்ளம் வேணாலும் வெள்ளம் போனா வெள்ளம் போட்டு வச்சீங்கன்னா அதோட சூப்பரா இருக்காங்க. நீங்க அந்த வரத்தையிலேயே அந்த வெள்ளத்தை போட்டு கழுவி விட்டுருவாங்க, கழுவி விட்டு அதை மிக்சிங் போட்டு குடிச்சா அதான் டீ குடிச்ச மாதிரி இருக்கும், காபி குடிச்ச மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்டாவே இருக்கும். கூட ஒரு வேலைக்காக போடுவாங்க,
2: இருந்தாலும்
6: முன்கூட்டியே
2: உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.
6: உங்களுக்கு சரியா போடல, வணக்கம்
2: வணக்கம்.
6: நாங்க ஓய்வுலதான் இருக்கிறோம், வீட்டுலதான் இருக்கிறோம்,
3: ஒழுங்காதான் போடுவாங்க. இப்ப போட்டதுக்காக அப்படி ஸ்டைல்
2: அதாவது அந்த போட்டோ எடுக்கிறோம்னா அதுக்கு இழுத்து விட்டேன்
3: முழுமையா
2: என்ன
7: எனக்கு மா காவல் கோட்டை திரைப்படத்துல இருந்து எல்லாரிக்கா பிஞ்சி எல்லாரிக்கா அந்த பாட்டு
2: பாருங்க.
3: என்ன பாட்டு போறாத சந்தேகிக்கா
6: ஒன்சு மாதிரி இரண்டாம் நாளையா இந்த பாட்டு ரெண்டாம் நாள் கேட்டாங்க இந்த பாட்டு ஒன்னும் பாட்டு ஒரு தடவை கேட்டாச்சு ரெண்டாம் நாள் இந்த பாட்டு
7: கேட்ட பாட்டு
2: ஒளிவிளக்கு
8: திரைப்படத்துல இருந்து சகோதரி ஒளிவிளக்கு
3: சூப்பர்
8: மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் அந்த பாடல் சகோதரி
3: சூப்பர் சூப்பர்
8: நன்றி நன்றி
3: நல்ல
2: பாடல். அண்ணா முதல் எப்படி பாடினாலும் இன்னொருக்க பாட வச்சுட்டு பாப்போம் இன்னொருக்க பாடுங்க.
8: மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம்
2: முதல் எனக்கு கியூட்டம் ஒன்று கடிச்சு
8: கொஞ்சம் மாற்றம் வரும்
2: இல்ல பாத்துட்டீங்க அங்க
8: மல்லிகை கூட்டம்
2: மணக்கு வருவாங்க அப்படி ஏதோ வருவாங்க
6: பாடல் இருக்குமா
4: அந்த பாடல் வந்து அமெரிக்கா எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும் போது உலகமே அந்த பாடலை
2: ஒளிபரப்பு
4: அந்த பாட்டு வந்து உலகம் ஃபுல்லாவே உள்ள தமிழ் ரசிகர்கள் வந்து அந்த ஒளிபரப்பு செஞ்சாங்க. அந்த பாட்டு அவர் மருத்துவமனை குணமடையினாங்க.
3: ஆமா ஆமா
8: சகோதரி கண்ணன்யா நீங்க டீ போட சொன்னோடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செய்தி ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஆசிரியர் மீட்டிங்ல ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து அந்த சைகையை காட்டி என்ன அதனுடைய விளக்கம் வந்து கடைசியில வந்து யார் சொல்றாங்களோ அதுக்கு வந்து பரிசு. இதுல என்ன அந்த பைலரை தூக்கி மேஜையில வச்சு அந்த தரியை வந்து உள்ளார போட்டு அந்த ஆக்ஷன் கரெக்டா ஒரு டீச்சர் சொன்னாங்க நீங்க வந்து டீ கடையில வேலை செய்யற மாதிரி இருக்குங்க
2: அப்படின்னு. சரி டீ போடுங்க
8: ஆக்ஷன் மட்டும்
2: அண்ணா முதல்ல டீ போடுங்க யார் சரியா டீ போடுறாங்கன்னு பாப்போம்.
8: இல்ல இல்ல முதல்ல வந்து நம்ம மெர்சிராணி போடுவாங்க அடுத்து நான் காபி போடுறேன். இப்ப வந்து மெர்சிராணி டீ போட
2: போறேன்
3: பாத்துட்டு நீங்க அப்படியே காபி போட போறீங்க.
2: காபி
8: காபி போடுறது காபி
2: பாட்டு சொல்றேன். கோபுரம் திரைப்படத்துல செவ்வந்து பூவிட்டு நான் உண்மையம் பாத்திருந்தேன் அந்த பாட்டு.
4: மாம்பழ தொட்ட பாட்டை முழுசாவே பாருங்க.
3: வந்து பூவெடுத்து அதில் முகம் பார்த்திருந்தேன்
2: அந்த பாட்டுமா.
3: வானவி தோட்டம் வாசல் வந்தது ஒரு பாடல் தந்தது.
2: நீங்க டீ போட கேள்வி நான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல முடிவு கொண்டு வர போறேன் சொல்லுங்க.
3: நீங்க போற டீ எந்த டீ வந்தாலும் ஓகே போடுங்க.
2: டீ போட்டு காட்டுங்க.
4: ஸ்ட்ராங்கு கிடைக்காது, லைட்டு கிடைக்காது, எல்லாமே கிடைக்காது, இனிமே கிடைக்காது. கமிட்டில வந்து ஸ்ட்ராங்கா கிடைக்காது, லைட்டா கிடைக்காது,
2: டீ போடுங்க. டீ போடுங்க 5-6 பேருக்கு
3: ஒரு 1.5 டம்ளர் தண்ணிய ஊத்தி நல்லா பாலை கொதிக்க வச்சு
2: இது வர வர வர வர ஒரு நிமிஷம் அவர் சொன்னார் ஒரு 2 லிட்டர் பால 1 லிட்டர் காய்ச்சி தான் பால் இது போடணும். இவ
3: நான் எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே யாரும் விண்டல் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் டீல வந்து தண்ணி கலக்க பால்ல வந்து தண்ணி கலக்க மாட்டேன். திக்கா குடிச்சாலும் அரை டம்ளர் குடிச்சாலும் திக்கா ஸ்ட்ராங்கா குடிக்கணும்.
2: இல்ல மாற நீங்க இப்ப 1/2 லிட்டர் பால ஊத்தி என்ன சொல்லி
8: 1/2 டம்ளர் தண்ணி
2: தண்ணி எங்க ஊத்துறது
8: 1/2 டம்ளர் 1/2 டம்ளர்
3: 1/2 டம்ளர் தண்ணி தான் அதே அதே கலப்படமாச்சு.
2: அதானே அதையும் தண்ணி தானே
3: பால் வந்து ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது. சைஸ் அவர் என்ன சொன்னாரு 1 லிட்டர் பால சுண்ட காய்ச்சி 1/2 லிட்டர் காய்ச்சணும்.
2: 2 லிட்டர் பால சுண்ட 1 லிட்டர் என்ன போய் சொல்றீங்களோ மற்ற ஆக்களை ஏமாத்துறீங்களோ இது எல்லாத்தையும் இந்த வருஷமே முடிச்சிருங்க. இப்ப இவ சொன்னா பாருங்க
3: நான் போட்டு முடிக்க அதுதான் நீங்க கேட்டீங்க.
2: இல்ல நீங்க நீங்க இப்ப பயங்கரம் பொய்ய சொல்றாங்க நான் பால்ல தண்ணிய கலக்குறேன்.
3: வீட்டை விட்டு வெளில போறவங்களும் டீயோட ருசி நாக்குல இருக்கும்.
2: பொய் சொல்ல உண்மையானே சொல்றேன்.
3: அதான் கலைவாணர் சார் வந்து டீ கடைக்கு போனா கூட திருப்பி வீட்டுல இருந்து குடிக்க வந்துடுறாரு.
9: யாரும் வீட்டை விட்டு வெளியே போக மாதிரி இருக்காது.
10: பெரும்பாலும் டீ சாப்பிடறது இல்ல, மோர் மட்டும் தான். அப்படி இல்லன்னா காலையில
11: நீரா இவர் மனைவிய விட்டு கொடுக்காம இல்ல
12: மனைவிய அவரு ஒன்றரை லட்சம் தெரிஞ்சு போச்சு குடிச்சிடலாம்
11: கோவி பாருமா இப்படி பிள்ளை எங்க குழந்தைகளா வார பால்
12: கொடுக்க
11: டீய போடமா டீய போட நாளைக்கு பிரியாணியா
12: நாளைக்கு எங்க வீட்டு வரவங்களுக்கு பிரியாணி உண்டு
11: வாங்கி வச்சிருக்கா புரிய புரியாணி எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பா போன
12: உடனே
11: எல்லாருக்கும் உண்டு உண்டு வணக்க பவுனம்மா அடிக்கிறான் அடிச்சா எடுக்கிறான் இல்ல வெளிய போற
9: வரைக்கும் மெர்சியம்மா சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். டீ ஏன் அப்படின்னா அப்படியே பாக்கெட் பால் டீ போட்டா விளங்கவே விளங்காது, தண்ணி ஊத்தாம டீ போடவே முடியாது. ஒரு ஆமா ஒரு கால் லிட்டர் வாங்கினா கால் லிட்டர் தண்ணி ஊத்தணும், கடையிலேயே ஒண்ணுக்கு ஒண்ணுதான் ஊத்துவாங்க. ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தான் தண்ணி ஊத்தி அப்படி மிக்ஸ் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்.
11: டீய போடட்டாங்க டீய போடமா
12: பால கொதிக்க வச்சு பொண்ணு வந்தோடனே டீ தூள் போட்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டு டீ புளி ஏலக்காய் இஞ்சி எல்லாம் நல்லா அந்த பாலை நல்லா பொதிச்சு அந்த வாசம் வந்து செம்மையா இருக்கும். அந்த வாசமே போறோம் அந்த வாசனம் போயிடலாம்.
11: வெளியில போகும் வரையும் நாவுல சுவை இருக்கும் டீ வாசம் இருக்கும் சொன்னீங்க. ஆனா என்ன நீங்க வாசத்தை குடிச்சிட்டு போய் சொன்னீங்க, அப்ப எப்படி வெளியில போக மாதிரியும் இருக்காது?
12: இல்லையே இல்ல நீங்களே எப்படி டீ போடுங்க வீட்டுல?
11: கால்லிட்டர் பால் விட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கொதிய வச்சு இஞ்சியையும் தட்டி போட்டு தேயிலை தூளையும் போட்டு அப்படியா?
12: வாட்ஸ்அப்ல அனுப்பிடும்
4: குடிச்சுக்குங்க.
12: அம்மா வணக்கம்.
4: அவங்க அவங்க ரெண்டு பேரும் நாத்தனாரு, ரெண்டு பேரும் ஒண்ணு பேரு ஒருத்தர் ஒருத்தர் எப்படி வேணாலும்
11: பேசிக்கலாம். மற்றைக்கு தான் கொடுக்க கூடாது, நாத்தனாருக்கு கிறிஸ்துமஸ் கொடுத்தாலே வேணான்ற பாருங்க. நீங்களே கட் பண்ணி போயிருங்க. வணக்கம் நாகப்பன்.
3: வணக்கம் அம்மா.
11: சொல்லுங்க.
3: இல்ல
11: ஏன் போட்டா, ஏன் இருட்டா தெரியுறேன்.
3: எனக்கு போட்டாவே தெரியல, எனக்கு தெரியல.
4: எந்த போட்டாவும் தெரியலையா?
11: விடுபட்டு வாங்க.
3: நான் விடுபட முடியாது.
11: என்ன
3: பண்றது? நானும் விடுபட முடியாது.
11: சரி பரவாயில்லை, இப்படியே இருங்க. உங்களுக்கு
4: அப்படிதான்
11: தண்டனை
4: உங்களுக்கு
3: இந்த வருஷத்துக்கு. குட்டி கண்ணனா இருப்பாங்க பாருங்க, குட்டி கண்ணனா இருக்கும் பாருங்க.
4: எதுவுமே தெரியல,
3: எதுவுமே தெரியல.
11: சரி, என்ன குட்டி கண்ணனை பாக்க சொல்றீங்க நீங்க? என்ன விவரித விளையாட்டு விளையாடுறீங்க? பாவம் அவர் கண்ணே
4: தெரியல.
11: என்ன
4: சொல்றாங்க?
3: மிக
4: உயரமானது, 180 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது.
11: வேளாங்கண்ணி
3: படம்
11: அதுல
3: நீலக்கடலின் உரத்து
11: வேளாங்கண்ணி நீலக்கடல். சரி, டீ
3: போடுங்க.
11: கேட்கல, அது உப்ப போட சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க, அது உப்ப போட்டாலும் நாளைக்கு வரும், இன்றைக்கு வரும், இல்ல இந்த பாட்டு தான் நாளைக்கு வரப்போகுது, எல்லாரும் எடுத்து வர போறாங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம்.
3: சரி,
11: அங்க நீங்க டீ போட
4: சரியா 12 மணிக்கு போட்டு அம்மா 12 மணிக்கு அந்த பாட்டை போட்டுறாங்க
11: போட்டுட்டு அப்படியே போயிருவா அம்மா 12 மணிக்கு சொல்லுங்க.
4: ஆமா 12 மணிக்கு
3: டீ போடலாம். இப்ப ஒருத்தவங்க டீ போடுறதுக்கு என்ன வாடகை எடுத்துருங்க அவங்க
11: இல்ல இப்ப நீங்க நான் கேட்டதை எல்லார்ட்டையும் டீ போட்டு காட்டுங்க. எல்லாரும் நீங்க உங்களோட ஸ்டைல்ல டீ போடுறீங்க. நானும் ஒரு டீ போட்டு
3: அதாவது
11: நானும் ஒரு டீ போட்டு காட்டுறீங்க. வாழ்க்கையில நீங்க மாட்ட மாட்டீங்க. சொல்லுங்க.
3: நான் 2 டீ போடுவேன். செல்போன்ல பெரிய டீ ஒண்ணு சின்ன டீ ஒண்ணு.
11: என்னண்டு
3: செல்போன்லயும்
11: இந்த பையனுக்கு உருது தெரியாது, ஹிந்தி தெரியாது, பங்காளி தெரியாது, எல்லாத்திலும் அதுலயும் டீ போட்டிருப்பாரு தெரிஞ்சிருந்தா. இப்படியான ஆக்களையெல்லாம் நான் கிளாஸ் ரூம்ல வச்சிருக்கேன். நீங்க பாருங்க நல்லா படிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்ல.
3: அதான் தரப்புல இருக்கிற மாணவனா இல்ல இல்ல. நான் வந்து பொறுப்பா ஒரு 6 லிட்டர் பால் எடுத்து இந்த செல்லகுமார் ஐயா சொன்ன மாதிரி ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊத்தி அதை நல்லா கொதிக்க வச்சு அதுல 4 ஸ்பூன் டீ தூள போட்டு இந்த அவங்க சொல்ற மாதிரி இஞ்சி இதெல்லாம் தட்டி போடுறேன்னு பொறுப்பா எல்லாம் விளக்கமா சொன்ன உடனே நீங்க கடைசியில நான் டீ போடுறேன்னு சொன்னது டீங்கிற லெட்டர் போட்டு காமிச்சு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
11: இப்பயும் நானும் இப்ப நீங்க எப்படிதான் டீய போட்டாலும் நானும் ஒரு டீ போட்டு காட்டுதான் போறேன். அது சரியா நீங்க டீ போடுறது எப்படி என்றதான் கேட்டிருந்தேன். நீங்க நான் நீங்க நீங்க எத்தனையோ டீ எல்லாரும் போட்டு முடிஞ்சு. இப்ப நான்
3: போடட்டா டீ போட்டு கீழே போட்டுருவீங்க. அது இன்னொரு மெத்தடு.
11: அதாவது டீ நீங்க எப்படி போடுறேன்டா? பென் எடுங்க, கையில பென் எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க. சரியா இதெல்லாம் முதல்ல இருந்து சொல்லி சொன்னா யாரும் சொல்லல. அதனால டேபிள்ல வச்சு சேர்ல இருந்து அந்த பேப்பர்ல மேலுக்கு ஒரு கோடு, வலப்பக்கம் இருந்து இல்ல இல்ல இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக ஒரு கோடு இழுக்கவும். பின்பு அந்த கோட்டில் நடுப்பகுதியில் ஒரு புள்ளி வைத்த அந்த புள்ளியில் இருந்து மேலிருந்து கீழே கீழாக மெல்ல இன்னொரு கோடு போடவும். சத்தியா 11:40-50 போயிருவேன்.
3: சொல்லுங்க.
11: அதையும் குடிங்க. மற்றது ஞானசேகரன் அண்ணா சொன்னது கூட, அதாவது டீ ஆடு அதாவது அடுப்ப பத்த வச்சுட்டு வெந்நீரை ஊத்தணும்.
3: வெந்நீரை
11: அப்படிதான் சொன்னீங்க
3: நீங்க.
11: அடுப்ப பத்த வச்சு வெந்நீரை
3: ஊத்தி மேட்ச் ஆகுதுல்ல.
11: இல்ல அது வந்து நீங்க செல்போன் தொட்டடி. நான் வந்து
3: எழுதுனடி. நாங்க அட்வான்ஸா இருக்காங்க.
11: நான் கீர்ண தேவாவை நினைச்சிருங்க. தேவா தேவா தேவாவை நினைச்சிருங்க. தேவா நினைச்சிருங்க. அதாவது மற்றது இன்னொரு எல்லாரும் சொன்னீங்க அது வடி கட்டி குடிக்கணும்னு ஒரு ஆள் சொன்னாங்க. அதாவது செல்வகுமார் சொன்ன வடி கட்டி அதாவது வடி கட்டி வடிச்சு குடிக்கணும்னு. கலந்துட்டு அப்படியே குடிக்கணும் அப்படியே
3: குடிக்கணும்.
11: அப்படியே குடிக்கணும். வணக்கம் கலைச்செல்வி, எப்படி இருக்கிறீங்க? அது என்ன கடைசி நேரம் மட்டும் நீங்க இருக்கிறது? முதல்ல இருந்து நாங்க கத்தி கொண்டே இருக்கிறோம், நீங்க கடைசி நேரம் மட்டும் இருக்கிறீங்க.
13: உரையாடல் ஒரு ஒன்றரை மணி நேரம் என்னையும் அப்பாவையும் தனியா கத்த விட்டு எல்லாரும்.
3: யாருமே எடுக்கல, என்ன
11: பண்றது?
13: பாத்தீங்களா, நீங்க சொல்லி இருக்கணும். எனக்கு ஒரு மெசேஜ் சொல்லிருந்தா நான் என்ன யாருமே வரலன்னு அப்பா சொல்லிட்டே இருக்காங்க. நான் என்ன நினைப்பேன், எப்போதும் வழக்கம் போல எல்லாரும் வர மாதிரி நீங்க வந்துருவீங்கன்னு நினைச்சேன். அப்புறமா தெரிஞ்சது, சரி அப்பா யாரும் இல்லைங்கள அப்படின்னு நானா தான் இது நான் கொஞ்சம் உள்ள
3: நினைச்சேன். வர முடியும்
13: யாரது அங்க பேசுறது? யாரு? யாரோ ஒரு ஒரு நல்ல ஒரு
11: பாட்ட சொல்லுங்க. பாட்டு என்ன பாட்டு நாளைக்கு நீங்க கேட்க போறீங்க?
13: ஆமா, எனக்கு வந்து வாழ்வே மாயம் படத்துல இருந்து
3: பாடுமா?
13: வாழ்வே மாயம் அந்த பாட்டு போடுங்கம்மா.
3: அப்படின்னு பால் சமதா பார்த்தா
14: கேட்டாங்க. நாளைக்கு கிறிஸ்துமஸ் இப்படி
11: கதவு
14: திறக்கிறதுலதாங்க
11: இருப்பாரு.
14: ராஜா ராணி போட்டீங்களே?
3: நாங்க
13: ஆமா, எனக்கு அந்த பாட்டு
3: நல்ல முடிஞ்சதான். எட்டு நிமிஷம் நாலு நிமிஷம் மட்டும் தான் நீங்க போடணும். எழுதி வச்சிருங்க, நாலு மாதம் போடணும். பாட்டு போட்டீங்க, நீங்க கருத்தையும் கேட்டுருங்க.
11: அது கலைச்செல்வியா இருந்தாலும் சரி,
3: பாருங்க முதல் இரவு நிச்சயமா அம்மா பாடுவாங்க பாருங்க அந்த
11: பாட்டு. அந்த பாடல் எடுத்து வர்றேன்னா ஒரு டீ போடுங்க பாப்போம். இவன் இப்படி போடுறான்னு
14: பாப்போம்.
3: என்ன டீ எல்லாம்
11: தெரியாது?
13: டீ எனக்கு ரெண்டு மூணு காப்பி தெரியும். டீ தெரியும், எந்த டீ
11: போடுவோம்
3: தெரியும்.
13: டீ தூள் நல்ல தண்ணியில கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு லைட்டா சக்கரையோ வெள்ளக்கட்டையோ போட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளவுதான். ஒரு பெரிய சமையல் தெரிஞ்சதான் அர்த்தம். அதெல்லாம் லைட்டர்ல பத்த வச்சீங்களா, இல்ல தீப்பெட்டியில பத்த வச்சீங்களா, இல்ல மெழுகுவர்த்தியில பத்த வச்சீங்களா, இல்ல லைட்டர் இந்த எந்த லைட்டர்ல அந்த சிகரெட் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. இவ்வளவு இன்னுமே
15: ஒரு கணவர் வந்து தண்டத்துல இருந்து ஊருக்கு போயிட்டாங்க, போறப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்காரங்க, நீங்க வந்து சாப்பாடு பெரியதானா, நீங்க குக்கர்ல மூணு ஒரு தண்ணி அரிசி மூணு டம்ளர் தண்ணி சரியா
13: போயிடும், அரிசியிலையும் மூணு டம்ளர் தண்ணி வச்சுட்டாலாம் உள்ள குக்கர்
15: அப்படி செய்து போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டா ஒரு டம்ளர் அரிசி எடுத்து அந்த தமிழோட உள்ள வச்சுட்டான், அதே மாதிரி மூணு டம்ளர் தண்ணி வந்து அது மூணு டம்ளர் உள்ள வச்சுட்டான் உள்ள வச்சுட்டு
13: சொன்னது உங்களுக்கு மட்டும் சொல்றேன், அது கண்ணாண்ணனோட காதலி, கண்ணாண்ணனோட காதலி. அது அது பண்ணுனது கண்ணாண்ணன் காதலி யாருக்கும்
15: தெரிஞ்சாரியே.
13: சரி எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க, 12 மணிக்கு சாங் ரிலீஸ் பண்றதுக்கு நான் வரணும்ல, அப்ப ஃப்ரீயா எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஒன்னொண்டு வேலை இருக்கு அதை முடிச்சு விடுவேன். அந்த டைட்டில் அந்த நம்பர் பேர் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு
15: வந்துடுறேன்.
13: நிகழ்ச்சி பார்த்து நான் 12 மணிக்கு முதல் முடிவுக்கு கொண்டு வரேன். எனக்கு இங்க ஒரு அலுவல் அப்பா, நேத்து 12 மணிக்கு என்னோட பாட்டு ரிலீஸ் பண்றோம் சொல்லிருக்காங்க, 12 மணிக்கு சொல்லிருக்கீங்க. அப்பா வரட்டும், அப்பா வந்து செய்யட்டும், எனக்கு விசிட்டர்ஸ் வரையணும் அம்மா. எனக்கு
15: அப்படியா
13: பிள்ளைங்க அவங்க வரணும், அப்பா வெளியில போயிட்டாரு, என்ன வீட்டுக்கு வரையல அப்பா, அதனாலதான் நான் இருந்தது. அப்பா என்ன வேலைக்கு வரையல, எனக்கு அப்ப வந்துட்டாரண்டா இருக்கிறேன், இதுல நீங்க அப்பா சொன்னா செய்வாரன்னு
15: நினைக்கிறேன்.
13: அழுதுருவேன் அழுதுருவேன், எங்க அழுங்க பாப்பா
15: மீரா அம்மா கையால அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணா 5 உலகமும் கேட்ட மாதிரி.
13: அஞ்சு கண்டத்துக்கும்
15: கேக்கும்.
13: அம்மா இப்ப சொன்னாங்களே
15: 12 மணிக்கு அதெல்லாம் செஞ்சிருவாங்க. அம்மா பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியா தெரியல, நல்ல
13: அம்மா
15: தான் மீரா அம்மா, நல்ல அம்மாங்கிறது குணம்.
13: அப்பா வந்துட்டார், அப்பா வந்துட்டார், அப்பா வந்துட்டார்.
15: அப்படியா, நான் சொன்னேன்
13: அப்பா வந்து, அப்பா சொன்னா நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சேன்டா.
11: பாட்டு சொல்லுங்க, நீங்க போய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. அப்ப
13: நன்றிங்க
11: கார்த்திகேயன். கார்த்திகேயன் ஹலோ. என்ன கார்த்திகேயன் இல்லையே, இல்லையே நினைக்கலையா?
16: இல்ல வந்துட்டாரு.
11: எங்க
16: வணக்கம்
11: கார்த்திகேயன், எதுக்கு வந்து வந்து போறீங்க?
17: வணக்கம். இல்ல இல்ல நானும் முயற்சி பண்ணேன்.
11: ஒரு பாட்டு சொல்லுங்க கார்த்திகேயன்.
17: ஒரு பாடல்
15: கேட்டேன்.
13: அந்த பாட்டு கூட 8 நிமிஷம்
15: தான்.
11: எப்படி
13: காத்துக்கீங்க? ஒரே டைம் செலக்ட் ஆயிடுச்சு பாட்டு.
17: ஆமா ஆமா, விஸ்வாசம் நீங்க சொல்லுங்க. வானே தென்ன பல வான் வரும்.
11: யார் இப்ப நீங்க இதுல நிக்கிறாங்க எல்லாரும் பாருங்க பாப்பா. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி பெல்
17: ஜிங்கிள் ஆல் தி பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் தி பெல்
16: ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஜிங்கிள் ஜிங்கிள்
11: நீங்க சும்மா டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. அது
13: பாத்தீங்களா? அது கூட தப்பு
16: இல்லங்க. ஜிங்கிள்
13: ஜிங்கிள் பல்
15: ஜிங்கிள் பல்னா தமிழ் தமிழ்
11: கண்ணன்ட்ட ஜிங்கி ஜிக்கா ஜிங்கி ஜிக்கா அதுக்கு
15: என்ன
13: சந்தம்? அது ஒரு வகை சந்தம்.
17: சந்தம் கிடையாது,
13: பந்தமும்
15: கிடையாது.
17: என்ன அது ஜானங்கடி
11: ஜில்லுண்டா? இந்த ஆத்திரத்தை வலிக்கிற புள்ளைகள் என்ன கேதி.
14: அந்த இந்த பாட்டு இந்த பாட்டு இல்லம்மா அந்த என்ன பாட்டு அதுல வந்து லக்கையா லக்கையா ஜக்கையா ஜக்கையான்னு வரும். அது என்ன
15: கேட்டிருக்கல அயில இந்தியால
11: கண்ணன் என்ன நடந்தது கண்ணன்
15: அது பாட்டு
11: பாட்டா
15: அது மொட்டை மாடியில நிக்கிறாருன்னு
14: நினைக்கிறேன்.
15: அப்படி பாட்டு
14: இதுல இந்த
15: அவைகள்
14: காட்டுவாசிகள் பாடுவாங்கல்ல
15: அத விட சூரியன்ல ஊரு கவுண்டமணி வருவாங்க ஒரு சீன் ஒருவர் வருங்க மாட்டுவாசிகளோட
11: பூங்கல்லீங்களா அவரே
10: ஆசை பாருங்க செல்வகுமாருங்க பூசு
14: வளைவாரு உடம்புல வளைச்சு கலச்சு அவரு அவர் செய்யக்கூடிய இன்னும் கண்ணிலே நிக்கும் அவரோட அந்த காட்சியை பாத்தீங்கன்னா இன்னும் கண்ணிலே
15: நம்ம
11: நிக்கும்
14: பாடி லாங்குவேஜ் வந்து அவருக்கு நல்ல பொருத்தமா இருக்கும் அந்த படத்துல கவுண்டமணிக்கு
11: ஐயோ நீங்க சாப்பிட்டு வந்து மீண்டும் எங்க அப்பா வருவாருப்ப அப்ப நீங்க கால் பண்ண கால் பண்ணுங்க உடனே அப்பா சொல்ல எனக்கு சொல்லு நீங்க சாப்பிட்டு வாங்கன்னா
14: சந்தானம் பூத்தது அது ரிங்டோனாவே வச்சிருந்தேன் ரொம்ப நாளா
10: ஓ
14: கவுண்டமணியோட இது வந்து ரொம்ப ரசிச்சு அந்த நல்லா இருக்கும் கேட்டு
10: இந்த படத்துலமா ஒரு பாட்டு இருக்கு ஹலோ நான் பி பேசுறேன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துல ஒரு பாட்டு
15: ஆரம்பிக்கிறாருமா
11: இதென்னு சொல்லுங்க பாப்பா இந்த வேர்டு என்னன்னு சொல்லுங்க பாப்பாங்க என்னங்க

0: அந்த வேர்டு
1: என்னன்னு
0: சொல்லுங்க. என்ன அது என்னன்னு கேட்டேன், பாலை சொல்லல கண்ணன், அது என்ன

0: அந்த பாட்டுட முதல் வரி அதுல விளக்கம் என்னதான்
1: எனக்கு
2: காவிரி
0: ஆட்டுக்கு போறீங்க.

0: அது பரவாயில்ல.
1: அம்மா நான் சொல்றேன், பல்லுவலக்கா போனா தமிழ்நாடு அமெரிக்கா மாதிரி ஆயிருமா. அதுதான் சொல்றேன், நல்லா கேட்டு பாருங்களேன். பல்லுவலக்கா தமிழ்நாடு அமெரிக்காங்கிற நல்லா கேட்டு பாருங்க. இல்ல ரெண்டு போட்டு பாருங்களேன், நல்லா கேட்டு பாருங்க.

0: தமிழ்நாடு அமெரிக்காங்க
1: நம்பர். ஒரு நிமிஷம், எல்லா அன்புகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெற்று அப்பாவை விழைப்புக்கு கொண்டு வர போறேன். இன்றைய நிகழ்ச்சியில என்னோடு இணைந்து சிறப்பிச்ச என் அன்பு உறவுகளுக்கு, என்னோடு கூடியது உலகாம அப்படியே நின்று கொள்ளுங்க, அப்பா வருவார் உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு யாருக்கு போகுது. அப்ப இன்னும் ஒன்று, இந்த கிறிஸ்தவ உறவுகளுக்கு எங்களுடைய அன்பு உறவுகள் மற்றும் தமிழ் வாழ்க்கை கிறிஸ்தவ உறவுகளுக்கும் உலகளாக வாழும் கிறிஸ்தவ உறவுகளுக்கும் என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் இனிய நத்தாத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்கூட்டியே என்று சொல்லிக்கொண்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த நத்தாரில் இருந்து இனி அடுத்து வருகிற வருடம் எல்லாம் சிறப்பாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். ஒரு பாடலோடு, இந்த பாடலோடு பாடலை கேட்போம். நீங்கள் அப்பாவும் இணைஞ்சு கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: கதம்பும் நேரலையில் நம்மள அம்மாவோட சிரமங்களையும் மீறி நம்மளுடைய சந்தோஷத்துக்காண்டி வந்து இவ்வளவு நேரம் நம்மளோட பயணித்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அம்மாவுக்கு நன்றி
1: நன்றி நன்றி.
0: கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.
2: ஆமா, இயேசு பிறப்பு வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி. இந்த பாடலை கேட்போம்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: சிஸ்டர் அக்னஸ், இது சரியில்லை. இது ஆண்டவன் துதி பாடுற பாடல்.
1: எஸ் மதம், எஸ்.
0: இதுல ஏதோ மிஸ்ஸிங். நாம இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். பிஷப் வரும்போது
2: பாடலுக்கு முன்பாக ஒருத்தர் நினைக்கிறார், அவரையும் சந்திச்சிட்டு போறா, அமைதியா இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் இதான் எனக்கு பிடிச்சது. பாருங்க எவ்வளவு அமைதியா. வணக்கம் சாகுல். சாகுல் வணக்கம்.
3: வணக்கம். பல்லுங்களுக்கா, பல்லுங்களுக்கா, சேலத்துக்கா, திருச்சிக்கா, திருத்தணிக்கா,
4: வணக்கம்.
2: என்ன பல்லையில கல்ல வர பாருங்க பாருங்க, அவரை குழப்பாங்க பாருங்க. சரியா பாடமாயி கொண்டு வந்திருக்காரு. பாட்டு கோப்பியில பாத்தாரு. என்னங்க அது சொல்லுங்க.
3: இல்ல, உங்களுடைய இதே இதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பாடலை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பாடுறாங்க பாருங்க, எவ்வளவு அவங்க புரிஞ்சு பாடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் புரியல
2: எப்படி பல்லையிலக்கா பல்லையிலக்கா?
3: உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அதை நீங்க பிளே பண்ணீங்கன்னா தெரியும்.
2: பிளே பண்ணனாவா? இப்ப நான் பிளே பண்ண விடவா?
3: அனுப்பி வச்சிருக்கேன், அர்த்தம் தெரிஞ்சு அவங்க பாடுறாங்க. நீங்க பிளே பண்ணீங்கன்னா தெரியும். அனுப்பி வச்சிருக்கேன்
2: பாருங்க. போங்க பாருங்க. எதுல அனுப்பி வச்சிருக்கீங்க? அது நெட்ல இருக்கா?
3: ஆமா, உங்களுக்கு இந்த இதுக்கு வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன்.
2: இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. அப்ப எப்படி அதை கேக்குற ஷாவுல அங்காள இணைங்க. இது அது அனுப்பினத பாப்போம். என்னன்னு ஷாவுல யார் நினைக்கிறது அங்காள? அடுத்த பக்கத்துல ஷாவுல அங்காள நினைச்சிருங்க. அப்பா அவர் என்ன அனுப்பி, இவர் அதே பள்ளியில் அக்காவை தானே அனுப்பி இருக்கிறாரு பாப்பா.

இதெல்லாம் உங்களுக்கு நான் தனியா அனுப்பிடுறேன். இத உங்களுக்கு நான் எல்லாருக்கும் தனியா அனுப்பிடுறேனுங்க, நீங்களா கேளுங்க. இது உண்மை இல்ல, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. நானும் நானும் பாத்துருக்கேன், இத நானும் கேட்டிருக்கேன் முந்தி பாருங்க. எப்படி எப்படி ஆனா உண்மையா சூப்பர். உங்களுக்கு ஒரு போட்டுலாம், எங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்க. யாருக்கு வேற யாருக்கு அனுப்புறேன் நான் அனுப்பாத இல்ல, யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுப்பி வச்சிருங்க தயவு செய்து. நான் அனுப்புறேங்க கண்ணனுக்கு, செல்வகுமார் அனுப்பிடுங்க. அனுப்ப முடியுமா செல்வகுமார்?

0: சோப்பா சோப்பா சோப்பா சோப்பா சோப்பா சோப்பா இப்ப எல்லாருக்கும் நீங்க தனியா தனிங்க கண்ணன் கண்ணன் நீங்க காற்றலைக்கு பாப்பா வர போறார். நான் இந்த பாடலை ஒளிபரப்பு கொண்டு நான் உடைய வைத்துக் கொள்கிறேன். ஷாகுல் உங்களோட பாட்டை சொல்லுங்க, எழுதிட்டு போறேன் ஷாகுல். நானே என் பாடல் என்னது
1: இந்த பாடல் கேட்டாங்களா? அந்த பாடல் கேட்டாங்களா?
0: இல்ல கேட்கல. நாளைக்கு எடுத்து
1: அந்த பாடல் எனக்கு அந்த பாடல் எனக்கு
0: சரி அந்த பாடலோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் ஷாகுல். நன்றி, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இப்ப அப்பா
1: வணக்கம்
0: அப்பா வருவாரு.
2: நோட்ஸ் கரெக்டா? அவங்க நோட்ஸ் பத்தி பேசலன்னு நினைக்கிறேன். மதுரனும் ஃபீலிங் எதிர்பார்க்கிறேன். இறைவனுக்கா

0: இனிமையான நத்தார் சோபனு நல் வாழ்த்துக்களோடு காற்றலையில் கலந்திருக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்புள்ள உள்ளங்களே, அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லோரும் வெளிச்சத்துக்கு வாருங்கள். வாழ்த்துக்கள், நத்தார் சோபனு வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உலகளாக இருக்கும் எங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நத்தார் சோபன நல்வாழ்த்துக்களை முன்னியல் தமிழ் வாணன் ஊடாக நீங்களும் நானும் எங்கள் உறவுகளும் சேர்ந்து தெரிவித்துக் கொள்வோம். பிறக்க இருக்கும் பாலன் நல்ல சமாதானமும் நாட்டில் அமைதியும் சுழற்சியும் கிடைத்து நோயற்ற வாழ்விலுமே இந்த நோய் கிருமியை விடுபட வைத்து அருள் பாலிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து அவரை கேட்டுக் கொள்கின்றோம். பிறக்கும் பாலன் பிறந்து வந்து அருள் பாலனாக இருந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். கருணை மாதாவின் மடியில் தவழ்ந்து எப்படி வாழ்ந்து உலகில் வழிகாட்டி இருந்தாரோ அவருடைய வழியிலே நல்லவற்றை எடுத்து அவரை பின்பற்றுவோர்களுக்கும் பின்பற்றுவோரும் நாங்களும் அதை பின்பற்றக்கூடிய பல வாய்ப்புகள் அதுக்குள்ள இருக்கின்றது. அதனால் நாட்டில் அமைதி, சமாதானம், சுபோட்சம், நல்லிணக்கம், அன்பு, கருணை, பொறுமை, சாந்தி, சார்ந்த குணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரிடம் இறைந்து விடுவோம், இறைஞ்சுவோம். இறைவா, இறைதூதா, எங்களுடைய பாவங்களை நீங்கள் சுமக்க வந்தீர்கள், விமோசனம் கொடுக்க வந்தீர்கள். முக்கியமாக நோயற்ற வாழ்வு இந்த உலகெல்லாம் பெற்று நலம் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். சரியா?
1: நாங்களும்
0: உங்களோடு இணைந்துதான், நாங்கள் நீங்கள் எல்லோரும் தான். அவர்களுக்கு
2: அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் பிறந்த வாழ்த்துக்கள்.
0: நல்லது, பாலன் பிறப்பு மகிழ்வாக கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த வருடம் இந்த பாலன் பிறப்பு இயேசு பாலன் பிறக்கிறதைத்தான் இவர்கள் கிறிஸ்துமஸ் என்று கூறுகின்றார்கள். அதற்கேற்ற சூழல் கூட கனடாவில் இந்த வருடம் இருக்கவில்லை. ஏனென்றால் இந்த நாளில் மழை தூறாது, சரியான பனிப்பொழிவு, வெள்ளை வெளியிருந்து எல்லா இடமும் இருக்கும். அப்போதுதான் அந்த இங்கே உள்ள மக்கள், கிறிஸ்தவ சமயத்தை தழுவுற மக்கள் மகிழ்வாக சிறப்பாக இருப்பார்கள், ஒரே கொண்ட ஒரே ஒரே குதூகலமாக இருப்பார்கள். அந்த பனி பொழிவு வந்து சினோ இல்லை, இப்பொழுது வெண்பனி கழுவுப்பட்டு போய்விட்டது, வெண்பனியாக இல்லை. இந்த வருடம் வித்தியாசமான காலநிலையாக இருக்கின்றது, அவர்களுக்கு அது ஒரு கவலை. இரண்டாவது, வீட்டில் மட்டும்தான் அவர்கள் கொண்டாட முடியும், ஆலயங்களுக்கு சென்று கொண்டாட முடியாது. ஆனால் ஆலயங்களே உள்ள அந்த பாதிரிமார், அந்த பிரமுகர்கள் அந்த பூஜைகளை செய்து கொள்வார்கள். ஆலய மணி கேட்கும். கடவுளில் சென்று பரிசு பொருட்களை வாங்கி ஒருவருக்கொருவர் விநியோகித்துக் கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வார்கள். இந்த வருடம் அந்த விளையாட்டு செய்ய வேண்டாம் என்று, அப்படியெல்லாம் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அந்தந்த வீட்டில் அவர்கள் மட்டும்தான், வீட்டு அங்கத்தவர்கள் மட்டும் வீட்டிலே கொண்டாடலாமே தவிர அவர்கள் அயல் வீட்டுக்கு கூட சென்று, ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவர் வீட்டுக்கு சென்று அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து குழந்தைகள் எல்லாம் கூடி குழாவி மகிழ்ந்து இன்று மகிழ்ந்து வார விருந்தோம்பல்கள் இல்லை இந்த வருடம். அதனால் அவர்களுக்கு இது முழுமையான ஒரு பெருநாளாக அமையவில்லை. மிகவும் சோகமயத்திலே இருக்கின்றார்கள் எல்லோரும். கொண்டாட முடியாத பெரும் சோகம். வருடத்தில் ஒரு முறை வருகின்ற இந்த பெருநாள் பெரிய திருநாளாக அவர்கள் கொண்டாடுவார். புது வருடத்தை விட இந்த நத்தாரைத்தான், நத்தார் என்ற தமிழிலே சொல்லப்படுகின்ற கிறிஸ்துமஸ், அதாவது இந்த கிறிஸ்தவ இயேசு பாலன் பிறக்கின்ற காட்சி அவர்களுக்கு புனிதமாகவும் பெரிய பக்திமயமாகவும், சரியான அந்த சமயத்திலே ஆழ்ந்து ஊறியவர்கள் அதை மிகவும் சிரத்தையோடு செய்வார்கள். இந்த முறை கேளிக்கைகளும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் அவர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள். ஆசிய நாட்டிலும் அப்படித்தான். ஆனால் இந்தியாவிலே வித்தியாசமா இருக்க, இந்த ஒருவர் வந்து பேசும்பொழுது கூறினார், ஆலயங்களுக்கு போகின்றோம், ஆலயத்தில் வந்து வழிபடுவதற்கு கணிசமான தொகையை அனுமதித்திருக்கின்றார்கள், சமூக இடைவெளியை கவனித்து மாஸ்க் எல்லாம் முக அங்கி போட்டுக்கொண்டு கொண்டாட போகின்றோம் என்று. நீங்களும் அறிந்திருப்பீர்கள், உங்கள் அயல்லே இருக்கீர்கள். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்கள் சுற்றாடலை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம், அமைதியான முறையில் தான் இந்த முறை இந்த கிறிஸ்தவ மக்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறார். நாங்கள் தீபாவளியை எப்படி கொண்டாடினோம் அதே போன்று எதிர்வரும் தைப்பொங்கல் தினமும் இதே மாதிரித்தான் வீட்டோடு தான் நடைபெறும். ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்காது என்றுதான் எண்ணுகின்றேன் என்று உறவுகளே. இது கடந்த வருடம் ஓரளவுக்கு அறியாமல் செய்தார்கள், இந்த வரை அறிந்து விட்டார்கள். அதை பூரணமாக அடுத்து அந்த நோய்க்கிருமி குறைந்து கொண்டு போகவில்லை, உயர்ந்து கொண்டு போகின்றது. குறிப்பாக பிரித்தானிய நாட்டிலே மிகவும் மோசமான நிலை. அங்கிருந்து முற்றாக அந்த நாட்டை ஒதுக்கி வைக்கின்றார்கள் மற்ற நாட்டினர்கள். அங்கிருந்து யாரும் வரையிலாத, யாரும் போக முடியாது, அங்கிருந்த பொருட்கள் இறக்குமதி செய்யக்கூடாது என்றெல்லாம் செய்திருக்கின்றார்கள். அறையீர்கள் தான் நீங்கள் பேசுங்கள். மௌனமான அமைதியான இறைவன் எங்கும் இருக்கின்றார். எங்கள் ஐதீகத்தின்படி எல்லாம் வல்லவர் எங்கும் நிறைந்தவர் என்று கூறப்படுகின்றது. ஆதலால் வீட்டிலே இருந்து கொண்டும் நாங்கள் இறைவனை வழிபடலாம், இறை வழிபாடு செய்யலாம். இறைவன் கூறவில்லை என்னுடைய ஆலயத்துக்கு மட்டும் வாருங்கள், இங்கு வந்துதான் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அவர் கூறவே இல்லை. எங்கிருந்த போதும் அவரை நினைத்துக் கொண்டால் சரி, விசுவாசித்தால் சரி, அவருடைய கடாட்சம் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? வாழ்த்துக்களோடு நாங்கள் ஆரம்பித்தோடு அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் இந்த வருடம் மிகவும் கவலைப்படுகிறார்கள். அவர்களோடு அவருடைய துன்பத்தில் நாங்கள் முடிந்து கொள்ளும். ஏனென்றால் எங்களுக்கு வரும் பண்டிகைகளும் அதே மாதிரிதான் வரப்போகின்றது. யாருக்கும் ஒரு குதூகலமான பண்டிகையாக இப்பொழுது இல்லை. இப்பொழுது எல்லா நாட்டினர்களுக்கு அந்த நாட்டுக்கு நாடு சண்டை பிடித்தவர்கள் கூட எப்படி இந்த கொரோனாவிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுப்பது, இதிலிருந்து நாங்கள் எப்படி விடுபடுவது என்ற விடயத்திலேதான் தங்கள் நேரத்தை பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆய்வுகள் கண்டு ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்க, ஒரு மருந்து ஒரு கம்பெனி ஒரு ஸ்தாபனம் கொடுத்தவுடன் மற்ற ஸ்தாபனங்களும் என்னிடம் இருக்கிறது என்னிடம் இருக்குன்னு கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் யாரும் இந்த உத்தரவாதமும் தரவில்லை. இந்த மருந்து போட்டால் எத்தனை வருடத்துக்கு அல்ல எத்தனை எவ்வளவுக்கு அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. பயத்தினால் பீதியோடு இருந்த மக்கள் இப்படி ஒரு மருந்து வந்துவிட்டது என்றவுடன் உலக சுகாதார நிறுவனம் சரி இது ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்று கையெழுத்து வைத்தவுடன் பில்லியன் கணக்காக பணத்தை சம்பாதிக்க அந்த கம்பெனிகள் முயற்சி செய்கின்றது, விளம்பரங்களை செய்கின்றது. அதுக்கு ஒத்துழைப்பு கொண்டு அரசாங்கங்களும் என்ன செய்கிறார், வாங்குவோம் அரசாங்கத்திலே பணி சுமத்துகின்றார் பொதுமக்கள். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆகவே அவர்கள் இந்த சுகாதார நிறுவனம் அங்கீகரித்து விட்டது என்றவுடன் அவருடன் தங்களுடைய ஓர்டர்களை கொடுக்கின்றார்கள். அதற்கென்று தனி விமானத்திலே மில்லியன் மில்லியன் மில்லியன் கணக்கான குப்பிகள் அந்த மருந்து ஒரு ஒரு ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஊசி ஒரு தடுப்பூசி தான் இருக்கும். அப்ப ஒரு ஆளுக்கு இரண்டு நாள் பாருங்கள் எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றால் அதுக்கு இரண்டு மடங்கான கோடி இன்னும் உற்பத்தி ஆக்கிப்பட முடியவில்லை, உற்பத்தி ஆக்கவே இல்லை. கூறுங்க.
3: கடந்த 10 தினங்களில் 10 லட்சம் பேருக்கு போட்டுக்காமே அமெரிக்காவில்
0: என்று எந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கின்றது. ஐயா, இந்த ஊடகங்கள் தான் இந்த விடயங்களை எல்லாம் ஊதி பெருப்பிக்கிறது. சாதாரண ஊடகங்கள், உண்மையான உத்தியோகபூர்வமான ஊடகங்கள் இருந்தால் நாங்கள் செய்திகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு செய்தி அறிந்தவுடன் ஒரு செய்தியை பார்த்து மற்ற செய்தி அப்படி அவர்கள் போட்டுவிட்டு இந்த பெல் பட்டனை அமர்த்துங்க உங்களுக்கு செய்திகள் வரும். அங்கு ஒரு விடயம் ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு அதை அரை மணி நேரம் அவர்கள் பேசுவார்கள். நன்றாக உணர்ந்து எங்களுடைய டாக்டர் பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா கேஸில் இருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவரை ஈவன் சரண் கூட கிட்ட போய் பார்க்கவில்லை, அவருடைய மகன் கிட்ட போய் பார்க்கவில்லை. யாரையும் விடாமல் வைத்திருந்தவர்கள் வெளியே நின்று கண்ணாடிக்கு வெளியே அவர் கையாட்டின பார்த்துப்படுவ இவர் வந்தாரே தவிர அவர் ஒரு வசனத்தை சொன்னவுடன் அதை பிடித்துக் கொண்டு எல்லா ஊடகங்களும் தாங்கள் தாங்கள் நினைத்தபடி செய்திகளை விட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பணம் தேவை. செய்தி பிரிவுகளை விட்டவுடன் கூடுதலான செய்திகள் வர்றதை பார்த்து அந்த பல ஸ்தாபனங்களுடைய விளம்பரங்கள் அதுக்கே போகின்றது. விளம்பரங்களால் யூடியூப் கம்பெனி காசை உழைக்கின்றது, இதற்கு ஒரு விதத்தை கொடுக்கின்றது. இதுதான் அங்கே நடக்கின்றது. இந்த விடயங்களும் சரியான அறிக்கையை யார் கூறினார்கள் உங்களுக்கு? நீங்கள் எங்களுடைய செய்தி எங்களோட செய்தியில ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கால் வருகின்ற செய்தி கேளுங்கள். உலக செய்தி அது உத்தியோகபூர்வமான செய்தி. அந்த செய்தியான போது வருதல உலகம் முழுக்கலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி அங்கே கூறப்படவில்லை. அவர் அழகாக கூறுகின்றார் எவ்வளவு உத்தரவாதம் கிடைத்தது, எவ்வளவு காலத்துக்கு 8 மாதத்துக்கு வராது என்று ஒரு கதை ஒருவர் கூறுகிறார். அதை எடுத்து வச்சுக்கொண்டு இந்த யூடியூப் எல்லாம் சாவுமணி, இந்த கொரோனாவுக்கு சாவுமணி அடித்தாய்த்து கொரோனா உடனே நிற்க போகுது இந்த மருந்து வந்துவிடுவாங்க இவங்க தான் உடனே அந்த தலையங்கத்தை பார்த்துட்டு மக்கள் அதை ஓபன் பண்ணி பார்ப்பார்கள். எவ்வளவு தூரம் அதை திறந்து பார்க்கிறாரோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கு வருவாய். இந்த சாதாரண இந்த ஒரு சாதாரண நடிகை, இந்த சின்ன திரை நடிகை, ஒரு பிரபல்யமான பெரிய ஒரு உலக உலக பேரழகி இந்த நிலைக்கு கொண்டு ஊதி சென்றது இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள். சின்ன சின்ன வலைத்து அதை ஒட்டி உண்மையில் இல்லை. இவர்கள் தான் மக்கள் இந்த மூளையை கழுவி ஒரு ஒரு பக்கத்துக்கு குற்றச்சாட்டு ஒரு பக்கத்துக்கு கவனத்தை செலுத்த வைத்தவர்கள் அவர்கள் தான். யாரும் ஒரு உண்மையான அறிக்கையை கொடுக்கல. அங்கே இருந்தது இங்கே அடையாளம் இவர் யாரும் பார்க்கவில்லை. அப்படி இந்த மூளை செலவை செய்கின்ற ஊடகங்கள் பல இருக்கும். தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக சில ஊடகங்கள் இப்படியான செய்தி ஒரு ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு அதை சுற்றி 10 வசனத்தை திருப்பி அதற்குள்ளே போட்டுவிட்டு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே அழுத்துங்கள், அப்பொழுதுதான் உங்களோட செய்தியை உடனுக்குடன் கிடைக்கும். அதே விட உண்மையான செய்தி நம்பரவாயில்லை. அவர்கள் யாரும் போய் யாரும் நேரடியாக பார்க்காதவர்களாம் இந்த செய்திகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அத்தடையும் செய்ய முடியாது. யூடியூபுக்கு தெரியாது, அதுக்கு மொழியை தெரியாது, என்ன போடுகிறார். நான் உங்களை கூடாமல் பேசினால் கூட அதை ஒரு 100 பேர் பார்க்கணும் என்றவொடனே அது ஒரு ஜனரஞ்சமா எல்லாருக்கும் எங்களோட மக்கள் செய்கிறதுன்னு உடனே அதை ஷேர் பண்ணி விடுறது. அதில் உண்மை நிலை தெரியாமல் ஷேர் பண்ணுவார்கள் எங்களுடைய ஆட்கள். சரியான உண்மை இது வந்து 10 லட்சம் பேருக்கு 10 ஒரு நாளைக்கு 1 லட்சம் என்றால் 1 லட்சம் என்றால் எத்தனை எண்ணிக்கை என்று நான் எண்ணிப்பாரு. இதென்ன மெஷினா ரோபோவா அந்த ஊசியை போடுவது? மனிதர்கள்
3: யூடியூப்ல போடல, தமிழக செய்தி சேனல்ல போடல.
0: தமிழக செய்தி எதையுமே நாங்கள் நம்புவதில்லை. தமிழக செய்தி எந்த செய்தியா சரியாக சொல்லுகின்றது? எல்லாம் கட்சி சார்போடு அரசாங்க சார்போடு சொல்ற செய்திகள். இந்தியாவிலே இருக்க உண்மையை தராத உங்களோட செய்தி தகவல்கள் அமெரிக்காவில நடக்கிறது எப்படி தருவார்கள்? நல்லா யோசிச்சு பாருங்க. 10 நாளைக்கு 10 லட்சம், 1 நாளைக்கு 1 லட்சம் அப்படி போடுவது, அதை யோசிக்க வேண்டும். நாங்கள்
3: 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 10 லட்சம் தடுப்பூசி போடப்பட்டிருக்கு.
0: எந்த நியூஸ்ல வந்தது? ஆங்கில நியூஸா?
2: தமிழ்.
0: எந்த செய்தி? எந்த செய்தி தமிழ்ல? எந்த செய்தி? ரெண்டு பேர் சொன்னா எனக்கு கேட்காத ஐயா. என்ன பாலி?
3: பாலிமர்
0: பாலிமர் என்ற சேனல், ஒரு செய்தி சேனல் சொன்னா அது வந்து உத்தியோகபூர்வமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அரசாங்க செய்தி ஸ்தாபனம் தந்தால் உண்மையாக இருக்கும். இது ஒரு ஒருத்தருக்கு யூடியூப்ல பார்த்து போட்டு ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு வினாசி எழுதி விடுவாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க அப்படித்தான். அவர்களை அடித்து கேட்டு பாருங்கள். நேற்று ஒரு வலைதளத்தில் போடுகிறார்கள், ஒருவருடைய கொலையை பற்றி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு தொலைபேசியில கேட்டு தொலைபேசியிலே காவல் நிலையம் அந்த இறந்தவரை பற்றிய செய்தியை எப்படி எல்லாம் செய்தார்கள் பற்றி தொலைபேசியில கொடுக்கிறாராம். இது என்ன? இது யாருக்கு மூல கலவுறார்கள்? எங்கேயாவது காவல் நிலையத்தில் இருக்க இப்படியான தகவல்களை முகம் தெரியாதவர்களுக்கு தொலைபேசியில கொடுப்பார்களா? அதை இங்கே வலைத்தளத்தில் நேரடியாக எங்களை காட்டுகிறார்களாம். அவர்களை நாங்கள் அடித்த கேட்டால் அவர்கள் யார் சொன்னது, யார் சொன்னு கேட்கிறார்கள். அவர்களோட தொடர்பு என்று கேட்டு பாருங்கள். எதை கொண்டு அவர்கள் இந்த செய்தி? பாலிமாருக்கு இந்தியாவிலே எத்தனை பேருக்கு போட்டது இந்த பாலிமருக்கு தெரியாது, அது செய்யவில்லை. அமெரிக்காவில் போட்டது அது சொல்லுது, அதை நாங்களும் நம்புகிறோம். பிழை சரியாக இப்பொழுது வர செய்திகள் எல்லாம் நல்லதல்ல. எங்க வந்தாலும் நீங்கள் யோசித்து பாருங்கள். சரியா? ஊசி அவர்கள் போடலாம். சரி, 10 மில்லியன் பேருக்கு போட்டு 10 மில்லியன் புட்டிகளுக்கு அந்த கம்பெனி காசை வாங்கியிருக்கலாம். இந்த 10 மில்லியன் பேருக்கு எத்தனை பேருக்கு சைட் எஃபெக்ட் வந்ததை பற்றி வந்ததை படித்து பார்த்தீர்களா? அதில் இறந்தவர்கள எண்ணிக்கை பார்த்து ஊசி போட்டு அதனால அந்த ஊசியால் இறந்தவர்கள எண்ணிக்கை படித்து பார்த்தீர்களா? இல்லை. எத்தனையோ பேருக்கு நான் எல்லா நாட்டிலேயும் இதை போட்டு பக்க விளைவால் விழுந்தவர்கள் வந்து அப்படி நடந்திருக்கின்றது. மற்றும் பிரமுகர்களுடைய பெயரை போட்டுத்தான் அந்த விளம்பரத்தை தருகின்றார்கள். அப்ப பிரமுகர்களுடைய பெயரை போட்டு எல்லாரும் நம்புவார்கள் என்ற எண்ணத்தில். இது ஒரு வியாபாரம், இது ஒரு வியாபாரம். இதுல 100% உத்தரவாதம் யாரும் கொடுக்கவில்லை.
3: ஒரு நிமிடம் ஐயா, நேற்று முந்தைய தினமே வந்து இந்த அமெரிக்க அதிபரா பதவி ஏற்றுக்க போறாரு இல்லையா, ஜோ பைடன்.
0: அவரும் அவர் உலகத்தில் ஒரு உயர்ந்தவரா? அவரே வயதுக்கு 77 வயது. அவருக்கு போடத்தான் வேணும். அவர்கள் ஏற்றுக்கொண்டாதான் மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள்
3: சொன்னாங்க.
0: அவர் ஏற்றுக்கொண்டாதான் மக்கள் போடுவார்கள். அவர் போடாமல் மற்றவர்கள் கொடுத்து நாங்கள் நீங்க மேல் போடுங்க, நாங்கள் சாதாரண மக்கள் கேட்பார்கள் என்பதற்கா? அவர் உண்மையா அந்த ஊசி தான் போட்டாரா என்பதற்கு என்ன உத்தரவாதம்?
3: அது
0: தெரியாது. அவர் டிசில் வாட்டர் அந்த வைத்திய வைத்தியலாக இருக்காரு விஜயராகவனை கேளுங்கள், இது எந்த அளவுக்கு உண்மை என்று. அவர்களும் மனைவியும் போட்டுக் கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் என்ன செய்வார்கள் அமெரிக்க மக்கள்? அவர்கள் தலைவர் அந்த வியாபாரத்துக்காகத்தான, விளம்பரத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக. சரி, இந்தியாவிலே போட தொடங்கிட்டார்களா?
3: என்ன
0: இன்னும் வரவில்லை. வந்தவுடன் அங்கு உள்ள குடியரசுத் தலைவர் மதிப்புக்குரிய பிரதம மந்திரியாக்கள் போடுவார்களா? இல்லை, போடமாட்டார்கள். இவ்வளவு காலம் இத்தனை வருடம் இருந்து பைசர் ஸ்தாபனம் ஒரு அறிக்கை விட்டு நான் கண்டுபிடித்து விட்டேன், தடுப்பு மருந்து என்றவுடன் இத்தனை கம்பெனிகள் வந்தது பார்த்தீங்களா? இவ்வளவு காலம் அவர் இழந்து போனார்கள்.
3: இந்தியாவில வந்து பைசரோட மருந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து
0: அதிக விலை, அதிக விலை. தங்கட நாட்டில் அவர்கள் தங்கட நாட்டில் உற்பத்தி ஆகிறதே அதை செய்யப்படும் என்றால் ஆசிய நாடுகள் இத்தனை நாடுகள் வாங்கத்தானே போகிறது.
3: அது முடியாதான் இந்தியாவில்.
0: வெப்பநிலை வெப்பநிலை அங்க மட்டும்தான், அரபு நாடுகளிலும் வெப்பம் உள்ள நாடுகள் தானே.
3: இந்தியால அது சரி வராதுன்னு சொல்லி
0: அது முதல்ல மனதாலே சரி வராது ஐயா. இதே ஐயா இவங்க ஏற்றாங்க, மற்றவங்க கொடுக்கறோம். இதே ஒரு சர்ச்சையா நாங்கள் இருக்கணும். ஆனா பெஸ்ட் மெடிக்கேஷன் உண்மையான இது. நாங்கள் சமூக வளர்ச்சியிலும் இந்த பழக்க வழக்கங்களையும் உணவு முறையையும் நாங்கள் இப்பொழுது கையாளுற மாதிரி கையாண்டு கொண்டு வந்தால் இந்த கொரோனாவும் உங்களுக்கு வராது. அதை சரிவர கடைபிடித்தால் இப்பொழுது நான் வெளியே சென்று வந்தேன், வந்தவுடன் முதல் நான் அதை கடைபிடித்து வந்து எல்லாம் வைத்து விட்டு நான் முதலில் எனக்கு தேவை இந்த வயது எனக்கு. நான் முந்தி பொல்லாத டயபெட்டிஸ் இருந்த ஒரு மனுஷன், இப்பொழுது டயபெட்டிஸ் எனக்கு இல்லை. நான் விவர மருத்துவங்கள் பத்தியங்களோடு இருக்கிறேன். இருந்தாலும் நான் வந்த ஒரு ஆள் தானே, திரும்ப எப்பவும் வரந்தானே அந்த மருந்து, அந்த டயபெட்டிஸ் எப்பவும் வரலாம் தானே. அது விஜயராகவனுக்கு தெரியும். உலகத்திலேயே டயபெட்டிஸ முற்றாக தடுத்து முற்றாக இல்லாம பண்ண இவரும் இல்லை, அதுக்கு மருந்தே இல்லை. தடுத்து கொண்டோல்ல வைத்திருக்கலாம், கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். நான் மருந்தால் கட்டுப்படாமல் மருந்தால் கட்டுப்படுத்தி 23 வருஷம் வாழ்ந்த நான் இப்பொழுது மருந்தை விட்டுவிட்டு உணவாலும் பழக்க வழக்கத்தாலும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றேன். எந்த நேரம் வரவழம் உண்டால் அந்த பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் மாறினால் உணவிலே சற்று நான் விலையினால் எனக்கு திரும்ப வரும் தானே. அது அந்த எண்ணம் என்ற மனதிலே இருக்கிறது. ஆதலால் நான் கவனமாக இருக்க வந்தவுடன் முன்னேற்பாடாக என்ன செய்யணும் அத்தனையும் செய்து போட்டுத்தான் இப்பொழுது உங்களோட பேசிக் கொண்டிருக்கேன். அதான் முக்கியம். அதை யார் கடைபிடிக்கின்றார்கள்? இப்ப பாருங்க, காதலை கொலை போட்டு மாஸ்க் தொங்க விட்டு போறார்கள் ஸ்டைலாக, முக்கியமா பெண்கள். அது அதுக்கு ஒரு நாகரிகம். அவர் போடுபவர்களை பார்த்து பல்லளிக்கின்றார்கள். கார்த்திகேயன் ஐயா பலமுறை கூறுகின்றார், அவர் போட்டுக்கொண்டு போக மற்றவர்களை பார்த்து பரிகளிக்கின்றார். அவர் வந்தால் தான் தெரியும் இந்த நோய் வந்தது. இந்த பராமுகமாக மக்கள் நடந்தபடியால் தான் எவ்வளவு தூரம் கெஞ்சி மன்னர் கையெடுத்து காவல்துறையினர் கும்பிட்டு இருக்கிறார்கள். உங்கள் கண்ணால காணக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கின்றீர்கள். எவ்வளவு தூரம் நாங்கள் கடைபிடிக்கின்றோமோ அவ்வளவுக்கு நாங்கள் நலமோடு வாழலாம். இத்தனை காலம் சரி, இந்த கொரோனா வந்த காலத்தை உங்களோடு இருக்கின்றார் வைத்தியத்துறையில் உள்ள விஜயராகவன். இப்பொழுது நோயாளிகள் கூட வருகின்றார்களா? இந்த கொரோனாவுக்கு முன்பு நோயாளிகள் கூட வந்தார்களா உங்களோட வைத்தியசாலைக்கு?
3: கொரோனா
0: அப்ப அந்த நோயாளிகள் எல்லாம் இப்ப எங்கே? அவர்கள் பயம் இல்லையா, கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீடு புகழ்ச்சாலி புகழ்ச்சாலி புகழ் துணல் வரவில்லை. ஏன்னா போகிகளாத்தான் இவர்கள். இந்த உணவு உணவு உணவு வித்தியாசம் வித்தியாசமான உணவு விரோத உணவு கிடைப்பதெல்லாம் எங்களுடைய நாக்கை அடிமைப்படுத்தி விட்டோம். அவற்றுக்கு நானும் தான் நீங்களும் தான். வீட்டிலே அழகா நல்ல பணிவா கோப்பி அரைத்து வைத்து குடிக்கிற கோப்பி தேயிலையில குடிக்கிற டீ குடிக்கிறது, அந்த கிளாஸ்ல வாங்கி குடிக்கிறது, கொஞ்சத்தோட மிச்சம் வச்சு வைக்கிறது ஸ்டைல், அந்த டீ காரனுக்கு டிப்ஸ் கொடுக்கிறது ஒரு ஸ்டைல். கெடுத்த எங்களை நாங்கள் கெடுத்தோம். அமிலங்கள் போட்டு சமைத்த உணவுகளை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதால் தான் என்ன புதிய ருசியோடு தருவோம்னா இங்கே எல்லாம் பழசுகளை புதிதாக்கி தந்தார்கள். கெமிக்கல்களை ஊற்றி நாவுக்கு நாவுக்கு நாவின் சுவையை மாற்றினார்கள். வீட்டிலே அம்மாவின் கையால் மனைவியின் கையால் சகோதரியின் கையால் சமைத்த உணவை வெறுத்து நாங்கள் வெளியிலே தான் போய் சாப்பிடுவோம். இதெல்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். சரி, நாங்கள் மகளாக இருந்தாங்க, மகளோட இப்படியான செய்தியாக இருக்கின்றது. நாங்கள் இன்னும் இன்னும் 2022 வரைக்கும் இந்த ஆபத்து நீடித்துக் கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மையான செய்தி. 2022 வந்தோம், அப்பொழுதும் முற்றாக இதை நிறுத்த முடியாது. அந்த இப்பொழுது வந்திருக்கிறது வித்தியாசமா எங்களோட செய்தியில கேளுங்க. அழகாக முதலாவது அலை இரண்டாவது அலை எப்படி வீரியம் பெறுது, ஒரே கிருமிதான் தன்னை தான் உருமாற்றிக் கொண்டு வருகின்றது. எப்படி என்று அழகாக இந்த செய்தியிலே கூறுகின்றார். அவர் புள்ளி விவரத்தபடி கூறுகின்றார். அதெல்லாம் இந்த 10 லட்சம் இல்ல 1 லட்சம் இல்ல கோடிக்கணக்காக போட்டாலும் இந்த ஊசி எவ்வளவுக்கு மருந்து, இந்த ஊசி எவ்வளவுக்கு பிரதிபலிக்கின்றது பார்க்க வேணும், வேலை செய்கிறது என்று. எத்தனை பேர் செத்து போனார்கள் ஐயா இந்த இந்த ஒரு கிழமைகள்ல? அந்த செய்தியால் வெளியில வராது. எத்தனை பக்க விளைவால் துடிக்கின்றார்கள். அதை சொல்ல மாட்டாங்க தானே,
4: அதை மூடி மறைச்சு அரசாங்கமே மூடி மறைச்சிடுறாங்க,
0: சொல்ல மாட்டாங்க. இப்பவும் இந்தியாவிலேயோ இல்ல எந்த நாடுகளிலோ உண்மையான இறப்பு எவ்வளவு வேண்டும் உண்மையான இலக்கம் கூற மாட்டார்கள். கண்டுபிடிக்கப்பட்டதையும் வைத்தியத்தில் இருக்கிறார்கள் விவரம் கூற மாட்டார். கூட்டித்தான் கூறுவார்கள், குறைத்துத்தான் கூறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊடகங்கள்லாம் கொரோனா ஆரம்ப காலத்திலே இத்தாலி போன்ற நாடுகளில் வீதிக்கு வீதி பிணங்களாக கிடக்கின்றது காட்சியெல்லாம் போட்டு எங்களுக்கு எவ்வளவு தூரம் மூளைச்சலவை செய்தார்கள் இந்த சமூக வலைத்தளம். அது உண்மையிலே கொரோனா நூற்றாண்டுகளுக்கு முந்தி நடந்த 2ஆம் உலகப் போரில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இதுக்களை கோர்த்து விட்டு படத்தை போடும். இப்பொழுதுதான் எல்லா விதமாக மாற்றலாம். விஞ்ஞானத்துறை வளர்ந்ததால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, அது உண்மையல்ல. அந்த இத்தாலியிலே வீதிக்கு வீதி கருப்பு போல் கருப்பு பிணங்களாக கருப்பாக கிடக்கிற பிணம் ரோட்டுக்கு ரோட்டு கிடக்கிறது எல்லாம் போட்டார்கள் திரைப்படத்தை அந்த இந்த வலைத்தளத்தில். அது உண்மையல்ல, உண்மைக்கு புறம்பான செய்தி. எல்லா நாடுகளையும் இப்ப யோசித்துக் கொண்டு எப்படி இதில் இருந்து விடுபடுவோம் என்னதுக்கு வைத்திய உலகம் இப்பொழுது வைத்தியம் என்றால் வைத்தியத்துக்கு வெக்கம் வந்து விட்டது. எவ்வளவு சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கு போட்டி போட்டு அந்த நாடுகள் வல்லரசுகள் அந்த ஆய்வுகள் ஏன் இந்த கொரோனாவுக்கு இவ்வளவு நாள் சொல்லுகின்றதான் எந்த வைத்திய எந்த எந்த யாருக்கு வண்ணு கண்ணனுக்கா? சரி, இப்பொழுது நாங்கள் கூறுங்க, நீங்க கூறுங்க.
4: அதாவது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கண்ட்ரோல்ல போன அந்த செய்தி பிரிவுகள்லாம் வந்து அவங்கள்ட்ட போய் பார்வையிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். இந்த தவறான செய்திகள்லாம் தொலைக்காட்சியில் வராது.
0: அதுக்கு
4: அந்தந்த மாவட்ட அதிகாரத்தை கொண்டு போய்
0: அதுக்கு என்னவென்றால் விஜயராம்
4: அவங்களோட பதிவு
0: அங்கே ஆட்சி செய்கின்ற கட்சிகளின் தலைமைப்பிடங்கள் தான் தொலைக்காட்சிகளை நடத்துகின்றது, செய்தி பிரிவுகளை தரமானது. அவர்கள் தங்களுக்கு
4: சாதகமான
0: அப்ப அவர்கள் கொண்டு வர சாதாரணமான வலைத்தளங்கள்ல நீங்கள் இப்ப யூடியூப்ல ஒரு விடயத்தை போடலாம், நான் பண்ண போடலாம், நான் என்ன போடலாம், நாங்கள் எங்களுக்கு ஒரு விடயத்தை வச்சு சுத்தி வளர்த்து கணக்காதத்துல நிறைய பேசிவிட்டு போட்டு விடுவோம். உண்மைக்கு பிரமாணம் கேட்டால் அதுல பார்த்தேன் அதை போட்டு விட்டேன்னு சொல்லுவோம். நான் போய் எதையும்
4: தொலைக்காட்சிகள் இல்லாத போது இருந்த ஒரு நிம்மதி இப்ப தொலைக்காட்சி வந்த பிறகு தொலைக்காட்சியாக தான் வானொலி செய்திகள் வந்து செய்தி தயாரிச்சு அதுக்கு பிறகு அவங்க வந்து வெளியிடுவாங்க. அது வந்து கேட்பதற்கு ஒரு புகைப்படமா இருக்காது. அப்ப வானொலி செய்திகள் தொலைக்காட்சியில் வந்து இப்ப புகைப்படமா வந்து வரும்போது அது வந்து உண்மைக்கு புறமான செய்திகளோ செய்திகளோ தீமையோ மக்களுக்கு ஏற்றக்கூடியதோ எதுவும் இல்ல.
0: வானொலி செய்தி வந்து ஒரு ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிடம் வினாடியிலும் என்ன நடக்குதுன்னு அந்த மேலதிகாரிகளுக்கு தெரியும். அப்ப செய்தி கண்ட ஒரு செய்தியை திரட்டி கொண்டு வந்து மேலிடத்தாலே அங்கீகாரம் பெற்றுத்தான் அந்த செய்தியை நாங்கள் வெளியிட வேண்டும். எங்களிடம் வந்து 24 வருடத்தில் பதிவுகள் இன்னும் இருக்கின்றது. எங்களிடம் பதிவு இல்லாமல் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் அடுத்த யூனிட்லேயே பதிந்து கொண்டே போகின்றது. வானொலி தான் அந்த உண்மையான செய்தியை கொடுப்பது. அதுல நமக்கு பிபிசி காலங்கள். ஆனால் இப்பொழுது அந்த செய்தி வந்து அதை எடுத்து தொலைக்காட்சி மற்ற வலைத்தளங்களில் அதை விவரித்து போடுகிறார்கள், விவரணம் எல்லாம் கொடுத்து கூட்டிக் குறைத்து சொல்லுகிறார்கள்.
2: தொலைக்காட்சியை
0: யார் வைத்திருக்கின்றார்கள்? அதானே உலகத்திலேயே பெரிய பெயர் பெற்ற அலைக்கற்றைகளுக்குள்ளே பெரிய ஊழல் நடந்த நாடு எங்களுடைய இந்திய நாடு. யாரையும் நான் போட்டு காட்டவில்லை. அலைக்கற்றை வரிசையில் இன்றும் அது ஆருக்கு பணம் இருக்கிறோம், பணபலம் உள்ளவன் அதிலே தாங்கள் வெட்டி யாரை வேண்டு கொண்டு போகின்றார்கள், குற்றங்கள் விடுபட்டு போகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பேரிலே தான் தொலைக்காட்சிகள் இயங்குகிறது. இந்தியாவிலே உள்ள தமிழ்நாட்டிலே உள்ள தொலைக்காட்சிகளை எடுத்து பாருங்கள், அதுக்கு பின்னணி யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பெருந்தலைவர்களுடைய பெயர், ஊழலுக்கு பெருந்தலைவராக இருக்கிறவர்களுடைய பெயரிலே தான் தொலைக்காட்சி இருக்கின்றது. தொலைக்காட்சி பின்னணி முழுக்க அவர்கள் தான்,
3: அவங்கதான் நடத்த முடியும்.
0: சாதாரண மக்களும் செய்யலாம் தானே, யாரும் விட மாட்டார்கள். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போட்டி போட்டு செய்யணும். சாதாரண ஒரு சின்ன கட்சி வந்தவங்க கட்சி சார்பில் இருக்கும், அந்த கட்சியை தான் அதைத்தான் புரோபகண்டா பண்ணி கொண்டிருப்பார்கள். சரி, அது போட்டு வந்து கலைச்சேரி வந்து விட்டாரா?
3: வந்துட்டு போயிருக்கானே, திரும்ப
0: இணைஞ்சுக்கோங்க. பேசிக்கொண்டு போகும்போது, ஆனால் பொதுவாக நாங்கள் பேசலாம் கொரோனாவை பற்றி. ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ள அபிப்பிராயங்கள் எங்களுக்கு இல்லையே, நாங்கள் அதை கடைபிடிக்கின்றோம். பக்கத்து வீட்டிலே இருக்குது, அங்க யாரோ வந்து போயிருக்காரு. அவர் எங்கே இருந்து வந்தார்? இன்னொரு இடத்திலே வந்திருப்பார். அவர் இந்த சமூக இடைவெளியெல்லாம் கவனித்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எத்தனையோ பேர், 1000 பேர் இருக்கு, 1000க்கு மேலே, அவர்களையெல்லாம் கண்காணிக்கின்றார்கள். அவர்களிலே எத்தனை பேர் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள் இந்த புதிய இதை, இந்த புதிய
2: C225DC
0: ஏதோ நம்பர் கொடுக்கிறார் புதிய கிருமிகளின் பேர். அது வேறு உருவமாக உருவெடுத்து வந்து அடுத்த அது பரவுறதும் வெறு போகம். முன்பு ஒருவருக்கு வந்தால் மூவருக்கு வரும், அந்த மூவரும் இன்னும் மூவருக்கு கொடுத்தார். இப்பொழுது ஒருவருக்கு வர்றது 16 பேருக்கு வருவதுதான். அந்த 16 பேரும் 16 கொடுத்தால் எப்படி அவ்வளவு விரைவாக பரப்புறது பார்த்தீங்களா?
2: ஆமா, பரவிடும். அதிகமா பரவக்கூடியது காட்டில் பரவக்கூடியது.
0: அடுத்தது அது வந்து உள்ளுக்கு வரக்கூடாது. உள்ளே இருக்கின்ற நோய் எதிர்ப்பு கிருமியை இது மாற்றி தன்னுடைய ஆளாக மாற்றி விடுது. இப்ப அந்த திருடர்கள் மாதிரி தான், ஒரு திருடன் ஒரு வீட்டினுள்ளே திருட்டுக்கு போகணும்னா அங்கே காவலாளி இருந்தால் அந்த காவலாளி எதிர்ப்பான். அந்த காவலாளியை தன்மயமாக்கி விட்டால் இவன் ஈழகமாக உள்ளே சென்று திருடி கொண்டு போவான். அதே போன்ற இந்த கிருமி செய்கிறவே இல்லை. இப்பொழுது வந்த அலை உங்கள் உள்ளே இருக்கின்ற எதிர்ப்பு கிருமிகளை தன்மயமாக்கிக் கொள்கின்றது.
2: இங்க
0: அதை விட மோசம் கூர்மை, முதல் கூர்மை ஐயா. இப்ப நாங்கள் எங்களுக்கு மேலும் பயங்கரம், ஒரு இடம் போக முடியாத நிலையில இருக்கின்றோம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிப்பதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் கண்ணியமாக இருக்கின்றது. அரசாங்கம் ஒரு சட்டத்தை போன அரசாங்கம் அதை கட்டுப்பாடாக வைத்திருக்கும், அதை மக்கள் ஏற்று நடந்து கொண்டிருக்கின்றார்கள்.
2: அரசாங்கம் ஒருத்தர் அறிவிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து நடைமுறை அமைதி ஒருத்தவங்க வந்து அறிவிக்கிறாங்க.
0: விவசாய புரட்சி, விவசாய மக்கள் கோரிக்கை வச்சு இத்தனை மாநிலம் மன்னம் கோடிக்கணக்கான ஆட்கள் போராடுகிறார்கள். அவர்கள் திரும்பி பார்க்க வல்லரசாக இருக்கின்றார்கள். அப்ப யாரை நோவது? அவர்களை அவங்க சாய்க்கவே இல்லை. கோடிக்கணக்கான மக்கள் என்ன? அப்ப இந்த இப்ப ஜனநாயகம் இறந்து விட்டது. ஜனநாயகம் இல்லை, பணநாயகம் தான் நடக்கின்றது. பணநாயகம் தான், ஜனநாயகம் இல்லை.
2: நீங்க ஒரு நிறுவனம் சொன்னீங்களா, ஒரு பேரு
3: பைசர்,
0: பாய் சார் பாய் சார்
2: இனி ஒரு நிறுவனம் பேர சொல்லிக்கலாம். இல்ல இன்னொன்னு இருக்கு, நாங்க அதுக்கு ஏசி போட்டு டேபிள் சேர் எல்லாம் போட்டு அழகா நெல் மூட்டை அடிச்சதுக்கு பாருங்க எல்லாம் விளைச்சி முளைச்சி போயிட்டு நெல் எல்லாம் விவசாயிகளோட நெல் தமிழ்நாட்டுல அவ்வளவு நெல்லுகள் முளைச்சி போயிட்டு மழையில
3: முளைச்சு
0: பாருங்க அந்த விவசாயம் உடல் உழைப்பு.
2: அதுக்கு பாருங்க ஏசி, அது ஏசி போட்டுக்காங்க, டேபிள் போட்டுக்காங்க, டிவி போட்டு எல்லாம் செய்யறாங்க. அது பாதுகாப்பான இடத்துக்கு அது வருமானம் வரக்கூடியது.
0: என்ன செய்ய முடியும்? கல்வி சுகாதாரம் எல்லாத்தையும் நிலைப்படுத்த முடியும், எல்லாம் சந்தைப்படுத்தி விட்டார்கள். பண நாயகம் தான் ஆளுகின்ற ஜனநாயகம்.
2: உணவு தேவை, உயிர் வாழ உணவு தேவை, அதுக்கு பாதுகாப்பு இல்லை. சாப்பிட்டால் உயிர் போகும், அதுக்கு வந்து பாதுகாப்பு, அதுக்கு ஏசி, அதுக்கு வந்து டேபிள், அவளை பாதுகாப்பு. யாரு
5: வீட்டுல இருந்த தொம்பைய நீங்க வந்து எடுத்து வித்துட்டீங்க, தொம்பை வைத்திருப்பாங்க ஒரு வீட்லயும் தொம்பை. அதாவது
3: ஒரு நிமிடம் கலைச்செல்வி அம்மா கூப்பிடுறாங்க, இணைச்சுக்கலாமா?
0: ஆமா இணைக்கிறேன்.
5: ஆமா ஆமா, அவங்க இப்ப ரிலீஸ் இருக்கு,
0: அவங்களோட பாடலை இங்கு வெளிவிடுவோம். நாங்கள் தான் முதலில் கேட்க போகின்றோம் போல இருக்கின்றது. எங்க ஜோஜ் வரவில்லையா என்று? கண்ணா கண்ணா அப்படி இருக்கிறீங்க?
3: அப்பா அப்பா நலமா இருந்தா நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கேன். காலையில பேசுறேன் செல்லகுமார் தொழில். செல்லகுமார்
6: நலமா
0: இருக்க, நீங்க எல்லாம் வாயடைச்சு நானே பேசிக்கொண்டிருக்கேன். நீங்களும் பேச வேண்டுங்க. இப்பொழுது நான் இந்த விடயத்துக்காக நான் உங்களுக்கு பங்கேற்க வேண்டியதுக்கு எனக்கு தெரிஞ்ச உங்களோட பகிர்ந்து
2: விட்டு
0: காணவில்லை. கோவிலுக்கு நாங்கள் உறவுகள் எல்லாம் கோவிலுக்கு போய் நிற்கும் பொழுது ஒரு குழந்தை வெளியே தவறு விடும். எங்கே எந்த பிள்ளைங்க பிடிச்சது? அப்பா அப்பா நான் இங்கே இருக்கேன். அண்ணா அண்ணா நான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கேன். அப்பா அப்பா வணக்கம், அண்ணா வணக்கம். சரி வந்து விடுவாமா? எல்லாம்
3: மீண்டும்
7: மீண்டும் எல்லாமே சரியாச்சுங்கப்பா. இன்னொரு பத்து நிமிஷத்துல வந்து படம் வந்து உங்களுக்கு வந்துருங்கப்பா, வாட்ஸ்அப் இதுல யூடியூப்ல வந்துருங்கப்பா. பாட்டு உங்களுக்கு நான் அனுப்பிட்டேங்கப்பா.
0: பாட்டு அனுப்பிட்டீங்களா? எதுல அனுப்பிட்டீர்கள்?
7: ஆமாங்கப்பா, செல்லகுமார் அண்ணன் கிட்ட இருக்குது பாட்டு அனுப்பியிருக்கேன். அவரு அம்மாக்கு அனுப்பியிருக்கேன்.
0: அம்மா
5: அப்ப இங்க வேற இப்ப யாருக்கு
0: அனுப்ப? அந்த பாட்டு வந்து யூடியூப்ல நீங்க ஏற்றி விட்டுருக்க. அந்த யூடியூப்ல நாங்க இப்ப போனா பார்க்கலாமா? அதுல இருந்து நாங்க
7: வர்றதுக்கு
0: நீங்க பேசிக்கொண்டிருந்தோம், நாங்க அதுல எடுக்கின்றோம் அந்த பாடலோட யூடியூபுக்குள்ளாலேயே வெளிவிடம் நாங்கள் முதல் கேட்டிருக்கோம் என்பதுக்காக. சரியா? இல்ல ஆடியோ தான், வீடியோ வராது. ஆடியோ வந்து விட்டது, நாங்க வீடியோ அதன் பின்பு யூடியூப்ல நாங்க தனிப்பட்ட முறையிலையும் பாக்கணும். இப்ப பாடலை தான் வெளியிட போகின்றோம். யூடியூபுக்கு அவ கொடுத்து விட்டா
7: நாங்க
0: செல்லகுமார். செல்வம் செல்லகுமார்
5: சொல்லுங்கப்பா.
0: அப்பாவுண்ட போனுக்கு அந்த பாடலை அனுப்புங்க.
5: அப்பா
0: அம்மா அங்க
5: எந்த நம்பருக்கு அனுப்பிட்டா?
0: அப்பா அப்பா நம்பர்
3: அப்பா நம்பர்
0: மீட்டிங் ஒன்றில் இருக்கிறார். வந்துருச்சா? பார்ப்போம், அங்கே பார்ப்போம். எல்லோரும் பார்க்க முடியும், அவர்கள் பார்க்க பத்து நிமிஷம் செல்லும். அதற்கிடையிலே நாங்கள் கேட்போம்.
5: அதுக்கு
7: பெற்றவங்களை பாருங்க, பிள்ளைங்கள பெற்றவங்களை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே வரும். அதனால வந்து செஞ்சு பெற்றவங்களை பாருங்க. கம்போஸ் பண்ணது பாடுனது எல்லாமே நான் தாங்க. நான் இங்க கைய தூக்கி இருக்கேன், எல்லாருக்கும் தெரியுதா?
6: ஏற்று இசையமைச்சது எல்லாமே நீங்க பாட குரல் கொடுத்தது.
7: கவிதா பாடகி கம்போஸ்
8: நாளாச்சுங்களா?

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட கிடைக்கிற இட்டிலி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: இது மொபைல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியே கதம்பம். கதம்பத்திலே இன்று ஒரு அரங்கேற்றம் என்று இருக்கின்றது. அந்த அரங்கேற்றம் எது வந்தால் பாடல் அரங்கேற்றம். அரங்கேற்றம் அல்ல, அந்த அரங்கேற்றம் அல்ல, வெளியீடு என்று கூற வேண்டும். ஒரு என்னுடைய நாட்டுப்புற பாடகி டாக்டர் கலைச்செல்வி என்னும் மதுரமல்லி அவர்கள் புதிதாக ஒரு ஆல்பம், ஒரு உருவட்டு ஒன்றை ஒளிப்பதிவோடு வெளியிட்டிருக்கின்றார். யூ வலைத்தளத்திலே அது அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. அது வருவதற்கு முன்பு எங்கள் மின்வெத்தமை வாணனி ஊடாக அவனுடைய இந்த படைப்பினை வெளியீடு செய்து வைப்பதை நாங்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். திரு நாகப்பன், செல்வகுமார், கண்ணன், கார்த்திகேயன், விஜயராகவன் மற்றும் எங்களது
1: விஜயராகவன்
0: மற்றும் உலகளாக இருக்கும் எங்கள் அன்பினிய நெஞ்சங்கள் அதிபர் மீரா அவர்களோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மதுரமல்லி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருடைய இந்த உருவட்டு, இந்த ஆல்பம் சிறப்பாக மேலும் கோடிக்கணக்கான மக்களினால் பார்க்கப்பட்டு வாழ்த்துக்கள் கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வெற்றி நடை போட வேண்டும் என்று வாழ்த்து நின்ற வேளையிலே அவருடைய பாடலை நான் காற்றலையில் இப்பொழுது அவருடைய படைப்பினை வெளியீடு செய்கின்றேன். மதுரமல்லி, நீங்கள் ஏதாவது கூட இருக்கின்றீர்களா? கலைச்செல்வி, எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலே இந்த கொரோனா காலத்திலே இந்த இருவட்டினை அவர் இந்த படைப்பினை புரிவதற்கு மிகுந்த சிரமப்பட்டிருக்கார். ஆனால் சிரமங்களை அவர் அதை சுகமாக ஏற்றுக்கொண்டு அந்த கலை ஆர்வத்திலே, அந்த கலையிலே இருக்கிற பற்று, கலையில் உள்ள ஆர்வம், அதனால் அவர் விடாமுயற்சியோடு தொடர்ந்து அதை நிறைவேற்றி முற்றுப்புற வைத்து இன்று அரங்கத்துக்கு அனுப்பும் வேளையில் அவரும் அவருடைய துணைவரும் இதில் பங்களித்து அவரோடு சேர்ந்த அந்த கலைஞர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து இவர்களுக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் எல்லோரும் சார்பில் அவருக்கு அன்பும் வாழ்த்தையும் தெரிவித்து அவர் தரும் அந்த பாடலை இப்பொழுது அரங்கத்துக்கு நாங்கள் வெளியீடு செய்வோம். உங்கள் கரங்களை கரகோஷம் செய்து அதை நாங்கள் வெளியிடுவோம். இந்த நன்னாளிலே, புனித நாளிலே, பாலன் பிறக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில், அதாவது நத்தார் திருநாளில் இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கு நெல்வேற்றுமை வானொலிக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்கள் அன்பு மிக நெஞ்சமாக அவர் வந்து நீண்ட நாள் எங்களோடு கலைப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாடலை நாங்கள் வெளியீடு செய்து வைக்கின்றேன். இப்பொழுது
2: வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ புதியோர் இல்லம் என்று கவிஞன் ஒருவன் சமூகத்திற்கு சவுக்கடி கொடுத்தான். ஆனால் இன்றும் ஈங்கவர்களை ஒதுக்கி புறந்தள்ளும் ஈமப்பிறவைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் சொல்லும் பாட்டாக குடங்குடமா பாட ஊத்தி கோயில் குளம் போனாலும் அப்பா ஆத்தாவை ஒதுக்கி வச்சா நியாயமா என கேட்கிறார் மதுரமல்லி. மாறுங்களேன் மனிதர்களே,

0: சிறப்பான கருத்துக்களை உள்ளடக்கி உங்கள் சிந்தைக்கு விருந்தாக இசையோடு வந்தாலும் உங்கள் உணர்வுகளை தூண்டி உள்ளத்திலே பெற்றோருடைய பெருமையையும் தங்கள் கடமையையும் அழகாக எடுத்து கூறி மதுரம் அலி அவர்கள் தன்னுடைய மதுரமான குரலில் தங்களை லயிக்கும் வண்ணம் செய்து இந்த கருத்தினை இலகுவாக புகுத்தி அழகாக இந்த இருவட்டினை இந்த பாடலை இந்த ஆல்பத்தை வலைதளத்தினை தந்திருக்கின்றார். அதில் முதல் முறை எங்களுடைய பாடல் முதலாவதாக அந்த பாடலை எங்கள் மின்னழுத்த வானொலி ஊடாக வெளியிட்டதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடலை இவ்வளவு தூரம் அக்கறையோடு உணர்வு பூர்வமாக தந்த மதுரம் அல்லி கலை செல்வி டாக்டர், உங்களுக்கு மேலும் மேலும் கலைவாணியின் அறிவு கிடைத்து உங்கள் கலைப்பணி தொடர வேண்டும் என்று மின்னல் தமிழ் வானொலி ஊடாக வாழ்த்தி ஆசி வழங்கி இந்த பாடலை வெளியிட்டிருக்கின்றோம். இது பெருவெற்றி பெற வேண்டும், உங்களுக்கு பல விருதுகளை தர வேண்டும், மேலும் நீங்கள் இந்த கலைப்பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும், மின்னல் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து வாழ வேண்டும் நாங்கள் என்று கூறி உங்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்திக் கொள்கின்றோம். இப்பொழுது அன்பு உங்களுடைய வார்த்தை, நீங்கள் இதுக்கு அளவு இப்ப இருப்பவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள், வாழ்த்தி முடிவில் நீங்கள் கூறலாம். ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக அமைதியா அமைதியா இருந்து ஒவ்வொருவராக வாழ்த்து, ஒருவர் வாழ்த்தும் போது அடுத்தவர் கதைக்க வேண்டாம். கண்ணன் வாழ்த்துங்கள்.
1: கலைச்செல்வி அண்ணா, இது வந்து நீங்களே எழுதி இசைந்துட்டு இந்த எப்படி ஒரு பெரிய சாதனை செஞ்சு அதாவது இந்த மென்றில் தமிழ் வானொலி மூலம்னா நீங்க இன்னைக்கு நீங்க லான்ச் பண்ணதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். மென்றில் வானொலி உங்களுக்கு என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கு, உங்களை மேன்மேலும் ஏன் உங்களை வளர்த்த கூட ஏனையா இருக்குங்கிறது எந்த ஐயப்பாடும் கிடையாது. அதே போல இதுல இருக்கிற நாங்க உறவுகள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், உங்களை இன்னும் மேலும் மேலும் வளர என்னோட மனசார வாழ்த்துறேன். நீ இன்று இதை விட பல ஆயிரக்கணக்கான பாடி பல பல என்ன உயரத்துக்கு நீங்க மேல செல்லணும்னா நான் வேண்டி விரும்பி கேட்டுக்
0: கொள்கிறேன். நன்றி. அடுத்து என்னுடைய விஜயராகவன், நீங்கள் வாழ்த்துங்கள்.
2: வணக்கம் அம்மா, கலைச்செல்வி அம்மா, உங்களுக்கு இந்த பெற்றோர்களை பற்றி இந்த பாடல் மிக அருமையாக இருக்கு. அது முதல் முதலாக உலகம் முழுவதும் ஒளிபரப்பக்கூடிய இந்த கனடா வானொலி எம்ஜிஆர் பண்பலை உங்களுக்கு வந்து மிக சிறப்பு செஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பாடலை வெளியிடுவது மற்ற இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப சிரமப்படணும். ஆனா இப்ப உடனே இந்த லைவா இந்த பாடலை வந்து வெளியிட்டு மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வெளியீடு பாடல். பெற்றோர்களை பற்றி அவர் பாடல் என்பது மிகவும் அறிவித்து இந்த பாடல் மிக அற்புதமாக பாடல் வழி அமைஞ்சிருக்குதுமா. உங்கள் வாழ்த்துக்கள்.

0: சந்தோஷம் சந்தோஷம் இல்ல செல்வகுமார்
1: செல்வகுமார் வணக்கம் இந்த பெற்றோரை வந்து சீருந்து அதாவது நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஒரு பொருள் அடக்கி இந்த பாடலை வெளியிட்டது ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல்ல. அதே நம்ம முன்பில் ரேடியோல ஃபர்ஸ்ட் ஒளிபரப்பு பார்த்தீங்க, அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் உங்களுடைய இது மாதிரியான வளர்ச்சி நிறைய வளரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த பாடல் நிச்சயமா நிறைய பேருடைய இது கிடைக்கும், மேலும் மேலும் வளரட்டும் என்று மனசார வாழ்த்துக்கிறேன்.
0: சந்தோஷம் சந்தோஷம். அடுத்து ஆசான் அவர்கள் வாழ்த்துகின்றார்கள்.
2: மொன்றியல் தமிழ் வானொலியில் நீங்கள் இப்பொழுது கேட்டு ரசித்த அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் கலை செல்வி என்கிற மதுரமல்லி, அந்த பாடகி எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக இருக்க வேண்டும். அவள் பல சாதனைகளை புரிந்து கொண்டு வருகிறாள். இருந்தாலும் இந்த புதிய படத்தின் மூலமாக தான் பெற்ற பிள்ளையை இங்கு மொன்றியல் வாயிலாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறாள். அப்படி படுத்தும் பொழுது அவள் விருதுகளை வாங்க வேண்டும் என்று பெரிய பெரியவரின் ஆசீர்வாதம் இங்கு அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த ஆசியுடன் மென்மேலும் இந்த கலை சேவையை சேவை செய்பவர்கள் குறைந்த அளவே, பெற்றோர்களுக்கு சேவை செய்வது அவர்கள் பாக்கியம், இவன் தந்த எண்ணோட்டான் கொள் எனும் சொல் என்று நாம் படித்திருக்கிறோம். இந்த தருணத்தில் கலை செல்வி அம்மாவின் அப்பா அம்மாவுக்கு இவர்கள் செய்த நன்றி பாக்கியம் என்று கூறலாம். அனைவரும் தாய் தந்தரை பேணி காப்பாற்ற வேண்டும், கடவுளையும் வணங்க வேண்டும் என்று சொல்லி உங்களும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.
3: வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம். உங்களுடைய பாடல் நான் காட்டலையில கேட்காட்டியும் நீங்க எனக்கு அனுப்பி வச்சதை கேட்டுக்கொண்டு கண்ணை மூடி இருந்தேன். முதல்ல நீங்க எல்லாம் இந்த காட்டலையில கேட்க முதல் நான் தனிப்பட்ட முறையா கேட்டேன். என்னைய உருக்கிருச்சு. அருமையான ஒரு பாடல், உண்மையே நல்ல ஒரு அந்த பாடல் வரிகள் அனைத்தும் இந்த காலத்துல எல்லாருக்கும் தேவையான வரிகள். அதற்கு முதல் உங்களுக்கு மனமார்ந்த இதய பூர்வமான உண்மையான அன்பை தெரிவிச்சுக்கிறேன். ஏனண்டா இந்த கோயில் குளம் எல்லா இடமும் கொண்டு போய் பாலை எல்லாத்தையும் பார்த்து தாய் தந்தையரை அனாதையா விட்டுடுறாங்க. எங்களுக்கு எனக்கும் அதுதான் கேது இனி வரப்போகுது. இருந்தாலும் அத முன்கூட்டியே சொல்லிட்டீங்க.
1: உங்களுக்கெல்லாம் அந்த கேது வராது. அன்பு உறவுகள் எல்லாரும் இருக்கும்.
3: அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க?
1: அன்பு உறவுகள் அதான் அன்பு உறவுகள் எழுதி இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி தரப்பு எது உருவாக்கிருக்கீங்க?
3: அதுன்மா அதுன்மா எல்லா பிள்ளைகளுங்க என்ன பார்க்கும். உண்மையிலே கலைச்செல்வி, உங்களுடைய இந்த கலைக்கும் இந்த தொகு இந்த பாடல் இந்த பாடலை இத எழுதியது யாரு? நீங்க இல்ல?
4: ஆமா
3: நீங்க எழுதியது. உண்மையா சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மென்மேலும் ஏற்கனவே நீங்க வளர்ந்துட்டீங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல சிறப்பான ஒரு இதா எத்தனையோ பாடல்களை பாடி இருக்கிறீங்க, நாட்டுப்புற பாடல்களை. உங்களோட பாட்டை உங்களோட குரலை கேட்க நாங்களே ஆவலா இருக்கிறோம். மென்மேலும் இன்னும் நீங்கள் வளர இன்னும் பல இசைத்தட்டுகளை நீங்கள் இப்படி எங்களுக்கு வெளியீடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்று இன்னும் ஒரு சிறப்பான நாள் இன்று வெளியிடும் இந்த நாளில் உங்களுடைய அன்பு மகன் இன்றைக்கு பிறந்த நாள். சுதர்சன் சுதர்சன்
1: அவங்க மறக்க முடியாத ஒரு நாள் இன்னைக்கு, கிறிஸ்துமஸ் நாள் வேற.
3: கிறிஸ்துமஸ் மட்டும் இல்ல மகனுடைய பிறந்த நாள் அந்த செல்லக்குட்டிக்கும் இனிய பிறந்த நாளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீரும் சிறப்பும் செல்வமும் பெற்று
1: நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: அவருடைய

0: பிறப்பும் பெற்று வாழணும், இப்ப அப்பா மடுத்து வருவார் மீண்டும் மீண்டும். நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய வளர்ந்த எங்களுக்கு எல்லாம் பேக்கத சொல்லி நீங்க உரமா இருக்கிற நீங்க நலக்கூடாது.
1: ஆனந்த
2: கண்ணி
3: அம்மாவும் அப்பாவும் வாழ்த்தினதே உங்களுக்கு ஆஸ்கார் விருது வாங்கின மாதிரி பாடலுக்கு.
0: அது இல்ல
4: எல்லாரும்
0: நிச்சயமா நல்லா இருக்கு. உண்மையா நான் அதை சும்மா கேட்டுக்கொண்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்த சும்மா உங்களுடைய அந்த குரலும் அந்த வரிகளுடைய அந்த சொல் பிரயோகம் அப்படியே அச்சுறுத்தி போறேன். உண்மையிலேயே எல்லா வரிகளும் சிறப்பான வரிகள். நிச்சயமா எல்லாரும் கேட்க வேண்டிய எல்லாருடைய காதுகளுக்கும் சொல்ல வேண்டிய பாடலை பிறந்திருக்கிற எல்லாருடைய காதுகளுக்கும் போக வேண்டும். இந்த ஆந்த கண்ணில கொஞ்சம் பிடிச்சு வைங்க, எனக்கு தேவைப்படுது சரியா. அப்பாட்ட கொடுக்கறேன், பேசுங்க அம்மா.
1: நன்றி மகளே மீரா. இப்ப எங்களுடைய இந்த வெளியீடு சிறப்பாக அமைவதற்கு இந்த மனித தமிழ் வானொலியின் இயக்குநர் வந்து வாழ்த்திய வேளையில்தான் பூரணப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அப்படித்தான் எல்லோரும் வாழ்த்தினாலும் இந்த வானொலி உரிமையாளர் 24 வருடமாக பயணித்துக் கொண்டிருந்த எத்தனை கலைஞர்களை உருவாக்கி இதேபோன்று எத்தனை இருபட்டுக்களை வெளியீடு செய்து வானொலியிலே செய்து வைத்த அனுபவம் உள்ளவர். கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லோரோடும் அன்பாக அன்பை விதைத்து அன்பை அறுத்து கொண்டிருப்பவர், அன்பையே அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார். அவரும் இந்த கலை பயணத்திலே எத்தனை இடர்கள் எத்தனை வேதனைகள் சோதனைகளை எல்லாம் தாங்கி சாதனை ஆக்கியது போல உங்களுக்கு இந்த களம் உங்களுக்கு தந்த இந்த நேரம் பொன்னான நேரம். இன்று புனித இயேசுநாதர் பிறந்த நாள், உங்களுக்கு ஏக புத்திரனாக ஒரு அன்பு செல்வன் பிறந்த நாள், எங்களுடைய முந்தியல் தமிழ் வானொலிக்கு அண்மையிலே வந்தாலும் நீங்கள் எங்கள் குழந்தையாக உங்களை எங்கள் மகளாக எங்கள் சகோதரியாக உங்களை அம்மாவாக இத்தனை பேர் ஏற்றுக்கொண்ட நாள், அங்கீகரிக்கப்பட்ட நாள், நீங்கள் உங்களை அதாவது நிரூபித்திருக்கின்றீர்கள். அடிக்கடி நாங்கள் உங்களை கூற முடியும். அதனால்தான் பன்முக கலைஞராக இருக்கின்ற உங்கள் படைப்புகளையும் உங்கள் வெளியீடுகளையும் உங்களுடைய ஆய்வுகளையும் பார்த்து உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுத்திருக்கின்றார்கள். இந்த துறையிலே அந்த டாக்டர் பட்டம் கிடைத்ததற்கு சரியாக நிரூபித்திருக்கின்றீர்கள் மகளே. எதிர்பார்க்காமல் இந்த கொரோனா காலத்திலே இதை நீங்கள் வெளியிடுவது நீங்கள் சாதாரணமாக இருந்தால் நீங்கள் இவ்வளவு சிறப்பாக கோலாகலமாக வெளியிடுவர்களை திருவா மக்கள் மத்தியிலே நேரலையிலே பார்ப்பார்கள் என்று இந்த இதையும் அப்படி அனாதை குழந்தையாக நீங்கள் வெளியிலே தத்து கொடுக்காமல் முதல் தமிழ் வானொலி ஊடாக வந்து நாங்கள் ஒலிவெளியிலே குழுமி இருந்து உங்களை நிறுத்தி இந்த பாடலை வெளியிட்டிருப்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நீங்களும் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். நல்லதோர் நாளை விதைத்த இந்த விதை சுழித்து வளர்ந்து ஆள்வோல் தலைத்து வந்து எத்தனையோ பேர் அதில் உழைப்பாறும் வண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக இந்த பாடல் குறிப்பாக நான் கூறுவதென்றால் எங்களுக்கு அதாவது வந்து இளையோருக்கு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல முதியோருக்கும் ஒரு ஒரு நீண்ட நெடுமூச்சு விடுகின்ற பாடலாக அப்படியும் இருக்கின்றார்களே இந்த பாடலே. இப்படியும் எங்களுக்காக எங்களை கவனிக்க வேண்டும், எங்களுடைய பெருமை நாங்கள் யார் என்பதை மற்றவர் உணரும் வகையில் இந்த பாடலை பதித்திருக்கின்றீர்கள். எழுத்து ஆக்கம் இசை வடிவம் குரல் வடிவம் அத்தனை கொண்ட பன்முக கலைஞரை வாழ்த்துவது நான் பெருமைப்படுகிறேன். உங்கள் மூத்த கலைஞனாக இருந்து இத்தனை விருதுகள் பெற்றாலும் இந்த நேரத்திலே நான் பெருமை அடைகின்றேன். உங்களுடைய இந்த விருதை தந்தை ஸ்தானத்தில் ஒரு மூத்த கலைஞன் ஸ்தானத்திலிருந்து வெளியீடு செய்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். மேலும் மேலும் நீங்கள் பல் சிறப்போடு பன்முக நாயகியாக ஒரு கலை தாரகியாக நீங்கள் வர வேண்டும். கலைக்கு ஒரு தாரகை, தாரகை என்றால் நட்சத்திரம் வானத்தில் இருந்தால் எப்பொழுதும் மிளர்ந்து கொண்டிருக்கும், அறிவே இல்லை, தாரகையாக திகழ வேண்டும் என்று வாயார வாழ்த்தி ஆசி வழங்குகிறேன் மகளே. அது மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்த இந்த குழுவினர்களுக்கு, இந்த இசை குழுவினர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த முதியல் தமிழ் வானொலி ஊடாக மனம் கனிந்த வாழ்த்துக்களும் ஆசிகளும். இத்தனைக்கும் கணவரும் மனைவியும் கடைக்கு மலர்ந்த முகத்தோட போய் கொள்வனவு செய்து போட்டு முகத்தை நீண்ட முகத்தோட தான் தருவார்கள். ஆனால் இந்த விடயத்திலே உங்களோடு உறுதுணையாக இருந்த உங்கள் கணவர் இந்த துறையிலே அவருக்கு விருப்பமும் நாட்டமும் இருக்கின்றபடியால் தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நல்ல உறுதுணையாக இருக்கு. அவருக்கும் இந்த முனிவர் தமிழ் வானொலி ஒரு விசேஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றதம்மா. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இந்த குழந்தையை நீங்கள் பெறுவதற்கு பட்ட சிரமங்கள், இவ்வளவு சிரமத்தை நேற்று நாங்கள் பேசினோம் சுகமா சுமையா என்றது. அந்த சுகத்தை நாடி இந்த சுமைகளை சுமந்து வந்து இந்த சுகப்பிரசவமாக அந்த பிரசவித்து அதை எங்கள் கையில் கொடுத்திருக்கின்றீர்கள். நாங்கள் எல்லோருமாக இணைந்து இந்த குழந்தையை வளர்த்து பெரியவர்களாக எங்கட கடமை. நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த பாடலை கேட்க வைத்து இதனால் பயன்பெற வேண்டும் முதியோர்கள். இதனுடைய தாக்கம் அங்க முதியோர்களே தெரியும். இந்த பாடலை கேட்டவர்கள் யாரும் தாய் தந்தையரை கொண்டு சென்றதுமேல் புதியோர் இல்லத்தில் விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நானும் ஒரு புதியவர். எங்கள் குழந்தைகளும் இந்த பாடலை கேட்காமலே அவர்கள் எங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு உந்துதலாக இந்த பாடல் இருக்கும் என்று கூறி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று கூறி கொள்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய ஒரு ஏப்புரை என்று ஒன்று இருக்கின்றது. நீங்கள் இந்த வாழ்த்துக்களையும் இதில் உள்ள சிரமங்களையும் எங்களோட பகிர்ந்து சாதாரண முடியவில்லை. எல்லாராலும் செய்ய முடியாதம்மா இது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணாக இவ்வளவு சாதித்து இருக்கின்றீர்கள். கட்டிக்காரி இப்படி எனக்கு இப்படி ஒரு மகள் இருக்கின்றார்கள் நான் பெருமைப்படுகின்றேன். முந்தியல் தமிழ் வானொலி பெருமைப்பட இந்த இடத்தில் நாங்கள் முந்தியல் தமிழ் வானொலியும் நீங்களும் சேர்ந்து ஒருவருக்கு நன்றி கூற வேண்டும். பெருத்த நன்றி எங்களுக்கு கொண்டு வந்து தந்த சந்தன குங்குமமாக கொண்டு வந்து தந்த பண்டிகை சிறுவை சந்தன்ராஜ் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து வாழ்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியாமா மகளையே வாங்க அரங்கத்துக்கு வாங்க.
2: மாமா அப்ப ரொம்ப நன்றிங்கப்பா.
1: எதிர்பார்க்க இல்லை இந்த மாதிரி இப்படி நடக்க போகுது இல்லையா. நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: எல்லா எல்லா அண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்கண்ண. இது பாருங்க எனக்கு எனக்கு பாருங்க நீங்க எல்லாம் தஞ்சரிய வாழ்த்துற மாதிரி இருந்துச்சு. என்ன பாருங்க எல்லாரும் எல்லா அண்ணனுக்கும் உடையிட்டாங்க. எல்லா அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு
1: இந்த உளமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்கள் அன்பு மகனுக்கு அவரை பெற்ற அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். மகன் வருவது எப்படி தாய் இல்லாமல் வர முடியாதுதான். இப்ப தாய்க்கு தான் உள்ள வாழ்த்து பெற்ற நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டும். வாழ்த்துக்கள்.
3: பல மைல் தூரத்துக்கு அப்பா கனடா வானொலி மூலம் பாடல் எழுதியிருக்காரு. மகிழ்ச்சி தான்
4: உங்களுக்கு உங்களோட அந்த இதுக்கு உங்களுக்கு உறவுமையா இருந்த அந்த குழுவினருக்கும் எங்கள் நன்றி.
1: இப்ப நீங்க கூறுங்கள் இந்த கொரோனா நாட்கள் முடிவு முற்றுப்புற வைத்திருக்கல கூறினீர்கள். அதுல முதலாவது படப்பிடிப்பு முடிந்து அந்த பிரதியை தொலைத்து அது பலதாகி மீண்டும் திருப்பி அதை படமாக்கி அதை கழுவி சாதாரண நேற்றைய தினம் உங்களோடு பேசிக்கொண்டு அதன் பின்பு நீங்கள் பணியாற்றி இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அதை
2: ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படம் எடுத்தாச்சுங்களேன். தெரியல எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஒரு 70,000-80,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த படம் எடுத்தோம். ஃபுட்டேஜ் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது அது கீழே கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சிருச்சு. எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு தடவை எடுத்து திரும்ப மறுபடியும் இந்த இது வந்து படத்தாலும் மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்துல அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு பணம் செலவு பண்ணி எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பெரிய பெரிய வீட்டு எல்லாம் வந்து வாழ்ந்தாங்க. எனக்கு அப்பெல்லாம் இந்த ஆனந்த கண்ணீர் வரவே இல்லை, சத்தியமா வரல. ஆனா இன்னைக்கு எங்கெங்கயோ கண்ணுக்கு தெரியாம எப்படி இருப்பாங்க, என்னென்ன இருப்பாங்க, யாருங்க, என்ன கலரா இருப்பாங்க, வசதியா இருப்பாங்களா, வசதியா இருக்க மாட்டாங்க, எதுவுமே தெரியல. ஆனா எல்லாரும் அந்த மாத்திரத்தை கேட்கும் போது என்னால எங்கயோ இருக்க எங்க எதுவும் கிட்ட எங்க அப்பா எல்லாருமே வந்து அப்படியே கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே, என்னால தாங்கவே முடியல.
1: இந்த நேரத்தில்
2: பேசின வாய்ஸ் மாதிரி பழுத உடனே வாய்ஸ் மாதிரி
1: நல்லது. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு அன்பு உறவு உங்களை வாழ்த்து இருக்கின்றார். எல்லோரும் அமைதி வாழ்ந்திருங்கள். எங்கள் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் வந்திருக்கின்றார் உங்களை வாழ்த்துவதற்கு. நீங்கள் மற்றவர்கள் முழுப்போடுங்கள், இங்கே சத்தம் பெறுகின்றது, முழுப்போடுங்கள். அவர் வந்து உங்களை வாழ்த்தார். வணக்கம் ஞானசேகரன்.
5: வணக்கம் அப்பா. நகமாகவும் பலமாகவும் மயில்வாகவும் கழிப்பாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தின் அம்மாவின் ஆசீர்வாதத்தையும் உள்ளேன். நம்முடைய முன்னிலை தமிழ் உறவுகள் அனைவரின் ஆசீர்வாதத்தையும் நான்
1: உள்ளேன்.
5: சகோதரி கலைச்செல்லி, என்னுடைய மறைந்த தாயார் பெயரும் கலைச்செல்லி, இப்பொழுது எனக்கு சகோதரியாக வந்து வாய்த்திருக்கிறார். அவருடைய பாடல் அரங்கேற்ற வேளையில் நானும் இணைந்து கொண்டதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று இந்த நேரத்தில் அனைத்து உறவுகளையும் தெரிவித்துக் கொள்வேன். யார் வாழ்வும் பறிபோகா, தேசம் தோன்றி ஊர் முழுதும் வாழ்ந்திருக்க வாழ்த்துக் கொள்வோம் என்று நானும் என்னுடைய பங்கத்தில் சகோதரியை வாழ்த்துகிறேன் அப்பா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஞானசேகரன். அவங்களுடைய பெயர் மதுரம் நந்தி. கேளுங்கள் கேளுங்கள், அவருடைய பெயர் மதுரம் நந்தி. அவர் இந்த நாட்டுப்புற பாடகியாக வந்து நாட்டுப்புற பாடலை பற்றி ஆய்வுகளை செய்து அதற்குரிய சமர்ப்பணங்களை எல்லாம் செய்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்கு. அதனால் அவர்கள் கலைச்செல்வி என்ற விருதோடு டாக்டர் பட்டமும் கொடுத்திருக்கு. அதனால் தான் நாட்டுப்புற பாடகி டாக்டர் கலைச்செல்வி என்ற மதுரம் நந்தி அவருடைய பெயர். மதுரமல்லி கலைச்செல்வி என்று அவருக்கு கிடைத்த விருது பெயர். உங்களோட தாயாருக்கு என்ற பெயர் அவருக்கு கிடைச்சிருக்கிறது இல்லையா? அதோடு இந்த துறையிலே அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார். சாதாரணமானவர் அல்ல, எங்களுக்கு மேலானவர். இந்த நிலையை அடைவதற்கு அவர் ஒரு தகுதி வாய்ந்தவர் என்பது இந்த ஒரு பாடல் மூலம் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது.
5: உணர்ந்துவிட்டார்,
1: உணர்ந்து உணர்த்திவிட்டார். உணர்வு பூர்வமாக அவ அந்த உணர்வு பூர்வமாக அந்த ஜீவனோடு பாடியிருந்தார். நல்ல பாடல், அழகான பாடல். கலைச்செல்வி மகளே, இவர் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள், எங்களுடைய வானதி உறவு. அவரும் நாச்சியார் கோவில் வீதியிலே வாழ்பவர். எங்களோடு வந்து ஆரோக்கியமான விடயங்களை கலந்துரையாடுவதில் அவர் நேற்றைய தினம் இவர் இணைந்திருந்தவர், இன்றும் வந்திருந்தவர் மாலை நேரத்தில். நல்லது, வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான தருணம், இந்த தருணத்தை முன்வைக்கணும். கூறுங்களம்மா. சரி, இப்பொழுது
2: ரொம்ப நன்றி.
1: ரொம்ப
2: ரொம்ப நன்றி.
5: எப்போதும் நாங்கள் அனைவரும் உங்களுடன் இருப்போம்.
1: உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதியான நிகழ்ந்து விட்டாள் என் மகள். நிகழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி. வேறு யாருக்கும் கூற இருக்கின்றீர்களா? நாங்கள் எல்லோரும் பாடப்படுத்தப்பட்டீர்கள் நினைக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது இன்னும் ஒரு நாங்கள் விடைபெறும் நேரம் வருகின்றது. வேறு எதுவும் பேசுவதற்கு இல்லைங்க. எங்கள் ஆசான் அமைதியாக இருக்கின்றார். ஆசான் போய்விட்டாரா? இப்படி ஒரு மகிழ்வான தருணம் எங்களுக்கு கிடைக்குமா? இப்படி எத்தனை தலைவர்கள், எங்களுடைய முன்னேற்றங்கள் வானொலிக்கும் பிரமுகர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள், அரசியல்வாதிகள் எங்கெல்லாம் வந்து சென்றவர்கள். அன்றி இல்லாத மகிழ்வு எங்களுக்கு வேண்டி இருக்கின்றது என்று எங்களுடைய வானொலியில் வந்து இணைந்து ஒரு நேயராக வந்து ஒரு அடக்கமாக இருந்து தன்னுடைய ஒரு அடக்கத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்கின்றார் மதுரமல்லி அவர்கள். ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருக்கு வாழ்த்தை கூறிக்கொண்டு கூறுவதிலும் இந்த இதை நாங்கள் வெளியீடு செய்வதிலும் பெருமைப்படுகின்றோம். அப்படித்தான் எல்லோரும் நினைக்கின்றீர்கள்.
6: ஆமா, இந்த பாடல்கள்ல
1: கூறுங்க.
6: இந்த பாடல்கள்ல சில கருத்துக்களை அம்மா சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி விருது வாங்கும் அளவிற்கு அந்த தரம் இருக்கு இல்லையா? தரம் தரத்தை நன்றாக மெருகேற்ற வேண்டும். மெருகேறி அதில் உள்ள வார்த்தைகள் சந்தங்கள் அனைவரும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று அனைவர் காதுகளிலும் ஒலித்து இந்த மீண்டும் மீண்டும் ஒரு பாடலை கேட்கும் பொழுது அந்த பாடல் வெற்றி அடைகிறது. எனவே அனைவரும் யூடியூப் சேனலை சென்று கேட்டு அந்த பொத்தானை அழுத்தவும்.
1: அது மட்டுமல்ல அவர்களுக்கு இயற்கையாகவே அவரோட சாதாரணமாக அவரோட முதல் ஆல்பங்கள் அந்த பாடல்களுக்கு 2.5 கோடி மக்கள் தமிழ் மக்கள் ஆதரவு பார்வையாளராக அவர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமா அவர்கள் பார்ப்பார்கள், எங்களாலும் எத்தனை பேர் பார்க்க போகின்றார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். மேலும் மேலும் அவர்கள் கூடுதலாக ஏனென்றால் இந்த பாடலில் உள்ள கருத்துக்கள் சென்று அடைய வேண்டும். 2.5 கோடி மக்கள் இந்த இதயத்திலே அது சேர வேண்டும், அதற்கு மேலும் பெற வேண்டும். எத்தனை கோடி மக்கள் நாங்கள் வாழ்கின்றோம், தமிழ் மக்கள் எல்லோரும் எல்லோருடைய இதயத்திலும் இந்த பாடல் சென்று உண்மையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எங்களை எங்கள் குழந்தைகள் அப்படி செய்யாது விட்டாலும் கூட எங்கள் மனதிலே ஒரு நிம்மதி இருக்கின்றது. இந்த பாடலில் கூறப்பட்ட கருத்து முதியோர்களாகிய எங்களுக்கும் ஒரு ஆறுதலை தருகின்றது, இளையோர்களுக்கும் ஒரு ஒரு உணர்வை கொடுக்கின்றது. நல்ல பாடல் காத்தியா கூடியது போன்ற அதனால் தான் ஒரு டாக்டர் எல்லோரும் பெற முடியாத தானே, அது சாதாரணமானபடி அமையல, அதனால்தான் அவருக்கு அந்த டாக்டர் விருது கிடைத்திருக்கின்றது. நல்லது, வாழ்த்துக்கள், அனைவரும் வாழ்த்தியிருக்கின்றீர்கள். இன்னொரு தடவை அந்த பாடலை கேட்போமா?
5: தாராளமாக
1: கேட்கலாம். இன்னொரு தடவை அந்த பாடலை கேட்டு நாங்கள் விடைபெறுவோம். நேற்றையும் உங்களோட பேசும்போது இதுவே கண்ணும் கருத்தும் அவரும் அவருடைய கணவரும் இருந்தார்கள் என்பதை நான் அறிவோம். இன்றும் வந்து காற்றலையில் இருந்து விட்டு ஓடி சென்று அதை பதிவேற்ற வேண்டும் என்று அக்கறையோடு ஓடி சென்று பதிவேற்றி விட்டு வந்தவர்கள் மீண்டும் ஒரு சடங்கை அந்த பாடலை என்னுடைய விருப்பத்திற்காக கேட்போம்.
7: வீட்டின் பெயரோ அன்னை இல்லை, அன்னை இருப்பதோ முதியோர் இல்லை என்று கவிஞர் சமூகத்தில்
8: இன்றும் ஈன்றவர்களை ஒதுக்கி புறந்தள்ளும் ஈமப்பிறவிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பாடம் சொல்லும் பாட்டாக குடங்குடமா பாட ஊத்தி கோழிகுளம் போனாலும் அப்பா ஆட்டாவை ஒதுக்கி வச்சா நியாயமா என கேட்கிறார் மதுரமள்ளி. மாறுங்களேன் மனிதர்களே.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது முறையும் அம்மாவுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நாங்கள் இனி விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தராக நாங்கள் அவ வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்வோம். யார் முதலில் வாழ்த்து விடைபெறுவது? கலைச்செல்வி, நீங்கள் ஏதாவது கூற வேண்டுமா? மகளே கூறவிட்டீர்கள். எல்லோரும் உறுதியாக இருக்கின்றார்கள் போல் தெரியும். கூறுங்கள். பேசுங்க கலைச்செல்வி.
1: பேசுங்க. சரியா கேட்கலீங்களா? அப்பா கேட்கல.
2: கேட்கல.
0: கேட்கலையா உங்களுக்கு?
1: நாங்கள்
0: இரண்டாம் முறையும் அந்த பாடலை கேட்டு சிறப்பாக இருந்தது. இப்பொழுது ஒவ்வொரு அன்பு உறவுகளும் நாங்கள் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இதேபோன்று ஒவ்வொருவரும் சாதனைகள் புரிய வேண்டும். என்னுடைய அன்பு உறவுகளை உங்கள் துறையிலே நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். ஒவ்வொருவராக விடைபெறுவோம். இப்பொழுது
3: இதுவரை கதம்ப நிகழ்ச்சியில் இயக்குநர் மீராம் அவர்களுடன் மற்றும் திரு ஐயா சிந்தனை தலைவர் ஐயா அவர்களும் இந்த கலைச்சொலி அம்மா அவர்களுடைய நாட்டுப்புற பாடலை இந்த கனடா எம்பிஆர் பண்பலை மூன்றையில் வானொலியில் தமிழ் மூன்றையில் வானொலியில் இந்த பாடலை வெளியிட்டு மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதும் கண்காண்ட கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம். இந்த சந்தோஷமான நேரத்தில் இது போன்ற ஒரு பாடல்களை அதாவது பெற்றோர்களிலிருந்து தவிக்கிவிடும் மகன்களுக்கும் மகளுக்கோ அதிகம் மகள் செய்யும் மகன்கள் தான் அதிகமாக செய்வார்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உதயம் மற்ற வீட்டுள்ளார்கள் பெற்றோர்களை அதுக்கு ஒரு அந்த பாடலை பயன்படுத்தி இந்த பாடலை உருவாக்கி ரொம்ப மிக கஷ்டப்பட்டு தான் தயாரிச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு இதுவும் கருத்துக்களாகவே இருக்கிறது. இரண்டு முறை இந்த பாடலை பெறுவது இந்த நிகழ்ச்சியிலேயே தற்போது நேரலை நிகழ்ச்சியிலேயே இரண்டு முறை வெளியிட்டிருக்கீங்க. மிகவும் சிறப்பாக இந்த பாடல்கள் இன்னும் மேன்மேலும் அவர்கள் வளர்ச்சி அடைஞ்சு நாட்டுப்புற பாடல்கள் இன்னும் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த பாடல்கள் கிராமங்கள் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் சென்று உலக நாடுகளாக சென்று விட்டது. பட்டி தொட்டிகள் சென்று உலக வளர்ப்ப வேண்டும் என்று அவர்கள் வாழ்க்கை வழங்குகிறேன். காரைக்கால் மேலும் ஒரு சேர்த்து விஜயன் காரைக்கால்.
0: வாழ்த்துக்கள் விஜயராகவன் அவர்களே. நல்ல கருத்துக்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். நீங்கள் கூறியது முற்றிலும் சரி. இந்த பாடல் எல்லா இடமும் செல்ல வேண்டும். நாங்களும் எங்களால் இந்த முயற்சியை செய்து இன்னும் பிரபலியப்படுத்துவதோடு அதை மீண்டும் உங்களுக்கு கலைப்படைப்புகளை தர வேண்டும் என உங்கள் சார்பும் கேட்டு உங்களுக்கு இந்த இரவும் நாளைய பகலும் நல்ல பகலாகவும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் நல்ல விரைவில் வாழ்த்தி கேட்டு உங்களை விடை கொடுக்கின்றோம். வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்து யார் விடைபெறுகிறீர்கள்?
4: நான் விடைபெறேன்.
0: நல்லது.
4: புதுக்கோட்டை
0: செல்வகுமார் விடைபெறுகிறேன்.
4: கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் மீராம்மாவும் சிந்தனை செல்வன் அப்பாவும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய அதனுடன் இந்த பாடலையும் இன்று துவக்க விழாவாக துவங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் கலைச்செல்வி அம்மாவுக்கும் மீராம்மாவுக்கும் சிந்தனை செல்வன் அப்பாவுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார் தான்.
0: நன்றி மகனே. வாழ்த்துக்கள். இந்த இரவும் நாளைய பகலும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் நல்ல விரைவில் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு வாழ்த்துகளும் விடையை கொடுத்து விடுகின்றோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து
1: அப்பா நான்
0: விடைபெறுகிறேன். கரூர் கண்ணன் விடைபெறுகின்றார்.
1: இன்றைய காற்றலையில் காணம்பாடி சென்றது கலம்பம் நேரலை. இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி கலைச்செல்வி அவர்களின் புதிய பாடல் ஒன்று வெளியீட்டு விழா நடந்தது. பாடல் கேட்பதற்கு மிகவும் அருமையாகவும் பல கருத்துக்களையும் தந்து சென்றது. இந்த பாடல் வெளியீட்டு விழா நமது பாடல் இப்ப இன்னும் நம்ம பாடல் வெளியிட்டது போலவே மிக மிகவும் அருமையாக இருந்தது. இதை அனைவரும் கேட்டு ரசித்தோம். அனைவருக்கும் இது போல பல கருத்துக்களையும் இன்னும் பல பல பாடல்களையும் நம்ம அந்த சகோதரிகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். வருங்காலங்களில் அது நடக்கும் என்று கூறி அவர்களுக்கு ஆசையும் நன்றியும் வழங்கி வாழ்த்தியும் விடைபெறுகிறேன். மேலும் காற்றலையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நிலை இயக்குனர் மீரா அம்மா அவர்களுக்கும் இணை இயக்குனர் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என்னுடன் பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் சக அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் கலையரசி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம்.
0: எம் ஆர் கண்ணன், நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள்ப்பட்டது அங்கே அவர் நன்றி கூறுகின்றார். உங்களுக்கு
2: ரொம்ப நன்றி.
0: நன்றி. தங்களுடைய ஆதரவும் எங்களோடு ஒருவராக அவர் எங்களோடு தோளோடு தோள்படுத்தி இந்த வானொலியோடு இணைந்து கொள்கிறார். அதுதான் பெருந்தன்மை. உங்களுக்கு இந்த இரவும் நாளைய பகலும் நல்ல இரவு பகலாக அமைய வேண்டும் என்று இல்லாமல் அல்ல இறைவன வேண்டி பாதுகாப்பாக நலமாக இருங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு
5: மொண்டுகள் தமிழ் வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது கதமும் நேரலை நிகழ்ச்சி. இந்த கதம் நேரலை நிகழ்ச்சியில் மற்றொரு நிகழ்ச்சி நடந்தது, அதாவது செய்ய துடித்த அந்த ஒரு பாடல் இன்று மொண்டுகள் தமிழ் வானொலி மூலமாக உலகெங்கும் எடுத்து உரைக்கப்பட்டது. நல்ல ஒரு முயற்சி செய்த கலைச்செல்விக்கு வாழ்த்துக்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் பயணித்த அந்த உறவுகளுக்கு நன்றிகள் அந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன், சிதம்பரத்திலிருந்து.
0: வாழ்த்துக்கள் கார்த்திகேயன், உங்களுடைய வாழ்த்து பதிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்த்து சிறப்பான வாழ்த்தாக இருந்தது. இந்த இரவும் நாளைய பகலும் உங்களுக்கு நல்ல பகலும் இரவுமாக இருந்து பாதுகாப்பான இரவாக இருந்து இந்த ஆண்டு இறுதி ஆண்டை நாங்கள் நினைவு கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி உங்களுக்கு விடை கொடுக்கின்றோம். சென்று வாருங்கள். அடுத்து ஞானசேகரன்.
6: வணக்கம். வணக்கம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் இயக்குநர் மீராமாவுக்கும் சிந்தனை செல்வன் அப்பாவுக்கும் இன்று பாடலை அரங்கேற்று ஒளிபரப்பிய சகோதரி மதுரமல்லி அவர்களுக்கும் ஒன்றியல் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இதுவரை பயணித்தவர்களுக்கும் இனிமேல் தொடர்ந்து பயணிக்க போகிறவர்களுக்கும் மதுரமல்லியின் பாடலை உலகளாவிய அளவில் மென்மேலும் பட்டி தொட்டி எங்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் உள்ளங்களின் குடியேற செய்ய வேண்டியது நமது பொறுப்பு கடமை. நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் நாச்சியார்கள். ஞானசேகரன் நானி, உங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த இடத்தில் பிரசன்னமாகியோடு நான் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல இரவாக நல்ல பகலாக அமையவும் உங்கள் வாழ்த்து பலிக்க வேண்டும். நாங்களும் அவரோடு ஒத்துழைப்போம் என்று கூறிக்கொண்டு கற்றலிருந்து விடைகிறேன். சென்று வாருங்கள்.
2: ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு மாறுபாட்டுக்கு நான் முதலில் விடைபெறுகிறேன். அதாவது இன்றைய தினம் வந்து அம்மாவனுடைய பாடல் மிகச்சிறப்பாக இருந்தது. இதுல என்னன்னா இந்த பாடலோட வெற்றின்னு சொல்றதுல வந்து பாக்குறேன் என்னன்னா எப்பவுமே நம்ம கருத்துக்கு மாறுபட்டு பேசக்கூடிய கார்த்திகேயன் ஐயாவே இன்னைக்கு ஏற்று பேசினாருங்கிறது இந்த பாட்டுக்கு வெற்றி
0: தான்.
2: அது ஒரு சிறப்பான விஷயம். ரெண்டாவது இந்த பாடலை கேட்டு ஒரு சில ஆண்களாவது திரும்பினாங்க அப்படின்னா அதுவே இந்த பாடலுக்கு மேலும் வெற்றியாக அமையும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் மெய்ப்படுத்தி நடத்திய சிந்தனை செல்வன் ஐயா மற்றும் மீராம்மா அவர்களுக்கும் வணக்கம் நன்றியும் கூறிக்கொண்டு அம்மா அவர்களின் மகனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி ஐயா.
0: நன்றி நாகப்பன். உங்களுடைய உளப்பூர்வமான அந்த வாழ்த்துக்களுக்கு நன்றி. விடுபெற்ற விதம் நன்றாக இருந்தது. இன்றைய இரவு நல்ல இரவாகவும் நாளைய பகல் நல்ல பகலாகவும் உங்களுக்கு அமைய வேண்டும். பாதுகாப்பான நாட்களாக இந்த இறுதி ஆண்டு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடை கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு கடையை பூட்டி பூட்டெல்லாம் இழுத்து பார்த்து வழி அனுப்புறேன். நல்லது. அம்மா உங்களுடைய கூறுங்கடா.
7: வணக்கம் உறவுகளே. இன்றைய கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் நான் எழுதி பாடிய பாடலை உலகமெங்கும் ஒளிபரப்பு செய்த மொங்கியல் வானொலிக்கும் அன்பு அம்மா மீராம்மா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும்
0: கமான் கமான்
7: கோடிக்கணக்கான வாழ்த்துக்களை வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தந்த
0: வாழ்த்துக்கள்
7: அன்பு அன்பன்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கண்ணா என்ன அவர்களுக்கும் ஞானசிபுரம் என்ன அவர்களுக்கும் செல்வராகவன் என்ன அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஆனந்த கண்ணீர் தான் வெற்றி, ஆனந்த கண்ணீர் முழுமை முழுமை முழுமை பெற்றிருக்கின்றன. நீங்கள் மேலும் மேலும் சிறப்படைந்து கலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று அப்பா வாழ்த்து கொடுத்து இன்றைய இரவு நல்ல இரவாகவும் நாளைய பகல் பொழுது நல்ல பொழுதாகவும் அமைந்து இந்த வருட இறுதியிலே இந்த பயணத்தை கொண்டு வந்து முற்றுப்புள்ளிக்கு அதாவது நிறைவேற்றி வந்த வேளையில் இது மேலும் வளரும் தொடரும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு ஆசி வழங்கி உடக்கு கொடுக்கின்றேன். மகளே ஆனந்த கண்ணீரோடு சொல்ல முடியாமல் செல்கிறேன் என்று எனக்கு தெரிகின்றது. நானும் விடைபெறவும் நேரம் வந்துவிட்டதுதானே. அன்பு நீய நெஞ்சங்களே, ஐந்து கண்டங்களிலும் ஒரே நேரத்தில் எங்களுடைய டாக்டர் கலைச்செல்வி நாட்டுப்புற பழகி மதுரமல்லி அவர்களுடைய பாடலை ஒவ்வொருவராக வலைத்தளத்திலே கேட்பதை விட்டு ஒரே நேரத்தில் உலகளாக கேட்டிருக்கின்ற அந்த பெருமையும் முன்னியல் தமிழ் வானொலி மகளோடு கூறிக்கொண்டிருக்கின்றது. முன்னியல் தமிழ் வானொலியின் உலகளாக இருக்கும் நேய நெஞ்சங்கள் இந்த வேளையிலே எனக்கு தெரியும் எல்லா நாடுகளிலும் உங்களுக்கு அறிவித்த குறிப்புகள் வருது, அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரே நேரத்தில் இந்த பாடலை எல்லோரும் கேட்கும் வண்ணம் முன்னியல் தமிழ் வானொலியில் ஒலிபரப்பு செய்வதற்கு அதை ஆக்கி அதை ஊக்கமெடுத்து அதை நிறைவேற்றி குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வந்த எங்கள் டாக்டர் கலைச்செல்வி மதுரமல்லி அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொண்டு அவர் இந்த இருபட்டை இந்த ஒலிப்பதிவை கொண்டு வந்து இன்று ஒளிபரப்பும் வேளையிலே கூட இருந்து அவருக்கு உறுதுணையாக ஆரவாரம் செய்து இந்த வெளியீட்டு ஒரு பெரிய கோலாகலமான விழா போன்று எடுத்து அவருடைய உள்ளத்தை நிகழ பண்ணிவிட்டீர்கள். நெஞ்சங்களே கூட இருந்த உறவுகளே, மேலும் இதே ஒரு மகிழ்வான தருணமாக எடுத்து இதை அடுத்த படியாக எடுத்து அடுத்த படிக்கு கால் வைக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உறவாடி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியோடு கலந்து இன்றைய நாயகியாக கலைச்செல்வி டாக்டர் கலைச்செல்வி அவர்களை வாழ்த்தி ஆசி வழங்கிய உங்களுக்கும் நன்றி கூறி உலகளாக இருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பின் நெஞ்சங்களை உங்களுக்கும் வாழ்த்து கூறி நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் கேட்க வையுங்கள் என்று கூறும் இந்த வேளையில் நான் சரி ஒரு சிறு குழந்தை சரி இந்த பாடலுள்ள கருத்தை உள்வாங்கி நடந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நடத்தி வைத்த மகள் இந்த நிலைய இயக்குநர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த நாட்டுப்புற பாடகி டாக்டர் கலைச்செல்வி மதுரமல்லி அவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் நன்றி உறவுகளே.
3: என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 200 பேருக்கு நான் இந்த அனுப்பி வைக்கிறேம்மா.
0: வாழ்த்துக்கள்.
3: என்னால் முடிஞ்ச அளவுக்கு
7: ரொம்ப நன்றிங்க.
3: ஒரு 200 பேருக்கு மேல, ஏன்னா எங்களோட பணி புரிஞ்ச ஒரு 600 பேர் இருக்காங்க. ஒரு 200 பேருக்கு மேலயாவது நான் அனுப்பி வைக்கிறேன் இந்த பாடலை இன்னும் இரவுக்குள்ள அனைவருக்கும்.
7: அந்த 200 பேரை இது வரைக்கும் இந்த மாதிரி பாட்டு கேட்காம
3: எல்லோருக்கும்
0: பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், பெற்றோர்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றார்கள், பெற்றோர்களுக்கும் ஒரு மன ஆறுதல் கிடைக்கின்றது. இப்படியும் ஆதங்கமாக ஆதரவு கொடுக்குவதற்கு மக்கள் இருக்கின்றார்கள். பாடல் மூலம் பிள்ளைகளுக்கு இலகுவாக எடுத்து கூறுகிறார்களே என்று எங்களையும் மனிதராக நினைக்கின்றார்களே என்ற எண்ணம். பிள்ளைகளும் தாங்கள் விட்ட பிள்ளைகளை திருத்தி விழுந்து இல்லை தாய் தான் முக்கியம் என்று சொல்லி அது ஒரு கவியம் எழுதியிருந்தார் தானே. 1000 ஆலயங்கள் சென்று அடிபணிந்து வணங்குவதை விட அன்னையின் அடிபணிந்தால் அத்தனை புண்ணியம் அவனுக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கார். 1000 கோயில் அபிஷேகம் எல்லாம் செய்வதை விட அன்னையின் காலை விழுந்து வணங்கினாலே அந்த அவ்வளவு பாக்கியமும் அவனுக்கு கிடைக்குமா. அதேபோன்று பெற்றோர் அன்னை தந்தையருடைய பெருமையை சிறப்பித்துக் கொண்டிருந்தது.
3: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க வீட்டுக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த பாடலை வெளியிட்டது.
0: அவரும் நண்பர்களா
3: கேட்டுக்கொண்டிருப்பாங்க
0: கேட்டுக்கொண்டிருப்பார் அவரும்
3: குழந்தைகளும் கேட்டுப்பாங்க மீண்டும் வாழ்த்துக்கள்
7: பெருமாள் வைக்க மாட்டாங்க
3: சினிமாலதான் காமிப்பாங்க சினிமாலதான் காமிப்பாங்க
8: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
9: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
8: MTR FM.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன். என்றும் உங்கள்

முதல் பாடல் நதிக்கரை ஓரத்து நாணல்களே என்ற பாடல். காதல் கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வழமை போல இன்றும் ஞானசேகரன் கேட்கும் அந்த பாடலை தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம்.

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, தேவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவியை நறுமுகையால் தமிழ் இனியால் அனைவரும் இணைந்து ஒரு பாடலை கேட்கின்றார்கள். பூவனத்தில் மரம் உண்டு என்ற பாடலை தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகள் கேட்கும் நீங்கள் நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு இணைந்திருக்கும் அன்பு உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்கள் உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் அந்த பாடல் இன்றைய நேர் நேரத்தை அலங்கரித்து ஆனந்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பாடல் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்ற பாடல்.

முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னோடு கண்ணன், சங்கரே, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை முனைத்து கேட்கும் பாடல். அவர் கேட்ட பாடல் கிடைத்தது. ஆனால் அவர் கேட்ட திரைப்படம் அல்ல. அவர் ஒரு மூன்று தெய்வங்கள் என்று கூறுகின்றார். அங்கு சென்றால் அங்கு அந்த பாடல் அவர்கள் இல்லை என்று கூறி இளமை காலங்கள் திரைப்படத்தில் தேடுங்கள் என்றார். அங்கு தேடிய போது அந்த பாடல் கிடைத்திருக்கின்றது. அன்புறவு அந்த பாடல் ராகவனே ரமணா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இது மொழியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு மெட்டி ஒலிக்க என்ற ஒரு பாடல். 16 வயதிலே திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் உறவுகளும் இணைகின்றார்கள் என்றும் எழுதியவளை ஒலிக்கின்றது. எல்லோரும் கேட்டு மகிழலாம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல், கனிமா கனிமா என்ற பாடல். இந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடல். அவர்கள் மெட்ரோ என்ற திரைப்படம் என்று கூறினர், அங்கு அந்த பாடல் இல்லை, ரீட்ரோ என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடல் கிடைத்தது. ஒலிக்க வைக்கின்றோம், நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இன்று என்ற திரைப்படுத்து பாடல். ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் என்ற பாடல் தான் இந்த பாடல். பழமை போல இன்றும் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஸ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.
1: டா பக்கா டூ பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கலந்து வரும் பாடல்கள் திட்டிக்கும் தேனான பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அல்லவா?

ஒலிக்க இருக்கும் பாடல் காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த தீபம் என்று பாடுகின்றது. துரா பாரம் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை உலக தமிழர்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்று கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் திருபுவனத்திலிருந்து கேட்டிருக்கின்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர்கின்ற அடுத்த பாடல் மானா மதுர என்ற பாடல், மேட்டுக்குடி திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் மண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்து கேட்டு மகிழ வைக்கின்றார் தன்னோடு இணைந்து எல்லோரையும்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், ஜனநாயகன் என்ற புதிய திரைப்படம் பொன்னை விரும்பும் பூமியிலிருந்து வரியெடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஸ் அவர்கள்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே கருப்பு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம் உன்னோடு நானும் என்ற வரியில் கொண்ட பாடல். இந்த பாடலை கேட்டு மகள வைக்கின்றார் ஜோர்ஜ் வளைகுடாமன் குவைத்தல் இருந்து.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று மந்திரத்தை உச்சரித்து இன்றைய நாள் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 3வது நாளில் வியாழக்கிழமையில் இணைய இருக்கின்றோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்று கூறும் இந்த வேளையிலே முன் கூறிய அத்தனை பேருக்கும் நான் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து அவர்களுக்கு முதல்கண் வணக்கம் கூறி என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய இந்த நல்ல நாளிலே நாங்கள் கனடாவில் இருக்கும் வேளையில் இப்பொழுது 22 பாகை வெப்பநிலை, நாங்கள் 22 பாகை வெப்பநிலையை கண்ட வேளை, அதை உணரும் வேளையிலே எங்கள் காற்றலைகளிலே குளிர் அணுக்கள் இருப்பதனால் அது அதிகமாக வெப்பமாக எங்களுக்கு தோன்றாமல் இதமாக இருக்கின்றது. இருப்பினும் மதிய வேளைகளில் சற்று கூடுதலாக இருக்கும், அதன் பின்பு இது குறைந்து இன்று இரவு 12 பாகை வரை செல்ல இருக்கின்றது. நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்று கதம்பத்தில் இணைந்திருக்கும் நாங்கள் இன்று நாங்கள் காணப்போவது என்ன? கதம்பத்தில் தினமும் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். இன்றைய நிகழ்ச்சி எதுவாக இருக்கும்?

0: உனக்காக எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக
1: உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடலின் இசையை கேட்டவுடன் இன்றைய நிகழ்ச்சி உனக்காக நான் என்றதை புரிந்து கொண்டோம். இதை புரிந்து கொள்வதற்கு முன்னமே நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றது என்றவுடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து இன்று உனக்காக நான் நிகழ்வு எல்லோரும் இணைந்திடுவோம் என்று கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரிய வைக்கும் இந்த வேளையிலே அன்பு மகள் ஷியாமலா அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தத்தோடு அழகான படம் வரைந்து அனுப்பியிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தந்து இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். உனக்காக நான் இந்த உலகத்திலே நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது திண்ணம். ஒருவருக்காக இன்னொருவர் என்று இல்லாது விட்டாலும் தனக்காக என்றாலும் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் எங்களுக்காகத்தான் வாழுகின்றோம். ஆனால் அந்த வாழுகின்ற வாழ்க்கை பயணத்திலே பலரை சந்திக்கின்றோம், பல விடயங்களை பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் படைத்த இறைவனை அறிகின்றோம். அவர்களுக்கெல்லாம் என்ன கணக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்காகவும் வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதாவது என்னை சார்ந்தவர்கள், அயலவர்கள், எனக்கு முன்னால் இருப்பவர்கள், பின்னால் வருபவர்கள், எங்களுக்கு முன் சென்றவர்கள், அவர்களை கூட பின்தொடர்ந்து நாங்கள் செல்ல வேண்டிய எண்ணம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலே பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே கிடைத்தற்கரிய பேறு இந்த பூகோளத்திலே இந்த பூமியிலே நாங்கள் வந்து பிறக்கின்றோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற ஐம்பூதங்களிலே நிலத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம். இந்த நிலத்தின் பெருமையெல்லாம் நாங்கள் அறிகின்றோம். இந்த நிலம் ஒரு சொர்க்க பூமி என்றுதான் கூற வேண்டும். இதுதான் சொர்க்கம். நிலத்தில் நாங்கள் வாழ்வதற்கு இறைவனங்களை இங்கே படைத்து வைத்திருக்கின்றார். அதனால் இதுதான் சுவர்க்கம். வாழும்போதே நாங்கள் அந்த சுவர்க்கத்தை காணும் வகையில் வாழ வேண்டும். ஆகவே சுவர்க்கத்துக்காக வாழ வேண்டும். இப்படியெல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்றுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதற்கண் எதற்காக வாழுகின்றோம்? இந்த உயிர் நிலைக்க வேண்டும், ஆரோக்கியத்துக்காக வாழுகின்றோம். சத்துள்ள உணவுகளை கொண்டு ஆரோக்கியமாக நாங்கள் வாழ வேண்டும், நோய்களை விரட்ட வேண்டும் என்று நோய்களுக்காகவும் நாங்கள் அவர்களை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தை எண்ணி நாங்கள் பிரபஞ்சத்தில் இருக்க நன்மைகளுக்காகவும் தீமைகளுக்காகவும் வாழ வேண்டியதற்காக, தீமைகள் எங்களை தீண்டக்கூடாது என்று விலகி நாங்கள் அவர்களுக்காக விலத்தி போக வேண்டியதும் இருக்கின்றது. அதனால் பலவிதமான கருத்துக்களை நாங்கள் உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் கருதி கொள்ளலாம். அதனால் இன்று வரும் உறவுகள் நீங்கள் ஒவ்வொருவரும் யாருக்காக இன்று ஒரு பாடலை கேட்க வருவீர்கள், அது எனக்கு நன்றாக தெரியும். நேரத்திலே பாடல்களை கேட்கும் வேளையிலே உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் இணைந்து கேட்கின்றீர்கள். அதனால்தான் அங்கே பாடல்களே யார் யாருக்கெல்லாம் பாடலின் பெயர்களை எழுதுகிறீர்கள், எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்று எழுதுகிறீர்கள். அதனால் இன்று நீங்கள் ஒரு பாடலை கேட்க வருவீர்கள். வளமையாக மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து இணையும் நேயர்களுக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். அந்த வகையிலே நீங்கள் தான் அந்த பாடலை விரும்பி கேட்பீர்கள். இன்று நீங்கள் விரும்புகின்ற பாடல் எதற்காக, ஏன் என்பதை நாங்கள் சற்று அலசி பார்க்கலாம். அந்த யாருக்காகவோ ஒன்றை அல்லது உங்களுக்காகவோ ஒன்றை கேட்கப் போகின்ற ஒரு பாடலை அதற்குரிய காரணங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தானே. அந்த அடிப்படையில் இன்று உனக்காக நான் நிகழ்வில்லை நீங்கள் வாருங்கள், இணையுங்கள். 6478746415 என்ற எண்களோடு வாருங்கள், இணையுங்கள், பேசுவோம், பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

1957 ஆண்டு திரைக்கு வந்த இந்த பாடல் புதையல் என்ற திரைப்படத்தில் பாடியது. 2026 ஆண்டு இன்று அந்த பாடல் இன்றும் இனி என்றும் ஒலிக்கும், கேட்க மகிழ்வாக இருக்கும் அற்புதமான கருத்தும் அங்கே இருக்கின்றது. அதனால் தான் என்னமோ என்னை அறியாமல் இந்த பாடலின் முதல் வரியை கொண்ட இந்த பாடலை நாங்கள் இதிலே சேர்த்துக்கொண்டு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நினைத்து வருவதற்கு ஒன்றுமில்லை, நாங்கள் யாருக்காகவும் வாழ தேவையில்லை, யாருக்காகவும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதற்காக கூட பாடல்களை நீங்கள் கேட்கலாம். சரி, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து எங்களுக்கு இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்து மனித புறப்படுக்க வைத்த இறைவன் இருக்கின்றார், இறைவனுக்காக நீங்கள் ஒரு பாடல் கேட்க வேண்டால் இறைவனை வாழ்த்தி பாட வேண்டாம், இறைவன் எங்களுக்கு என்ன செய்தார் என்று பாட வேண்டாம். எப்படி இருக்கின்றோம், எப்படி இருக்க வைக்கின்றது, ஆனால் எல்லாவற்றுக்கும் அவருடைய கருணை உண்டு என்பதை உணர்கின்றோம் என்று பலவிதமான இறைவனை பற்றியும் கருத்துக்களை கூறக்கூடியதாகவும் இருக்க, நீங்கள் முடிந்தால் இறைவனை பற்றி கூட வந்து பாடலை கேட்கலாம். இறைவனுக்காக எங்களை படைத்த இந்த இறைவன் இப்படியெல்லாம் செய்திருக்கின்றார் என்று நன்மைக்காக கேட்கலாம். ஆகா, எங்களை படைத்து விட்டு பராமுகமாக இருக்கின்றார்கள், இந்த பாலும் உலகத்திலே நாங்கள் எவ்வளவு பஞ்சம பாதகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இதைகளை கேட்டு பார்த்து கொள்ள மனம் பொறுக்கவில்லையே என்றதை எண்ணிக்கூட நீங்கள் பாடல்களை கேட்கலாம். இங்கே வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: இருந்தே தாண்டிடுவேன்.
1: என்னுடைய ஒலி உங்களுக்கு கிடைக்கின்றதா என்பதை உறுதி செய்யும் முகமாக ஒரு தடவை யாராவது ஒரு அடையாளம் போடுங்கள், நான் பேசுவது கேட்கின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக.

0: மோன்றியால் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் நிகழ்வு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றதா என்பதை நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுவரை யாரும் அழைக்கவில்லை. கூறியிருந்தேன், நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கின்றதா என்பதை தெரிய வையுங்கள் என்று. யாரும் இந்த அடையாளமும் போடாதபடியால் நான் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கின்றதா என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்கும் பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடலை நான் ஒலிபரப்ப இருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்காக நான் ஒலிக்க வைக்கும் பாடலை கேட்டுவிட்டு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேளுங்கள். இங்கே அன்புடன் ஒருவர் பதில் தந்திருக்கின்றார். கனடா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கு அன்பான இரவு வணக்கம். உள்ளேன் ஐயா என்று பதிவிட்டிருக்கின்றார். நன்றாக கேட்கின்றது என்று அன்பு ஜெகபிரசாதிக் அவர்களும் எழுதியிருக்கின்றார். அந்த உள்ளேன் ஐயா என்று வணக்கம் வைத்து தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொண்டவர் வேறு யாருமில்லை, தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைத்து கொள்ளும் கோவை ஏஆர் நாகப்பன் அவர்கள் நன்றாக கேட்கின்றது என்று அழகாக அனுப்பியிருக்கின்றார் ஜெகபிரசாதிக் அவர்கள் செய்தியை. அதை ஆமோதித்து நாகப்பன் அவர்களும் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். அதனால் நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது. இப்பொழுது நீங்கள் தான் காற்றலைக்கு வர வேண்டும். உங்களுடைய குரலை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும். இங்கே வாருங்கள், இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது கேட்போமா?
1: Babies don't ever stop.
0: ஆமா, அப்படி ஆங்கிலத்தில் பாடுகின்றது என்று எண்ண வேண்டாம். அது விளம்பரம். இந்த வலைத்தளங்களிலே நாங்கள் பாடலை சுட்டு கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு காட்டும் அந்த விளம்பரம் தானே முன்னுக்கு வரும். விளம்பரம் இல்லாமல் இன்று உலகம் இல்லை என்ற அளவுக்கு விளம்பரங்கள் தலை தூக்கி எல்லா விதமான ஊடகங்களையும் எல்லா விதமான இடங்களையும் வெற்றிடங்களை கூட எழுத்துக்களால் நிரப்பி விளம்பரத்தை தந்து கொண்டிருக்கின்றது. விளம்பரங்கள் சிறப்பாகவும் இருக்கும், வெறுப்பாகவும் இருக்கும். இங்கே பாடலை கேட்போம்.

0: சல்லாபமான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இது உனக்காக நான் நிகழ்விலே உங்களுக்காக நானும் ஒரு பாடலை தந்தேன், கேட்டு மகிழ்வோம் என்று எந்த விதமான எண்ணமின்றி, எதிர்காலத்தை பற்றி சிந்தனையின்றி, துன்பமின்றி இருக்கும் வேளையை மகிழ்ச்சியாக கடந்துவிட வேண்டும் என்று அந்த நேரத்தில் மனதை தூய்மைப்படுத்தி தங்களுக்கு விரும்பிய வண்ணம் பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது நகர்ப்புறமல்ல, கிராமப்புறமான கதை என்று எண்ணுகின்றேன். இந்த காட்சியையும் இந்த பாடலையும் பாடலில் வந்த வரிகளையும் இதற்கு இசை கொடுத்தவர்களையும் குரல் கொடுத்தவர்களையும் இன்று காண முடியாது. அவர்களெல்லாம் இனிமேலும் வருவார்களோ என்று எண்ணும் வேளையிலே எங்கள் தென்னகத்து திரைப்பட துலகம் துறை கேள்விக்குறியாக இருக்கின்றது. எங்கோ கொண்டு செல்கின்றார்கள் திரையுலகை என்று எண்ணும் வேளையிலே மக்களின் வாழ்க்கையையும் உங்களுக்காக என்று தருகின்றார்கள். ஆனால் அவர்களோட வாழ்க்கை எங்கே போகின்றது, எதிர்காலம் எப்படியாக போகின்றது என்று எண்ணும் நான் பேசும் பொழுது உங்களுக்கு இடையிலே ஒரு தொடர் வண்டியினுடைய ஒலி கேட்கின்றது அல்லவா? அது எங்கள் அருகிலே வழக்கமாக செல்வது. கலையத்தை இறக்கி மூடிவிட்டுத்தான் நாங்கள் இருப்போம் என்று ஒரு சாளரம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாளரத்தின் வழியாக இந்த ஒலி உங்களுக்கு கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். பொறுமைக்கு நன்றி. இந்த வேளையில் நாகப்பன் அவர்கள் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நேற்றைய தினம் அவர் வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவர் கேட்ட வேளையிலே அந்த பாடல் மொழியை மாற்று மொழி பாடல் எனக்கும் சரியாக புரியவில்லை. அவசரத்தில் தேடி எடுக்கும் பொழுது அந்த பாடல் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் அனுப்பி வைத்து விட்டார். அதை என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பியதை நான் உடனே பார்க்கவும் இல்லை, நேரமும் சென்று விட்டது. அதனால் அதற்கு ஈடாக ஒரு பாடலை கொடுத்தேன். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு ஞானசேகரன் நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன், வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகனே, திருப்பி அழைக்க வேண்டும், நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். அந்த பெருந்தன்மையோடு வேறு பாடல் தான் இருந்தாலும் பரவாயில்லை என்று என்னோடு பேசியிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது கைவசம் இருக்கின்றது. அந்த பாடலை தந்து மகள விரும்புகிறேன் என்று அவர் ஜாலியாக பாடல்களை கேட்பதில் ஒரு மிகவும் விருப்பமானவர். இந்த சென்டிமெண்ட் பார்த்து சோகங்கள் துக்கங்கள் தத்துவங்கள் எல்லாம் கேட்பதை விட இருக்கும் வேளை சந்தோஷமாக இருந்து விட்டு போவோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கேட்பார் பாடல்களை. அந்த வேளையிலே ஞானசேகரன் உங்கள் அழைப்பு வந்துவிட்டது, இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம் ஞானசேகரன், வணக்கம்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை எனக்கு கொடுத்த வேளையில் உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை தருகின்றேன். ஞானா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: அதற்கு காரணம் எல்லோருடனும் நீங்கள் அன்பும் அனுசரணையோடும் இருப்பதால் தான். எல்லோருடைய அன்பையும் நீங்கள் சம்பாதித்திருக்கின்றீங்களா? நீங்கள் ஒரு நல்லவன் நல்லவன் இல்லையா?
1: நன்றியப்பா.
0: அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை வெப்பம் உயர்ந்தும் மழை வராமலும் உள்ளதப்பா.
0: ஆனால் மழை வரமாட்டாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
1: இல்ல இல்ல, மழை கொஞ்சம் தாமதமாக வரும் என்று கூறுகிறார் என்னுடைய வானிலை அறிவிப்பாளர் கூறியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூறுகிறார்.
0: காரணம் என்னவென்றால் பெருமழை ஒன்று வருவதற்கு அங்கே நீர் அணுக்கள் சேர வேண்டும். அதனால் தான் வெப்பத்தை அதிகமாக தந்து ஆவியாக மேலெழுந்து சென்று அவர் குளிர்ந்து மழையாக வர வேண்டும்.

0: மலைக்கு வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரும், யாக சாலைகள் நடக்கும். அது காலையில ஒரு 7:30 மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். அது கூடுதலாக கூட்டம் எல்லா மாநிலத்திலிருந்தே வந்து கலந்துக்குவாங்க.
1: அந்த யாகம் என்று ஒன்றை நம் முன்னோர்கள் நம் பிராணகாலத்திலிருந்து யாகத்தை செய்து பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சாதனை மனத்தை பக்குவப்படுத்துவது, மனத்தை ஒருநிலைப்படுத்துவது, மனத்தை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கைக்காக வாழுவது, வாழ வேண்டும் என்று வாழ்வது ஒன்று, வாழ்க்கைக்காக வாழ்வது என்று இன்னும் ஒன்று இருக்கின்றது. இந்த உனக்காக நான் உட்கருத்துக்கள் அதுதான். அந்த யாகத்திலே வந்து நாங்கள் அபிஷேகங்கள், திருவிழாக்கள், குடமுழுக்கள் எல்லாம் பெரிய பெரிய திருவிழாக்களை பார்க்கின்றோம், பூஜைகளை பார்க்கின்றோம். அது கண்ணால் பார்த்து உள்ளூர அனுபவிப்பது தான். ஆனால் இந்த யாகம் என்று கூறும் பொழுது யாகத்திலே எத்தனையோ மூலிகள், எத்தனையோ விதமான மூலி வகைகளை இட்டு அக்கினிக்கு ஆகுதியாக்கி அங்கு எத்தனையோ திரவியங்களை, அதாவது வந்து அர்ச்சனைக்குரிய பூஜைக்குரிய திரவியங்களை உகந்து அழித்து அதை அக்னியில் எழுந்து செல்ல விடும் பொழுது பாவங்கள் தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மைகள் எங்களுக்கு சேர வேண்டும் என்பதை அந்த அக்னியில் அந்த ஹோமத்திலே எழுந்து வருகின்ற அந்த யாகசாலையிலிருந்து வருகின்ற அந்த அந்த வெப்பம் எங்கள் உடல் மீது பட்டு வெளிச்சுத்தம் ஏற்படுங்க, எத்தனையோ நோய்கள் கண்டிக்கப்படுகின்றன. அந்த வெளிச்சுத்தம் ஏனென்றால் 5 புலன்களுக்கும், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற அந்த 5 புலன்களுக்கும் மெய் மிகவும் முக்கியமானது. அது உணர்வதனால்தான் பல விடயங்களை ஏனைய புலன்கள் தூண்டி கொண்டு போகின்றன. அதை பிரித்து சொல்வதற்கு நேரம் வேண்டும், இருப்பும் புரிந்து கொள்வீர்கள். அதனால் அந்த வெளிச்சுத்தம் மிக மிக முக்கியம். எப்படித்தான் ஆடைகளை நாங்கள் போட்டு மறத்தால் அந்த மேனியிலே அந்த புகையும் அந்த வெப்பமும் படும் பொழுது அது எங்கள் வெளிச்சுத்தத்தை கொண்டு வருகின்றது. அங்கும் ஒரு ஒரு ஒரு தன்மையை ஏற்படுத்தி ஏன் வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வைப்ரேஷன் என்று ஒரு அதிர்ச்சியை தருகின்றது. அந்த வேளை அந்த அங்கே தரப்படுகின்ற மந்திரங்கள் செவி வாயிலாக உள்புகுந்து உள்ளார சுத்தம் செய்கின்றது. உள்ளுக்கு இருக்கின்ற உறுப்புகள் அத்தனையும் சுத்தமாகின்றது. அந்த மந்திர சொற்களை கேட்கும் பொழுது அதனுடைய அதிர்ச்சிகள் உள்ளும் புறமும் சுத்தி அடைய செய்து ஆன்மாவை ஒரு வீடுபோர் அடைய செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அதை சில பேர் காட்சியாக வந்திருந்து பார்க்கலாம், மன்னிக்க வேண்டும், ஒரு பொழுதுபோக்குக்காகவும் பார்க்கலாம். ஆனால் அந்த உண்மை தன்மை அதுதான். இவ்வளவு தூரம் அவர்கள் செய்வதற்கு காரணம் அதுதான். வடநாடுகளிலே பாருங்கள், அநேகமான இந்து மக்கள் வீடுகளிலே ஓமம் வளர்ப்பார்கள், யாகம் செய்வார்கள். இங்கும் இருக்கின்ற மேல நாடுகளில் அவர்கள் வீடுகளிலே அது நடைபெறும். எங்களை எல்லாம் அழைப்பார்கள், நாங்கள் சென்று பக்தியோடு அதை இருந்து பார்த்து மொழி புரியாத விட்டாலும் அந்த அதனுடைய மந்திரத்தினுடைய அந்த வய அந்த அதிர்ச்சி எங்கள் உள்ளூரை வந்து எங்களை மாற்றிக்கொள்ளுகிறது. அதனால் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான சேவை உங்கள் ஆலயத்தில் நீங்கள் செய்கிறீர்கள். யாருக்காக செய்கிறீர்கள்? உங்களுக்காக இல்லை, உலகத்துக்காக, மக்களுக்காக,
0: மக்களுக்காக
1: செய்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் இவ்வளவு சுவர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்காக துதிப்பதற்காக செய்கிறீர்கள். எல்லோரும் கையெழுத்து துதிக்கிறார். அதனால் தான் இந்த ஆரம்பத்தில் சொன்ன எங்களை எல்லாம் இப்படி படைத்து இந்த சொர்க்க பூமியில் தந்த இறைவனுக்காக நீங்கள் பாடல் கேட்கலாம், மக்களுக்காக கேட்கலாம், உங்களுக்காக கேட்கலாம். நான் சொன்ன கருத்துக்கள் பொருந்ததா மகனே, சரியா இருக்கின்றதா?
0: நிச்சயமாக சரியாக பொருந்துகிறதப்பா.
1: ஆன்மீகம் என்பது வந்து சாதாரணமான எல்லோரும் வெள்ளி நகை ஆடுகிறார்கள் ஒரு சிலர். ஏனென்றால் உண்டு என்ற ஒன்று இருப்பதால் தான் இல்லை என்று வாதாட முடியும். அதை நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே எல்லாம் ஆஸ்திகன் நாஸ்திகம் பேசுகிறார்கள் அல்வா. அவர்கள் உண்டு என்றதை அவர்கள் எண்ணினபடியால் தான் இப்படி பேசுகிறார்கள். அதை இல்லை என்று விதண்டாவாதம் பிடிக்க வேண்டும், நாங்கள் மற்றவர்கள் மேலே பிரபல்யமாக வேண்டும், நாங்கள் கட்சி
0: சொல்லிதான் இல்லை என்று சொல்கிறார்கள்.
1: அது ஒன்று இருக்கின்றபடியால் தானே இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரங்களாக இருக்கிற எத்தனையோ மரங்கள் சாதியை பற்றி ஒன்றுமே எழுதவில்லை. இரண்டே இரண்டு தான், ஆண் இனம் பெண் இனம், இந்த இரண்டை எந்த இனமும் இல்லை என்பதை இவர்களும் உணர்வார்கள். தங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பந்தா வேணும் என்று, தங்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று மமதை, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால்தான் 3 மலங்கள் என்று கூறப்பட்டது. நாங்கள் இது நாளைய தினம் பேச வேண்டிய விடயம் என்று எடுத்துவிட்டோம். ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மாயைகளே இருக்கின்றோம். நான் பெருசு, நீ பெருசு, பணம் பெருசு, பணம் இல்லாமல் வாழ முடியாது என்ற மாயைக்குள்ளே இருக்கின்றோம். அதற்காக எங்களுடைய கர்ம வினைகளை சுமந்து வந்து மீண்டும் வினைகளை செய்கின்றோம். இவற்றை எல்லாம் பெறுவதற்கு இந்த ஆணவம் என்ற அகம்பாவம் என்று இருக்கிறபடியால் தான் ஆணவம், கண்மம், மாயை என்றதிலே ஆணவம் என்ற நீங்கள் ஆலயத்திலே பஞ்ச ஆலாத்தி காட்டுவீர்கள் அல்லவா, அந்த பஞ்சம் வந்து எங்களுடைய 5 மடக்க வேண்டும், ஒருநிலைப்படுத்த

0: வேண்டும் என்று இறுதியாக ஒரு விளக்கை காட்டுபவர்கள் அந்த ஆணவத்தை அடக்குவது. அதனால் தான் எம்பெருமான் கூட தன்னுடைய காலன் கீழே முயலகன் என்ற ஒருவனை, அவன் அந்த முயலகன் தான் ஆணவம் என்பவன், அவனை அழுத்திக் கொண்டே இருக்கின்றார். எங்கள் ஆணவத்தை அழுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய அந்த கிருத்தியத்தின் கருத்து. சரி, நீண்ட நேரம் பேசிக்கொண்டேன் இருக்கின்றது. ஆனால் நல்ல கருத்துக்களை உனக்காக நான் நிகழ்வில் எங்கள் எல்லோருக்குமாக நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருந்தது. இதில் குறை நிறை இருக்கலாம், அதை வந்து இவர்கள் வந்து நீங்கள் யாரும் சொல்லலாம், இல்லை அப்படி இல்லை இப்படித்தான் என்று முடிந்தால் சொல்லலாம். வீட்டுக்கு வந்து விட்டீர்களா மகனே?
1: இல்லையப்பா, நான் கடை வீதியில் இருக்கிறதுனாலதான் இறைச்சல் அதிகமாக இருக்கிறது. எனக்கு வந்து அதை யாரும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, காரில் வாங்கிட்டே இருந்தேன், யாரும் வரல, சரி முதல் ஆளா நம்ம போயிட்டு வந்துடும் அப்படின்னு தான் உடனே நம்ம உங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன்ப்பா.
0: பார்த்தீர்களா, இறைவன் அப்படித்தான் தருகின்றான் தன்னுடைய.
1: இன்னும் சொல்ல போனா அந்த பெருமாள் கோயில் வாசல நின்றுதான் பேசிட்டு இருக்கேன். ஆச்சியார் கோயில் வஞ்சிலவள்ளி தாயாருடைய அருமை சீனிவாச பெருமாள் கோயில் அந்த வாசல நின்றுதான் பேசுறேன். கோயில் நட சாத்திட்டாங்க
0: பாருங்களேன்,
1: அங்க யாரும் போக்குவரத்து கொஞ்சம் குறைவா இருக்கு, அதனால அப்படியே ஓரமா நின்று உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்.
0: பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்கு. அதுவும் முதல் முதலாக வந்து நல்ல விடயத்தையும் பேசியிருக்க
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மனசு நிறைவா இருக்குப்பா. இன்னைக்கு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. சரி, இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்தீர்கள், கேட்கலாம்.
1: நான் நினைத்து வந்த பாடல் வேறப்பா, நம்ம பேசுற பொருள்ல வந்து எனக்கு பாடலோட இப்படி சொல்றது இதை மாறி விட்டது எனக்கு. ஆதிபராசக்தி படத்துலப்பா, ஆதிபராசக்திங்கிற படத்துல ஆத்தாடி மாரியம்மா ஆக்கி வச்சிருக்கேன் சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சுருளி ராஜா பாடுவாரு. அதாவது ஒரு பக்கம் வந்து அந்த அந்த அந்த இவங்க எல்லாம் இருக்காங்களா குருக்கள் ஐயர்கள் பண்ணினீங்க, அவங்க வந்து சாமியை வரவழைக்கிறதுக்கு அவங்க யாகம் பண்ணி சிறப்பா செஞ்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் சரி, ஆத்தாமையில ஒரு அன்பு, ஆத்மாத்மான அன்பு,
0: நம்பிக்கை.
1: அவரு மீன் குழம்பு வாங்கி சமைச்சு வச்சுட்டு அவரை கூப்பிடுவாரு, ஆனா ஆத்தா இங்கதான் வந்து சாப்பிடுவா.
0: அதுலயே ஒரு குணம்
1: பெறுவதல்ல, பக்திக்கிய ஆத்மாத்மான பக்தி தான் இங்க தேவை நமக்கு வழங்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். நம்ம பேசிட்டு இருக்க சப்ஜெக்ட் வச்சு நானே ஒரு யூகம் பண்ணி இந்த பாட்டு கேட்போம் அப்பாட்டு அப்படின்னு நான் மாத்திக்கிட்டப்பா.
0: நல்ல பொருத்தமான பாடல் என்னன்னா, அந்த ஏற்ற இறக்கம் ஆணவம் என்பதை இதுக்குள்ளே கொண்டு வருகிற அங்கே அவர்கள் பெரிய படைய பெரிய பண செலவிலும் அந்த இத்தனை படையல்களை போட்டு பெரிய பூஜைகள் பிரசாரங்கள் பெரிய குருக்கள் செய்யறார்கள். அதுவும் ஒரு
1: பக்தர் ரொம்ப எளிமையா சமைச்சிருவாரு, எளிமையா சமைச்சு சாமி கூப்பிடுவாரு.
0: இவர் வந்து மீனம்ப குடும்பத்திலே பிறந்தவர், அங்க வீட்டுல எது எடுத்தாலும் மீன் நாட்டில் தான் அடிக்கும்,
1: எது முடியுமோ.
0: அவரும் இறைபக்தி உள்ளவர். அந்த வேளையில ஒரு பாடல் ஒரு பாடல ஒரு வரி சேர்த்திருக்கிறார் கவிஞர் பாத்திரம், ஆளாக்கு அரிசியை பாளாக்க வேண்டாம் வந்து தின்னுட்டு போடி என்று
1: உனக்கு சேர்த்து வடிச்சிருக்க சாப்பிட்டு போவான்.
0: இவர்கள் ஓரளவு வருவாயை கொண்டு வாழ்பவர்கள், இருவருக்கு ஏற்ற உணவு சவாரிப்பவர். இன்று ஒரு ஆளாக்கு அரிசியை கூட போட்டு சமைத்திருக்கார் அன்னை உனக்காக, அதை பாளாக்க வேண்டாம் நீ வந்து
1: சாப்பிட்டு போ.
0: அங்கேயும் வந்து இறைவனுக்கு ஏற்ற தாழ்வுகள் இல்லை, இனவேற்றுமை இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் அந்த பாடல். அந்த நாங்கள் எல்லாம் பூசை புனஸ்காரங்கள் பூச்சுக்கள் எல்லாம் போட்டு பெரிய பட்டா பட்டுக்கள் உடுத்தி உருத்ராட்சம் மாலைகளை போட்டு பூசை செய்தால்தான் கும்பிட்டால்தான் ஆண்டவர் வருவார் என்றில்லை, கடவுள் வருவார் என்றில்லை, இறைசக்தி கிடைக்கும் என்ற அல்ல. சாதாரணமாக துண்டை உதறி போட்டு ஒரு மரத்தடியிலே படுத்திருக்கும் யாசகன் அழைத்தாலும் அவர் வருவார்
1: நிச்சயமாக.
0: எத்தனையோ புராணத்தில் எத்தனையோ கதைகள் இருக்கின்றது. அதனால் இறைவன் என்ற ஒரு சக்தி உண்டு, அது எங்கிருந்த போதும் எங்களுக்கு கிடைக்கும் உண்மை விசுவாசம் இருந்தால். கடைசியில் வந்து உண்ணுகிறார் தானே சக்தி அங்கே அந்த பாடலின்படி. அந்த அந்த எனக்கு அந்த பிடித்த வரியதன் ஒரு ஆளாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம் வந்து துண்ணுபுட்டு போடியம்மா வந்து துண்ணுபுட்டு போடியம்மா அந்த தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகின்ற சிறப்பான ஒரு பாடலை தேடித்தீர்கள் ஞானசேகரன். என்னுடைய நன்றியும் வணக்கமும் உங்களுக்கு. நிகழ்ச்சியை அலங்கரித்து முதல் நிகழ்வாக வந்த உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த சக்தியின் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்கிற ஆன்மீக தொண்டு வீண் போகாது மகனே, வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது.
1: நன்றியப்பா, நன்றியப்பா, மிக்க நன்றி. மிகவும் மன நிறைவாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம். நன்றி அப்பா.
0: நன்றி மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
1: நன்றி.
0: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் பகுதியிலிருந்து அன்புடன் ஞானசேகரன் வந்து இணைந்து பேசும் பொழுது உனக்காக நான் நிகழ்விலே எங்களை அறியாமல் எல்லாவருக்கும் எல்லாவற்றுக்குமாக பேசிவிட்டோம். பல விடயங்களை அதற்குள்ளே பேசிவிட்டோம். இது உண்மையிலே இறைவனுடைய கருணை தான். இப்படி பேச வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் இதை எடுத்து காட்ட வேண்டும், நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை தானே வாழ்க்கை முறை. இப்பொழுது இருவர் வந்து தோன்றினார்கள், சென்று விட்டார்கள், மீண்டும் வருவார்கள் என்று எண்ணுகிறேன். எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்களும் தெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணா நீங்களும் அழைக்கின்றீர்கள். பார்ப்போம் யாருடைய அழைப்பு என் கருத்துக்கு என் செவிக்கு என் கண்ணுக்கு புலன்படுகிறதோ. புலனத்தில் நீங்கள் அழைக்கும் வேளையில் என்னுடைய தொலைபேசியில் யாருடைய அழைப்பு வருகின்றது? சரவணனுடைய அழைப்பு கிடைத்துவிட்டது. வணக்கம் சரவணன், யாமிருக்க பயமேன் சரவணன், வணக்கம்.
2: வணக்கம்.
0: நான் கூறியது சரி, நான் குப்பம் சரவணன் நான் குறிப்பிட்டேன், நீங்களும் கூறி அதை உறுதிப்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக, நலமாக, மகிழ்வாக, சுகமாக இருக்கின்றோம்.
0: நல்லவனாக, வல்லவனாக, சிறப்பானவனாக இருக்கின்றீர்கள். அப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், எங்களுக்காக அப்படியான சொற்களை கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது தானே சரவணன்.
2: இது எனக்கு முன்பாகவே ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவரு கிட்ட ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன்.
0: தேவையில்லை, இது வந்து வலைத்தளம் தானே. அலைகள்ல எந்த
2: இல்ல, அவரு அவர் அவர் யாருன்னு நீங்க நீங்க சொன்னதா எங்களுக்கு தெரியும்.
0: அது வேற யாரும் முயற்சி பண்ணி, அது வேற யாரும் இல்ல. ஓம் நம சிவாய தேவா அவர் இப்பொழுது உங்களோட போட்டியா அழைத்தவர். அவர் வருவார் நாச்சியார் கோவில் இருந்து.
2: போட்டி போட்டி மிகவும் பலமாக இருந்தது. இல்ல நான் விடைபெறுகிறேன், அவரு இணைத்து பேசுங்களேன் கொஞ்சம்.
0: இல்ல இல்ல, அவர் என்ன அழைப்பார், என்ன அழைப்பார். கீரை கடைக்கும் எதிர்கடை வேணும் சரவணா. நீங்கள் அழைக்கும் போது அவரும் அழைத்தாத்தான் உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அடடி இவ்வளவு விரைவாக எனக்கும் எனக்கும் ஒரு பார் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்ற வேட்கை கூடும் இல்லையா? அங்கே உங்களுடைய காலம்
2: எனக்கு முன்பாக அவரு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு.
0: இல்ல நீங்களும் தானே முயற்சி பண்றீர்கள், அவரும் தான். நீங்கள் அவரை தள்ளிவிட்டு வரவில்லையே. இருவரும் அழைக்கின்ற இடம் தூரம் எல்லை அலைவரிசையின் திசையை பொறுத்து தானே எங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்பொழுது அடுத்தவரும் வந்து அழைக்க இருக்கிறார், வருவார்கள், இவர்கள் எல்லாம் வருவார்கள். சரி, அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
2: காலநிலை சொல்ல முடியாத காலநிலை எப்படி, இந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை.
0: 35 இருக்குமா?
2: 35-36 இந்த மாதிரி காலநிலை இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த முந்திரி கன்றுகள் கொஞ்சம் நல்லா தெளிவா இருந்தது.
0: நீங்கள் கொண்டு தண்ணீர் ஊற்றி அதை உற்சாகப்படுத்துவீர்கள்.
2: ஒரு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியம் வந்து இன்னைக்கு போய் பார்க்கும்போது எல்லாம் வாடி
0: சோர்ந்து வாடின பயிரை கண்டு வருந்தியவர் எங்களுடைய
2: அப்புறம் ரெண்டு முறை கொண்டு தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வந்தோம்.
0: வாடிய பயிரை கண்டு வருத்தம் அடைந்தவர்கள்.
2: அவ்வளவு வெயில்,
0: அவர் தெளிந்து நிமிந்து விட்டால் அதன் பின்பு கவனித்துக் கொள்வார். வீரோடி கீழே நீர்களை எடுத்துக் கொள்வார். ஆனால் மழை வெகு விரைவில் மழை, உங்களுக்கு பெருமழை உண்டு. இப்படி வெயில் அதிகமாக வெப்பம் அதிகரித்தால் நிலத்திலிருந்து மரங்களிலிருந்து பச்சையங்கள் எல்லாம் அதிலிருந்து நீர் அணுக்கள் மேலே சென்று ஆவியாகி குளிரடைந்து மீண்டும் மழையாக பொழியும். துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. கவலைப்பட வேண்டாம், மழை வரும். அது சரி. காகம் பறக்கிறதா நாகப்பன்? நாகப்பன் முனைகிறார். சரவணன், காகம் பறக்கின்றதா உங்கள் வீட்டிலே?
2: இன்றைக்கு கூட ஒரு வீடியோ எடுத்தாங்க.
0: அம்மா அம்மா சாப்பாடு கொடுத்தார்களா? அவரிடம் வாங்கி உண்டதா? நான் பார்த்தேன் உங்களுடைய படத்தை, எனக்கு அனுப்பி இருந்தீர்கள். அப்படி கையை நீட்டி கொடுக்க அதை வந்து கொத்தி எடுத்துக்கொண்டு போகுது. நீங்களே தான் சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் கொடுத்தால் அதை எடுக்காது. என்ன
2: ஐயா, எங்கிட்ட வரல.
0: பயம், அப்பாவுக்கு பயம், அம்மாவோட தான் விருப்பம். இல்லை அது
2: அப்படின்னு கேட்டா, நான் அந்த வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் கிட்ட பக்கத்துல வந்தது, பக்கத்துல வந்து உட்காந்து. அப்பந்தான் நான் தான் கொடுக்க சொன்ன சாப்பாடு கொடுத்தது, கொஞ்சம் குடு கையில குடுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் எட்ட 2-3 முறை தாய
0: பார்த்து
2: போயிட்டு அவரை போய்
0: ஒரு திருப்தியை நீங்கள் பார்த்தீர்களா? அந்த உணவை கொடுக்கும் பொழுதும் இருக்கின்ற திருப்தி அந்த பறவை காலை மாலை மதியம் வந்து உணவு வாங்குமே, இது வரவில்லை, ஒரு நாள் வரவில்லை, அது விட்டால் உங்களுடைய மனைவியாருக்கு எப்படி துன்பம் இருக்கும், கவனித்து பார்த்தீர்களா? என்ன காண இல்லையே,
2: இல்ல அது வந்து
0: என்ன காண இல்லையே,
2: கேட்டே வாங்கி கேட்டே வாங்கும்,
0: அது வரவில்லை என்றால் அங்கு காணவில்லை, அதேமா வர வேண்டும், என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது அல்லவா ஐயா? இதுதான்
2: அது வந்து மற்ற பறவைகள் அருகிலே வரும், ஆனா காகம் வருவது மிகவும்
0: அரிது, அரிதுனும் அரிது, அரிதுனும்
2: அரிது, அரிது. ஆமா,
0: சிறப்பு. அந்த காட்சியை படமாக்கி நீங்கள் சொன்ன விடயத்தை உண்மையாக்கி இருக்கின்றீர்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். கட்டி காரணம் ஐயா, நீங்கள் படம் பிடித்து, படம் பிடிப்பதற்கு அந்த காக்கா விட்டு தந்திருக்கேன் உங்களை, அதை பாருங்களே. அது மட்டும் இல்ல, அது எவ்வளவு தூரம் கவனமாக அங்கே இங்கே பார்த்து தனக்கு சோறு கொடுப்பவர் இவர் தான், நம்பிக்கை. எனக்கு நஞ்சு கொடுக்க மாட்டார், உணவு தானே தருகின்றார், தாய் அல்லவா.
2: இந்த ஒரு படம் அன்னைக்கு இன்னைக்கு எடுத்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப மிகவும் தெளிவா இருக்கு, அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, என்று உனக்காக நான் நிகழ்வு அவர் வந்து நீங்கள் இப்போது ஜீவகாருண்யம் பற்றி, அதாவது வந்து ஏனைய உயிர்களுக்காகவும் நாங்கள் வாழத்தான் வேணும், அதை அந்த பயிர்களை பற்றி கூறினீர்கள், வாடிவிட்டது என்று கவலைப்படுகின்றீர்கள், இது ஒரு ஜீவகாருண்யம் என்று கூறலாம். ஜீவகாருண்யத்துக்கு இன்னொருவருடைய துன்பத்தை பார்த்து வருந்துவது, இன்னொருவருடைய பசியை பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது. இந்த காக்காய் நினைத்திருந்தால் எங்கெல்லாம் ஓடிச்சென்று தனக்கு உணவை தேடிக்கொள்ளும், ஆனால் அந்த உங்களோட வீட்டு உணவை அதை சாப்பிட வேண்டும் என்று அது ருசி கண்டுபிட்டது, அதுக்கு தேவைப்படுகிறது, தேடி ஓடி வருகின்றது. அநேகமாக காக்கா வந்தால் நாங்கள் என்ன என கலைத்து விடுவோம், ஆனால் நீங்கள் அனைத்து உணவு கொடுக்கின்றீர்கள், இது சாதாரணமான முடியாமல் இல்லை. அப்போ எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும், நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலே பங்கு கொடுக்க வேண்டும்.
2: அது தமிழர்களின் பண்பாடு. நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள நம்ம அவங்க சாப்பிடாவிட்டால் நான் சாப்பிடுன்னு சொல்லுவோம்.
0: ஆமாம் ஆமாம். இங்கும் நான்
2: அப்படி சொல்லும் போது இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்பயுமே அந்த காக்கா வந்து ரெண்டு மூணு காக்கா வந்து வந்து பக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்கோம். அது என்ன என்ன எண்ணத்தில் வருது, நமக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு எதுவும் கொடுப்பாங்கன்னு அந்த எண்ணத்தில் தான் வருது வராங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அது மனிதத்தன்மையே, மனிதத்தன்மையற்ற தன்மையாக இருக்கும்.
0: பசித்தோருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் தானே ஐயா, புசிப்பதற்கு. அந்த வகையில் நாங்கள் எங்களுக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். மற்றவர்களாக வாழும் பொழுது மரம், பறவை, மிருகம் எதுவானால், இங்கே பார்க்கின்றேன், எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கால் கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராம வாழ்க்கை, அவர்கள் விவசாயங்கள் எல்லாம் பெரிய பெரியாக்களாக இருந்தாலும் அவர்கள் வீடுகளிலே அந்த பகுதியில் மான்கள் வாழ்வது அதிகம். அந்த மான்கள் வீடு தேடி வந்து நிற்கும் வாசல், எங்களோட ஊரில் ஆடு வந்து நிற்பது போல அந்த மான் வந்து நிற்கும். அவர்கள் அந்த வீட்டுக்காரர்கள் மானுக்கு விருப்பமான உணவுகளை அங்கே எடுத்து படைத்து விடுவார், வைத்து விடுவார்கள், அவர்கள் அந்த உண்டு விட்டு போவார்கள். அங்கே இல்லை என்றால் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி அங்கே தலையை அந்த சுவர்களில் போட்டு ஆடிக்கொண்டு நான் கண்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய பெயர்த்தி ஒருதி இப்பொழுது வந்து ஒருவரிடம் கூட ஆகவில்லை, அவர் மொன்றியாலே குடியிருக்கும் வேளையிலே அவர் வீட்டு கட்டிடத்துக்கு வெளியாலே அணில்கள் எல்லாம் ஆகுவது உண்டு. இங்கே உள்ளது பெரிய அணில், மர அணில், எங்கள் நாட்டை போல அந்த சிக்குமங்கு 3 கோடு போட்ட அணில், அந்த சின்ன அணில் அல்ல, இங்கே இருக்கிறது மர அணில்ன்னு எங்களை ஊரிலே கூறுவோம், பெரிய பெரிய அணில் அது வந்து இருக்கும். அது வந்து இவர்கள் வீட்டு எண்ணலுக்கு அருகிலே வந்து மரத்தில் இருக்கும்போது இவர் வெளியே இருந்து அதோடைய ஏதோ பேசி கேசி அது வீட்டுக்கு வந்து உள்ளே வந்து அமர்ந்து அவருக்கு கட்டிலில் அமைத்து படுக்க போட்டு வைத்திருக்கிறாள் என்பேத்தி. அதற்கு உணவு வைத்தவுடன் அதிலே வந்து அது உறங்கிக் கொண்டெல்லாம் செல்லுகின்றது ஐயா. இவ்வளவு தூரம் மிருகங்களோடு பழகும்போது தான் தெய்வ செயல் திரைப்படத்திலே பழகும் வகையில் பழகி பார்த்தால் மிருகம் கூட மனி தெய்வம் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா, தெய்வ செயல் என்ற ஒரு திரைப்படத்திலே. அப்பொழுது பார்த்தா அப்படி அணிலோடு அவ குறவாடு அப்படி பல, நான் கூட பல பிராணிகளை வளர்த்திருக்கின்றேன். இங்கேயும் நாங்கள் கோடை காலத்தில் வெளியே அவர்களுக்குரிய தானியங்கள் தண்ணீர்கள் வைத்து விடுவோம். அழகாக அவ வந்து ஒன்று ஒன்று கொத்தி கலைத்து விளையாடி பறந்து எல்லாம் செய்த என்னோட மகள் மீரா பார்த்து சந்தோஷப்படுவாள். அதிகாலை எழுந்தினுடன் அதை தன் உடம்பை பார்ப்பார், எத்தனை பறவைகள் வந்திருக்கின்றது, வந்தோடனே என்னவன் தட்டியில் பாப்பா மணிப்புறா வந்திருக்கின்றது, அந்த கருத்தக்குருவி வந்திருக்கின்றது, முயல் கூட வந்திருந்து உணவு அருந்தி விட்டு போகும் ஐயா, பயம் இல்லை இங்கே. அது என்னவென்றால் ஜீவகாருண்யம் நிறைய உண்டு. அதே நேரத்தில் ஜீவன்களை அழிக்கின்ற நாசகாரர்களும் இருக்கின்றார்கள் உலகம் பூராவும், ஆனால் அவர்கள் குறைவு, ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் அநேகம். அதனால் தான் ஓரளவு இந்த நாட்டிலே மக்கள் நாங்கள் வாழ காலம் இருக்கின்றது, இந்த நாடு பிழைக்கின்றது. நல்லது.
2: அதே போல ஒரு எங்க வீட்டில் ஒரு சேவல் ரொம்ப ரொம்ப பழகக்கூடிய ஒரு சேவல் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சேவல் இருந்து அது இறந்து போச்சு. இப்போ ஒரு சேவல் இருக்கு, அது ஏன்னா அது லைஃப் ஃபுல்லா அது ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும், அது வரைக்கும் அது இருக்கலாம், அது என் கூட இருக்கும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் விட்டுட்டோம்.
0: அதே போன்று எங்களோட வருவார் கேரளா பாலக்காட்டிலிருந்து மயில்சாமி அவர்கள். அவர்கள் நீண்ட காலமாக கணவனும் மனைவியும் பிள்ளை போல ஒரு சேவலை வளர்த்திருக்கின்றார்கள்.
2: அதே போலதான், அதே போல
0: உறங்குவது போவது எல்லாம் அவர்களோடு தான். அவர்களோடு சொன்னால் இல்லை, சொன்னதெல்லாம் சொன்னபடி செய்யும். அதை எங்களை படமும் முடித்து காட்டியிருந்தார். அது இறந்து விட்டது, காலம் வந்து முதிர்ந்து இறந்தவுடன் அவர்கள் அந்த
2: குடும்பத்தில் இருக்கும்
0: குடும்பத்துக்கே பெரிய சோகமாகினார்கள். காரணம் பாசம்.
2: ஆமா ஆமா, அதே போலதான். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சேவல போட்டோ வச்சிருக்கோம், அது போய் பெருசா பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே அதே குணாதிசயத்தோடு இப்போ ஒரு சேவல் இருக்கு எங்க வீட்டுல.
0: அதே போன்று பாருங்கள், இந்த என்ன இந்த சவாரி செய்கிற மாடுகள், காளை மாடு என்ன சொல்றத, நாங்கள் அந்த சவாரியை காளை அடக்குவது, அதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படுகிற காளைகள் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்கின்றன. காரணம் தாய்மை, தாய்மை தான் அதுக்கு காரணம்.
2: உண்மையிலே அனைத்து அனைத்து விலங்குகளும் அவங்க அவங்க கிட்டதான்.
0: ஆமாம், தாய்மை, தாய்மைக்கு கிடையாது எதுவுமே இல்லை. சிறப்பு சரியந்து நல்ல. நீங்கள் என்ன பாடலை கேட்பீர்கள்? நாங்கள் இப்படி பேசிக்கொண்டோம், இதில் நீங்கள் யாருக்காக எதுக்காக அப்படியாது என்ன பாடல் கேட்டாலும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்ய போன்றது. என்ன பாடலை
2: பார்த்தீங்கன்னா, பறவைகள், பறவைகளை பற்றி பாடல் கேட்கலாம். இப்போ கால்நடை சொன்னீங்க, அதை அவங்கள பற்றியும் பாடல்களை கேட்கலாம்.
0: ஜீவகாருண்யம்
2: அப்படி. ஆமா, அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கார வேளன் திரைப்படத்தில் சத்தியம் நீயே தர்மத்தாயி அந்த பாடல நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும்.
0: சத்தியம் நீயே தர்மத்தாயே, அருமை அந்த பாடல, அந்த பாடல தர்மத்தாயே. இதெல்லாம் இனிமேல் எங்கே கிடைக்க போகின்றது, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு பாடலிலும் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு பாடங்களாகத்தான் அந்த பாடல்கள் இருக்கின்றன. சிறப்பு சரவணன், இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம், வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பாடல்கள் நேய நேரத்தில் எல்லாம் பதிகிறீர்கள். சிறப்பு உங்களுக்கு, தொடர்வோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி சரவணன். நல்ல சந்தர்ப்பம், நல்ல விவரங்களை தந்தீர்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யார் வரப்போகின்ற? 4-5 பேர் ஒரே நேரத்தில் அழைச்சிருக்கின்றீர்கள். யாருடைய அழைப்பு வரப்போகின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம் அழைக்க வேண்டும்? இப்பொழுது கஸ்தூரியும் முயற்சிக்கின்றார். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே உனக்காக நான் நிகழ்வில் இணைந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம். பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் இப்பொழுது தேவா, நாகப்பன், கஸ்தூரி மூவரும் ஒரே நேரத்தில் இணைய முயற்சிக்கின்றீர்கள். எந்த அலைவரிசை சரியாக இருந்து எங்களோட தொடர்கின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? யார் வருவார் இந்த அழைப்பினிலே? வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள் தான் கிடைச்சிருக்கு. வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம். தானாக வந்த சந்தனம் அல்லவா, எப்படி இருக்கின்றீர்கள்?
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இணைந்திடுவோம், வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக, வளமாக, மகிழ்வாக, நல்லவனுக்கு நல்லவனாக,
0: நல்லவனுக்கு நல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாகவும் இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? ஆம்,
3: வைத்துக் கொள்ளலாம்.
0: இந்த உலகில் ஒருவருக்கு இன்னொருவர் சளைத்தவர்கள், ஒவ்வொருத்தரிலும் தனித்துவம் திறமை உண்டு, அதை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவது அவர்கள் கடமை. சரி, இந்த வழியில நீங்கள் கோவை மாநகரம் காலநிலை சிறப்பாக இருக்கும் என்றுதான் நின்றுகிறேன். எப்படி இருக்கின்றது வெப்பம் பகல் இருந்தது?
3: தான் ஐயா, ஆனாலும் பரவாயில்ல.
0: மாலை நேரம் என்றவுடன் குளிர்ந்துவிடும் இல்லையா?
3: ஆமா,
0: காற்று அப்படி இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஓ, சிறப்பு, சிறப்பு. சரி, நாங்கள் இப்பொழுது வந்து எங்களோட ஞானசேகரன் சரவணன் இவர்களோடு பேசிக்கொண்டு செய்கின்றார்கள். செல்வதிலே பார்த்தா ஏதோ ஒன்றுக்காக ஒன்று, வாழ்க்கையிலே ஒன்றுக்காக ஒன்று இருக்கின்றது என்பது தெரிகின்றது போல் தெரிகின்றது.
3: சரவணன் சொல்லும் போது கூட சொன்னார், அவங்க கிராமத்து இதுல எங்க பகுதியிலே பாத்தீங்கன்னா நகரப்பகுதியில இப்ப நாங்கெல்லாம் காலையில நேரம் நடைபயிற்சிக்கு செல்வோம் பூங்காக்கு. போயிட்டு போய் தேநீர் இறந்துறதுக்காக போய் உட்கார்ந்துருப்போம். ஆவின் பால் பூத்து, அதாவது ஆவின்
0: பால் கடையிலயா, வியாபார நிலையத்துல
3: உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா தினசரி காலையில அந்த நேரத்துல அந்த ஆவின் வியாபாரம் பண்றாருங்களா டீ மாஸ்டர், அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பால் வந்து மேல ஆடப்பட்டு கிடக்கும், இந்த ஆடையை எடுத்து எடுத்து ஒரு டம்ளர்ல கரெக்டா சேர்த்து வச்சிருப்பாரு. நாங்க போற நேரம் பாத்தீங்கன்னா அந்த சரியா அந்த நேரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு காக்கா வருது, ஒரு நாலஞ்சு காக்கா கரெக்டா வச்சுக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து கரெக்டா வாங்கிட்டு போகுது. பார்க்க ரொம்ப அதிகமா இருக்கு.
0: ஆடைதானே முக்கிய மோர் தயிராக்குவதற்கு, அவர் எடுத்து விடுவார் அதை,
3: அவர் எடுத்து காக்காவுக்கு போடுறாரு, அவரு
0: அவ்வளவு
3: பெருசு கரெக்டா அதுக்கு தேவையானதை கொத்திட்டு போயிருது, அடுத்த காக்கா வந்து அடுத்ததை கொத்துது, கொஞ்சம் கொஞ்சமா
0: ஒன்று ஒன்று கொத்திக்கணும், சண்டை போடாது, ஒன்று ஒன்று ஒன்றை ஒன்று பறிக்காது.
3: அது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தி திரியும் அந்த காக்கைன்னு, காக்கா வந்து கிட்டத்துல அண்டாதுன்றத சொல்லுவாங்க. ஆனா இந்த இதுல பாக்கும் போது கையில வந்து வாங்கிட்டு போற கண்டிஷன்ல இருக்குது, அந்த அளவுக்கு அவர்கிட்ட பழகி இருக்குது அந்த.
0: அது பாரதியார் அந்த எத்தி திருவிடி காக்க அதற்கு இறக்கப்பட வேண்டும் கூறுன்னா, அது வந்து அது வந்து கை நீட்டி பணிவாக வாங்க தெரியாது, பயத்தோட தந்திரமாக பறிச்சு கொண்டு ஓடிவிடும், அதுதான் கொத்தி கொண்டு ஓடிவிடும்.
3: அது எடுக்கும் போதே பார்த்தா பயத்தோட எடுக்கும்,
0: அது தனக்கு பயந்தான். எங்கே சரவணனுடைய மனைவியார் அதுக்கு உணவு கொடுக்கின்றார், உடனே அதை கொத்தி எடுக்கவில்லை, அங்கும் இங்கும் பார்த்து சிந்தித்து தான் எடுக்கின்றது. அவர் அதுல அதுக்கு ஒரு விஷத்தை கொடுத்திருந்தா எப்படி இருக்கும், நம்பிக்கை துரோகம், அது பறவைகள் பேச முடியாது, அவர்கள் வருவார்கள் இவருக்கும் தெரியும், அதற்காக இவர் எடுத்து வைத்திருக்கின்றாரே அந்த மனப்பான்மை.
3: அதே நேரத்துக்கு தினசரி நேரத்துக்கு காலையில நேரம் வருவோம் அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு பார்த்தா நாங்க இருக்கிற போது பெரும்பாலான நாள்ல வந்து கரெக்டா வந்து எடுத்துட்டு போகுது.
0: நடைப்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்யாம பறவை பயிற்சி, பறந்து பயிற்சி செய்கின்றது. அதற்கு இடம் தெரியுது தானே, எந்த தூரம் தூரம் போனாலும் இங்கே வர வேண்டும் என்று அதற்கு தெரிகின்றது. அதுல எத்தனையோ கடைகள் உண்டு, அதுல இந்த கடையிலேயே அசரி ஆவின் பால் என்று கூறுகிறது, அது பசுப்பால், உண்மையான பசுப்பால் தானே எங்க தருகின்றார்கள், என்ன
3: அது செயற்கை பால், அதாவது பசும்பால்ல ஒரு 40% இருக்கும்.
0: ஓ,
3: வெண்ணி எடுத்த பாலெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து கொழுப்பு, அதுக்கான ஃபேட் இத்தனை சதவீதம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அதுதான் டவுன்ல கிடைக்கும்.
0: நேற்று ஒரு தொழிற்சாலையை காட்டி இருந்தார்கள் யூ வலைத்தளத்திலே, இந்த குழந்தை பிள்ளைகளுக்கான பால் மா தயாரிக்கும் கொம்பனியிலே, அந்த தொழிற்சாலையிலே அந்த மாவு, அந்த கூறுங்கள்,
3: வெளிநாட்டுல தானே அதெல்லாம் இருக்கும்,
0: ஏன்னா நம்ம நாட்டிலேயே வெளிநாட்டுக்காரன் தானே உள்நாட்டிலயும் அந்த கம்பெனி அமைக்கிறான், தொழிற்சாலை அமைக்கிறான், எத்தனை வெளிநாட்டு தொழிற்சாலைகள் எங்கள் உள்நாடுகளில் அமைந்திருக்கின்றன. அன்று இல்லை, அன்று இருந்த அரசாங்கம் வெளிநாட்டு இறக்குமதியை நிறுத்தி வைத்தது, தங்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கியது, பணங்கள் அங்கே நின்றது. இப்பொழுது வெளிநாட்டுக்காரர் என்ன புதுமையை காண்றானோ அதை கொண்டு வந்து போடணும், கான்ட்ராக்டில் சைன் பண்ணேக்க பணத்தை வாங்கிட்டு விட்டு விடுறானே. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த எலும்பு, மிருகங்களின் எலும்பு இருக்கின்றது அல்லவா, குறிப்பிட்ட எலும்பு, அதிலே கால்சியம் நிறைய இருக்கு என்று அதை அரைத்து அதை தூளாக்கி அதை பாலாக்கி விற்கின்றார்கள் ஐயா குழந்தைகள். அதிலிருந்து இவ்வளவு என்று பாருங்கள், அது ஆவின் பால் என்று கூறுகிறார்கள், ஆவின் பால் என்று கூறுகிறார்கள், அதுக்குள்ள என்னென்ன கலப்புகள் இருக்கோ தெரியல. ஏனென்றால் இந்தியாவிலே தானே இந்தியாவிலே தானே கண்டுபிடித்தார்கள் பாலுக்குள்ளே சபர்க்காரத்துக்கு போடுகின்ற மூலப்பொருளை போட்டு செய்து,
3: அதான்
0: மாற்றான் என்ற திரைப்படம் அதுதானே, அப்படியே அத்தன் இருக்க வேணும், மாற்றான் இல்லையா கலப்படம். சிறப்பு உங்களுடைய பாடல், நீங்கள் அனுப்பிய பாடல் நான் எடுத்து அதிசய பயிர் என்று சோயா என்ற பயிரை கண்டுபிடித்த அந்த சோயாவிலிருந்து பால் மட்டுமில்ல பலவிதமான பொருட்களை கண்டுபிடித்திருக்கேன். சிங்கப்பூர்ல நான் 1980 அங்க வாழ்ந்த காலத்திலே அங்கே கடைகளில் சோயா பாலுக்கு சரியான மதிப்பு, ஒரு ஒரு பிளாஸ்டிக் பையில நூல் போட்டிருப்பார்கள், அதுக்குள்ள ஊற்றி தருவார்கள், கையில பிடிச்சு கொண்டு குடிச்சு குடிச்சு போகலாம் ஐயா சோயா பால், அதப்போ வந்து அது வந்து அந்த தானியத்தில் அந்த தாவரத்திலிருந்து இப்போ சோயா மீட் என்று ஒரு விதமான இது செய்த இருக்கின்ற இந்தியாவிலே இருக்கின்றது. அது வந்து இறைச்சி போன்று இருக்கும் சாப்பிடும் பொழுது. அதுக்குரிய இறைச்சிக்கு போடக்கூடிய சரக்கு தூள்கள் எல்லாம் போட்டு செய்து விட்டால் இறைச்சிக்கறி மாதிரியே இருக்கும். எத்தனையோ சைவ உணவாளர்கள் அந்த சோயா மீட்டை சமைக்கின்றார்கள். அது சோயா தான், அது மீட் அல்ல, ஆனால் பெயர் சோயா மீட். சோயா ஒரு சோயா வந்து 20th century வந்த ஒரு அதிசயமான பயிர், சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறப்பு
3: முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த பால் மாவு பாக்கெட் எல்லாம் வெளிநாட்டுல தான் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: ஆமா,
3: இப்ப வந்து இந்தியாவில
0: ஐயா
3: கதை பாத்தீங்கன்னா இப்ப நிறைய தொழில் வந்து வெளிநாட்டுல இருக்கிறத புறம் கொண்டு வந்து நம்ம உள்நாட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. அத வந்து
0: மூலப்பொருள் இங்க இருக்கிறது, இங்கே மேக் பண்ணுங்க, அவர்கள் தங்களோட இன்கிரீடியன்ஸ் போட்டு தங்களோட உள்ளடக்கங்களை போட்டு செய்துவிட்டு
3: தயாரிக்கக்கூடியதுன்னு சொல்றதுக்காக.
0: ஆனா தயாரிப்பு அதை கொடுத்த அந்த அரசாங்கங்கள் தயாரிப்பினால் மக்களுக்கு நன்மை உண்டா தீமை உண்டா ஆரோக்கியம் உண்டா என்பதை கவனிக்கவில்லை. அதற்காகத்தான் அவர்கள் பணங்களை மேலதிகமாக கொடுத்து இவர்கள் வாயை அடைத்து விடுகிறார்கள்.
3: காற்று மாசு, நீர்ல மாசு, நிலத்துல மாசு,
0: ஒன்றுமே. அதிலும் வந்து மத்திய நாடுகள், அதாவது வந்து எங்களுடைய ஆசிய நாடுகளிலே தான் கலப்படம் தலை தூக்கி ஆடுகின்றது. எல்லாம் கலப்படம்.
3: இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேங்க, எனக்கு முக்கியமா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து இங்க இருக்கக்கூடியது வந்து இந்த ராஜ்ய சர்க்கார், கேந்திரிய சர்க்கார்னெல்லாம் இங்க இருக்குது, அது மாதிரி உங்களுடைய நாட்டிலயும் இருக்குதா?
0: ஆமா, இங்கே மாநில அரசு இருக்கின்றது, மத்திய அரசு இருக்கின்றது.
3: ஓ, இரண்டு வகையான அரசு அங்கேயும் செயல்படுது.
0: ரெண்டு வகையும் மக்களுக்காக செயல்படுது. மாநில அரசு பிளவுவிட்டால் உடனே மத்திய அரசு தலையிடும், மக்களுக்கு துன்பம். இங்கே உள்ள அரசியல் வந்து தங்களுக்காக இல்லை, அங்கே தங்களுக்காகத்தான். இந்த மாநிலம், ஜியாஜியம், மாவட்டம், பட்டம், சீட்டம் இல்லை, இங்கே அப்படி இல்லை. மாநில அரசோ மத்திய அரசோ மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், சமதர்மமாக செய்ய வேண்டும். பிளவுவிட்டால் உடனே கண்டிக்குங்கள், உடனே
3: கண்டிக்கும்.
0: மாநில அரசு மக்களுக்கு பிழையான வழியிலே போனா உடனே.
3: இரண்டு ஒரே கட்சி தான் ஆட்சி நடத்தும்.
0: இல்லை இல்லை, மாற்றுக் கட்சிகள் இருக்கின்றது, மாற்றுக் கட்சிகள் இருக்கின்றது. இப்பொழுது ஆளுங்கட்சி
3: அந்த மாதிரி இருக்கும்போது, திட்டங்கள் வந்து எந்த மாதிரி செயல்படும்
0: என்னென்றால் கூறுகிறேன். இப்பொழுது இருக்க ஆளுங்கட்சி, நாங்கள் இருக்கிற மாநிலத்தில் மாநில கட்சி போரு, ஆளுங்கட்சி அதாவது அரசியல் மத்திய அரசு கட்சி போறும், அரசாங்கம் போறும். ஆனால் அந்த இரண்டு அரசாங்கம் மக்களை நன்மை கருதித்தான் செய்கின்றது. அந்த எங்களுடைய மாநில அரசு எங்களுக்கு பாதகம் செய்யுமாகண்டா உடனே மத்திய அரசு உடனே தலையிடும், ஏனைய அரசுகளும் சேர்ந்து இவரை தட்டி வச்சுடும், இவர் உடனே தானாக விலகி போயிருவார். அங்கே மத்திய அரசு விளைவிட்டால் கூட மத்திய அரசை கண்டிக்கும் உரிமை மாநில அரசுக்கு இருக்கின்றது. எடுத்துக்காட்டி உடனே எடுத்துக்காட்டி சொல்லிவிடும். இங்கே அந்த போராட்டம், கொடிபிடிப்பு, உண்ணாவிரதம், சத்தியாகிரகங்கள் இல்லை, அது தேவையில்லை. மக்களுக்கு அந்த தொல்லை இல்லை. கேளுங்க, நான் பேசின அப்புறம் பேசுங்க. இங்கே மக்களுக்கு அந்த தொல்லை, அங்கே அப்படிதான் மக்கள் அடக்கப்பட்டு வாய்க்கு பூட்டு போடப்பட்டு வச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் கையை நீட்டி மானியத்தை பெற்று விட்டார்கள். டிவி என்றும், டெலிபோன் என்றும், காசு என்றும், உத்தியோகம் என்றும் வாங்கி விட்டார். அதனால் இவர்கள் பேச முடியாது. இங்கே அப்படி இல்லை. இந்த மாநிலத்தில் இது வேறு ஒரு கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவராக இருக்கின்றார். எங்கள் அருகிலே உள்ள மாநிலத்தில் இன்னொரு கட்சி தலைவர் மாநிலமாக இருக்கின்றார். இங்கே உள்ள சட்டம், அங்கே உள்ள சட்டம் பொதுவான சட்டமாக இருக்கும். மக்களுக்கு இலவசம் என்று ஒன்று வந்து அது இல்லை. இங்கே இலவசம் என்பதில்லை, எல்லோருக்கும் மானியம் இருக்கின்றது. அந்தந்த நேரத்தில் அது வழங்கப்படும். அடுத்தது எங்களுக்கு எங்களுடைய வயது வந்து நாங்கள் ஓய்வு பெற்றால் என்ன, இல்லை எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு வேலை வேண்டும் என்றாலும் எங்களுடைய அரசாங்கம் செய்த விட்டால் மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிடும், உடனே அதுக்கு நியாயம் வழங்கப்படும். இங்கே அப்படி இல்லை. எங்களுடைய நாட்டு அரசாங்கம் மாநில அரசாங்கம் பேர், மத்திய அரசாங்கம் பேர் பண்ணால் இரண்டு அரசாங்கம் எதிரெதிர் கட்சியாக இருந்தாலும் மக்கள் நன்மை கருதித்தான் செய்வார்கள், இல்லைன்னா மக்களே தூக்கிவிடுவார். எங்கள் நாட்டில் அந்த தைரியம் இல்லை. அப்படி நாங்கள் ஒப்பிடுவதே தவறு. இந்திய நாடு, இலங்கை நாடு, பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற அரசியல் சட்டம் இதே போன்று இல்லவே இல்லை. ஏனென்றால் அது வெளியே இருந்து பார்க்கும்போதுதான் எங்களுக்கு தெரிகின்றது ஐயா. தனி மனித சுதந்திரம், தனி மனித சுதந்திரம் என்றது இங்கே தான் பேணப்படுகின்றது. மிகவும் திடகாத்திரமான தனி மனித சுதந்திரம் மிகவும் திடகாத்திரமானது. சட்டத்தின் கண்ணே யாவரும் சமமே என்றது இங்கே தான் அது இருக்கின்றது. இந்த ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாம் இங்கே இல்லை, இங்கே இல்லை
3: அந்த அளவு,
0: அவ்வளவு கட்டுப்பாடான. அதே போன்று சிங்கப்பூர், சிங்கப்பூர்
3: இங்க
0: இங்கயா இல்லை, இல்லை அப்படி இல்லை ஐயா.
3: மேல்மட்டத்திலும்
0: இல்லை கீழ்மட்டத்திலுமே, தப்பாக நினைத்துக் கொண்டு விட்டீர்கள். மேல்மட்டத்திலும் இல்லை கீழ்மட்டத்திலும் இல்லை, இருக்கவே இருக்க முடியாது ஐயா. இந்திய அரசியல் அமைப்பு அப்படியானது ஐயா. 130 நாட்டு மக்கள் வாழுகின்ற நாடு, சகோதரமாகத்தான் வாழுகிறார். எங்கள் நாட்டை போல கொஞ்சம் பேர் இருந்தோன்னு எத்தனை அட்டகாசம் பண்ணுகிறார்கள். அந்த நாடு அங்க அந்த நாட்டை அரசு, அந்த அரசியல் அது சாக்கடைகள் ஐயா. அரசியலை இருக்கின்றது எத்தனை, 10 சனம் இருந்தாலும் 10 கோடி இருந்தாலும் சட்டம் சட்டம் தான், நியாய நியாயம் தான். இல்ல எங்கள் நாடுகளில் அது இல்லை. நான் பிறந்த நாடும் நீங்கள் பிறந்த நாடுகளும் அது இல்லை ஐயா. ஏனென்றால் நான் வாங்காது விட்டால் நம் முன்னோர் பக்கத்தில் உள்ளவர்கள் வாங்கி அவர்களிடம் பிழைக்கிறார்கள், அவர்களை நம்பி வாழ்கிறார்கள். அதனால் அவர் சொன்ன அது ஒன்று சும்மாவா வாக்கு போட்டார், நான் தந்ததானே வந்தேன் என்று திமிர் பேசுகிறார்கள். அதெல்லாம் மக்களின் கையிலே தான் இருக்கின்றது ஐயா, மக்களின் கையில். இங்கே மக்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறார்கள், சட்டத்துக்கு அடங்கி போகிறார். சட்டத்தின் சரியான சட்டம் வரைக்கும் அதை ஏற்று அதன்படி நடக்கின்றார். பொய் களவு செய்ய முடியாது. இந்தியாவில் ஒரு சட்டம் வந்தால் அதுக்கு எங்கே ஓட்டை இருக்குன்னு அதுக்குள்ளாலே சென்று தில்லுமில்லு பண்ண, அதை இங்கேயும் இப்ப தில்லுமில்லு பண்ண பண்ண ஆயிரக்கணக்கான இந்திய மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், இருங்கள் இருங்கள், அமைதியா இருங்க. இங்கே வந்து இப்பொழுது தார்மீக ரீதியாக பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து இந்திய மக்களும் பெற வேண்டும், இங்கே படிக்கட்டும் என்று அனுபவம் விசாவை கொடுத்த உடனே வாருங்கள் என்ற உடனே அவர்கள் தில்லுமில்லு வந்து பொய் சான்றிதழை காட்டி இங்கே வந்து இனி இல்லை என்ற அநாகரிகமான முறையிலே வளர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் விலங்கு போட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியாது. ஏனென்றால் உங்கள் அரசாங்கம், உங்கள் அரசாங்க ஊடகங்கள் அதை மூடி மறைக்கும். திட்ட தெளிவாக நான் உதாரணத்தோட எத்தனை பேர் அதாவது வந்து விலங்கிட்டு ஒரு ஒரு ஒரு விமானத்திலே இந்த வீரர்களை அனுப்புகிற விமானம், பொதுமக்கள் அனுப்புகிற விமானம் இல்லை, இந்த படை வீரர்களை அனுப்புகிற விமானத்தில் சீட்டு கூட இல்லாத விமானத்தில் அடைஞ்சு அனுப்பி விட்டார்கள் ஒரு தடவை. அதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் அனுப்பினார் கொஞ்சம் பேர். ஏன்னா இவர்கள் வந்து செய்கிற தில்லுமில்லு, இவர்கள் சென்ற இடமெல்லாம் ஒரு ஒரு புற்றுநோயை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த ஊழல் லஞ்சம் கொடிய செயல்களை செய்து இங்கே அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். நான் வெக்கமில்லாமல் கூறுகிறேன். எங்களை பார்த்து கூட அவர்கள் எங்களை முந்தி ஸ்ரீலங்கன் பாகிஸ்தான் என்றெல்லாம் ஒரு பிரிவே பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது எல்லோரும் எல்லா ஆசிய நாட்டு மக்களுக்கான யூ ஆர் இந்தியன் கோ பேக்னு தான் சொல்லுகிறார்கள். காரணம் இவர்கள் செய்கிற அசிங்கங்கள் அருவறுப்புகள் அங்கு நடப்பதை இங்கே கொண்டு வந்து செய்ய பார்க்கின்றார்கள். அதுக்குள்ளே நியாயம் வேற பாதாட்டம் வேற. நம்ம பாவத்துக்கு அங்கின பண்டிகையை பல்லுக்கு பதம் பார்த்தது கூட இந்த அரசாங்கங்கள் அனுசாபம் பார்த்து செய்ததை அவர்கள் தங்களுக்கு கையகை வச்சுக்கொண்டு இப்படியான அட்டகாசத்தை செய்கின்றார்கள், அட்டகாசத்தை செய்கிறார்கள். நாளாந்தம் நாளாந்தம் எத்தனை இந்திய பெண்மணிகள் படிக்க வந்த பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு போகின்றார்கள் வடநாட்டை சேர்ந்தவர்கள். இங்கே உள்ள வடநாட்டு இந்தியர்கள் அவர்களை வரவழைத்த போது அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டு சலுகைகளை கொடுத்து அவர்களை பாழாக்கி விடுகிறார்கள். கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாமல் தற்கொலை செய்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத உண்மைகள், நாங்கள் இதில் சொல்லக்கூடாது. இருப்பினும் நான் சொல்லுகிறேன், ஏன்னா இது வெளிவந்த உண்மைகள். இதை கேட்கும் பொழுது வெட்கம் தான், வெட்கி தலை குனிக்க வேண்டும். அதனால் இந்திய நாடோ இலங்கை நாடோ பாகிஸ்தானோடோ பங்களாதேஷ் நாடோ உள்ள எங்களோட மத்திய அந்த நாடு ஆசிய நாடுகளில் உள்ள அரசியல் நிறையும் வாழ்க்கை முறையும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களுடைய பண்புகளையும் இங்கே ஒப்பிட முடியாது.
3: இப்ப திரும்புது, இப்ப இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும்
0: எப்படி திரும்பினாலும் ஐயா உளுத்தனையும் தாசியையும் ஒரு தடவையும் மாற்ற முடியாது. ஒரு பக்கம் உளுத்தத்தை ஒழிக்கவில்லை, இன்னொரு உளுத்தத்தனம் பெருசாக ஒழிக்கணும் ஐயா. அங்கே மரணம் கொலைக்கு கொள்ளைக்கு பஞ்சமா பாதகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள். அதையெல்லாம் செய்வார்கள் துணிந்து, அது பழக்கப்பட்டு விட்டது,
3: போக தெரியும்,
0: அது புரியோடி விட்டது. ஆனால் அதுக்கு காலம் எடுக்கும். அப்படி ஒன்று வந்தால் வரவேற்கத்தக்கது, காலம். அதை தான் இன்று இலங்கையில் செய்கிறார்கள். முதலில் அவர்களுடைய ஒழித்து கொண்டு வருவதெல்லாம் அப்படி போகுது. ஆனால் இது காலம், இது காலம் காணாதவர்களுக்கு அரசியல் காலம் போதாது. அவர்கள் 5 வருடத்துக்குள் செய்து முடியாது, ஒரு 10-15 வருடம் அவர்கள் ஆண்டால்தான் இப்படியான சட்டத்தை நிலைநிறுத்த முடியும். அதற்கு அவனுக்கு இலங்கையனே இலங்கையனை எதிர்க்கிற வகையில் தான் எதிர்கட்சி அமைந்திருக்கிறது. அவன் நல்ல திட்டத்தை கொடுத்தால் எதிர்கட்சி என்ன செய்கிறது? மக்களுக்கு நன்மை பயக்கிறது என்று தெரிந்தாலும் தான் வாதாட வேண்டும் என்று வாதாடி பொய்யானவர்களை விட கொடுக்குறது. அதான் நடக்குது அங்கே. யோசிச்சு பாருங்கள், தார்மீகத்தோடு யாரும் வாழவில்லை அங்கே. இது நாங்கள் எங்கோ போகின்றோம். அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்காக நான் உனக்காக நான் நிகழும் இதை பொருத்தமற்ற விடயத்தில் காலை வைத்து விட்டேன். நீங்கள் வினாவை தந்து விட்டீர்கள், நானும் விடைகளை தந்து விட்டேன், புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது பாருங்கள், இதெல்லாம் யாருக்காக நாங்கள் பேசுகிறோம்? மக்களுக்காகத்தான் பேசுகிறோம். புரிகிறதா? வாதாடுவதற்காக நாங்கள் பேசவில்லை. ஆனால் நீ தயவு செய்து ஒப்பீடு செய்யும் பொழுது, சரியாக ஒப்பீடு செய்யணும். ஊடகங்கள் சொல்வது எல்லாவற்றையும் எண்ணாதீர்கள், நம்பாதீர்கள். ஊடகங்கள் இன்று ஊடக தர்மத்தை மீறி வெள்ளை பேப்பரும் பேனாவும் இருந்தால் அதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு விரலால் தொட்டுவிட்டால் எந்த செய்தியும் அனுப்பலாம். அறிய கிடக்கின்றது, தெரிய கிடக்கின்றது, இப்படி கூறுகின்றார்கள் என்று இடையிலே ஒரு வரியை போட்டு விடுவார்கள். அவர்கள் கூறுவதை இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு மூளைச்சலவை செய்கின்றார்கள். ஆமாம், அது இப்போ எல்லா செய்தியும் உண்மையான செய்தி அல்ல. இப்போ நான் கூறிய செய்தியிடையில உங்களுக்கு எட்டியதா? இல்லவே இல்லை. இதை அங்கே தரமாட்டார்கள், அங்கே தரமாட்டார். கேள்விப்படல. உலக செய்தி, அதனால் தமிழ்நாட்டு செய்தியை மட்டுமல்ல உலக செய்திகளையும் கேட்டு பாருங்கள். இப்பொழுதுதான் எல்லா இதுலையும் கேட்கலாமே, கேளுங்கள். நன்றி. ஆனால் இவை எப்படி போனாலும் இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது, இறைவன் ஒரு வென்றிருக்கின்றான். இதுதான் கலியுகம் என்று கூறப்படுகின்றது. கலியுகம் பிறந்து விட்டது ஐயா. அன்று மகள் மஞ்சுளா ஒரு பாடலை கேட்டு, இந்த பாடல் நான் வசதி என்றால் உங்களுக்கு மீண்டும் போடுறேன். அதிலே அப்படியே இருக்கின்றது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி வந்த தச அவதாரம் என்ற திரைப்படம், இது முந்தைய நாள் கமலஹாசன் நடித்த தச அவதாரம் அல்ல. அது சொச்சுபி அதிகமாக ஏதோ எல்லாம் கதைகளை போட்டு எடுப்பார்கள். உண்மை தசாவதாரம் என்ற ஒரு படம் இருக்கின்றது. அதிலே அந்த பாடல், அன்று எழுதிய பாடகர்களும் அப்படியான ஆக்கள் சிறப்பு. இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்போம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள்? உங்களுக்கான பாடல் இங்கே இருக்கின்றது.
3: எதிர்பார்த்து வந்த படம் வந்து அது நீங்க கொடுத்துருங்க. நேத்து கேட்ட உடனே உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க.
0: இல்ல, உங்க பாடல் நீங்கள் அனுப்பி வச்சிருக்க, அதை எடுத்து வைத்திருக்கீங்க நீங்க.
3: அது கேட்டீங்களா? ஏன் கேட்டீங்களா? அந்த பாட்டு நல்லா
0: உங்களுக்கு நல்லா இருக்கிறது, எல்லோருக்கும் நல்லா இருக்கும் என்று கேள்வியில் தானே இப்பொழுது எங்க சென்று விட்டது ஐயா? திரை உலகமும் இசை உலகமும் ஏதோ டப்படா டப்படா அடிக்கட்டும் சொல்ற வார்த்தையும் புரியாது, ஒன்றும் புரியாது. கேட்டுப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி தூங்கும் போது இப்படி ஒரு தூங்குவோம் என்ற மாதிரி வருகின்றது. சமுதாயத்துக்குள்ளே புரியோடக்கூடிய வகையிலும் சமுதாயத்தை சீர், ஏன்னா சமுதாய சீரோட்ட கண்ணோடு எழுதிய கவிஞர்கள் எல்லாம் காலமாகிவிட்டார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் தங்களுக்கு தாங்கள் பணம் சேகரித்தது எப்படி எப்படி குறை சொல்லி எழுத வேண்டு, இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு எது விரும்புதோ அந்த அது அந்த அந்த வகையிலே ஒரு உபாதகத்துக்களைத்தான் கூறுகிறார்கள். சோடி போட்டு ஆடுவது, ஆட குறைத்து ஆடுவது, துள்ளி துள்ளி ஆடுவதைத்தான் பாடலாக எழுதுகிறார்.
3: தூங்கும் போது ஒரு உற்சாகத்தோட தூங்க போகலாம்.
0: எங்களுக்கு தூங்கும் போது கொஞ்சம் உற்சாகம் குறைந்து அமைதி இருந்தால் தூக்கம் பெறும். உங்களுக்கு உற்சாகம் இருந்தால் தான் தூக்கம் பெறும். இது உங்கள் விருப்பம், இது உங்கள் விருப்பம். அதான் தனிமை
3: என்னுடைய பாடலையும் குமுதம் திரைப்படத்திலிருந்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
0: அற்புதமான வரிகள் அல்லவா அந்த வரி? இது தகவலாக தருகின்றீர்களா, செய்தியாக தருகிறீர்களா, இல்லை பாடலை பிடித்ததா, ஒலி வரியை பிடித்ததா, இசையை பிடித்ததா, என்ன காரணம்? யாருக்காக இந்த பாடலை கேட்கறீங்க?
3: ஒரு நாளைக்கு வந்து முந்தா நாள் ரிலீஸ் ஆன பாட்டை கேட்கணும், இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தின பாட்டை
0: கேட்கணும். உனக்காக நான் என்ற வகையில் இந்த பாடலை யாருக்காக கேட்கணும்? உங்களுக்காக கேட்கின்றீர்களா அல்லது வேறு யாருக்காக?
3: எனக்காக.
0: நீங்களும் அவர் ஓடி போக முடியாத வகையில் உங்கள் அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உட்கருத்து அதுக்கு இருக்கின்றது. சிறப்பான பாடல், நல்ல பாடல் ஐயா அந்த பாடல். என்னை விட்டு ஓடி போக முடிய பாடல், வரிகள், இசை, பாடியவர்கள், குரல்கள் என்னையா? நல்ல பாடல். இந்த பாடல் அந்த குமுதம் திரைப்படம் பார்த்தீர்களா?
3: அது நான் பாக்குற வழக்கமே
0: இல்லையா? அதுதானே பழக்கம். ஏன்னா திரைப்படத்தோடு பார்த்தா தான் இந்த பாடலினுடைய அருமை நன்றாக தெரியும். ஒரு தடவை பாருங்கள், பொறுமையோடு இந்த படம் பார்க்கறதுக்கு பொறுமை வேண்டும். பழைய பாடல் பாடல் பழைய திரைப்படம் சிறப்பான விடயத்தை அலங்க செலாவி தின்றோம். வாழ்த்துக்கள். இது யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, உண்மைகளை நாங்கள் எடுத்து உரைத்தோம் இது உலகத்துக்காக.
3: மீண்டும் அடுத்த ஒரு
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. தேவா வந்துவிட்டார். வணக்கம் தேவா. ஓம் நமசிவாய. வாருங்கள் தேவா.
4: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோயிலிருந்து ஓம் நமசிவாய என்று வந்து இணைந்து கொண்ட உங்களை நாங்களும் ஓம் நமசிவாய என்று கூறி வரவேற்றுக் கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா தேவா? நன்றி நன்றி.
4: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் ஐயா ஆசீர்வாதத்துடன் மீரம்மா குரல் ஒளியோடும் நல்லா இருக்கையா.
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். நன்மை நன்மை நன்மை. சரி, எங்க உங்களுடைய காலநிலை என்று உங்களுக்காக அந்த காலநிலை வெதுப்பகத்துக்குள்ளே ஒரு ரொட்டியை வெதுப்பு வைக்கும் பொழுது அமுக்கமாக
4: அந்த அமுக்கு அமுக்குது
0: உடம்பெல்லாம் எங்களுக்கும் அந்த நிலை இருக்கின்றது தான். ஆனால் தோற்றவில்லை, இனிமேல் தோற்றாது, குறைந்து கொண்டு போகும். சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்? எதற்காக கேட்க போகிறீர்கள் அந்த பாடலை?
4: பாடல் வந்தியா சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்க மாலுக்கு நவா அந்த பாடலை. தமிழ்நாட்டுல அத சரி பண்றதுக்கு 15 வருஷம் ஆயிடும். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா மக்களும் பொறுமையா 15 வருஷம் இருப்போம்னு இருக்காங்க. மக்கள் வந்து பொறுமையா இருக்காங்க. ஆனா ஆளுங்க எதிர்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்துகிட்டு படுத்துற பாடு பாவம். அந்த முதல்வர் பாவம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நொந்து போறாங்க. ஆனா எல்லாம் சுரண்டி மக்கள் காசு சுரண்டி சைக்கிள்ல போனவங்க பெரிய பெரிய காலேஜ் கட்டுறாங்க. பெரிய பெரிய பெரிய இதெல்லாம் கண்ணு கொஞ்சம் விட்டோம்னா கடலே வாங்கிடுவானுவோம். அந்த மாதிரி இருக்க நிலைமை நாட்டோட நிலைமை. ஆனா இப்ப புதிய வந்திருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அமுக்கு அமுக்கு அமுக்கு வெயில் மாதிரிதான்.
0: என்னவென்றால் ஐயா, மக்கள் புரிந்து கொள்வார்கள். அன்றும் இன்றும் என்றும் மக்கள் புரிந்து கொள்வார். அன்று ஒற்றை ஆட்சி அரசியல் காலத்தில் கூட அரசியல் சட்டங்களை மதித்து சட்டங்களை திருத்தி கொண்டு வந்த மக்களுக்காகத்தான் அவை ஏற்படப்பட்ட. அதை மக்கள்
4: மதித்தால்
0: மக்கள் மதித்தார்.
4: மக்கள்
0: இருங்கள், இன்று சட்டங்கள் நல்ல சட்டங்கள் வருகின்றது, மக்கள் மதிக்க முயல்கின்றார்கள். ஆனால் மக்களுடைய மதியை மூளை செலவை மற்றவர்கள் செய்கிறார்கள். மூளை செலவு எதிர்கட்சியில் இருப்ப ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் மக்களுக்கு நன்மை செய்யத்தான் அது பாடுபடுகின்றது. அதே நேரம் அதை எதிர்கட்சியாக இருப்பவரும் நாங்களும் மக்களுக்கும் நன்மை செய்யத்தான் பாதாடுகிறோம் என்றார். அவர்கள் இருந்தபோது செய்தார்களா என்று இப்பொழுது மக்கள் கேட்க வெளிக்கிட்டார்கள். அப்படி வெளிக்கிட்டவரை கூட மூளை செலவை செய்கின்றார்கள். அந்த மூளை செலவைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டியது மக்கள். அப்படி இருந்தார்கள் என்றால் நல்லாட்சியை பெற்றுக் கொள்ளலாம். அதை விட இவர்கள் தேவலோகத்திலிருந்து ஒருவர் வந்து குதித்து யமதேவன் வந்து ஆட்சி அமர்ந்தாலும் 5 வருஷம் காலம். யமன் வந்து ஆட்சி செய்தால் 5 வருஷம் போதாது ஐயா. 5 வருஷம் போதும்.
4: எல்லாரும் இந்த 5 வருஷம் இந்த பணத்தை சேர்த்தவனு அந்த பணத்தை அள்ளிட்டு போயிருந்தியா?
0: அழுதுக்காரன் அளவில்லை. அதே ஒன்று மக்களுக்கு துன்பம் வருகிறது மாற்றான் அழுகின்றான். அவன் அதுக்காக தனக்கு அதுக்குள்ளே இருக்கின்றது என்பதை எண்ணித்தான் அழுதுகிறான். இப்பொழுது அவனால் சுரண்ட முடியவில்லை, அமுக்க முடியவில்லை. கொண்டு வந்து வைத்ததையெல்லாம் வெளியே கொண்டு போய் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும்போது இலங்கை அரசாங்கத்திலே அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எத்தனை கோடீஸ்வரர்கள்
4: போராட்டமே நடந்தது.
0: எத்தனை கோடீஸ்வரர்கள் எத்தனை அமைச்சர்கள் எல்லாம் உள்ளே உள்ளே உள்ளே உள்ளே. காரணம் எல்லாருக்கும் சமம் சட்டம் என்று. இங்கும் வருவதற்கு அங்கே குறைந்த மக்கள் தொகை உள்ள ஒரு சின்ன நாடு. இது இந்த பெரிய நாடு ஐயா. ஒரு மாநிலத்தில் இல்லாட்டி அடுத்த மாநிலத்தை சட்டத்தை கொண்டு காட்டி எதிர்கட்சியினர் இதை முறியடிக்க பார்ப்பார்கள். மக்கள் இது எல்லாவற்றுக்கும் மக்கள் கையில் தான் அதிகாரம் உண்டு, அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் சரியாக உபயோகித்தால் நல்ல ஆட்சி பெறலாம்.
4: ஆமாயா, நேத்தியே விவசாயத்துறை அமைச்சர் பெருமாள் எங்க பெருமாள்க்கு வந்திருந்தாரு, சும்மா சர்வசாதாரணமா வேட்டையை கட்டிட்டு மந்திரிங்க எல்லாம் வந்தாங்கன்னு
0: வச்சுங்க,
4: ஒரு 20 கார் பின்னாடி 20 கார் போலீஸ் ஒரு 10-15 அப்படி வரும். ஆமா, தண்டா இது ஏப்பா கர்த்தவர் எல்லாம் ஸ்லாக் பண்ணிடுவாங்க. இவரு வந்து பாக்குறான், என் பக்கத்துல சாமி கும்பிட்டு இருக்காரு, என்ன அது அப்படின்ட்டு பாக்குறான். ஒரே ஒரு போலீஸ் தான்யா,
0: அவர் வந்து
4: போலீஸ் வண்டியில தான்.
0: இப்ப ஒரு பெரிய படித்து நீதிபதியாக பெரிய வைத்தியர்களாக வருபவர்களுக்கு நாங்கள் பக்கத்திலே மரியாதை கொடுத்து தான் செய்யணும். அவர்கள் படிப்பால் வந்தவர்கள், இவர்கள் மக்களுக்கு அந்த புள்ளடியால் வந்தவர்கள், புரிகிறதா? அந்த புள்ளடி நல்ல புள்ளடியாக வந்தவர்கள், நல்லவர்கள் போட்ட புள்ளடியா இருந்து அவர் தாமாக மனமிறங்கி போட்ட புள்ளடியுமே இல்லை, பணத்துக்காக போட்ட புள்ளடிகள். ஆனா இப்பொழுது அப்படி கொஞ்சம் மாறி வருகின்றது. நாகபுரம் அதை சுட்டி காட்டினார், நானும் பார்க்கின்றேன் உலக செய்திகளை பார்க்கும் பொழுதெல்லாம். அதனால் தான் நான் கூறினேன், என்னுடைய அனுபவத்திலே 5 வருடம்
4: போதும். ஒரு 15 வருஷம் நீங்க சொன்ன வாக்கு பலிக்கையா, 15 வருஷம் பொறுமையா மக்கள் இருந்துட்டாங்க. இங்க வந்து நீங்க சொன்னீங்களா கனடா, அதை தாண்டி இங்க மக்கள் உண்மையா இருப்பாங்கயா.
0: நிச்சயமா இங்க வந்து
4: மக்கள் கையில தான் இருக்கு.
0: நாங்கள் எல்லோரும் இங்கே வந்தோம், நாங்கள் வாழ்ந்த நாடுகளே பஞ்சம், பட்டினி, பசி, அதை விட பஞ்சமா பாதகங்கள் நிறைந்த ஊர்ல இருந்தா இங்கு வந்தோம். இங்கு வந்து பார்த்தா எவ்வளவு வித்தியாசமாக இருக்கு. அப்ப அதற்கேற்ற வகையில எங்களை மாற்றி கொண்டோம். நான் எங்களை மாற்ற முடியாது என்று விட்டால் விலங்கு போட்டு எங்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள், புரிகிறதா? இப்பொழுது அங்கே ஒரு புது சட்டம் வந்ததாகவும், அதற்கு அந்த இந்த கைபேசிகளை ஆலயத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டாம், வெளியே ஆலயத்துக்கு வெளியே நிர்வாகத்திலும் ஒப்படைத்து விட்டு 5 ரூபாய் கட்டுங்க, 10 ரூபாய் கட்டுங்க. அது ஒரு நல்ல திட்டம். ஏனென்றால் ஆலயத்துக்குள்ளே கைபேசி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உங்க கைபேசியை பாதுகாக்கிறதுக்கு ஆலயம் சம்பளம் கொடுத்த அளவு வைத்திருக்கும் போது அதுக்கு வேண்டும் அந்த காசை கொண்டு நிர்வாக திருப்பணியை செய்யலாம் தானே?
4: செய்யலாம் தாராளமையா. அங்க உள்ள பணத்துல மக்கள் போடுற பணத்துலயா, அதுவே அந்த பணமே போதுமானது. அது ஒரு ஒரு கோயிலுக்கும் 100 பெருமாள் கோயிலுக்கு 100 வேலி நிலம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுங்க, பெருமாளுக்கு சாதம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் ஒரு அரைப்படிக்குள்ள இருக்கிறது அப்படி உள்ளதான் செய்யறாங்க.
0: நல்லது தேவா, வாழ்த்துக்கள். நம்ம நாங்கள் வாழும்பொழுது எங்களுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும் மற்ற உயிரினங்களுக்காகவும் தாற்பரியத்தோடு வாழ வேண்டும். நன்றி. சுராங்கனே, இது இலங்கை பாடல் ஒன்று, அது திரைப்படத்தில் வந்தது. இது சிங்கள மொழியிலே அங்கே பாடின பாடல். அந்த பாடலை சரி கேட்டு மகிழ்வோம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடல் தருவதற்கு முன்பு இங்கே நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்க திருபுவனத்திலிருந்து கிருஷ்ணன் அவர்கள் தனி மனிதனாக வருவதாக. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம.
5: வணக்கம் ஐயா, நல்லமா இருக்கீங்களா ஐயா?
0: ஓ, நாங்கள் நல்ல சிறப்பாக மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்
0: என்றாலும் தனிமையாக தானே இருக்கின்றீர்கள். தனிமையிலே மகிழ்வாக இருக்கின்றீர்களா? வெளியே இருக்கின்ற மக்களோடு மக்களாக இருக்கின்றீர்கள். சிறப்பு, மக்களோடு மக்களாக இருந்தாலும் ஓடி வந்து நிகழ்ச்சிக்கு வந்து விட்டீர்கள். அப்படி அங்க உங்களோட காலநிலை எப்படி இருக்கு? வெளி இடத்தில் இருக்கிறீங்களா, மண்டபத்துக்குள்ள இருக்கின்றீர்களா?
5: வெளியில
0: இருக்கும் வேளையிலே வெயிலின் தாக்கம் இருக்குண்டா? அங்கே
5: இல்ல, இப்போ இரவு நேரத்துல இல்ல,
0: இரவு நேரத்தில் வேறு. அதைத்தான் இப்பொழுது தேவாங்க ஒரு அமுக்கமாக இருக்கின்றது என்று கூறிட்டு செல்கின்றார். அந்த அமுக்கம் வந்து மீண்டும் அந்த அமுக்கம் குறைந்தவுடன் மழை பொழியும், கவலைப்படாது. பணி எப்படி செல்கின்றது? சரி, இப்பொழுது நாங்கள் பேசியதெல்லாம் கேட்டிருப்பீர்கள், அல்லது அங்கே மக்களோட இருக்கின்றபடியே சிலபட கேட்க முடியாமலும் இருக்கலாம். உங்களை பொறுத்தவரை நீங்கள் நாங்கள் இப்ப பேசிய விடயங்களை கேட்டிருப்பீர்கள். இதுக்குள்ளே உங்கள் மனதிலே என்ன கருத்து எழும்புகிறது? பாடல் கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்?
5: படம் வந்து சொர்க்கம் நரகமும்.
0: சொர்க்கம் நரகம், அது ரெண்டும் இந்த பூமியிலே தான் இருக்கின்றது. சரி, அதுல என்ன பாடல்?
3: சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு.
0: ஓ, சந்தேக கோடு என்ற பாடல். எதற்காக இந்த பாடல யாருக்காக கேறீர்கள்?
3: சோக பாடல் கேட்கறத ஒரு தனி இனிமை.
0: இல்லையா, நான் கேட்கிற எல்லா பாடலும் எல்லாரும் கேட்கிறார்கள். இந்த பாடலை இப்பொழுது இந்த உனக்காக நான் கேட்கிறீர்கள். யாருக்காக கேட்கிறீர்கள்? உங்களுக்காகவா, அல்லது வேற உங்களை உங்கள் மீது சந்தேகப்பட்டவர்களா, அல்லது சந்தேகத்தினால?
3: கிருஷ்ணனுக்காக கேட்கிறேன் ஐயா.
0: அப்ப கிருஷ்ணன் கிருஷ்ணன் சந்தேகப்படுவது உண்டா?
3: இல்லை ஐயா.
0: அப்ப
3: பாடல் கேட்பது
0: பாடு இல்ல. கிருஷ்ணனுக்காக சந்தோஷ கேடு என்று கேட்டால் சந்தேக கேடு, அது சந்தோஷ கேடு என்றால் அப்ப நீங்கள் சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை இழந்தீர்களா, அல்லது யாராவது உங்கள் மீது சந்தேகப்பட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை இழந்தார்களா? அப்படின்னு என்ன? கிருஷ்ணன் நல்லவன் என்ன? நல்ல பையன், நல்ல பையன். சரி சரி, வாழ்த்துக்கள். அங்கே மக்களோடு இருக்கின்றீர்கள். நாங்கள் சுவாரஸ்யமாக பேசுவதற்காக தான் சில கருத்துக்களை இப்படி மாறிக்கொள்வோம். இதற்கு முன்பு காரசாரமாகவும் நாங்கள் பல விடயங்களை பேசினோம். ஏன்னா உனக்காக நான் இந்த மக்களுக்காக இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் என்னை தவிர்ந்த ஏனையவற்றுக்காக நான் வாழ வேண்டும். இந்த ஏனையவற்றுக்காக நான் வாழும் பொழுது நான் வாழ்ந்ததன்ற அர்த்தம் புரியும். சிறப்பு அந்த சந்தேகம் என்பது மக்களுக்கு ஒரு கூடாத பழக்கம். சந்தோஷம் ஒரு அந்நியோன்யமாக அன்பாக ஈடு இணையற்ற நண்பர்களாக இருப்பார்கள். அவர்களை சந்தேகக்குறி ஒன்று விழுந்து விட்டால் அது அந்த சந்தோஷத்தை கெடுத்துவிடும். அது கணவன் மனைவி விடையும் உண்டு, காதலர்களுக்கு உள்ளு, நண்பர்களுக்கு உள்ளு, அன்னை தந்தை எல்லோருக்கும் உண்டு ஐயா. இப்போ இந்த சந்தோஷம் என்பது வருவதற்கு சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. சந்தேகம் என்று ஒன்று இருந்தால் அந்த சந்திப்புகளையோ இந்த தொடர்புகளையோ நாங்கள் வைக்கக்கூடாது, சந்தோஷத்தை கெடுத்துவிடும். அதெல்லாம் நல்லதொரு பாடல். இதில் சந்தோஷம் வந்து சொர்க்கமாகவும் சந்தேகம் நரகத்திலும் போடப்படுகின்றது. அதுதான் சொர்க்கம் நரகம் திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கீர்கள். உங்களுக்காக தருகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் மக்களோடு மக்களாக மகள்வாக இருந்து
3: செல்லுங்கள். ஒளிபரப்பானது மீண்டும் கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா.
0: ஓ, மறுவலர்களும் கேட்டீர்கள். நன்றி நன்றி. மகிழ்ச்சி அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொழியல் தமிழ் வானொலியை அலங்கரிக்க வரும் அடுத்த உறவு நீண்ட நேரத்தின் பின் இப்பொழுது கிருஷ்ணா இணைப்பை துண்டித்தவுடன் வருகின்றார் அன்பு மகள் கஸ்தூரி லண்டனில் இருந்து. வணக்கம் வணக்கம் மகளே கஸ்தூரி.
6: வணக்கம் ஐயா. மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: மதிய வணக்கம் தந்து மகிழ்ச்சிக்குரிய மகளே கஸ்தூரி, நாங்கள் நலமாக இருக்கணும். உங்களுக்கு இப்பொழுது மாலை வணக்கமா? எங்களை விட 5 மணி முந்தி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் லண்டனில். அங்கே பகல் வேளை உங்களுடைய லண்டன் கோவிந்தி நகரத்தில் வெயில் அப்படி இருந்தது.
6: கொஞ்சம் பரவாயில்லையா? இப்ப 24 பாக காலநிலையில இருக்குது.
0: இது எங்களை போலதான் நீங்களும் இருக்கு. எங்களும் 24 தொட்டு விட்டோம் இப்பொழுது. இன்னும் ஓரிரு எங்களுக்கு இன்னும் ஓரிரு மனச்சியாளர்கள் இப்படி இருந்து பின்பு குறைந்து கொண்டு செல்லும். அதே போல உங்களுக்கும் இரவு வந்தவுடன் குறைந்து கொண்டு செல்லும். நள்ளிரவிலே குளிர்நிலைக்கு வந்துவிடும். மேலை நாடுகள் அப்படித்தான் வரும். இப்போ இந்த அதிகாலையிலே சூரியன் வரும் பொழுது இன்னும் வெப்பம் வந்து, ஆனால் இது அவ்வளோ பரதூரமான வெப்பம் இல்லை என்ன?
6: ஏற்ற
0: இறக்கமாக இருக்கும் இந்த காலகட்டம். மழைக்காலத்தை ஓட்டம் என்று கூறுவார்கள். இந்த காலங்களில் இருக்கின்ற கார்காலம், மழை வெயில் காலம், வெயில் காலம் என்று இருப்பது போன்று இது வந்து கார்காலத்தை சேர்ந்தது. பகல் வெயில் அடித்து அந்த வெயிலுடைய வெப்பம் மேலிருந்து உடனடியாக மழையாக வந்துவிடும் எங்களுக்கு. சிறப்பு. சரி, இன்று பகல் பொழுது அப்படி சென்றது உங்களுக்கு?
6: இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சியா? கொஞ்சம் பலகார வேலையில தான் செய்த நான் அதுல கொஞ்சம் போயிட்டு பொழுது இருந்தா தம்பிக்கு பார்சல் அனுப்பி விட்டுருக்கேன். அவருக்கு பலகாரம் செய்து ஜெர்மனுக்கு.
0: தம்பி எந்த ஊர்ல இருக்கிறார்?
6: ஜெர்மன்.
0: ஓ, ஜெர்மனியில இருக்கின்றார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. பல காரங்களை நீங்கள் சிற்றுண்டியாக செய்யும் பொழுது எந்த காரம் அதிகமான காரம் உள்ள உணவை செய்தீர்கள்?
6: முறுக்கு.
0: முறுக்கு காரம் உள்ளது. பகோடா அப்படி அதுவும் காரமா இருக்குமா?
6: அதுக்கா நம்ம விருப்பம் ஐயா. பகோடாவுல நிறைய வேற வகைகள் இருக்குது. அதாவது இப்ப கடலைமா போட்டு தனியா செய்யறது உண்டு, மற்றது வெங்காயம், மற்றது மரக்கறிகள் போட்டு மற்ற தனியா கோதமாவில செய்யறது, அப்படி வாழைப்பழம், அது நிறைய வகைகள் இருக்குது.
0: சுவைகள் மாறி இருக்குமா அதுல?
6: சுவையல் மாறுபடும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை மாறுபடும். இப்ப நாங்க கடலைமா போட்டு செய்து வெங்காயம் போட்டு செய்து அது கொஞ்சம் கொஞ்சம் உரைப்பிருக்கு. மற்றது தனியா வெங்காயத்துல செய்யக்குள்ள அதுல இனிப்பும் உரைப்பும் கலந்து இருக்கும்.
0: இவற்றையெல்லாம் செய்து பொதியிலே அனுப்புவீர்களா, இல்ல யாரும் செல்பவரிடம் கொடுத்து அனுப்புவீர்களா?
6: இன்றைக்கு பொதிதான் ஐயா அனுப்பி விட்டு இருக்கிறேன்.
0: அப்ப உங்களுக்கு செய்கூ

0: வரும், அன்பு மேலெழுந்து கொண்டிருக்கும், அன்புக்காக நீங்கள் இதை செய்கிறீர்கள். அப்போ நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்ற ஒரு மூன்று எழுத்து சொல்லி எத்தனையோ அப்படியே எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு பண்படுத்துகிறது. நான் ஆரம்பத்திலே ஞானசேகரன் அவர்கள் வந்தபோது ஆன்மீகத்தை பற்றி தொட்டுவிட்டோம், அதிலே நான் கூறிய கேட்டுக்கொண்டிருந்தீர்களா?
1: ஞாபகம் இல்ல, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அழுந்துரும் அணைக்கும் என்னை, அந்த மாதிரி ஒரு அதுல வேற ஒரு பாடல் உண்டு. அதுல வாடிய பயிருக்கு பெய்யும் மழையை போலே

0: சத்குரு நின்னருள் பெறவே என்ன புண்ணியம் செய்வேனோ. இப்படி ஒரு பாடல் இருக்கு.
1: ஓ, அந்த பாடலே கூறப்படுவது என்னென்றால், வாடிய பயிருக்கு எப்படி நாங்கள் நீர் ஊற்றி அதை உயிர்ப்படச் செய்கின்றோம் என்ற அந்த கருணை ஜீவகாருணியம் தான் அதற்குள்ளே இருக்கின்றது. இதைத்தான் வள்ளலார் அவர்களும் கூறியிருந்தார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று. அப்போ அடுத்தவர்களும் துன்பத்தை பார்த்து பொறுமை பொறுக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும் நன்மை. அதைத்தான் எங்களுடைய ஆன்மீகமும் கூறுகின்றது. ஆன்மீக வழியில் சென்றவர்களும் கூறி சென்றார்கள். அதைத்தான் நாங்கள் சரவணன் அவரும் கூறினார், எங்கள் நாட்டிலே யாராவது வந்தால் உடனே அவரை சாப்பிட்டீர்களா என்று கேட்போம். வந்தவுடன் தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். வந்தவுடன் வீட்டுக்கு வந்தவர்கள் தண்ணீர் கொடுப்பார்கள். இதெல்லாம் எங்கள் பண்பாடுகளிலே இருக்கின்றது. அடுத்தவரை ஓம்புதல் என்றது சிறப்பு சிறப்பு என்று நீங்கள் பாடலை கேட்க வேண்டும் என்றால் யாருக்காக எதற்காக பாடலை கேட்பீர்கள்?
0: நான் இன்றைக்கு முக்கியமான பாடல் கேட்கிறது கூட மீரா அம்மாவுக்காக.
1: மீரா அம்மாவுக்காக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் மீரா அம்மாவுக்காக?
0: கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள்.
1: அப்படியா மீராவை?
0: ஏனண்டா அது ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஐயா கிருஷ்ண ஜெயந்தி.
1: கிருஷ்ண ஜெயந்தி மிக முக்கியமான ஒரு திதி அல்லவா? சிறப்பு சிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி
0: தோணுச்சு.
1: சரி, மீரா அம்மாவுடன் நீங்க பேசி இருக்கின்றீர்களா?
0: ஒரே ஒரு தடவை பேசி இருக்கிறேன். நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றப்போ அவங்க எனக்கு சொல்லி இருந்தாங்க தகவல். அப்புறம் இன்னொரு நாள் வந்து நான் எனக்கு தகவல் அழைப்படுத்து சொன்னாங்க, நீங்கள் மறு ஒளிபரப்பு பண்ணி நினைச்சிட்டு இருந்துடாதீங்க, இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பு போகுது, அப்பா பேசுறாங்க, அப்படி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: ஓ, அப்படி ஒரு நாள் கேட்ட உடனே இந்த பாடல் மிகவும் பொருத்தமான ஒரு பாடல். அவவுக்காக நீங்கள் கேட்பதை விட்டு நன்றியை கூறிக்கொள்கிறேன் மகளே. அவவும் இப்பொழுது நலம் குறைந்திருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் அறிந்துதான் இந்த பாடலை கண்ணனிடம் வேண்டுகிறீர்கள் என்று நான் எண்ணினேன். உண்மைதான், கொஞ்சம் நலக்குறைவாக இருக்கின்றார் வைத்திய உதவியோடு. ஒளிபரப்பையும் கேட்டு மகிழ்ந்தெல்லாம் நீங்கள் நலமாக மகிழ்வாக வளமாக இருங்கள். நன்றி மகளே, உங்கள் பொறுமைக்கு முதல் நன்றி. ஆரம்பத்திலிருந்து மகள் கஸ்தூரி அழைத்துக் கொண்டே இருந்தீர்கள். நன்றி நன்றி.
0: எனக்கு நேற்று ரொம்ப கவலையா இருந்தது. நேற்று பொங்கிதம் பொட்டிய திறக்க விடாமட்டேன். எனக்கு பிடிச்ச அதுவும் அந்த அத்திவாரம் மற்றது இன்னொரு நாலஞ்சு சொல்லி வரலாம் நிறைய. எனக்கு ஐயோ
1: பெறுவதற்கும் ஒரு கடாட்சம் இருக்க வேண்டும். இந்த அலைவரிசையினுடைய கடாட்சம் வேண்டும் உங்களுக்கு. அது ஒவ்வொரு தரம் நான்கு ஐந்து பேர் ஒரே நேரத்தில் வந்து இணைந்து கொண்டே இருந்தார்கள் தானே. நான் இறுதி வரை பார்த்து மற்றவர்களுக்கும் சொல்லுவார் இல்லையா? சரி,
0: அதையும் சொல்லி போட்டு இவர் முதல் வந்து ரெண்டு

0: திறந்து வருதாரு, அப்புறம் என்னதுக்கு
1: சொற்களை சொல்ல
0: ஐயோ
1: வேண்டும் என்று வேண்டும். நன்றி. நான்
0: அவ்வளவு
1: அடுத்த
0: அருமையா
1: முறைக்கு,
0: இருந்தது நேத்து.
1: சரி, அடுத்த முறைக்கு ஒரு 5 சொற்களை அதிகமாக கொண்டு வருவோம் இல்லையா? பொக்கிஷத்தில் எல்லோரும்
0: நீங்க
1: கேட்கலாம்.
0: இன்னும் கொஞ்சம் பட்டியல இன்னும் ஒரு 10 பெட்டியா அதிகமா கொடுத்துட்டு வாங்க.
1: இல்லை, முன்பு 30 பெட்டி இருந்தது மகளே, 25 குறைத்து 20 வச்சிருந்தேன். ஏனென்னா அந்த பாடல்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் வருகைகள் கூட வரும்பொழுது பாடலை தனியே தரும் ஒரு சந்தர்ப்பம் இருப்பதனால் முழுமையான நேரத்தை பொக்கிஷத்திலே ஒதுக்குவோம். இன்னும் ஒரு 5-6 பெட்டிகளை கூட்டிக் கொண்டு வருவதில் எந்த சங்கடமும் இல்லை. சரியா?
0: அதுவும் அந்த ஒட்டு வார்த்தை சொல்லலாம் அழகா கண்டுபிடிச்சாங்க குரு சேத்ரம்.
1: சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள்.
0: அதுக்கு எத்தனை இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படி இருந்து ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.
1: கூறும்போது நேரடியாக கூறாமல் சுற்றி வளைத்து தகவல்களை தந்து நகைச்சுவையாக எல்லாம் கொண்டு போகின்றோம். வாழ்த்துக்கள்.
0: அழகா இருந்தது நேத்து உண்மையில. அதோடைய எல்லாம் எல்லாருக்குன்னு நான் முந்தையவே கிருஷ்ணத்தை ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு எல்லாருக்காகவும் இப்பொழுதே நானும் வேண்டிக் கொள்றேன். முக்கியமா நீங்களும் சுகமா இருக்கணும், அதே மாதிரி மீரா அம்மாவும் சுகமா இருக்கணும். ரெண்டு பேருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நாளைக்கு சந்திப்போம்.
1: அது மட்டும் இல்லாமல் மொன்றியல் தமிழ் வானொலி அன்பு உறவுகள் அத்தனை பேருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. நாங்கள் எல்லோரும் நலமாக இருப்போம். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. நாளை
0: நன்றி நன்றி
1: நன்றி. கஸ்தூரி வந்து அழகாக மகிழ்ந்து பேசிய வேளையில வந்து விட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் என்று எண்ணுகிறேன். ஆம், அவர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்
1: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியம் எப்படி இருக்கின்றது? மல்லியத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லாவற்றையும் கூறுங்கள்.
2: நானும் நலமா இருக்கேன் ஐயா, மற்றவர்களும் நலமா இருக்கிறாங்க. இன்று அதிகமான வெயில், கிட்டத்தட்ட 38 பாகை விட அதிகம், 40 வந்திருக்கும் ஐயா, அந்த மாதிரி ஒரு வெயில். இன்று வெளியில போகக்கூடிய சூழ்நிலை இருந்து உடலே வெப்பம் தாங்க முடியாமல் தாங்க முடியவில்லை என்று உணரக்கூடிய நிலையில இன்னைக்கு மட்டும் இருந்ததுயா, அந்த அளவுக்கு எனக்கு அனலாவே எரிய ஆரம்பிச்சிட்டு உடம்பு, அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது.
1: சூரிய பகவானுடைய கருணையினால் வெப்பம் அதிகமாகி உணர்வையும் தந்து விட்டார். இதையெல்லாம் நன்மைக்குத்தான். உடலில் உள்ளே இருக்கின்ற கிருமிகள் அதெல்லாம் அழிந்து போவதற்கு, அதனால் தானே வியர்வையாக வந்து வெளியேறுகிறது.
2: இத்தனை வருடங்கள் வந்து இந்த உணர்வு எனக்கு இன்று கிடைத்தது. அந்த சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி வெயில சுருண்டுட்டாங்கன்னு, அது இன்னும் இன்னைக்கு இன்று வந்து அனுபவிச்சது ரொம்ப ஆஹா தவறு. இது மாதிரி நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நான் எத்தனையோ வாட்டி வயவெளியில இருந்திருக்கேன், மொட்டை வெயில்ல இருந்திருக்கேன், அப்ப எல்லாம் தெரியல, ஆனா இன்று வந்து அந்த மாதிரி என்னுடைய உடல்நிலையும் அப்படி இருந்தது.
1: நான் முன்பே கூறியிருக்கின்றேன், வெயில் அதிகம் படக்கூடாது உங்களுக்கு எனக்கு எல்லாம் வேண்டாம். அந்த சத்திர சிகிச்சைகளிலே முக்கியமான சத்திர சிகிச்சையிலே இருந்திருக்கின்றோம். இதய அறுவை சிகிச்சை கண்ட நாங்கள் வெயில் கொதிப்புகளுக்கு போகக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதுக்காக வீட்டினுள்ளே உணர்ந்து விட்டீர்கள் பார்த்தீர்களா? பகல் வேலையை தவிர்த்து கொஞ்சம் வெயில் தணிந்த பின்பு வெளியே செல்லலாம், கவனமாக இருக்க வேண்டும். ஆனா இப்படி உயர் அழுத்த வெயில் வருவது காரணம் நல்லது, ஒரு உயர்ந்த மழை இருக்கின்றது உங்களுக்கு, எதிர்பாருங்கள். அடுத்தது இவ்வளவு காலமும் இல்லாத வெக்கு என்று கூறியவிடால் அனுபவத்திலே கூறுகின்றீர்கள். இந்த அனுபவத்திலே நாங்கள் காணுகிற உண்மை என்னவென்றால் காலம் மாறிவிட்டது, பண்பாடு பழக்க வழக்கங்கள் அத்தனையும் மாறிவிட்டது, கலியுகம் பிறந்து விட்டது. அதுக்கு இதெல்லாம் அத்தாட்சி. இன்னும் ஒரு அறிக்கையிலே நான் பார்த்தேன், இன்னும் 2 வருடங்களில் இலங்கை இந்தியா போன்ற மத்திய அந்த நாடுகள் வெப்பத்தினால் தவிக்கப் போகின்றது. அது இங்கே மேல நாடுகளுக்கும் இந்த வெப்பம் பரவும் என்று கூறியிருக்கின்றார்கள். வெப்பம்
2: அதிகரிக்கும் நீங்கள் கூறிய வைத்து ஒரு இது ஏன் என்று அந்த இது நேபாளத்தில் நடந்த விபத்துக்கு வந்து அமெரிக்கன் இலங்கை இந்தியா சீனா இந்த 4 நாடுகள்தான் காரணம். அதனால நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு நேபாளம் வந்து கேக்குதியா? அந்த அளவுக்கு உஷ்ணத்தை உண்டாக்கி
1: இவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்களோ,
2: இந்த நாடுகள்லாம் உண்டாக்கி விட்டது. அதனால அவங்க நஷ்டஈடு தரணும். இந்தியா சீனா அமெரிக்கா 3 பேருமே தரணும். வெப்பங்களை உருவாக்குனதுல முக்கிய நாடுகள் 3 நாடுகள் அப்படின்னு சொல்லி நஷ்டஈடு கேக்குறாங்க. அதாவது உதவி வந்து மனிதாபிமான முறையில இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவும் நிறைய உதவிகள் செய்ய அவங்க கேட்கறது முன்னாடியே கொடுத்தாங்க, ஆனா நஷ்டேடா தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க சொன்னதை வச்சு கரெக்டா சொல்றீங்க.
1: எப்படி அப்படி அந்த வெப்பத்தை அதிகரிக்க இவர்கள் வைத்தார்கள் என்பதற்கு காரணம் கூறியிருக்கிறார்களா?
2: கூறியிருக்காருங்க. அவங்க வெப்பநிலை வந்து தாக்கம், அவங்க வந்து வெப்பநிலை இல்லாத நாடு. சீனாவும் வந்து குளிர் ஒரு பகுதியில் இருக்கு, அமெரிக்காவும் அதே மாதிரி தான். ஆனால் இந்தியா அதிக வெப்பநிலை உள்ள நாடு, காஷ்மீரை தவிர பாக்கி எல்லா நாடும். அப்போ அப்படி இருந்தும் உஷ்ணங்களை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த எரிபொருள், போக்குவரத்து, தொழிற்சாலை இதெல்லாம் உண்டு பண்ணி அதிக வெப்பத்தை கொடுத்ததுல மூணு நாடும் வந்து முக்கியமான நாடு. அவங்க மூணு நாடும் எனக்கு வந்து நஷ்டஈடு தரணும்னு சொல்லியிருக்காங்க.
1: இயந்திரமயமாக்கப்பட்டு எரிபொருள்களை உபயோகித்து வெப்பத்தை அதிகரித்து தொழிற்சாலைகள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வருவதாலும், விமானங்கள் மேலே அணுக்களை அனுப்பி செய்வதாலும் வெப்பம் ஏற்பட்டு தன்னுடைய நாட்டுக்கு மழை கூடுதலாக வந்து அழித்து
2: விட்டு, என்னுடைய பனிவெடிப்பு ஆனதே வந்து சீனா இந்தியா அமெரிக்கனாலதான் வந்து ஆனதுன்னு சொல்றாங்க.
1: இருக்கலாம், யாரோ அவரும் ஏதோ உண்மையாண்டு இருந்து
2: இருக்கலாம்
1: அதை உறுதிப்படுத்தக்கூடிய காரணம் இருக்கிறதாலே கூறுகிறார்கள். இவர்களும் அதற்கு தர்க்கம் சொல்லுவார்கள், என்னவென்று எங்களால் அப்படி ஏற்பட்டது என்று கூறுவார் அப்படின்னு. அருகிலே கனடா இருக்கின்றோம் நாங்கள், அமெரிக்காவுக்கு பக்கத்திலே, இந்தியாவுக்கு பக்கத்திலே வேறு நாடுகள், அராபு நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் குறிப்பாக இந்த மூன்று நாட்டையும் அவர்கள் கூறுவதற்கு இது ஒரு மூலமாக ஒரு முக்கியமான காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள் போல் தெரிகின்றது.
2: சில உண்மைகள் இல்லாம அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாட்டை வந்து ஒரு ஏழ்மையான நாடு, ஒரு சின்ன மாநிலம் போன்ற நாடு வந்து இந்த மூன்று நாடுகளுக்கு நஷ்டஈடு தரணும், அதை உதவிகள் செஞ்சதை மறந்து நஷ்டஈடு தரணும்ங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க.
1: எந்த செய்தியிலே பார்த்தீர்கள்? பொது செய்தியிலேயா?
2: உலக செய்திலையும் பார்த்தீங்க, இது தொலைக்காட்சியில் வந்து நேரடியாக அவங்க நேபாள போட்டு நேபாளத்திலே இருந்து அந்த பிரதமர் வந்து அதிபர் வந்து பேசுறத அப்படியே இந்தியா டிவியில போட்டிருந்தாங்க.
1: அவற்ற மொழியிலே பேசுறாங்க.
2: பாலிமர் நியூஸ்ல பார்த்தீங்க.
1: ஆமா, நியூ செய்திகளை தருகின்ற ஊடகங்கள் எல்லாம் அப்படித்தான் சார்பாக எழுதி கொண்டிருக்கும். அந்த அந்த செய்தியிலே வந்து அந்த நேபாள பிரதமர் தன்னுடைய சொந்த மொழியிலே பேசுகிறார், இவர்கள் மொழிபெயர்ப்பிலே கூறுகிறார்கள் என்ன.
2: ஆமா,
1: அதை திரும்பப்படுத்தி ஊடகங்களும் எழுதி கொண்டிருக்கும், பார்ப்போம் அப்படி வருகின்றது. நியாயங்கள் வெளிப்படுத்தானே வேண்டும். உலகளாவது இப்படி கூறும் பொழுது
2: நாளைக்கு உங்களுக்கு வரும், நாளைக்கு உங்களுடைய நாட்டுக்கு வந்தாலும் அந்த இது செய்து வரும்.
1: இல்லை, பாலிமரன நாங்கள் இங்கே பார்க்கலாம், உலக செய்தியில தெரிய வரும். நாங்கள் உலக செய்தி கேட்கும் பொழுது நாங்கள் என்ன செய்திகளை நாங்கள் அறிய வேண்டும் தானே. அவர் சொல்றது உண்மையாக இருக்கலாம் தானே, சில சமயம் இவர்களுடைய உண்மை வந்து என்னென்றால், இவர்களோட வளர்ச்சிக்கு இயந்திரங்கள் எரிபொருள்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றார். நிலத்திலும் வானத்திலும் இவருடைய தொழில்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம் என்று அவர்கள் கூறியிருப்பார்கள் என்று பார்ப்போம்.
2: வெப்பத்தை தணிக்க கூடிய சூழ்நிலையான அந்த அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னாரு, விவேக் கிட்ட 1 கோடி மரக்கன்றுகளை நீங்க நடணும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மரக்கன்றுகள் இப்ப வந்து எங்க நாடு ஃபுல்லாவே, இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரியா, இந்த சாலை வசதி வந்து செய்கிறாங்க. ஏன்னா போர் பயிற்சிக்காக வேண்டி உதவும், பின்னாளில் உதவுங்கிறதுக்காக வேண்டி பரந்த சாலையை இப்போ செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பரந்த சாலை செய்கிறதுக்கு இடவசதியில் இருந்த அந்த மரங்கள் அனைத்துமே வெட்டி விட்டார்களையா நாங்கள் அந்த. ஆனால் வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சியா, இப்போ சாலை வசதியாக போனால் 4 மணி நேரத்துலேயே போகலாம். அதுவும் மகிழுந்தில் போனோம்னா 3 மணி நேரத்தில் கூட போகக்கூடிய அளவுக்கு சாலை வசதி இருக்குது. ஆனால் வெப்பம் தாங்க முடியலையா, ஏசி போட்டு போனால் கூட.
1: இருங்கள், சாலைகளை அமைப்பதற்காக பசுமரங்களை பசிய மரங்களை எல்லாம் வெட்டி எறிந்து கொண்டு போகிற அரசாங்கத்துக்கு குடியரசின் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கோடிக்கணக்கான மரங்களை நாட்டுக்கள் என்று. யாருக்கு? மக்களுக்கு சொன்னாரா, அரசாங்கத்துக்கு சொன்னாரா?
2: மக்களுக்கு மக்களிடம் வந்து அதுவும் நடிகர் விவேக்
1: ஐயா, நடிகர் விவேக விடுங்க ஐயா, மரங்களை மக்களுக்கு நடுங்கன்னு சொல்லி போட்டு மக்கள் நாட்டிய மரங்களை தானே அரசாங்கம் வெட்டி அறிந்திருக்கிறது. அமைத்தால் அதுக்காக மரங்களை அழித்தால் அந்த மூன்று மணி தியாகத்தை செல்லும் நீங்கள் மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறீர்கள்? உங்களால் மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது? அதை யாரும் சிந்தித்து பார்க்கவில்லை. உங்களுடைய நேரம் சுகப்படட்டும், உங்களுடைய நேரம் குறைக்கட்டும் என்று நீங்க நினைச்சிருக்கிற அவர்கள் செய்ய முற்படும் போது இதை ஏன் மக்கள் கூறவில்லை? அப்துல் கலாம் ஐயா சொல்லிங்க, மரங்களை வெட்டக்கூடாது என்று நாங்கள் வெட்ட மாட்டோம், நீங்கள் வெட்டுவது பிழை என்று ஏன் மக்கள்?
2: அவரு பொதுவா பொதுவா வெப்பநிலை, அவர் வந்து ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அறிஞ்ச நம்ம நாடு காலை வசதி இப்ப நடக்குது.
1: பொருங்கள், பேச விடுங்கள். இது எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் கூறியதை ஏன் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை? அதுதான் கேள்வி. அவர் சொன்னது சரி, அவர் சரி, நாட்டுக்கு பசுமை தேவை இதெல்லாம் மக்களுக்கு புரியும். அவர் சொல்லியிருக்கார், ஒரு குடியரசு தலைவர், அவர் வந்து மக்களுக்கு சொல்லுகிறார்னா மக்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். இதை செய்தது மக்கள் இல்லையே, எந்த அரசாங்கம் செய்தது?
2: அரசு.
1: அப்ப இதுக்கு இப்படியான காரணத்தை தான் அந்த நேபாள நாட்டு மன்னர் சொல்வார், இப்படியான அழிவுகளை செய்திருக்கின்றீர்கள், அதனால் தான் வெப்பம் அதிகரிக்கிறது என்று. இது மக்களின், அவர்கள் ஏழு மணித்தியாலத்த பயணத்தை மூன்று மணித்தியாலமாக்கி மக்களுக்கு எண்ணத்தை கிழித்தார்கள். அந்த மரங்களை வெட்டி நடுவதற்கு சாரையிட போடுறது படங்களை சுருட்டி தங்களுடைய பையிலே போட்டார்கள். அப்துல் கலாம் சொல்லவில்லை, மக்களிடம் மட்டும் சொல்லவில்லை, இதை அரசாங்கமும் கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கம் செய்ய முற்படும் போது மக்கள் ஏன் அதை செய்யவில்லை? அடுத்து மக்கள் செய்கிற அடுத்தது, எத்தனை கடற்கரை எத்தனை மலைகளை இடித்து மண்களை கொண்டு செல்கின்றார்கள். இதெல்லாம் சரியா? அரசாங்கம் அரசாங்கம் சொல்லி யாரு அரசாங்கம்? மக்கள் தானே அரசாங்கம். மக்கள் பணத்துக்காகவும் இலவச பொருட்களுக்காகவும் ரெண்டு புள்ளடியை கீறி விட்டு கேட்க வழி இல்லாம இருக்கிறார்கள். புரிகிறதா? இதெல்லாம் மக்களோட கையிலே தான் இருக்கின்றது, மக்கள் கையிலே தான் இருக்கின்றது. சரி, நல்லது.
2: மக்களுடைய எழுச்சி நல்லது, ரைட்டியா? அது அதாவது வெப்பம் அடையிறது உண்மைதாங்கிறதுக்கு அவண்டி இந்த வார்த்தைகள்
1: வந்தது. கலியுகம் பிறக்க போகின்றது என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே பாடல்கள் படிப்புகள் எல்லாம் கூறிவிட்டார்கள். புராணத்திலேயும் கூறப்பட்டிருக்கின்றது, அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள், சோதிடர்கள் கூறியிருக்கின்றனர். அதைத்தான் இப்பொழுது இன்னும் இரண்டு வருடத்தில் இலங்கை இந்திய நாடுகள் போன்ற அந்த நாடுகள் எல்லாம் வெப்பத்தினால் தவிக்க போகின்றன, வெப்பத்தினால் அழிவுகள் ஏற்பட போகின்றன. அது இன்னும் வேறு நாடுகளுக்கும் ஏற்படுகின்றது. அதுக்கு காரணம் எங்களுக்கு புரிகின்றது, மரங்களை அழிக்கின்றோம், மலைகளை இடிக்கின்றோம், ஆறுகளை மறைக்கின்றோம், மூடுகின்றோம். அதை விட வந்து இயந்திர தொழிற்சாலைகள் இந்தியாவிலே எத்தனை, வெளிநாட்டு தொழிற்சாலைகள் இந்திய நாட்டு தொழிற்சாலை எத்தனை இருக்கின்றது, வெளிநாட்டு தொழிற்சாலை எத்தனை வந்து புகுந்தது, இதனாலே ஆரோக்கியம் எல்லாம் கெட்டு போகிறது எல்லாம் முன்னிடமறை. இது அரசியலே தான் இருக்கிறது, அரசியல் தான் இருக்கின்றது. அரசியலை சரியாக கொண்டு போவதற்கு மக்கள் கைதான் ஓங்க வேண்டும். மக்கள் குரல், இது மக்கள் குரல் அப்படி இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கத்துக்கு நியாயம் பேசிக்கொண்டு போற மக்கள் தானே ஐயா. அரசாங்கம் அவன் சொல்லிவிட்டார், அவர் சொல்லிவிட்டார் என்று குற்றம் கண்டுபிடிப்பதில் சிறப்பானவர்கள் தான் நாங்கள். நன்றி. என்ன பாடலை கேட்போம் ஐயா?
2: ஐயா, கஸ்தூரி அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதை முன்னிட்டு ஒரு பாடல்ல வந்து கண்ணன் பாடல் வந்து, ஆயர் பாடி மாளிகையில் தூங்குகிறான் நாளாக. ஏன் இப்போ அந்த பாடல் கேட்கணுன்னா, என்னுடைய பேரன் நினைவா, என்னோட போன வருடம் சத்திர சிகிச்சை செய்து நான் இருக்கும் பொழுது, அங்கே சென்னையில் இருக்கும் பொழுது அவன் எங்களை பார்க்க, அந்த சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து அவன் அந்த வந்தான். வரும்பொழுது கிருஷ்ண உடையிலேயே வந்தான். அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா என்னை பார்க்க வரும்போது, முதல் முதலில் பார்க்க வரும்போது எனக்கு கிருஷ்ணனே வந்து பார்த்தது மாதிரி எனக்கு ஒரு இது வந்து மிக தாழ முடியாத ஆனந்த கண்ணீர் வடித்தது. ஏன்னா அந்த அளவுக்கு கிருஷ்ண மாதிரி ஒரு அழகு அவங்ககிட்ட இருந்ததுயா, அந்த ஸ்டைலு, அந்த இது நடந்தது வந்தது, அந்த இதை வந்து அந்த அளவுக்கு வந்தது கண்ணுலே இன்னும் நினைக்கிறியா? போன வர சென்ற வருடம்
1: அந்த அதற்காக கிருஷ்ணனுடைய பாடல் அந்த நினைவிலே கேட்கின்றீர்கள், அதற்காக உங்களுக்கு
2: ஆமா
1: நன்றி. அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம். நேரத்தையும் மனதில் கொண்டு அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள்.
2: நன்றி. நன்றியா?
1: நன்றி.
2: அதிக நேரம் எடுத்துக்கிட்டது
1: இல்லை, போதிய அளவு பேசி இருக்கின்றோம். நன்றி. அன்பு மாலும் இதுதான் உனக்காக நான் நிகழ்வு. வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக காத்துக்கொண்டிருக்கார் இங்கே தர்மபுரியிலிருந்து ராஜராஜன். வணக்கம் ராஜராஜன். வணக்கம்.
3: வணக்கம்
1: மகனே ராஜராஜன். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறியதிட்டு மகிழ்ச்சி கூறுங்கள். அங்கு காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கிறது தர்மபுரியிலே? மழை குறைந்ததா?
3: நேற்று போல் இன்று ஐயா.
1: சிறப்பா. இன்று போல் நாளை இருக்குமா?
3: இயற்கை மாறுதலுக்கு உட்பட்டது ஐயா.
1: ஆமாம், இயற்கை என்பது மாறி மாறி வருவது வாழ்க்கை என்பது அதுதான். இன்று உனக்காக நான் நிகழ்வே பலரும் வந்து பலவிதமான விடயங்களை பேசிச் செல்கின்றார்கள். நீங்கள் இந்த விடயத்தை எதற்காக என்று பேசப் போகின்றீர்கள்?
3: ஐயா கோகுலஷ்டமி கண்ணன்.
1: ஆ கண்ணன் கண்ணன். ஆ அதை பேசுங்களா.
3: ஆயர்பாடியில் கண்ணன் அல்லையோ, ஆசை வைப்பதை அன்பு தொல்லையோ, மாய கண்ணன் ஐயா அவன்.
1: அப்படியா? என்ன காரணம் மாய கண்ணன் என்பதற்கு?
3: நம்ம விரும்பி போனா விலகி போவாரு, விலகி போனா விரும்பி வருவாரு ஐயா.
1: ஏன் அப்படி செய்கிறார்?
3: அதுதான் என் விளையாட்டு கண்ணன்.
1: ஓ, அது விளையாட்டு.
3: கண்ணன் வேறு கிருஷ்ணன் வேறு.
1: விளையாட்டுத்தன்மை. அவர் 10 அவதாரங்கள் 9 அவதாரங்களை எடுத்தவர். எடுக்க வேண்டிய அவதாரம் ஒன்று இருக்கின்றது, அதிலே கண்ணன் அவதாரத்தை பற்றி பேச
3: போகிறேன். 2 அவதாரம் ஐயா, கண்ணன் அவதாரம் உண்டு, கிருஷ்ணன் அவதாரம் உண்டு.
1: ஆமா ஆமா.
3: கிருஷ்ணன் வந்து புத்திர் நிலையில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கீதையை உபதேசித்தவர்.
1: கிருஷ்ண அவதாரம் பாரத போருக்காக தர்மத்தை நிலைநாட்ட கண்ண அவதாரம்
3: அனைவருக்கும் பிடிப்பதற்காக,
1: எல்லோருக்கும் பிடிப்பதற்காக கண்ண அவதாரம் எடுத்திருந்தார்
3: மாயக்கண்ணன்.
1: அதில் மாயக்கண்ணன் எங்களுடைய மாயையிலே நாங்கள் உலர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாயையை போக்குவதற்காக அவர் மாயங்கள் பல செய்து அந்த மாயையை தீர்த்து வைப்பவர் இல்லவா?
3: கண்டிப்பாங்க ஐயா.
1: அதனால் நீங்கள் மாய கண்ணனுக்காக பாடலை கேட்பேன். என்ன பாடலை கேட்பீர்கள் கேட்பதென்றால்?
3: ஆமாங்க ஐயா.
1: என்ன பாடலை கண்ணனுக்காக கேட்பீர்கள் நீங்கள்
3: ஐயா? இப்போ நான் பாடிய பாடலை ஐயா.
1: எப்படி?
3: தளபதி படத்தில் ஐயா.
1: ஆ தளபதி படத்தில் என்னென்ன அந்த பாடல் வருகின்றது?
3: ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ.
1: ஓ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ என்று ஒரு வரி வருகின்றதா அல்லது முதல் வரியா?
3: வைப்பதே அன்பு தொல்லையோ. இல்லைங்க, முதல் வரி வந்து வேற வரும் ஐயா.
1: அதுதான் அதான் கேட்குறேன். முதல் வரி என்றால் தான் என் பாடல் கிடைக்கும் எங்களுக்கு.
3: சொல்லிவிடலாம் ஐயா.
1: சரி, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. தளபதி திரைப்படமா? எந்த திரைப்படம்?
3: தளபதி.
1: தளபதி. தளபதியை வந்து ரஜினிகாந்த திரைப்படமா?
3: ஆமாங்க ஐயா.
1: ஆ சரி, அந்த படத்தில் ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ என்று வரி வரக்கூடிய ஒரு பாடல். சரி, தேடி பார்ப்பேன் தருகின்றேன். அடுத்து இந்த பாடலை நீங்கள் கேட்பது யாருக்காக?
3: ஐயா, அனைத்து கிருஷ்ண பக்தர்களுக்காக. இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்.
1: ஓகே, இப்போ நீங்கள் முதல் கூறிய போது கண்ணனுக்காக கேட்கிறீர்கள் என்றுதான் நான் நினைத்தேன். இப்பொழுதுதான் புரிகிறது. கண்ணனை நம்பி வாழும், கண்ணனை மதிக்கும், கண்ணனை போற்றும், கண்ணனுடைய அருள் பெற விரும்பு அத்தனை பக்தர்களுக்காகவும் நீங்களும் ஒரு பக்தனாக இருந்து கேட்கின்றீர்கள். நல்ல பதில், நல்ல பதில், சிறப்பு. சரி, அப்படி செய்யும் பொழுது அது இந்த ஆசை வைப்பது அன்பு தொல்லி என்று தான் அங்கே கூறப்படுகின்றது. சில பேர் ஆசை வைப்பதாலே அது எத்தனை விபரீதமான முடிவுகளை கொண்டு, இது அன்பு தானே, அன்புக்காகத்தான் ஆசை வைப்பீர்கள். அன்பு தொல்லைக்கும் மற்ற தொல்லைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்பு தொல்லை பாம்பு தொல்லை, இது அன்பு தொல்லை. ஆகவே கிருஷ்ணனுடன் நாங்கள் அவ்வளோ தூரம் நெருங்கி நெருங்கி அவரோடு போகும்பொழுது மறைந்து மறைந்து நீங்கள் சொன்ன விளையாட்டுத்தனமாக செய்து கொண்டு எங்கள் மமதைகளை எங்கள் அறியாமைகளை போக்கத்தான் அவர் அப்படி செய்கின்றார் இல்லையா? வாழ்த்துக்கள், சிறப்பு. நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள், நல்ல கருத்தையும் தந்திருக்கின்றீர்கள் எல்லோரும்.
3: யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு நான் பாட.
1: அந்த பாடல, அந்த பாடல் என்ன? ஜமுனை ஆற்றிலே கெட்டிக்காரன், கெட்டிக்காரன், ஜமுனை ஆற்றிலே என்ற பாடல், தளபதி திரைப்படம். சிறப்பு பாடலை தந்துவிட்டு.
3: ஹலோ,
1: நன்றி. கேட்கவில்லையா
3: ஐயா?
1: நான் பேசுகிறேன் மகனே.
3: ஆமாங்க,
1: நல்லபடியத்தை வந்து தந்தீர்கள். பக்தர்கள் எல்லோருக்காக முனைந்து இந்த ஜமுனை ஆற்றிலே என்ற பாடலை தளபதியிலிருந்து உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். கேட்டு மகளைதான் நேர்னு இருக்கிறேன்.
3: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அனைவருக்கும், அனைத்து நம் உறவுகளுக்கும் இனிய கோகுலாஷ்டமி திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா.
1: சிறப்பு நன்றி
3: மீரா அம்மாவுக்கும் ஐயா.
1: மீரா அம்மாவுக்கும் அந்த இது செல்லட்டும், எல்லோருக்கும் குறிப்பிட்டீர்கள் எல்லோருக்கும்.
3: ஏன்னா கண்ணன் மீரா எல்லாமே வந்து ஒரு
1: ஒரு அவதாரத்தில் வந்த
3: ஒரு இது ஐயா,
1: அவதாரத்தில் வந்தவர்கள்.
3: ஆமாங்க ஐயா,
1: மீராபாய். நன்றி.
3: அம்மாவுக்கும் அந்த பேர் சிறப்பு ஐயா.
1: நன்றி நன்றி ராஜராஜ்.
3: நன்றி
1: உங்களுக்கும், உங்களுக்கும் கண்ணன் அனுகிரகம் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகனே.
3: நன்றி ஐயா, ஆசீர்வாதம். நன்றி நன்றி.
1: அடுத்த உறவாக யார் வருகின்றார்? எங்களுடைய ரேவதி வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? முயற்சி செய்தீர்களோ? இப்பொழுது கிடைத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து எப்படியும் கிடைத்து விடும் இல்லையா? சரி, இங்கே ராஜராஜன் பாடலை கூறின உடனே கஸ்தூரியும் சியாமலாவும் உடனே அனுப்பிவிட்டார்கள். யமுனை ஆற்றிலே என்ற பாடலை அவர்களும் ஞாபகப்படுத்தி விட்டார்கள். சிறப்பு வாழ்த்துக்கள் உற்று கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. ராஜராஜனுடைய பாடல், அவர் சொன்ன பாடல் தான் இவர்கள் எழுதி இருக்கின்றார்கள். யமுனை ஆற்றிலே என்ற பாடல். சிறப்பு கஸ்தூரி சியாமலா, உங்களுக்கு நன்றி. இப்பொழுது இணைப்பில் இருப்பது ரேவதி. நீங்கள் நீங்களும் எழுதியிருக்கிறீர்களா? பாப்போம். ஆமா, நீங்களும் தான், நீங்களும் தான் எழுதியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி மகளே. சரி, இப்பொழுது நீங்கள் கலந்து விட்டீர்கள். உங்களுக்கு என்ன கருத்து தெரிவிக்க வேண்டும்? உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடலை கேட்க வேண்டும்?
4: எனக்கு நாளைக்கு எல்லோருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஜெயந்தியை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
1: கண்ணன் பிறந்த நாள், சரியா? நாங்கள் தமிழ் வானொலியிலே அதிகமா தமிழ் பதங்களை தானே உபயோகித்துக் கொண்டு தெரிந்து கொள்வோம், என்ன தெரிந்து கொள்வோம். அப்ப
4: ஜென்மாஷ்டமி
1: என்பது அட்டமி தினமாகிய நாளே நாளே அட்டமி நாளே அட்டமி வந்த அஷ்டமி திதி, அது கிருஷ்ணன் பிறந்த திதி. அட்டமி நேரத்தில் பிறந்தவனே, அந்த என்னோ பாம்பை கொண்டவனே என்றெல்லாம் அவருக்கு ஒரு பாடு இருக்கு அல்லவா? அவரை இகழ்ந்து பாடுவதாக பாடுகிறார்கள். அதுவும் ஒரு புகழ்ச்சி பாடல் தான். அட்டமி நேரத்தில் பிறந்தவனே, அப்பாவி பாம்பை கொன்றவனே என்று பாடல் அவருக்கு இருக்கின்றது. அவர் நாங்கள் அட்டமியிலே இதை நன்மை செய்ய மாட்டோம், அட்டமி நாளில் தொட்டது நஷ்டம் என்றுதான் கூறப்படுகின்றது பழமொழியில். இவர் வந்து அஷ்டமியிலே பிறந்தவர், அதனால்தான் அவர் அதனால்தான் அவர் தர்மத்தை அழிப்பதற்கு பல விதமான விடயங்களை செய்தார். கூறுங்கள் அம்மா.
4: இந்த இரண்டு நாட்கள் அஷ்டமி நவமி, இந்த இரண்டு நாட்களும் எங்களை மட்டும் மக்கள் வந்து எங்களை மட்டும் என்னோட நாட்கள்ல எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டாம்பா, எங்களை புறக்கணிக்கிறார்கள்.
1: யாரு வேண்டியது?
4: அஷ்டமி, அஷ்டமி திதியும் நவமி திதியும்.
1: ஆமாம்.
4: இப்பொழுது கடவுள் சொன்னாரா எல்லாரும் அந்த நாள்ல கொண்டாடுற மாதிரி நான் நவமி ஸ்ரீராம நவமி ராமராகவும் அஷ்டமியில் கிருஷ்ணராகவும் பிறந்து மக்கள் எல்லோரும் உங்களை அந்த நாட்களில் உங்களை கொண்டாடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார்.
1: யாருக்கு? யார் சொன்னார்?
4: அந்த அஷ்டமி நவமி ரெண்டு திதிகளும் எங்களை மட்டும் ஒதுக்கி விடுகிறார்கள் மக்கள் ஜனங்கள், அதனால அப்படின்னு சாமி கிட்ட மற்ற திதிகள்லாம் நல்ல நேரம் நல்ல நாளுன்னு உபயோகப்படுத்துறாங்க, ஆனா அஷ்டமியிலயோ நவமியிலயோ நல்லது செய்வதில்லை அப்படின்னு போய் கடவுளை
1: வேண்டியிருக்கார்கள் சிவனிடம் முறையிட்டு இருக்கார்கள். ஆமா
4: ஆமா. அதற்கு அவர் சொன்னாரா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட நாட்களும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெறுமாறு நான் நவமியில் ராமனாகவும் அஷ்டமி கிருஷ்ணனாகவும் பிறந்து உங்களை பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு
1: என்று இறைவன் கூறியிருக்கார். சிவபெருமான்
4: கூறியிருக்கின்றார்.
1: சிவபெருமான் கூறியிருக்கின்றார். அப்ப சிவபெருமான் தான் அதை இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது. சிவபெருமான் தான் கண்ணனாக வந்த கிருஷ்ணனாக வந்தவர் என்று புரிகின்றது. அதனால்தான் ஹரிகர சிவ சம்போ என்று கூறுகிறார்கள் இல்லையா. எல்லாம் ஒன்றுதான், ஒன்று ஏக ஏகன், ஏகன் அநேகனாக இருக்கின்றார். நாளைய தினம் நாங்கள் இதை பற்றி நாளைய தினம் அழகாக பேசுவதற்கு நல்ல ஒரு நாள் கிடைத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை பக்தி வேளை அழகாக வந்து கூறுங்கள், நல்ல நல்ல கருத்துக்களாக இருக்கின்றது. சரி, என்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறேன் இந்த நாளையிலே?
4: நானே நான் சொல்வதற்குள் கஸ்தூரி நின்று கொண்டார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நான் மீராமுக்காக ஒரு பாடல் கேட்கப் போகிறேன்.
1: என்ன பாடல்? என்ன பாடல்?
4: வெந்நீர் ஆடை படத்தில் இருந்து
1: கண்ணன் என்னும்
4: கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் புல்லும் பூவாய் மாறும் நின்ற அந்த பாடல்.
1: மீராமாவுக்கு இந்த பாடலை கேட்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ வேண்டும். மீராமாவோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கண்ண பரமாத்மாவை வாழ வேண்டிக் கொள்வோம். இந்த அட்டமி நவமி என்பதை இதை நான் புட்டு கேட்டது அதற்காகத்தான் இந்த கதை வெளியே வர வேண்டும் என்பதற்காக. ஜென்மாஷ்டமி என்று கொள்வது பிறந்த தினமான அஷ்டமி தினம். அஷ்டமி என்று அவர்களுடைய மொழியில், எங்களில் அட்டமி என்று கூறுவார்கள். எட்டாவது நாள் பௌர்ணமி அமாவாசை வந்து பூர்வபக்கம் அமரபக்கம் என்று இருக்கின்றது. அதிலே வருகின்ற அட்டமி எட்டாவது நாள் அட்டமியாகவும், ஒன்பதாவது நாள் நவமி நவம் ஒன்பது அட்டம் என்பது எட்டு அட்டமி நவமி என்ற திதி. இந்த திதி நீங்கள் கூறியது போல் அநேகமாக விரும்பப்படாத ஒரு திதியாக இருக்கின்றதே என்று எண்ணும் வேளையில் அவர்கள் சென்று இறைவனை கேட்டு, இந்த நவக்கிரகங்களே இறைவனை கேட்டு இறைவன்தான் படித்திருக்கின்றார் இப்படி என்று தெரியக்கூடிய ஒரு உண்மையை தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள் என்று எல்லோருக்குமாக இந்த பாடலை கேட்ட உங்களுக்கு என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்பதை மீண்டும் சந்திப்போம். அடுத்து நன்றி என்ன ஷியாமலா அழைப்பில் இருக்கின்றார். அவர் வருவதற்கு எச்சரிக்கின்றார். வர வேண்டும் ஷியாமலா, நீங்களும் அழைக்க வேண்டும், பாருங்கள். இது ஒன்று நன்றி ரேவதி, உங்களுக்கு நன்றி. அடுத்த உறவாக ஷியாமலா வந்துவிட்டார். வணக்கம் ஷியாமலா, பொறுமையின் சின்னமே வாருங்கள். ஷியாமலா அப்பா வந்து விட்டார் என்று ஆரம்பத்தில் எழுதிய என் மகளுக்கு இப்பொழுதுதான் நினையக்கூடியதாக சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. காரணம் பொறுமை, பொறுமை, பொறுமை. கெட்டிக்காரை கெட்டிக்காரை பொறுத்தார் அரசாழ்வா.
5: வந்துட்டப்பா, வந்துட்டப்பா.
1: நன்றா இருக்கின்றீங்க, நல்லமா இருக்கின்றீங்களாம்மா?
5: அதை
1: சொன்னதுல இருந்து மழை வரவில்லை என்று தெரிகிறது. மகன் எப்படி இருக்கு?
5: இங்க நான் மருத்துவமனையில இருக்கேன், ஆனா இங்க மழை வரும்னு சொல்லிருக்காங்கப்பா. மயிலாடுதுறையில
1: எங்க இருக்கிறீர்கள்?
5: மயிலாடுதுறையில
1: மயிலாடுதுறையில மருத்துவமனையில மகனோட இருக்கின்ற அவரோடு முயற்சி செய்யாம இருந்தாலும் பிள்ளை அவர்கள் வைத்தியம் கட்டு பத்து இன்னும் அவர்க்கவில்லையே அவுழ்க்கவில்லையேன்னு. இதுதானம்மா தெய்வீகம் என்பது என்னவென்றால், எந்த எப்படித்தான் நாங்கள் மூடி மறைத்தாலும் எங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, நாங்கள் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் தெய்வீக நம்பிக்கை சிந்தனை பிரார்த்தனைகள் இருந்தால் கொஞ்சம் சுலபமாக வரும், கொஞ்சம் சுலபமாக
5: தாங்கிக்கூடிய சக்தியாவது கடவுள் தரணும்.
1: அதைத்தான் அவர்கள் கூறினார்கள், தலையோடு வருவது தலை பாகையோடு போய்விடும். அப்ப நீங்கள் கூறினீர்கள் இப்ப ஒரு சக்தி என்று அந்த அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் இறைவன் கொடுத்திருப்பார். நாங்களும் அதை இறைவனிடம் பெற்று, நீங்கள் இப்ப உங்களுக்காக இல்லை உங்கள் மகனுக்காக, அவருக்கு இப்படி அவரால் அவரால் வலிந்து ஏற்பட்டதும் இல்லை, இன்னொரு வந்து வேண்டும் என்று வந்து செய்ததும் அல்ல. தெய்வாதீனமா ஆங்கிலத்தில் ஒருவர் ஆக்சிடென்ட் பை ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட் வந்து விபத்து ஆக்சிடெண்டாக தான் நடைபெறும், தட்டித்தவரை தான் அது நடைபெறுகிறது. அது அதில் இவர் அகப்பட வேண்டும் என்ற நியதி, அதை மாற்ற யாராலும் முடியும். இது நடைபெறாது விட்டாலும் வேறு ஒரு பெரிதாகவும் நடந்திருக்கலாம், புரிகிறதா அம்மா? இந்த அளவோடு அவர் மீண்டு விட்டாரே அந்த விபத்தில் இருந்து என்று இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு மனதை தாங்கிக் கொண்டு அவருக்கு சிகிச்சைகளை கொடுத்து மன ஆறுதலை கொடுங்கள். விரைவில் அவர் குணமடைய வேண்டும் அப்பாவும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளும் மீராம்மாவுடன் இணைந்து பிரார்த்திக்கிறோம், வணங்குகிறோம். உங்களோட முயற்சி வீண் போவா, தாய்மை பாசம் விட்டு போவாதம்மா, சரியா? காக்கும் அவர்களை காக்கும். வாழ்த்துக்கள் மகளே. சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
5: ஹரிதாஸ் படத்துலப்பா.
1: ஆ, ஹரிதாஸ் என்ன பாடல்? இனிமையான பாடல், அன்று பாடிய பாடல் என்றும் கேட்கக்கூடியதா இருக்கின்றது. கிருஷ்ணா முகுந்தா முரானி,
5: கிருஷ்ணா
1: முகுந்தா முரானி என்ற பாடல் உங்கள் மகனுக்காகவும் எல்லோருக்காகவும் நலமாக இருக்க வேண்டும் என்று அன்று தொட்டு இன்று வரை வந்து இவர்களெல்லாம் ஆதியாக வந்த அற்புத படைப்பு, இறைவன் படைப்பிலே வந்த அவதாரங்கள். அவர்கள் அந்தந்த அவதாரங்களை எடுத்து வந்து எங்களுக்கு அற்புதமான நன்மைகளை செய்து தீமைகளை அகற்றி செய்து தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழித்தவர்கள். அதனால்தான் போற்றப்படுகிறார்கள், என்றும் வணங்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய கிருபை, அவருடைய கடாட்சத்தை வேண்டும். நாங்களும் அவர்கள் எங்களுக்கு கடாட்சம், எங்களுக்கு கிருபை தரும் வண்ணம் அந்த மனித என்ற சாந்திரிகா லட்சணங்களோடு வாழ வேண்டும். சரியா மகளே? சிறப்பு மகளே, இறுதி வரை இருந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. உங்கள் பாடலும் ஒரு பிறப்பா. நன்றி அம்மா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த வேளையிலே நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. வரும் வேளையிலே நேற்றைய தினம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் ஒரு பாடலை தந்துவிட்டு அவளோடு எதிர்பார்த்து நான் மாறி பாடலை கொடுத்த வேளையிலும் அதை பொறுமையோடு அந்த பாடலை கேட்டுவிட்டு பண்பாக எனக்கு பதிலும் தந்திருந்தார். அவர் பாடலை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். நேரத்தை பார்த்து கொண்டிருந்தேன், இதை போடு அளிப்போம் என்று ஆரம்பத்திலே ஒரு பாடலை தந்த வேளையிலே நினைத்தேன் ஒருவரும் வரவில்லை, இந்த பாடலை போடுவோம் என்று எண்ணுகின்ற வேளையிலே யாரும் வரவில்லை. அதன் பின்பாக நீங்கள் எல்லோரும் வர துவங்கினீர்கள். வந்தவுடன் எல்லோரும் இணைந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செலுத்தி வைத்திருக்கின்றீர்கள். அழகாக பேசி மகிழ்ந்திருக்கின்றோம். இருப்பினும் இறுதி நேரத்தில் நேரத்தை கவனிக்காமல் இந்த பாடலை தருகிறேன். நாகப்பன் பார்த்து கொண்டிருப்பார். நாகப்பன், நீங்கள் கேட்ட ஏச நாகூலா என்ற பாடல், த பிரைட் என்ற தெலுங்கு திரைப்படத்து பாடல், வந்து 4 இன்று 5 நாட்கள் மிகவும் ஏகோபித்த மக்களால் பாட கேட்கப்பட்ட ஒரு பாடல். தூக்கத்துக்கு போகும்போது இப்படி ஒரு கலகலப்பான பாடலை கேட்கும் என்று எண்ணும் வேளையிலே இதோ அந்த பாடல்.

0: சிறப்பான இந்த பாடலை நாகப்பன் அவர்கள் நேற்றைய தினமே எதிர்பார்த்தார். நேற்று அவருக்காக கொடுத்தப்பட்ட பாடல் அந்த மொழியிலே வேறு ஒரு பாடலாக இருந்ததை தவிர இன்றுதான் சரியான பாடலை கிடைத்தவர்களே அவர் ஆனந்தமாக இருக்கின்றார். உறவுகளே, இரவு நேரத்தில் ஒரு சிலர் தூக்கம் வரவில்லை என்றால் உற்சாக பானம் விரும்புவார்கள், உற்சாக பானத்தை அறந்து விட்டு தூங்குவார்கள். ஆனால் எங்கள் நாகப்பனுக்கோ உற்சாக கானம் தேவை. அதனால் தான் அவர் கேட்டார், தூங்க போகும் பொழுது உற்சாகமான பாடலை கேட்போம் என்று. இப்பொழுது உற்சாக கானம் கேட்டு நன்றியும் அறிவித்தன கெழுதியிருக்கிறபடியால் குழுகுழுவான இந்த பாடல் இனிது சகோதரர் தூங்கட்டும் என்று ரேவதி அவர்கள் எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த வழியிலே ரேவதி, உங்களுக்கு நேரம் கிடைத்தால், உங்களால் முடியும் என்றால் இன்றைய நிகழ்ச்சியின் முடிவிலேயே ஒரு தடவை தரலாம் தானே நிகழ்ச்சியை பற்றி ஓடிவாருங்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இணைந்து கொண்டிருக்கின்றோம். நேயர்கள் எல்லோரும் இணைந்து இன்று ஞானசேகரன், சரவணன், நாகப்பன், தேவா, கிருஷ்ணன், கஸ்தூரி, மகாலிங்கம், ராஜராஜன், ரேவதி, சியாமலா ஆகிய 10 உறவினர்கள் தோன்றி மகிழ்ந்த உனக்காக நான் நிகழ்வு அற்புதமாக நிகழ்ந்தது. பல விடயங்களை நாங்கள் எல்லாம் பேசி மகிழ்ந்தோம். அத்தனை விடயங்களும் எங்களுக்கு கூறியது என்னவென்றால், ஆன்மீக துறைதான் சிறப்பென்று நாங்கள் அறிய கிடக்கின்றது. எல்லாம் நன்மை தீமை எல்லாம் அதற்குள்ளே தான், சொற்கள் நரகம் எல்லாம் எங்கண்ட கரத்திலே தான் இருக்கின்றது என்றதை சுற்றி வளைத்து நாங்கள் பலவிதமான துறைகளிலே இருந்து பெற்றுக்கொண்டோம். நாம் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். ரேவதி, நான் பேசியது கேட்டிருக்கும் என்று எண்ணுகின்றேன். முடிந்தால் ஒரு தடவை வரலாம் தானே அம்மா? இல்லாது விட்டால் நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாமா? இல்லை, வந்து விட்டார் ரேவதி. வணக்கம் மகளே. வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், ஒன்றியல் தமிழ் வானொலியிலே ரேவதி. வாருங்கள், வளமாக வந்து விட்டீர்கள். எங்கே இன்றைய நிகழ்வை முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உனக்காக நான் என்ற தலைப்பிலே நாங்கள் வியாழந்தோறும் எடுத்து வர இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எவ்வளவு பயன்பாடாக இருக்கின்றது, எப்படி நாங்கள் அதை அலங்கரித்தோம், எங்கள் உறவுகளும் இணைந்து என்பதை ஒரு தடவை கொண்டு கூட்டு செய்து கூறுங்கள் உங்கள் குரலிலே.
1: வணக்கம் அப்பா. இன்றைய 3/9/26 சனிக்கிழமை, அதுக்குள்ளே கூப்பிட்றேன். வியாழன் அன்று வெகு சிறப்பாக உனக்காக நான் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு 10 பேர்கள் அழகாக ஒவ்வொருத்தரும் வரிசையாக வந்து அவர்களுக்கு பிடித்த இது பிடித்த நிகழ்வுகளை பிடித்த பிடித்த
0: கருத்துக்களை
1: கருத்துக்கள் பிடித்த கருத்துக்களை ஒவ்வொருவரும் கூறியது மிகவும் அருமை. பாடல்களும் ஒரு ஒருவருக்கும் மற்றொருவர் என்று கேட்டது மிகவும் சிறப்பு. இதில் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாளைய குருலட்சுமி இது கிருஷ்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு பாதி பேர் கிருஷ்ணர் பாடல்களே கேட்டிருந்தார். நம்ம இவருக்கும் கிருஷ்ணனுக்கும் சகோதர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா முகுந்தானா அவர் பேரும் அதுல வந்து அவரோட பழைய பாடல், அது மாதிரி இன்றைய பாடல்கள் தொகுப்பு எல்லாமே நல்லா இருந்து கஸ்தூரி எல்லா நம்ம நாட்டில் வெளிநாட்டில் எல்லா நேரங்களும் அன்புடன் ஆசையுடன் நேரத்தோடு வந்து எல்லாம் கலந்து கொண்டு கருத்துக்களை சொல்லி வார்த்தைகளை பரிமாறி பாடல்களை கேட்டு ஒருவருக்கு மற்றவருக்காக கேட்பது என்பதே ஒரு தனி அலாதி சந்தோஷம்தான். இப்பொழுது நான் வந்து மற்றவர்களை கேட்கும் போது அவர்களுக்கு என்ன நினைவு வரும்னா, நம்ம உறவு வட்டத்துல அன்பு உறவு வட்டத்துல பாத்தியா நம்ம இத்தனை நாள் கேட்டிருந்த ஞாபகமா நமக்காக கேட்கிறாங்கன்னு போது அவங்களுக்கு மேலும் இன்னும் மதிப்பு கூடும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக இன்று நடந்ததுல மிகவும் சிறப்பு. இந்த அருமையான தளத்தை நம்மளுக்கு வழங்கிய இயக்குனர் மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் அதை பொறுப்பாக செய்து அதை ஒவ்வொருவருக்கும் பாடல்களை கேட்டு தரும் அப்பா அவர்களுக்கும் அனைவருக்கும் ஏற்றது போல அனைவருடைய மனங்களையும் அவர்களுடைய உள்ள கருத்துக்களை போட்டு வாங்கும் அப்பாவோட திறமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளையும், உலகளாவிய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும், நம்முடைய நேயர் அன்பு நேயர் வட்டத்துக்கும் கேட்டுக்கொண்டிருந்தவருக்கும் வந்து கலந்து கொண்டவருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நாளைய தினம் வந்து சிறப்பான தினம். நம்மளையெல்லாம் சின்ன வயசுல எல்லோரும் ஆசிரியரிடம் பயின்று வந்தவர்கள் எல்லாம் ஆகையால் நாளைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதுல அதுல வந்து மேலும் பெருமை, அதுல பகவத்கீதையின் ஆசிரியரான கிருஷ்ணனுடைய பரமாத்மாவும் நாளும் வருவது மேலும் சிறப்பு. அந்த ஆகையால் முன்னாடியாக ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள். உங்களுடைய கொண்டு கொண்டு குறுகிய நேரத்தில் நான் விட்டு அழைப்பை கேட்ட உடனே ஓடி வந்து முழு நிகழ்ச்சியையும் உள்வாங்கி அதனுடைய சாரங்களையும் வெளியே எடுத்து கூறி ஆசிரியர் தினம் நாளைக்கு என்று கூறி என்னையும் ஒரு தடவை நிமிந்து பார்க்க வைத்து விட்டு இறைவன் கொடுத்த வரம் அதை எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்பது போல எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்ற ஒரு மொழியும் உண்டு. அந்த வகையை நான் உணர்ந்து நடப்பவன். சிறப்பாக வந்து கருத்துக்களை உள்வாங்கி அதை தெளிவுபடுத்தி கூறியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றியை கூறிக்கொண்டு ஓம் கிருஷ்ணார்ப்பணம் என்று உங்களுக்கு விடை தருகிறேன். மீண்டும் நாளை பக்தி வேளை, அதிலே வந்து நீங்கள் கூறியது போன்று நல்ல விடயங்களை வர இருக்கின்றது, கேட்டு மகிழ்வோம். நன்றி அம்மா, சிறப்பு.
1: நன்றி அப்பா, வணக்கம் அப்பா. ஒரு சிறு திருத்தம் அப்பா, நாளை வந்து கிருஷ்ணரோட ஜெயங்களா, நாளாண்டைக்கு ஆசிரியர் தினம் அப்பா, 5ஆம் தேதி.
0: ஓ, நாளை மறுநாள்.
1: நாளை மறுநாள் தான் அப்பா வெகு சிறப்பாக அந்த நாளை எதிர்பார்த்து முன்னாடியே சொல்லிட்டேன்.
0: சரி, நாளை எதுனா பக்தி வேளையில சந்திப்போம். நன்றி மகளே, நன்றி, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து அந்த நிகழ்வை பற்றி ஒரு தடவை மீள ஆய்வது போன்று ஒரு தடவை பேசி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்று வந்த பதங்களிலே வாழ்க்கை நியதியை பற்றி நாங்கள் பலவிதமான பல கோணங்களிலே ஒரு தரம் வந்து பேசினார்கள். அரசியல் அங்கே காட்டப்பட்டது, பொதுமக்களுடைய கடமை என்னென்று காட்டப்பட்டது, நன்மை தீமைகள் எல்லாம் பேசப்பட்டது, இறைவனை பற்றி எல்லாம் பேசப்பட்ட வகையில் ஒரு பாடல் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு படுகின்றது என்று. அதை பற்றி நாங்கள் இன்று எந்த விதமான பேச்சும் பேசவில்லை. அது அடுத்த முறை ஒரு நிகழ்ச்சியிலே அதை ஒரு நிகழ்வாகவே கொண்டு வரலாம். கிருஷ்ணன் கேட்ட ஒரு பாடல், சொர்க்கம் நரகம் நல்ல பதமுள்ள ஒரு திரைப்படம். அதிலே வந்த கருத்துக்களே ஒரு பாடல், சந்தேக கேடு அது சந்தோஷ, சந்தேக கோடு அது சந்தேக சந்தோஷ கேடு என்று பாட வந்து. இந்த சந்தேகம் என்று ஒன்று இருப்பதால் தான் இந்த உலகில் தர்க்கங்கள் உலாவுகின்றன. சந்தேகம் இல்லாமல் நியாயம் பிறக்க வாய்ப்பில்லை. அதை அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். சந்தேகிப்பது கூடாத பண்பு, அதனால் சந்தோஷமெல்லாம் கெட்டுப்போகும் என்ற ஒன்று. ஆனால் அந்த சந்தேகம் என்று ஒன்று வருவதால் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு தர்க்கங்கள் நிறைய ஏற்படுகிறது. அது ஆன்மீகத்திலிருந்து வருகின்றது. நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் இறைவனோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சந்தேகம் என்ற ஒன்று இருப்பதால் தான் இந்த கேள்விகள் எல்லாம் வருகின்றது, உண்டு இல்லை என்றதெல்லாம் வருகின்றது, மக்களுக்கு பிளவுகள் வருகின்றது, எல்லாம் சந்தேகம். அதைத்தான் கூறினார்கள், சந்தேகம் என்ப ஒன்று வந்துவிட்டால் வாழ்க்கையின் சந்தோஷம் இழந்து விடுவார்கள் எல்லோரும். ஆனால் அந்த சந்தேகம் தீர்க்கப்பட்டு விட்டால் மீண்டும் அங்கு சந்தோஷம் வரும். பார்ப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் எப்படியான கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ள எங்கள் வானொலி சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இவ்வளவு நேரம் சிறிது நேரத்தை நீடித்து கொண்டோம். அதற்கு எங்களுக்கு ஒரு சில்லறை அனுமதி உண்டு தானே என்ற எண்ணத்தில் நீட்டிவிட்டோம். சிறப்பாக இன்று வந்து எங்கள் நேரத்தை கணக்காக சமாளித்து எங்களுக்கு 10 உறவினர்கள் நிறைந்து எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து உலகளாக இருக்கும் உறவுகள் கேட்டு இங்கே அந்த பக்கங்களை பார்த்தால் அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கு. இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி, பயனுள்ள கருத்தாடல். ஒவ்வொருத்தரும் சிறப்பாக வந்து கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஒவ்வொருவரின் உள்ளத்திலே இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கின்றதா என்றெல்லாம் கூறி எழுதியிருக்கின்றார்கள். சிறப்பு என் அன்பு உறவுகளை மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026ஆம் ஆண்டின் 9வது மாதத்தின் 3வது நாள் இணைந்த என் அன்பு உறவுகளை ஞானசேகரன், சரவணன், நாகப்பன், தேவா, கிருஷ்ணன், கஸ்தூரி, மகாலிங்கம், ராஜராஜன், ரேவதி, சியாமலா உங்களுக்கு நன்றியை கூறும் இந்த வேளையில் பிரத்யேகமாக அன்பு மகள் ரேவதி உங்களுக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி கதம்பத்தில் வரும் உனக்காக நான் நிகழ்வை இனிமையாக நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து அன்னை தந்தை ஆசான் ஆண்டவன் இவர்கள் தாழ்பணிந்து என் அன்பை நன்றியை வணக்கத்தையும் கூறி எங்களுக்கு வல்லமை சேர்த்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வேளையிலே அன்பு, கருணை, சாந்தம் இதை மனதிற்கொண்டு இன்றைய பேச்சுவார்த்தைகளும் உனக்காக நான் என்றால் அடுத்தவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும். அதிலே அறம், மனித நேயம், ஜீவகாரணியம் காத்து வாழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமிப்பொரு என்றும் முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலர்ந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். நூறு முத்தம் தா என்ற பாடல் காதல் சரிகம திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அருள் மோகன் இங்கிலாந்திலிருந்து தந்தபடி ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வளமை போல ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாண மகற்றனிலிருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றார். எனக்கொருவரும் இல்லாமல் என்ற பாடல் தாலாட்டு திரைப்படத்தில் இருந்தது.

அவரை தொடர்ந்து ஒழிக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல், சொல்லிவிடு வெள்ளி நிலவே என்று பாடுகின்றது அமைதி படை திரைப்படத்திலிருந்து. இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்தில் சாந்தினி தந்த பாடல். கண்ட நாள் முதலாய் என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல் கண்ட நாள் முதல் என்ற திரைப்படுத்த பாடலாக கேட்போம்.

ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

ஒலித்து வந்த பாடல்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரம் தனுஷன் நீங்கள் தந்த பாடல். அம்மாளு நீ நம்மாளு என்று கூறும் ஒரு பாடல் ஜனநாயகன் திரைப்படத்து பாடலாக ஒலிக்க கேட்போம்.

தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதிஸ், நீங்கள் தந்த பாடல் அந்த வானம் விட்டு வந்த என்ற முதல் வரியை முழுவதையும் பாட வைக்கும் நம்ம வீட்டு கல்யாணம் திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கும் பாடல்கள். காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற திரைப்படுத்து பாடல் நிலடி என்றது என்ற ஊடல் பாடலாக ஒலிக்கின்றது.

இவர்களை கடந்துதான் ரமணியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து பூலோகத்தின் பூக்கள் என்ற பாடல் உனக்காக என்ற திரைப்படத்து பாடலாக நாங்கள் கேட்டு மகிழ்வோம்.

ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ என்ற ஒரு காவிய பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலாக.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர். நிவேஷன், நீங்கள் தந்த பாடல் மாலு மாலு மாலு மாலு மாலு மாலு என்று இங்கு நான்தான் கிங் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் பாடலெங்கே என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் அவர் எங்களை கேட்க வைக்காமல் பாடலையே கேட்க வைக்கின்றார். உன்னருகே நான் இருந்தால் என்ற திரைப்படுத்து பாடலை எந்தன் உயிரே என்று வரியெடுத்து பாடுகின்றது என்னவள் தந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல், அற்புதமான ஒரு காவிய பாடல், கலை கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து தங்க ரதம் வந்தது வீதியிலே என்று பாடுகின்றது. இனிமையோடு கேட்போம் அந்த பாடலை. வளமை போல கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்பு

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்த பாடல்களை இப்பொழுது நிறைவுக்கு வருகின்ற நிகழ்வை மறுபடி சந்திக்கும் வரை காற்றலை இந்தபடி வெற்றி செல்ல எண்ணுகின்றேன் என்று நிறைவுக்கு கொண்டு வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான காலை நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது கனடிய நேரம் சரியாக 10:57. இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:28. முதல் கண் ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். இன்று வந்து நான் எடுத்து வரும் சொல் உங்களுக்கு, இன்றைக்கு சனிக்கிழமை எல்லாரும் நல்லா அழகா தூங்கி கொண்டிருக்க போய் இப்ப யாரோட சத்தத்தையும் காணல, நேர் நேரத்துக்குள்ள ஒருவருடைய வரவையும் காணல என்றுதான் நினைக்கிறேன். சரி, இருந்தா யார் முதல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கு நான் தரப்போற சொல் அழகு என்ற சொல்லோடு நீங்க வரணும். அழகு, அழகு அது முதல்ல வந்தா சந்தோஷமாக இருக்கும். அழகு என்ற சொல் வருகிற பாடல்களை நாங்கள் இன்று பார்க்கலாம். ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை காற்றலையில் இப்பொழுது எடுத்து வரப்போகிறேன். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்.

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஆண்டாள், வணக்கம். என்ன ஆண்டாள், போயிட்டீங்களா? ஒரு ஹலோ சொல்லி பார்த்துட்டு உடனே ஓடிடுறதா? மீண்டும் அழைப்புக்கு வாங்கும். சரி, எங்கே ஆண்டாள் மட்டும் நம்ம நினைச்சேன் சனிக்கிழமையில எல்லாரும் தூங்கிட்டீங்களான்னு யோசிச்சேன். ஆண்டாள் மட்டும் முழிச்சிருக்கிறான், மற்ற எல்லாரும் தூங்கிட்டாங்க. என்ற வாட்ஸ்அப்பில் யாருடைய நடமாட்டமும் காணல, ஒரு ஹாய் கூட இல்லை. சரி, இருந்தாலும் வணக்கம் ஆண்டாள்.
1: வணக்கம, வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ஆண்டாள்?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நான் உங்களை எதிர்பார்த்தவன்னா இருக்கிறேன். மற்றவங்க யாரையும் காணல. சரி, இன்றைக்கு அழகு என்ற சொல்லோட வந்திருக்கேன் ஆண்டாள். நான் நீங்க என்ன பாட்டு கொண்டு வர போறீங்க? அழகுல
1: கூட
0: அப்பா
1: அந்த படம்
0: அழகு மலராட. சொல்லுங்க.
1: இன்னொரு பாட்டு முருகன் பாட்டு கிட்ட இருக்கு. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அந்த பாட்டு கிட்ட இருக்கு.
0: அழகென்ற சொல்லுக்கு முருகா, அப்படியா? அது இன்னொரு அழகு இருக்கு முருகன்ல, நல்ல ஒரு பாட. சொல்லுங்க பாக்கலாம். அது அழகன் முருகனிடம் ஆசை
1: வைத்தேன்.
0: பக்தி பாட்டு சொல்லுங்க. சினிமா பாட்டு. அழகு மலர் ஆட, அந்த பாட்டு உங்களுக்காக நான் எடுத்து வர்றேன். சரியா?
1: சரிம்மா, சாப்பிட்டீங்களா?
0: நான் இப்பொழுது 11 மணி, இங்க நிகழ்ச்சி எல்லாம்
1: முடிச்சிட்டு
0: காப்பியோட வந்திருக்கேன். ஆமா, நிகழ்ச்சி முடிய அவ்வளவு நேரம் ஆகும், அதுக்கிடையில காப்பி ரெண்டு
1: குடிச்சிருவேனே.
0: சுக்கு காப்பி, சுக்கு போட்டது
1: காபி.
0: சுக்கு காபி,
1: சுக்கு தனியா மிக்சில அரைச்சி அப்படிதானே?
0: இல்ல, அது அதாவது மல்லி என்று சொல்லுவோமே, மல்லி சின்ன சீரகம் சுக்கு, அதோடு ஒரு கொஞ்சம் கோபி கொட்டு சேர்த்து கொள்வோம். கோபி சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து ஒரடியா அரைச்சு அதை பவுடர் பண்ணி அரைச்சு எடுத்து வச்சு பவிப்போம். அப்ப நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன், மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாரும் என்ன ஒரு தனி காணியில சனிக்கிழமை எல்லாரும் அவ்வளவு, அதாவது சனிக்கிழமையில தான் தூக்கம் வராது, அடுத்த நாள் லீவு தானே இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? சரி பாக்கலாம்.
1: மொத்த பேரும் வர போறாங்க பாடி கிடைக்கிறாம.
0: சரி பாக்கலாம்.
1: நேற்று அந்த மாதிரி தானே எல்லாருக்கும் சொன்ன பாட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்புறமா வேற சொன்னாங்க இல்லையா?
0: ஆஹ், நிச்சயமா. ஆனா இருந்தது இன்னும் நிறைய நிறைய பாட்டு இருந்தது, இருந்தாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க நேற்று. நல்லது ஆண்டா.
1: வெண்ணிலா பாட்டு நல்லா இருந்துமா மத்தியானம். வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒரு பாட்டு வந்தது, குயில் பாட்டு வந்தது.
0: ஆஹ்,
1: ரெண்டும் சூப்பரா.

0: இருந்தது. யாருடைய நிகழ்ச்சியில் அதுல
1: குயில் வந்து இளவரசு
0: நினைக்கிறேன்.
1: வெண்ணிலா
0: யாரும்
1: கவனிக்கல.
0: நிகழ்ச்சிகள் எல்லாம் நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்து கொள்கிறார். நாளைய தினம் புதிய அறிவிப்பாளர். இப்ப என்னுடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய நிகழ்ச்சி வரும். புதிய அறிவிப்பாளர் நிகழ்ச்சி இப்ப நான் காட்டிலைக்கு வர முதல் வரும் அவருடைய நிகழ்ச்சி.
1: ஒன்பது
0: மணிக்கு முன்னாடி, அதாவது 8 to 9 மட்டும் வரும் அவருடைய. யாருன்னு பாக்கலாம் இது இப்ப சொல்லாம.
1: வருவாங்க எல்லாரும் லைன்ல வருவாங்க.
0: நந்தி ஆண்டாள், நந்தி வணக்கம்.
1: நந்தி
0: வாழ்க வளர்க. காற்றலை இணைந்து கொள்ளும் உங்களுடைய முத்துவேலையை சந்திக்கலாம். என்ன முத்துவேல், இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப் நல்ல அமைதியா இருக்குது. சும்மா எல்லாரும் நல்ல அமைதியா
2: அது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது கடற்கரை எங்கேயாவது போயிருந்திருக்கலாம்.
0: எல்லாரும் ஒட்டுமொத்தமா போயிட்டாங்களா முத்துவேல்?
2: அப்படி சொல்ல முடியாது. இனிமேல் தான் வருவாங்க.
0: இனிதான் வருவாங்க. சரி, உங்களுக்கு நான் காற்றிலேயே வந்துட்டேன்.
2: இல்ல, நான் இப்ப உங்களுக்கு நான் ரேடியோ போட்டு பார்த்தேன். நீங்க ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க
0: எங்க ஆண்டாள்கிட்ட.
2: ஆமா, அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தீங்க. நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். இப்ப லைன்
0: கிடைச்சிருச்சு. இன்றைக்கு நாங்க அழகோட போறோம். அழகு அழகு பிடிக்குமா உங்களுக்கு?
2: அழகு அழகு பிடிக்காதவங்க யார் இருக்கிறா?
0: யார் இருக்காங்க? இயற்கை அழகு பிடிக்குமா, செயற்கை அழகு பிடிக்குமா உங்களுக்கு?
2: இல்ல, இயற்கை அழகு வந்து நிரந்தரமானது. செயற்கை அழகு வந்து ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான்.
0: கலையை விட்டு போயிட்டோம் எல்லாம்.
2: ஆமா,
0: பாருங்க எப்படி.
2: இயற்கை அழகுதான், இயற்கை அழகு நிரந்தரமானது. எந்த காலத்திலயும் கடல் அலையை ரசிக்கலாம், அருவிகளை ரசிக்கலாம், பூங்காக்கள் போகலாம். அது இயற்கைய வந்து எப்போதும் இயற்கையா இருக்கும். அது நல்ல அழகு. அது செயற்கை அழகு வந்து நம்ம செயற்கையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம புதுப்பிக்காம விட்டோம்னா அது அலங்கூலம் ஆயிடும்.
0: ஒரு பொண்ணு பாக்குற படலத்துல மாப்பிள்ள சொன்னாராம், எனக்கு பொண்ணு பாக்க போறேன்னு சொல்லி எல்லாம் போக கூடாது, காலையில பொண்ணு எழுந்து காலையில எழுந்து ஒன்ன பாக்கணும்னு. என்னடா ஒண்ணுமே செய்யாம அவ அதெல்லாம் போட்டு வச்சு அப்படி எல்லாம் செய்யாம முதல்ல அவ எழுந்த உடனே அவட முகத்தை பாக்கணும்னு. எப்படி இருக்கு பாருங்க, அவர் என்னடா அப்பதான் அந்த மேக்கப் இல்லாம இருப்பாங்கன்றது அவரோட கருத்து. அவருக்கு தெரியும்
2: அது தேவையில்லை. அது தேவையில்லை. அதாவது பொண்ணு பாக்குறதுன்னா அதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. பொண்ணு பாக்குறதுன்னா சாதாரணமா பாத்துட்டு வர முடியாது. அது முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, நடக்க விட்டு பார்ப்பாங்க, பேச விட்டு பார்ப்பாங்க, பாட விட்டு பார்ப்பாங்க. அந்த சமையல் வந்து அவங்கள செய்ய சொல்லி அவங்க கையால எப்படி குடுக்கறாங்க, பரிமாறுறாங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. அப்புறம் வந்து குடிக்க தண்ணீர் இல்லாட்டி காஃபி டீ கொண்டாந்து கொடுப்பாங்கல்ல.
0: ஆமா,
2: அந்த தண்ணீர் எல்லாம் அவங்க பாதி குடிச்சிட்டு பாதி வச்சிருப்பாங்களாம். அந்த தண்ணீர் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாப்பாங்க. அது வந்து அதான், அது அவங்க அதோட பாவனை அதாவது எல்லாம் சுத்தி பார்த்தாங்கன்னா
0: சரி,
2: அவங்களோட குணாதிசயம் என்னன்னு
0: தெரியும். சரி, அந்த தண்ணி அவங்க என்னதான் செய்யணும் எனக்கே தெரியாது, என்ன செய்யணும்?
2: இல்ல இல்ல இல்ல, அதாவது தண்ணீரை சிந்துறது வந்து அளவோட சிந்துறாங்களா, இல்ல வந்து தண்ணீரை அது அளவுக்கு அதிகமாக விரயம் பண்றாங்களான்னு ஒரு கவனிச்சிருவாங்க.
0: நடக்க விட்டு பாக்குறதுக்கு,
2: நடக்க விட்டு பாக்குறது அந்த பொண்ணு ஊனமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். அதுல இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது அந்த கால் எடுத்து வைக்கும் பொழுது இந்த தரைய வந்து அதிரக்கூடாது.
0: அதிரக்கூடாது பெண்கள் நடக்கும்போது.
2: பூ மாதிரி நடக்கணும்பாங்கல்ல, அந்த மாதிரி பூ மாதிரி நடக்கணும்.
0: நிச்சயம்
2: தரை அதிரக்கூடாது. அந்த புதிகாலை வந்து பதிய வைத்து நடக்க வேண்டும். அந்த நுனிக்கால் நுனிக்காலோடய ஹைக்கிள்ஸ் போட்டு போறாங்கல்ல அந்த மாதிரி
0: நடக்கக்கூடாது. அது
2: மாதிரி கால் அந்த நடக்கும்போது கால் பின்ன கூடாது.
0: பின்னக்கூடாது. என் பின்னா என்ன அவன் அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு போனான்.
2: இல்ல அது வந்து அதுக்கு ரொம்ப டீப்பா போனா அது என்னன்னு தெரியல எனக்கு. அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல உள்ளது அது
0: பின்னக்கூடாது.
2: கால் வந்து கால் வந்து பின்னி நடக்க கூடாது அப்படிம்பாங்க.
0: அதாவது நீங்க பாருங்க அப்படி இந்த படங்கள்ல எல்லாம் கதாநாயகிகள் அந்த பாடல்களுக்கு எல்லாம் நடந்து போகும்போது அப்படி பின்னி பின்னி போவோம் அப்படி ஆடி ஆடி அவங்க அப்படி என்ன பார்க்கும் போது நல்லா அழகா இருக்கு. அப்ப நீங்க பின்ன கூடாது சொல்றீங்க ஒரு பொண் நேரம் அப்படியே மாடலாது
2: இல்ல சாதாரணமாக இயல்பாக நடக்கணுமா?
0: இயல்பாக
2: அது இயல்பாக நடக்கணும். இந்த கால் எடுத்து வைக்கிறது இருக்கு அந்த ஒரு காலும் இன்னொரு காலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுதான் வரணும். அதுக்கு நேர் நேரா கால் வைக்க கூடாது
0: வைக்க கூடாது. ஆனா இப்ப அந்த பிறந்த சில சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க வளரும் போது ஒரு சின்ன ஒரு ஒரு நடக்கிற பருவத்துல நடக்க ஆரம்பிக்கிற பருவத்துல இருந்து நான் பாத்திருக்கிறேன் இந்த நுனிக்காலே குதிய வச்சு நடக்க மாட்டாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு. அது இப்படி அப்படித்தான் ஓடுவாங்க அப்படித்தான் நுனிக்காலே தான் இந்த குழந்தைகள் நடந்தது. நான் எத்தனையோ குழந்தைகள பாத்துட்டேன் எங்களோட குடும்பத்துக்குள்ளே பாத்துட்டேன். சேர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க சரியா வச்சு நடப்பாங்க. அது ஏன்னு தெரியும் அந்த குதிய கீழே வைக்காம நடக்கிற பழக்கம் இந்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கு. அது
2: ஆமா அது வந்து நம்ம தான் வந்து கையை பிடித்து கொண்டு நடைபெறிச்சு நம்ம தான்
0: கொடுக்கணும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கிடுகிடு ஆனா அந்த நுனியில ஓடும் போது வேலை ஸ்பீடா விரைவா ஓடுகிறாரு கிடுக்கிறாண்டு அந்த சின்ன குழந்தைகள்.
2: ஆமா
0: அப்படி
2: ஆமா ஆமா.
0: அப்ப இதெல்லாம் நாங்க பழக்கி எடுக்கணும் பாக்கலாம். இதெல்லாம் பாப்ப நீங்க பாத்தீங்களா இல்ல பாட வச்சு சிரிக்கிறீங்க?
2: அது நான் சில சில விஷயங்கள்ல கவனிச்சேன். இந்த திருமணம் என்னுடைய திருமணம் நடந்த அன்று அந்த ஒரு குடத்துல ஃபுல்லா தண்ணி ஒரு முக்கால்வாசி தண்ணி வச்சு அதுக்குள்ளார அந்த இந்த குழந்தைகளுக்கு பால் குடிக்கிற அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு பால் ஊட்டி விடுவாங்கல்ல வாயில வச்சு
0: அந்த என்ன
2: ரெண்டு பேரும் அது உள்ளார கையை விட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுங்க
0: அப்படின்னு
2: ஒரே டயத்துல அந்த ஒரே டயத்துல என்னன்னா நானும் கையை விடுறேன் அவங்களும் கை விடுறாங்க உள்ளார வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்பீடா அங்க கடக்கிறது பூரா தலைவி எடுக்கிறாங்க. நான் வந்து அத புரிஞ்சுக்கிட்டேன் சரி அவங்க வந்து எல்லாத்துலயும் ஒரு பாஸ்டா இருப்பாங்க. நான் வந்து நான் எதையும் எடுக்கல விட்டு கொடுத்துட்டேன் அவங்க வெளியில எடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு விஷயமும் ஒரு குணாதிசயமா கொண்டது அது
0: உண்மைதான். அத பாக்குறதா வளர்ந்த காலத்தில இருந்து நான் பார்த்தது மோதிரம் கழட்டி போட்டுறது மோதிரத்தை நினைக்கிறேன் அது மாப்பிள்ள தோழனுடைய மோதிரத்தை அதுக்கு கழட்டி போடுவாங்க. போட்டோன்னா
2: ஒரு நாலஞ்சு பொருள் வந்து எனக்கு
0: ஒன்றுதான் போட்டாங்க ஒரு மோதிரத்தை யார் எடுக்கிறது இப்ப யாருக்கு
2: ஒரு அது மோதிரமா அதுல வரும் அந்த பாலடை
0: அதுவும் வரும்
2: அந்த இது வரும் ரெண்டு மூணு பொருள் அதுல இருக்கும்.
0: அப்ப நீங்க ஒன்றுமே எதுக்கு எடுக்காம வந்தீங்க அதுதான் இப்ப எந்த கேள்வி. சரி ஒரு பொருள் விட்டு கொடுக்கலாம். நீங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் இருக்கும் போது ஒன்று ஏண்டாலும் எடுத்துருக்கலாம். நீங்க ஒன்றுமே எடுக்கலையே எதுக்கு?
2: அவங்க இல்ல அது என்ன காரணம்னா சரி அவங்க ஆசைப்படுறாங்க சில பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து தான் வெற்றி அடையணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சரி இருக்கட்டும். நான் என்ன சொல்லிட்டேன், நான் சின்ன பிள்ளையிலே நான் ஒரு 15 வயசுல என் மனசு பக்குவம் ஆயிடுச்சு.
0: பக்குவம் ஆயிடுது, அப்ப எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு தன்மையும்
2: எல்லாத்தையும் விட்டு கொடுக்க. ஆமா, அந்த எல்லா விஷயங்களையும் நான் மனசு பக்குவம் ஆயிட்டு. அதனால நான் வந்து பொறுமையின் சிகரம் இந்த மாதிரி இருந்து.
0: வீட்டுல நீங்க தான் மூத்த பிள்ளையா?
2: அழகுல
0: ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு. நீங்க
2: உடனடியா வரும். நீ நடந்தால் நடை அழகு
0: அழகு,
2: நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருத்தன் தான் அழகு.
0: நடை அழகு, அது நான் என்ன
2: பாஷா,
0: பாஷா படம்
2: பாஷா,
0: அந்த படம் தான் உங்களுக்கு ஞாபகத்திலே இருக்குது. இப்ப இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் கேட்கலாம், யார் யாருக்கு விட்டு கொடுத்தேன் பாத்தீங்களா. எவ்வளவு ஒரு சில விடயங்கள் வந்து இப்ப எல்லாம், இப்ப எல்லாம் பார்த்தா ஒரு மோதிரத்தை போட்டு 3 தடவை எடுக்க சொல்லுவாங்க. எத்தனை தடவை கூட எடுக்கிறாங்கன்னு, சில நேரத்துல பெண்களையே 3 எடுத்துருவாங்க, ஆண்கள் விட்டு கொடுப்பாங்க. சில நேரத்துல உள்ளுக்குள்ளேயே பெண்கள் எடுத்தாலும் ஆண்களோட கையில கொடுத்துருவாங்க. எந்த வழியில அவங்க எடுக்கும்போது அவங்க வெற்றி பெறணும்ன்றதுக்கான சில பெண்கள் விட்டு கொடுப்பாங்க ஆண்களுக்கு. அப்படித்தான் அந்த அப்படி என்றா நல்லம், அதாவது மற்றவங்க பாக்குறவங்களுக்கு நல்லம், குடும்பத்துல அவங்க வெற்றி பெறணும்ன்றதுக்காண்டி கொடுக்கற விட்டு கொடுப்பாங்க பெண்கள். சில இடத்துல பெண்களே 3 எடுத்துட்டு தங்களுக்கு தான் வெற்றி என்று சொல்லுவாங்க.
2: இன்னொரு விஷயமா அவங்கள்ட்ட பேசினேன், திருமணம் ஆன பிறகுதான்
0: பேசினேன்.
2: வீட்டுல ஒரு அந்த போட்டோ ஒன்னு வச்சிருந்தேன் ரூம்ல, அதாவது ஒரு மான், ஆண் மான் ஒரு பெண் மான் வந்து ஓடையில தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஆண் மான் வந்து தண்ணி குடிக்காது, வெறும் பவுலாதான், அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு வாய் வச்சுக்கிற மாதிரி பெண் மான் தண்ணி குடிக்கிற. ஆமா, அதே சமயம் பெண் மானும் அந்த ஒரு பொசிஷன்லதான் இருக்கும். அத வந்து ஒரு விளக்கம் கொடுத்தேன், அதாவது உனக்காக நான் எனக்காக நீ, ஒருவருக்கு ஒருவர் விட்டு
0: விட்டு போக வேண்டும். நீங்க முதல்ல அவர் அடி போட்டுட்டீங்க கெட்டிக்கார. சூப்பர், அப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் விளங்கப்படுத்தலாம். எடுத்தோடனே இப்படிதான் நீ நடக்கணும்னு ராங்கியாக நான் அதிகாரத்தோட சொல்லக்கூடாது, அன்போட ஒவ்வொரு படத்தை. உண்மையிலேயே ஒரு சில பேருக்கு சில விடயங்களை தமாஷாக நகைச்சுவையாக சொல்லி உணங்கு விளக்கம் கொடுத்தாதான் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள், அது மனசுல பதிஞ்சிடும். நீங்க ராங்கியா சொல்லி பாருங்க, வெரிட்டி கடைசி மட்டும் அதுக்கு சம்மதிக்க
2: மாட்டேன்.
0: அதுதாங்க அரவாசி ஆண்களும் செய்யறது, அதனாலதான் பெண்கள் எல்லாம் இப்ப சண்டையோட இருக்கிறாங்க. உங்களை வீட்டுல மட்டும் சண்டை இல்ல சொல்லுங்க.
2: இல்ல எங்க வீட்டுல எப்படின்னா பிளஸ் மைனஸ் மாதிரி, அவங்க பிளஸ்ஸா இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க, சரி இருந்துக்க, அதனால என்ன ஒண்ணும் கிடையாது, இருந்துக்கு, நான் மைனஸா
0: இருந்துக்கிறேன். அதுதான் குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. இப்ப ஒரே அவங்களும் சாஃப்டா ஒரே இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்குங்க, கொஞ்சம் சண்டையும் வரணும் குடும்பத்துக்குள்ள.
2: அது சின்ன சின்ன சண்டைகள் வரும், சின்ன சின்ன சண்டைகள்னா சத்தம் போடுவாங்க. எதுக்கு சத்தம் போடுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவர்கள், ஒரு காரியத்தை வந்து நினைச்சாங்கன்னா உடனே முடிச்சிருவாங்க.
0: நீங்க சரியா,
2: எனக்கு வந்து அது அப்படி கிடையாது. நான் இன்னைக்கு நினைச்சேனா அதை செஞ்சு முடிக்கிறது 1 ஆகும்.
0: ஐயா சூப்பர்.
2: அதுல வந்து எங்களுக்கு உள்ளார சண்டை வரும், நான் சொன்னதை ஏன் செய்யல, நான் சொன்னதை ஏன் செய்யல அப்படின்னு. இல்ல நீ சொன்னதை நான் பரிசீலனை பண்றேன், செய்யறேன், மெதுவா செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க.
0: ஆனா ஒரு விடயம், அத ஒரு விடயத்தை அதாவது உடனே செய்யக்கூடிய விடயங்களை செய்யணும், சில விடயங்களை யோசித்து நாங்கள் செய்யலாமா இல்லையா, இப்படி செய்தா எப்படி இருக்கும் என்றது சிந்திச்சு செய்வது தான், செயல்படுவது தான்
2: நிலையாக செயல்படுது. அது ஒரு டைப், அது நான் இப்ப சொல்றது வந்து ஒரு குடும்பத்துல உள்ள வீட்டு வேலைகள்னு
0: வச்சுங்களேன்.
2: வந்து எங்க கொள்ளையெல்லாம், கொள்ளை எனக்கு கொள்ளை கொஞ்சம் பெரிய கொள்ளை இடம் எனக்கு. அதை வந்து வந்து எல்லாம் புள்ள எல்லாம் செத்து இந்த எல்லாம் சுத்தம் பண்ணி மண்வெட்டி எடுத்து எல்லாம் செய்யுங்க போங்க அப்படிம்பாங்க. நான் சரி பாக்குறேங்க பாக்குறேங்க
0: நீயே செய்யற அப்படி
2: கேக்குறீங்க. உங்கள்ட்ட சொன்னா நீங்க செய்யறது இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன சண்டை வரும். சின்ன சின்ன ஊடல்கள் வந்து வரும். அதாவது அவங்களுக்கு சில விஷயங்கள என்ன பண்ணுவேன், அவங்க சட்டப்படன்னு சத்தம் போடுவாங்க என்கிட்ட. எனக்கு எப்பயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு சில விஷயங்களை
0: சொல்லுவேன்.
2: சென்னையில வந்து என் மனைவியுடன் தங்கை ஒருத்தங்க இருக்கிறாங்க.
0: சென்னையில
2: ஆமா சென்னைக்கு போனேன்னா அவங்க வீட்டுக்கு
0: போவேன்.
2: நான் வந்து சமையல்னா அவ்வளவு பக்காவா செய்வாங்க, நல்ல டேஸ்டா.
0: மனைவியை
2: செய்வாங்க. அதாவது அவங்க வந்து அந்த யூடியூப்லாம் பார்த்து இந்த அந்த நியூ வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம்
0: செய்வாங்க.
2: ஆமா, என்னென்னமோ சொல்லுவாங்க, இந்த மஷ்ரூம் பன்னீர் பேடா அது என்னமோ சொல்லுவாங்க,
0: காளான்
2: அது என்னன்னா செய்வாங்க. ஆமா, அதெல்லாம் செய்வாங்க, டேஸ்டா இருக்கும், சாப்பிடுவேன். எங்க வீட்டுல வந்து அந்த நியூ வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியாது.
0: தெரியாது, சேம்
2: தெரியாது,
0: ஒரே பாதையில தான் போற சாம்பார்.
2: ஆமா, வந்து சமயத்துல வந்து நீ என்ன இப்படி இருக்கிற, அங்க தங்கை வந்து என்னமா செய்யறாங்க தெரியுமா
0: என்று சொல்லுவீங்க நீங்க.
2: அவ்வளவுதான் அவ்வளவுதான் அன்னைக்கு பூரா சமயம்.
0: சரி, சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு வந்து பேசாம இருக்காம இல்ல, நீங்க இன்னொரு வேலை செய்யலாம், அங்க கட்டி கொண்டு குடுக்கலாம் இவருக்கு அந்த சுவைய. அப்ப
2: அவட்டேன் இல்ல இல்ல, அதுல என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு வீம்பு வந்து அவங்கள மீறி அடுத்தவங்கள புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேன்.
0: எந்த பெண்களுக்கும் பிடிக்காதா நீங்க, அது தெரியாது அவங்களுக்கு. எந்த பெண்கள், நான் சொல்றேன், எந்த பெண்களுக்கும் ஒரு ஒரு மனைவிக்கு கணவன், தன்னுடைய கணவன் எந்த வேற ஒரு பெண்ணை உயர்த்தி பேசினால் யாருக்கும் பிடிக்காது. அது அது இப்ப குழந்தைக்கும் அப்படித்தான், உங்களுடைய மகளுக்கும். நீங்க என்னம்மா நீ இப்படி இருக்கிற பாரு, பக்கத்து வீட்டு பொண்ணு பாரு, அவ விட சுறுசுப்பு, அவர் சொல்லி பாருங்க கோபம் வரும், பிடிக்காது. அவ விட நீங்க நல்லா இருக்கிறம்மா, நீ நல்லா செய்யறான்னு சொல்லி பாருங்க, இன்னும் உற்சாகமா அவ செயல்படுவா உங்களோட மகள். எந்த பெண்களுக்கு இருக்கிற குணம் அதுதான், வர்றவங்கள்ட்ட கேட்கலாம்.
2: வேற யாரையும் நான் எதுக்கும் இது பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். சின்ன ஒரு நான் கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும்
0: அதிகமா இது இது எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்கலாம். நீங்க டேஸ்டா சாப்பிடணும்டா, நீங்க என்ன செய்யணும்டா, அவ்வளவு புலந்து புலந்து சொல்லக்கூடாது. அவன் ஒரு ஒரு சாப்பாடு செய்து வச்சிருந்தா, அதை என்ன சாப்பாடுன்னு எனக்கு புரியல, நீ கேட்டு பார்த்து நீ அதை செய்து பார். உங்க சாப்பாடை விட சுவையா இருக்குன்னு சொல்லல, ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது, அதை இன்னொரு தடவை சாப்பிடலாம், நீங்க செய்து கொடுத்தா சாப்பிடலாம்னு சொல்லி பாருங்க. அவ அங்க தங்கச்சிட்ட கேட்டு அதை செய்து கொடுப்பான். நீங்க அப்படி சொல்லல, நீங்க சொன்னது அப்படி என்றா, நீயும் இருக்கிறியே ஒரே சாம்பாரும் அது இருந்தா செய்யற, அங்க தங்கச்சி செய்து கொடுத்தா பாரு சூப்பரா இருந்தது, ஒரு வித்தியாசமா இருந்தது, எதுக்கு உனக்கு செய்ய தெரியாதான்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படி கேட்கலாமா நீங்க? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு,
2: நான் வந்து ரொம்ப இயல்பானவன், யதார்த்தமானவன். அது என்னமோ அது அது சடச்சடன்னு ஏதோ வார்த்தைகள் வருது பேசிடுறேன். அது வந்து யோசனை பண்ணி பேசணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. மோர் குழம்பும் ரசமும் நல்லா செய்வாங்க. நேத்தி வந்து அது அவங்க நான் பேசிட்டு இருக்கும் போது கேட்டுட்டு
0: இருந்தாங்க.
2: நேத்தி வந்து எனக்கு மதியம் ரசம் வச்சு ஜவரிசி வத்தல் அது பொறிச்சு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஆச்சரியமா
0: போயிட்டேன்,
2: இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு போல இருக்கு.
0: அப்ப பாத்தீங்களா, அதாவது புகழ்ந்து புகழ்ந்து சொல்றது என்ற அவங்க உங்களிலேயே அக்கறையா அன்பா இருக்கிறவங்க உங்களுடைய வார்த்தையை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஏன் இவ நீங்க அதாவது அவங்க உடுக்குற அந்த அந்த புடவை கட்டுற விதத்தை கூட, என்னப்பா இன்றைக்கு புடவை இவ்வளவு அழகா கட்டிருக்க சொல்லி பாருங்க, அடுத்த நாள் அதை விட நல்ல அழகான புடவையை கட்டிக்கொண்டு சூப்பரா வந்து எனக்கு எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. அப்ப அது அதுதான் தன்மை. ஒரு மனைவிய நீங்க எப்படி அவரோட வாழும் போது எப்படி நீங்க புகழ வேணும்ன்ட்டு இல்ல, உண்மையிலேயே நீங்களும் ரசிக்க வேணும், பொய்யக்கெல்லாம் சொல்லக்கூடாது, ரசிக்கவும் வேணும். ஆனா சில மனைவி சில மனைவிமா இருக்கு, நீங்க கொஞ்சம் பொய்யும் சொல்லத்தான் வேணும், அல்லாட்டி வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம். பெண்களுக்கு
2: என் மனசுல என்ன அந்த நேரம் தோணுதோ அதை சொல்லிடுவேன். அது வந்து சில விஷயங்கள் அந்த மாதிரிதான்
0: விடுறீங்க இப்படி நீங்க செய்து கொண்டா நல்லா இருக்கு அப்படி தன்மையா சொல்லி பாருங்க.
2: என்னுடைய பேச்சு தான் சொல்றேன், என்னுடைய பேச்சு வந்து எனக்கே சமயத்துல கேட்காது. அவங்க வந்து சவுண்ட் பார்ட்டி
0: நீங்க மெதுவா பேசுவீங்க, அவங்க பெண்களுக்கு எங்கேயும் சவுண்ட் அவங்களோட பாக்ஸ் எல்லாம் நல்ல ஆம்பிளிஃபயரோட இருக்கு, நீங்க எதுக்கு நீங்க அது தெரியாதா, எந்த பெண் பேசினாலும் கணீரன் இருக்கும். இப்ப நான் எல்லாம் அமைதியா பேசினா உங்களுக்கு கேக்குமா மெதுவா சொல்லுங்க? கேக்காது. அப்ப கொஞ்சம் சத்தமா தான் பேசணும், அதுதான் பெண்களுக்குரிய விடயம். அவங்களோட குரல் கணீர் அந்த குரல், நீங்க தன்மையா மெதுமையா நீங்க பேசுறீங்க. இப்ப
2: அடுத்து வந்து அவங்க அப்படியே படபட படபடன்னு பேசுவாங்க,
0: படபட
2: நாம அந்த சொல்லுவாங்கல்ல அந்த கடுகு
0: வெடிக்கிற
2: மாதிரி, ஆமா வெடிக்கிற மாதிரி வெடிச்சு தெளிக்கிறவங்க. ஆனா எனக்கு வார்த்தை வந்து நான் ஏதாவது சொல்லணும்னா நான் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுங்காட்டி அரை மணி நேரம்
0: ஆயிரும். ஆனா நீங்க திருமணம் செய்த நாள்ல நீங்க அந்த கடுகு வடிக்கிற மாதிரி பேசிய பேச்ச ரசிச்சு தான் இருப்பீங்க. இப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன இப்படி பேசுறான்னு யோசிக்கிறீங்க. அந்த நாள் நீங்க
2: எனக்கு இல்ல, அது இல்ல, நான் அந்த மாதிரி நினைக்கல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் சரி அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கற ஒரு விஷயம் ஏதோ ஒரு மனசுல
0: உறுத்தும்
2: சரி நம்முடைய நடவடிக்கையில ஏதோ ஒண்ணு பிடிக்கல.
0: அதனால நீங்க அதை குறைச்சு கொள்ளணும், அதை புரிஞ்சுட்டா. இப்ப நீங்க பாத்து பேசுங்க, நாளைக்கு உங்களுக்கு சமைஞ்சு வருமா இல்லாட்டி சோறையில் உண்மையிலேயே இப்படியான விடயங்களை வந்து நீங்க சொல்லும் போதுதான் மற்றவர்களும் அதை யோசித்து அறிந்து கொள்வார்கள். சரி, வாட்ஸ்அப் ஊடாக பாக்கலாம் யாரு இப்ப விழிச்சிருக்கிறாங்க பாப்போம். எங்களுடைய செல்வகுமார் புதுக்கோட்டை, வணக்கம் இரவு, வணக்கம் அம்மாண்டு போட்டுட்டாரு அவரு, ஆண்டாள் போட்டுட்டார், ரேவதி அம்மா போட்டுட்டா, முத்துவேல் போட்டுட்டார். சரி, இவ்வளவு பேருந்தான் இருக்கிறீங்க, எங்க மற்றவங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க? பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 10 மணி. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:30. இங்கே என் அன்பு உறவுகள், காற்றலையில் அழைக்க நீங்கள் அடுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119 2379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415. எல்லோரும் இந்த நேரத்தில் எங்க போயிட்டீங்க வர்றவங்க எல்லாம்? சரி, காற்றலைக்கு வாங்க. முதல் பாடல் அழகு மலராட என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது. இது எங்களுடைய ஆண்டாளம்மா கேட்ட பாடல். ரேவதியம்மா, நீங்களும் காற்றலைக்கு வரலாம்.

0: பாண்டால் நீங்க விரும்பி கேட்ட பாடல். அடுத்த காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரேவதி அம்மா, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். நீங்க முத்துவேல் கேட்டதுதான், முத்துவேல் பேசினதெல்லாம் கேட்டீங்களா நீங்க?
1: அப்பா அப்பா, சமய மழை மாதிரி கொட்டிட்டாரு.
0: கொட்டிட்டாரு, சரி, பெண்களை பத்தி சொன்னாரு பாருங்க.
1: வரும்போது பாட்ட சொல்லுவாங்க, வாய் ஊமையா என்னன்னு பாக்கறதுக்கு நடக்க சொல்லி பாப்பாங்க. அதான் அந்த தண்ணி எல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க, எப்படி இருக்காங்க, சிக்கனமா இருக்காங்களா, ஊதாரியா இருக்காங்களா,
0: அப்படி எல்லாம் பாப்பாங்களா? இந்த காலத்துல அதெல்லாம்
1: இப்ப இல்ல, இப்ப இல்ல. இதெல்லாம் எங்களோட காலத்துல 15-20 வயசு, எங்களோட 20 வயசுல. இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சந்திப்பாங்க, சொஜி பஜ்ஜிக்கெல்லாம் நாங்க ஏன் காசுமோ, நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம், நாங்களும் தான் பண்றோம் சொல்லிடுவாங்க. பொது இடத்துல சந்திக்கலாம், பொண்ணு வீட்டுல வந்தா செலவு பண்ணமா, பொண்ணு பாத்துட்டு நீங்க பாட்டுக்கு கேசரி பஜ்ஜி காஃபி குடிச்சிட்டு போவீங்க, அதுக்கெல்லாம் பில்லு நாங்க தான் தரணுமா. அதனால நீயும் குடுக்குவானா நானும் குடுக்குவானா, கோயில்ல பாத்துடலாம், பீச்ல பாத்துடலாம், புடிச்சா கண்டினியூ பண்ணிக்கலாம், பிடிக்கலையா விட்டுலாம். ஆமா அப்படி வந்துருச்சு. இப்ப யாரும் அந்த நமஸ்காரம் பண்றது, பொண்ணு பாக்குறது, இதெல்லாம் இப்ப கிடையாது. நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற. அதனால இப்ப என்னாச்சுன்னா, இப்ப ட்ரெண்டே மாறிடுச்சு. பொண்ணுங்க வந்து பாட்டு பாட தெரியுமா, சமையல் வேலை தெரியுமா, தனியா வந்துடணும், உங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வரதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்,
0: அம்மா அப்பா பாக்காம
1: எங்க வீட்டோட வரணும், எங்க வீட்டோட வரலாம், ஆனா உங்க வீட்டோட நான் வரமாட்டேன்,
0: வரமாட்டேன்.
1: இப்ப அதான், இப்ப அதான் ட்ரெண்ட்.
0: தனி குடித்தனை போகணும்னு சொல்லுவாங்க. முதல்ல கண்டிஷன், பெண்கள் இப்ப எல்லாம் கண்டிஷன் போற, முந்தித்தான் ஆண்கள் பாப்பாங்க நடை
1: அழகா.
0: இப்ப என்ன, பெண்கள் சரியான ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்னடா, தாய் தந்தையர் பேச முதலே பெண்கள் தாங்களே ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லிடுறாங்க, அம்மா இப்படி இருந்தா தான் நான் கட்டுவேன் சொல்லிட்டாங்க.
1: அம்மா அப்பாக்களும் என்ன ஆயிடுதுன்னா, இவங்க சம்பாத்தியத்தை பாத்துறாங்க, அதனால அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் அவங்களுக்கு மனசு வர
0: மாட்டேங்குது. நீங்க பாருங்க, ஒரு ஆண் குழந்தைய அவங்க ஒரு கஷ்டப்பட்ட கொஞ்சம் குடும்பம், மிக கஷ்டப்பட்டு அந்த ஆண் குழந்தைய படிக்க வைப்பது, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தங்களையும் பார்க்கும் என்பதுக்காகத்தான் தாங்கள் கஷ்டப்பட்டு அதை படிக்க வைக்கிறாங்க. வச்சு சரி, அவங்களுக்கு கல்யாண சீசன் வந்தோடனே அதை செய்து வைக்கும் போது அந்த தங்களை பாக்குற தன்மை கூட இல்லாம போனா அந்த தாய் தந்தையர் படுற அந்த அவஸ்தை, அது உண்மையிலேயே கடவுளுக்கே பொறுக்கார்.
1: ஆமா ஆமா,
0: அது அப்படி சில பெண்கள் அதை விட்டு கொடுக்கறது இல்ல
1: கிடையாது. இப்ப இருக்கிற என்னக்கா, அப்பா அம்மாவே, பையனோட அப்பா அம்மாவே அவங்க நல்லா வாழ்ந்தா போறோம், அவங்க டைவர்ஸ் இல்லாம அவங்க அனுசரிச்சு வாழ்ந்தாலே போறோம் ஒதுங்கிடுறாங்க.
0: அது உண்மை, அது அப்படித்தான் இருக்கணும்,
1: அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களே ஒதுங்கிடுறாங்க. ஆமா, என்னக்கா அதுவும் சரிப்பட மாட்டேங்குது. ஒன்னா இருந்தா கூட அதுல நீ செய்யணும், நீ பாதி வேலை செய்யணும், நான் பாதி வேலை செய்யணும், நீ தான் வேலைக்கு போற, நானும் தான் வேலைக்கு
0: போறேன்,
1: நானும் குழந்தைய குளிச்சு விட்டா நீ தொடச்சு விடணும், நான் சாப்பாடு பட்டனா நீ தண்ணி குடுக்கணும். ஆமா,
0: அப்படியே
1: சூப்பரா இருக்கு, பாக்கறது பார்த்தாலே சிரிப்பா இருக்கு.
0: அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்து ஆணா இருந்தால், கஷ்டப்பட்டு அந்த குடும்பமே கஷ்டம்னு சொன்னா, பெண் பக்கத்துல பணம் இருக்குமா இருந்தால், அது நான்
1: நினைக்கிறேன்,
0: அதாவது வீட்டோட மாப்பிள்ளைன்னு வாங்குறாங்கல்ல சில நேரம், அப்படி பண்ணிடுவாங்க. அவன் சொல்றதுக்கெல்லாம் முதலே சொல்லிடுவாங்க.
1: எங்க வீட்டு அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, என்ன கேட்டா ஆண்க்கு விருப்பம் இருந்தா ஓகேமா, விருப்பம் இல்லன்னா விட்டுடுவான்.
0: வச்சிடுவான்.
1: ஆனாக்கா பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க பாருங்க. எங்க வீட்டோட தான் இருக்கணும், எங்க வீட்டுலதான் எங்களுக்கு தான் சொல் பேச்சு கேட்கணும், எங்களுக்கு தான் நீங்க வேலை செய்யணும்.
0: அது மட்டும் இல்ல, அந்த ஆணை ஒரு ஒரு கை பொம்மை மாதிரி வேலை வாங்குவாங்க, தலையாட்டி பொம்மை, அதை செய் இதை செய். அந்த அதாவது எப்படி என்றா, இப்ப நான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு சில சில விடயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன். அந்த பெண் வீட்டாரிடம் சொத்து இருக்கும், நிறைய சொத்து இருக்கும், கார் இருக்கும், இல்ல ஆனா அந்த காரை கூட ஓட விட மாட்டாங்க மாமனார். அது இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இப்ப என்னுடைய மருமகன் அவர் சரிக்கு சமனா எங்கள்ட்ட வந்தா எங்களை மாதிரியே இருக்கணும் அவரையும் உயர்த்தி வச்சிருவோம். இந்த நீ ஒரு காரை வாங்க, இல்லாட்டி நீ இந்த காரை ஓடு, எனக்கு வேணா நான் சாதாரணமா நீ ஓடுனா நான் உன் பக்கத்துல இருந்து வர்றேன்னு சொல்லுவாங்க. மற்ற வீட்டுல அப்படி சரிபாதிய மகளுக்கும் மருமகனுக்கும் அப்படியே எழுதி வச்சிருவாங்க வீட்டை ரெண்டு பேருக்கும். அப்பதான் அந்த சண்டையில ரெண்டு பேரும் இப்ப தனிப்பட்ட முறையா பெண் பக்கம் அப்படியே அந்த சொத்தை வச்சுக்கொண்டு இருக்குமா இருந்தாரு, ஒரு சண்டை வரும்போது பெண்ணுக்கு ஒரு ராங்கி கூட
1: ஈகோ வரும், ஈகோ வந்துரும்.
0: இல்ல அது மட்டும் இல்ல, ராங்கி கூட அவள் எடுத்தறிஞ்சுதான் பேசுவா தனது கணவன் என்னட்டதான் இருக்கண்டு. அப்படி இல்ல, சரிக்கு சமனா ஆக்கி விட்டுற வேணும். மருமகனிடம் இல்லாவிட்டாலும் அது சரி சமனா அவர்களையும் தங்களுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்துடணும். சரி சமனா அதுதான் உண்மையா, அந்த தன்னுடைய மகள் வாழ போற கணவன் தானே, தன்னுடைய மகன் போலதானே. அப்ப அதெல்லாம் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது, ஆனா சில பேருக்கு அது புரியாமல் இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இல்ல, அது புரியாம தான் அந்த பணத்தை எல்லாம் கட்டி ஆந்து கொண்டு. இப்ப பாருங்க, நாங்கள் இறந்ததுக்கு பிறகுதான் இந்த சொத்தும் இந்த காசு பணம் எல்லாம் உன்னிட்ட வரும் என்று சொல்லி இருப்பார்கள். இருந்தால் அவர்கள் இறப்பார்கள் 70, 78, 80 வயதுல, அந்த நேரம் இவங்களுக்கு வயசு போயிருங்க, அனுபவிக்கிற சந்தர்ப்பம் இல்லாம போயிருமா மகளுக்கு மருமகன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: அதை புரிஞ்சு கொள்ளே இல்ல, அதை புரிஞ்சு கொள்றே இல்ல. ஏன்னா எழுதி கொடுத்துட்டா எங்க இவன் விட்டுட்டு ஓடிடுவானோ, அல்லாட்டி கொண்டு ஏதாவது செய்திருவானோ என்ற ஒரு தன்மையோட தந்த மகளும் அனுபவிக்காம தனக்கு மருமகன்ற கையில இருந்தா தானேங்க மகளையும் சந்தோஷப்படுத்தி எல்லா விஷயத்தையும் கொண்டே காட்டி அவளை அன்போட வச்சிருக்க உதவும். அந்த மகளுக்கும் சந்தோஷம் இல்ல, அந்த வீட்டோடய அடைஞ்சிருந்து இவங்க 80, 90 வயதுல சாகும் போது அப்பதான் இவங்க அப்பதான் நரவிழுந்து மெல்ல நடக்கிற பருவம் வரும் பிள்ளைக்கும் மருமகனுக்கும். அப்ப என்னத்தை அனுபவிக்க போறாங்க சொல்லுங்க பாப்போம்.
1: நீங்க சொல்றது கரெக்ட், அந்தந்த காலத்துல அதை அனுபவிக்கணும்.
0: நிச்சயம்
1: நிச்சயமாக, அப்புறமா இருந்த அதனால ஒரு பலனும் கிடையாது,
0: பலனும் கிடையாது. அதை சிந்திக்காம அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருந்து அது நாங்க இறக்கும் போது உனக்கு தரலாம் என்று இருந்தா மருமகன் காத்து கொண்டே இருப்பார். அவங்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு நான் பேர்ந்து இருக்கலாம்னு. அவர் சுகமா இருக்கிற காலம் எப்ப, அவருக்கு நட தளர்ற நேரம் தான் அவர் சுகமா இருப்பார். சரி, நீ ஒரு காப்பியை கொண்டாண்டுட்டு இருப்ப, அந்த நேரம் அந்த பொண்ணும் அனுபவிச்சிருக்காது, பையனும் அனுபவிச்சிருக்காது, அது அவர்களுடைய குழந்தைகளும் அனுபவிச்சிருக்காது.
1: நானா சொல்றேன்னா அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ணிட்டு
0: ஒரு அளவை தங்கள்ட பக்கம் வச்சுக்கொண்டு அது அதுக்கு பிறகு உங்களுக்கு தரலாண்டு இவங்களுக்கும் அந்த அனுபவிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து. இப்ப சரி, ஒரு மருமகனுக்கு வேலை இல்லாம வர, சாதாரண வேலை உண்டு, வேலை சரியில்லை அப்படி என்று அவனை இகழ்ந்து அவனை மட்டம் தட்டுறதை விட்டு, சரி நீ இப்படி ஒரு வேலையை செய்ய, இப்படி ஒரு பிசினஸ் செய்ய என்று சொல்லி அதை உண்டு பண்ணி கொடுக்கணும் மாமன் மாமி. இது எடுப்பார் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி, அதை எடுத்துக்கொண்டு வா, இதை எடுத்துக்கொண்டு வா, அங்க போய் இது வாங்கி கொண்டு வா, இத சரி எங்கேயாவது போறதுக்கு சாமான் தூக்குறதுக்கு பின்னாலேயே போனேன். கார் எத்தனை, ரெண்டு கார் இருந்தாலும் கார் கீ கையில எடுத்து பாத்துருக்க மாட்டாரு மருமகன். இல்ல இதெல்லாம் நான் கண்ணூடாக பார்த்தது
1: கரெக்ட் தான்.
0: பணம் என்றது தங்களிடம் தான் இருக்கு சொல்லி அவர்கள் செய்யும் செயல் தன்னுடைய மாப்பிள்ளையை, அதாவது தன்னுடைய மகளுடைய கணவனைத்தான் அப்படி செய்கிறார். அதுக்கு மகளும் சேர்ந்து ஒத்து போகிறார். அவரு மகளா இருந்தா இப்ப எங்களை மாதிரி நானுன்னா என்ன செய்வேன்னு சொல்லுங்க பாக்கணும். நீங்க கொடுக்கறத கொடுங்க அவரோட கையில என்று சொல்லுவேன் உடனே. அப்படி இல்லாட்டி நாங்க எங்களை விட்டுடுங்க, எங்களை பாட்டுல நாங்கள் வாழ்றதுக்கு. என்ன செய்தாலும் என்னுடைய கணவன் ஒரு மற்றவர்களுக்கு மரியாதையோட நிமிந்து நிக்கணும். தாய் தந்தையரிடம் கூட மாப்பிள்ளைய மதிக்கிற அளவுக்கு இருந்தா தான் ஒரு பொண்ணுக்கு அழகு.
1: நீங்க இத சொல்றீங்களே, பொண்ணே வந்து ஒண்ணும் மாப்பிள்ளைய மதிக்கிறதா தெரியல.
0: இல்ல இந்த காலத்துல மதிக்கிறது இல்ல.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அது
1: அதிகாரம் பண்றது. எழுந்துக்கோ, உட்காரு, நட, சாப்பிடு, சொன்னாதான் சாப்பிடணும், சாப்பிட கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது.
0: நீங்க உங்களுக்கு உடம்பு பழதாயிரும், அவருக்கு சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கும், உங்களுக்கு உடம்பு பழதாயிரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கூடாது. சாப்பாட்டுலயே சலங்கள் இருக்குது. அதனால அதனால பையன் என்ன செய்யறான், வெளியில போற நேரம் கலவா சாப்பிடுறான் பாவம், ஹோட்டல் வழிய இல்லையா? பாருங்க,
1: ஒரு சொல்லட்டுமா மேடம், இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலைக்கு போயிட்டு ஜென்ஸ் இருந்தாலும் பாவம் 40 வயசு ஆகி இப்ப அவங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணே குடுக்கறது இல்ல, கிடைக்கிறதும் இல்ல.
0: எதுக்கு அது?
1: எதுக்குன்னா அவங்க பெண்ணுங்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கே ஏதாவது அவங்களோட வேலை செய்யறவங்களை கல்யாணம் பண்ணின்றது, நைட் டியூட்டி பாக்கும்போது எல்லாம் பாவம். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவங்க வந்து 40,000 சம்பாதிக்கிறாங்க, எனக்கு அந்த பையன் தேவையில்ல. அப்படி ஒதுக்கி ஒதுக்கி இங்க என்ன ஆச்சுன்னா, இங்க கல்யாணம் ஆகாத ஆண்கள் தான் இருக்காங்க அதிகமா.
0: பாவம்,
1: இதுக்கு கொடுமை ஆயிடுச்சு. இப்போ
0: இதுக்கு நாங்க என்ன தீர்வை காணலாம்?
1: இந்த மாதிரி பேசதான் பேசலாம்.
0: இப்ப பாக்க போனா பெண்களுக்கு இரக்க குணம் குறைஞ்சு போச்சுதான் சொல்லலாம் இல்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆனா
1: நம்ம காலம் மாதிரி
0: இன்னொரு விடயம் இருக்கிறது, மாமியாருக்கு தான் அந்த அதிகார தன்மை இருக்கும். மாமன் பாவமா இருப்பார் சில வீட்டுல, என்ன செய்யறோம்?
1: என்னன்னா
0: அந்த மாமியார் தன்னை போலதான் தன்னை மகளையும் வளர்த்து வச்சிருப்பா.
1: ஆமா ஆமா, சொல்லுவாங்க பாருங்க, தாயை போல பிள்ளை,
0: தேயிலை போல போல தேயிலை என்று சொல்லுவாங்க.
1: தாயை பார்த்து பொண்ணேடுன்னு
0: அந்த மாதிரிதான் பழக்கி வச்சிருப்பா. அங்க பார்த்தா மாமாக்கும் அங்க இடம் இல்ல. என்னங்க அவரே அப்படி பண்ணி அவரே
1: முடிவாரு
0: இல்ல, அவரே மறுமணி சொல்லுவாரு, பொறுத்து போய்யா நானும் இப்படித்தான்.
1: நானும் அததான் பண்ணிட்டு இருக்கேன், நானும் அததான் பண்ணிட்டு இருக்கேன், நீ அந்த ட்ரிக்க கத்துக்கோ
0: கத்துக்கோ அப்படி சொல்லுவார். இல்ல இதெல்லாம் நடக்குது, உண்மையிலேயே நடக்குது. ஆனா வாழ்க்கை என்ன என்பதை சுவைச்சு வாழ தெரியாத மனிதர்கள் தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன்.
1: 100% உண்மை.
0: அந்த காலத்துல அப்படி இல்ல, அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போற அப்படி இல்ல, வேலைக்கு அந்த காலத்துல போனாங்க, வேலைக்கு கஷ்டப்பட்ட வேலைகளுக்கு போனாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப வந்தாலும் தாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கணவன ஐயோ இவரும் கஷ்டப்பட்டுட்டு வாரான்னு சொல்லி எவ்வளவு அன்பா உணவு பரிமாறிக்க கூட எவ்வளவு அன்பா கிள்ளி போடுவாங்க. இப்ப எல்லாம் அப்படி இல்ல, எடுத்தோன்னு தட்டுற டங் சாப்பிடுறீங்களா? அந்த அந்த சொல்லுவாங்க இல்ல, சூண்ட சத்தம் கேட்க கூடாது, இது டர்ரன் அள்ளி டர்ரன் அப்படி
1: வரும்போது
0: சத்தம் கேட்க கூடாது. அவருடைய கோப்பையிலே தட்டுவாங்க, இவ்வளவு போதுமா உங்களுக்கு? ரெண்ட உடனே அவருக்கு என்ன அஞ்சும் கட்டு அரையும் கட்டு, சரிம்மா வைக்கிறத வை நான் சாப்பிட, இதை விட ஜெயில சாப்பிடுறேன்.
1: அங்கேயும் அடிச்சு மணி அடிச்சுதான் போடுவாங்க.
0: இல்ல அங்க கூட தண்ணியா வைப்பாங்க. இங்க அப்படி இல்ல. சரி, ஒரு இப்ப கணவன் வந்து ஒரு ஒரு வித்திய இத சொல்ற, என்ன மாட்டுக்கு உப்பு குறைஞ்சமா இருக்கு, அப்படி கூட சொல்லையில அதிங்க, சாப்பிடறா சாப்பிடுங்க விட்டுட்டு போங்க, நாளைக்கு எனக்கும் சேர்த்து நீங்க சமைச்சு வைங்க. அப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க? அதனால
1: அப்படிதான் மாறிடுச்சு, காலம் மாறி
0: மாறிச்சு, ரொம்ப மாறிடுச்சு. ஆனா இந்த காலத்துல ஒரு சின்ன இன்னொரு விடயமும் இருக்குது, அத திருமணமானவங்கள கொஞ்சம் அவங்கள தனிப்பட்ட முறையா ஒரு வீட்டுல இருந்தாலும் அவங்கள ஒன்று கூட விடணும், தனியே பேசி எல்லாம் செய்யும். சில வீட்டுல தாய் தந்தையர் அப்படி விடுறது இல்ல, தங்களோடய வச்சுக்கொண்டு தங்களோட தாங்கள் பேசுறதைய கேட்டுக்கொண்டு அந்த இதுல தான் வச்சிருப்பாங்க. இப்ப பிள்ளைகள தனியா நீங்க நீங்க ஏதாவது டிசைட் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஊக்கப்படுத்தி செய்யணும், அப்பதான் அந்த ஒற்றுமை நிலவும் ரெண்டு பேருக்கும். மகள்கிட்ட சொல்லி விட்டா அம்மா சொல்றா இப்படித்தான் செய்யணும், அப்ப அவரும் அப்ப அந்த அங்க பரஸ்பரம் அன்பு பாசம் வராது. ஒரு கணவன் டிசைட் பண்ணி செய்யக்கூடிய குடும்பம், ஒரு ஒரு திருமணம் நடந்த உடனே ஒரு கணவன் டிசைட் பண்ணி செய்யக்கூடிய குடும்பம் அன்பா இருக்கும்.
1: கண்டிப்பா
0: அதுக்கெல்லாம் பெண்களுடைய தீர்மானங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். அவ சொல்லுவ இப்படி செய்யலாம், நீங்க சொல்றதை விட இப்படி செய்யலாம், ரெண்டு பேரும் பேசி செய்யும் அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இல்ல அம்மா அப்பா சொல்றதுதான் நாங்க செய்யணும் என்று சொன்னா அது குடும்பமாக இருக்காது, அதுல பிரிவுதான்
1: நிச்சயம். நீங்க அப்படியே இதுவா சொல்றீங்க, ரியலா சொல்றீங்க, உண்மை
0: அதெல்லாம் நாங்க
1: நடக்குது
0: கண்ணூடாக பாக்குறோம்.
1: நீங்க சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்,
0: கண்ணூடாக பாக்குறோம். அங்கதான் அன்பு நிலவும், அன்பு நிலவும். பெண்களால எது முடிஞ்சாலும் என்னங்க, நான் எவ்வளவு செய்தாலும் என்னால நீங்க எடுத்து நீங்க கொண்டு நடத்துற மாதிரி முடியலன்னு ஒரு ஒரு போடு ஆண்களுக்கு போட்டா,
1: ஒரு வார்த்தை போட்டா போட்டு செய்வாங்க,
0: அவங்க சும்மா குழந்தை மாதிரி பாப்பாங்க பெண்களை.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அடடா நான் தான் அவ பாக்கணும், நான் செய்யறது தான் அவளுக்கு பாவம், அவ சின்ன பிள்ளை ரெண்டு சொல்லு. அப்ப அதுல ஒரு அந்நிய உண்ணியம் வரும், அது தெரியாது சில பேருக்கு. நாங்க என்ன என்ன செய்யறது, இவ்வளவுதான் போதெல்லாம் இருக்கு. இவ ராஜ்குமாருக்கெல்லாம் இது நாங்க புத்தியா சொல்லி கொடுத்துருக்கோம் இல்ல.
1: என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க?
0: இல்ல இப்ப நாங்க சொல்றத கேட்டானா இது அவருக்கு சரி வராது, ஏன்னா அவர் ஏற்கனவே அவருக்கா உடைக்கிறாரு.
1: ஆனா நீங்க நிஜமாவே நீங்க எல்லாருக்குமே ஒரு இதுவா பயனுள்ளதா தான் சொல்றீங்க.
0: 15 நாளா அவரக்கா உடைக்கிறாருங்க. இன்னும் முடியல, நேற்று வந்துடல, லேட்டா வந்துட்டு என்ன, இப்பதாங்க முடிஞ்சது அவரக்கா உடைச்சு. நீங்க அதெல்லாம் கேட்க மாதிரிங்க வருவாரு.
1: நான் கேட்டேன், நடு கொஞ்சம் 11:30 மேலதான் போயிட்டேன்.
0: போயிட்டீங்க
1: 11:30?
0: சரி,
1: அதுக்கப்புறம் டிபி ஒரு ஆன்சர் எல்லாம் போட்டு இருப்பேன் வாட்ஸ்அப்ல.
0: இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய பாடல் என்ன ரேவதியம்மா?
1: அந்த பாடல் இப்ப சொன்னேனே, அனுபவி ராஜா அனுபவி.
0: அதுல அழகி இருக்குது மனசிலே அந்த பாட்டு.
1: ஆமா,
0: ஆசை இருக்குது அப்படி வரவன்
1: வயசிலே
0: நாளைக்கு இந்த நேரம் பாடுவோர், அதாவது 9 மணிக்கு உங்களுடைய இரவு நேரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. பாடுறதுக்கு ஆயத்தமா வாங்க. இன்றைக்கே ஒரு தடையும் காணிறோம், நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க பாடன்னு பாக்கலாம்.
1: வருவாங்க வருவாங்க.
0: நாளைக்கு ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார் நாளைக்கு.
1: அப்படிங்களா?
0: என்னுடைய கலம்ப நிகழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய நிகழ்ச்சி வரும்.
1: அப்படியா?
0: நிச்சயம்.
1: நாளைக்குதான் சொல்வீங்களா?
0: நாளைக்குதான் சொல்லுவோம், புதிய அறிவிப்பாளர் நிகழ்ச்சி வரும்போதுதான் நீங்க பாக்கலாம் யாருண்டு.
1: சரி சரி, அவளுடன் எதிர்பார்க்கிறேன்.
0: நிச்சயம் நிச்சயம். நன்றி நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி
0: நன்றி. எங்கே காற்றலையில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். வணக்கம் ராஜ்குமார், சொன்னோடனே ஓடி வந்துட்டீங்க.
2: வணக்கம். என் தலை வணக்கம், என் தலை உருண்டு
0: அவரைக்காய அவரைக்காயோட உருளுதுங்க உங்களை தலை.
2: இன்னைக்கு சூப்பரா இருந்தது, இன்னைக்கு வந்து அவரைக்காய் குழம்பு நல்லா இருந்தது.
0: அது யார் வைக்கிறது, நீங்களா? அவங்க
2: பட்ட உழைப்பு வீண் போகல இன்னைக்கு, பட்ட உழைப்பு வீண் போகல, எல்லாம் பாராட்டினாங்க வீட்டுல. நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், ஒரு வாரம்
0: ஒரு வாரமா உடைச்சது, இன்னைக்கு தான் பல நாளைக்கு.
2: அந்த லைன்ல யார் இருக்கா
0: அம்மா? இப்பதான் விடுபட்டு போனா ரேவதி அம்மா. உங்களை பத்தி சரியா எல்லாரும் துக்கப்படுறாங்க.
2: ரேவதி அம்மாங்களா?
0: ரேவதி அம்மா
2: பத்திங்களா? அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் உரிக்கிறதெல்லாம்.
0: அவருக்கா 15 நாளா உரிக்கிறாங்க. அப்படியா? கையுக்கு ஏதாவது நீங்க உரிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அவருக்கு அந்த உரிக்கும் போது கை ஏதும் கஷ்டமா இருக்குமா? இல்ல
2: கஷ்டம் இல்ல, லேட் ஆகும், தாமதம் ஆகும்.
0: லேட்டா
2: உரிக்கிறது? அதாவது
0: அது உடைச்சி
2: பாடலு கேட்டு
0: பாக்காமலே அது செய்யலாம்ல இல்லையா? அத கைய பார்க்காமலே செய்யலாம் இல்ல தானா இல்லையா? அது
2: என்னண்டா
0: நீங்க இப்ப சாப்பிட்டு நல்ல திடமா இருக்கீங்க இல்ல?
2: ஆமாமா சாப்பிட்டு தான் பேசுறேன் வந்து இப்போ
0: பாக்க தெரியுதுங்க குரல் சும்மா அவரக்கா அவரக்கா குரல் மாதிரி நீங்க தானே உண்டு பண்ணி கொடுத்துட்டீங்களே அவரக்காய எங்க பாத்தாரு? நான் நேற்று யூடியூப்ல எடுத்து பார்த்தேன் அவரக்கா அந்த அவரக்கா சாதியிலேயே இங்க ஒரு பீன்ஸ் இருக்குது ஒரு ஒரு விதம் அந்த சப்பையா இப்படி அகலமா ஒரு பீன்ஸ் இருக்குது சரியான சுவைங்க அது வந்து உங்களுக்குல விதை நினைக்க முத்தினாலும் வந்து விதை இருக்காது சின்ன சின்ன விதைகள் இருக்கு அந்த பீன்ஸ் வந்து சும்மா எண்ணெயில வதக்கி கொஞ்சம் அப்படி பிரட்டி எடுத்தாலே அவ்வளவு சுவை அந்த பீன்ஸ் சரியான விலை இங்க நல்லா இருக்கும் இங்க நீங்க
2: சீசன்ல தான் பாத்தீங்கன்னா பனிக்காலத்துல தான் விளையிற பயிர் இது
0: அது நீங்க
2: எங்க ஊருக்கு வாங்க
0: இல்ல அதாவது நீங்க தோட்டம் செய்யணும் இல்ல
2: விலைக்கு வாங்கிக்கலாம் இருக்கும் தோட்டத்துல ஏகப்பட்டதான் இந்த வாட்டி மழை கொஞ்சம் நல்லா மழை பொழிவு நல்லா இருந்தது பனியும் நல்லா இருக்குது அதனாலதான் நல்ல விளைச்சல் அதிகம்
0: வீட்டுல ஒரு இடம்
2: குறைஞ்சு போச்சு
0: இல்ல வீட்டுல ஒரு இடம் இருந்தாலும் போட்டு எடுக்கலாம் இல்ல அதை முளைக்க
2: போடலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அது பண்ணலாம் கொடி இதுதானுங்களே அது பயிர் தானே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல போட்டுக்கலாம்
0: சேர்ந்தேன்
2: நல்லா இருக்கும்
0: சூப்பர் சூப்பர் சரி
2: இன்னைக்கு என்ன தலைப்பு
0: கொடுத்தீங்க அழகுங்க நேற்று நீங்க வரல உங்களுக்காக ஒரு பாட்டு நான் எடுத்து வந்திருந்தேன்
2: என்ன பாட்டு கொடுத்தீங்க
0: அது என்னவளே என்ற படத்துல இருந்து இருந்தது நேற்று சின்ன சின்ன
2: அது என்னவளே
0: என்னவளே என்ற படத்துல அந்த பாடல் இருந்தது அப்ப நான் அதை எடுத்து உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்தேன் நல்ல ஒரு பாடல் அது சின்ன சின்ன
2: நன்றி
0: சரி அப்ப இன்றைக்கு அழகுக்கு என்ன தரப்போறீங்க நீங்க அழகு
2: அழகு நீ நடந்தால்
0: அது சொல்லிட்டாங்க
2: ரஜினி படம் அழகே உன்னை ஆராதிக்கிறன் படம் பழைய படம் அதுல வரும் நினைக்கிறேன் பாருங்க
0: நீங்க இப்படி பையெல்லாம் சொல்ல கூட இல்ல இருக்கு அழகே உன்னை ஆராதனை செய்கிறேன் அந்த பாட்டு இருக்குது
2: வந்து உங்க சிலிண்டர்
0: பாத்தீங்களா
2: பாடல் நல்லா
0: தலை உருண்டோன்னு ஓடி வந்துட்டீங்க ஆனா

0: பாருங்க எத்தனை நாளா ஓடுது அந்த சீசன், முத்துவேல் வந்திருந்தார், மற்றது எங்களுடைய ரேவதி அம்மா, நீங்க இன்னைக்கு யாரையும் காணே இல்ல வாட்ஸ்அப் குரூப்புகளையும், கொஞ்சம் அமைதியா இருக்குது, பாக்கலாம் இனிதான் மெல்ல மெல்ல வருவாங்க. சனிக்கிழமை இல்ல எங்கேயாவது போயிருப்பான் படம் பார்க்க, அப்படி இப்படி போயிருப்பான். நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, முழுமையா பாடுற நிகழ்ச்சி காட்டிலைக்கு நீங்க
1: இரவு
0: 9 மணிக்கு
1: இரவு பொழுது
0: பாடவே முடியாதுல்ல,
1: என்ன வழி
0: இந்த வாட்ஸ்அப்ல பாருங்க ஹாய் போட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு வாங்க பேசலாம்னு நாங்க கூப்பிட்ட சொல்லுவோம். பக்கத்துல எல்லாரும் தூங்குறாங்க அங்க பார்த்தா எல்லாரும் விழிச்சு எல்லாரும் தனித்தனியா தான் தூங்குவாங்க ஒரு ரூம்ல, ஆனா பக்கத்துல எல்லாரும் தூங்குறாங்க எழும்பிடுவாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சாட்டா போச்சு எல்லாருக்கும்.
1: யார் பேசினாலும் நமக்கு தூக்கமா கலையவே கலையாது, தலையில பக்கத்துல இடி விழுந்தாலும் சரி தூங்கிட்டு.
0: அப்படியா, தூக்க நேரம் என்ன சத்தம் கேட்டாலும் எழும்ப மாட்டீங்களா?
1: ரொம்ப டயர்டா இருக்கிற பட்சத்துல எங்கேயாச்சும் டிராவல் கேவல் பண்ணா போதும்,
0: படுத்தா போதும். அது அப்படித்தான் நீங்க எல்லாருங்க. சரி, அப்ப உங்களுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன் ராஜ்குமார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இங்கே வாட்ஸ்அப் ஊடாக வேற யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு பாக்கலாம். நீங்க எல்லாரும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை வரதராஜன், ஆஹா சரி, எங்கே நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க வரதராஜன். ராஜவேல் இருக்கிறார், இங்க ஆர் வி பாஸ்கர் இருக்கார், நானும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க ஆர் வி பாஸ்கர். நல்ல சந்தோஷம். சரி, என்ன இன்றைக்கு எங்களுடைய மாமாவை காணையில பரவாயில்ல, அவர் எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாங்க அடுத்த பாடல் யார் பாடல் என்றால் எங்களுடைய முத்துவேல் கேட்ட பாடலை காட்டலையில் எடுத்து வரலாம்.

0: எங்கேயே அழகுக்கு, அதாவது அந்த பாடல் வருவதற்கு முன்பாக செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், செல்வகுமார் வணக்கம். என்ன நடந்தது செல்வகுமார்? மீண்டும் அழைப்புக்கு வர வேண்டும். நீங்கள் எங்கே பட்டாபி அண்ணா, நீங்களும் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. காட்டிலைக்கு நீங்கள் வரவோனும். ஓ, சந்திரராஜ் மாமா, நாங்கள் ஒரு திருமணத்துக்கு ஊருக்கு போறோம் சொல்லிட்டாங்க. பட்டாபி அண்ணா வணக்கம். பட்டாபி
1: அண்ணா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நல்ல சோமா இருக்கிறேன். இப்பொழுது சரி, இப்பொழுது செல்வகுமார் பக்கத்துல இருக்கிறார். அவர் பேசுறது கேக்குதான்னு பாருங்க. பட்டாபி அண்ணா, அவர் வணக்கம் சொல்லிருங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்
2: கேக்குதுங்களா?
0: இப்ப

0: கேக்குது பாத்தீங்களா?
1: அருமை அருமை அருமை. எப்படி இருக்கீங்க? நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க? உற்சாகமா இருக்காங்களா? நான் கேட்டேன்னு சொல்லுங்க
0: எல்லாரையும்.
1: சொல்லுங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எங்க வீடு அருகில பட்டினி பக்கத்துல லாச சர்ச்சுன்னு இருக்கு ஒரு சர்ச்சு. அங்க லாச சர்ச்சு நச்சினி அம்மாவோட தேரோட்டம் இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தேரோட்டம் எல்லாம் நிறைய மக்கள் மயிலாப்பூர், மந்தவெளி, ஆழ்வார்பேட்டை இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து வெளியூர்ல இருந்து கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு தேரோட்டம் ரெண்டு தடவை நடந்தது. அதே போல நாளை காலையிலயும் திருப்பி மாலையிலயும் நடைபெறும். எல்லா ஊர்ல இருந்தும் அருட்பந்தை எல்லாம் வராங்க, வந்து அந்த தேரோட்டத்தை பங்கு பெறாங்க. அது ஒரு விழா கோலமா இருக்கு, ரொம்ப அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து இதை பாக்குறேன். இப்ப எனக்கு கிட்டத்தட்ட நான் என்னோட அந்த திருவிழா பாக்குறது வந்து 45 காலம் நான் பாக்குறேன்.
0: பாக்குறேன் அப்பா.
1: மனதுல மனதுல மகிழ்ச்சி இருந்தும் மற்றவர்களோட அன்பா பழகினாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இளமை அப்படியே இருக்கும்.
0: அதுதான் சரி. பட்டாபி என்ன இன்னைக்கு அழகு என்ற சொல்லுல சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பாட்டு.
1: அழகா? நீ நடந்தால் நிறைய அழகு.
0: அது சொல்லிட்டாங்க.
1: சிரித்தால்
0: அது சொல்லுங்களா? சொல்லிட்டாங்க.
1: அப்புறம் வந்து நிலவு நிலவு அந்த பாட்டு வருமா? அது அழகு
0: அழகு வரணும்
1: வரணும் இல்லையா? அழகுக்கு மறு பெயர்
0: பெண்ணா பெண்ணா
1: பெண்ணா அழகுக்கு மறு பெயர் பெண்ணா. அந்த அது படம் பேர் ஞாபகம் வரல எனக்கு. அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல், அது
0: நல்லா இருக்கும்.
1: ஆமா. அப்புறம் வந்து அழகோவியம் பெண்ணானது அப்படின்னு ஒரு பாடல். இப்ப வந்து ஆமா இப்ப வந்து. அப்புறம் அழகு ஞாபகம் இருக்கு படம் அது தட்டுன்னு எனக்கு. நீங்க கேட்கும்போது எப்பவுமே நானும் எல்லா போட்டிகளும் கலந்துப்பேன். அது முன்கூட்டியே அந்த விலை எல்லாம் தெரியும். அந்த படம் பேரெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வரும். நம்ம மூணு மூணு போன் பாடுவோம். ஆனா யாராவது கேட்டு நேரடியில வரும்போது அந்த எப்படி அது தாட்டு எப்படி மறைவுன்னு தெரியல எனக்கு.
0: தெரியுங்க. நல்லது பட்டாபி. என்ன உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்.
1: நன்றி நன்றி நன்றி. நாளை சந்திக்கிறேன்.
0: நாளைக்கு வரீங்களா? பாடுவோடு பாடலாம் நிகழ்ச்சி நாளைக்கு.
1: நன்றி நன்றி நன்றி.
0: எங்கே செல்வகுமார் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்க விடுபட்டு கொண்டீங்கள். என்னால் நான் அண்ணாவோடு பேசும்போது சரி. எங்க நீங்க காற்றளிக்க வாங்க செல்வகுமார். உங்களுடைய பாடலையும் கேட்டுக்கொண்டு நாங்க நிகழ்ச்சி பாடலுக்குள் போகலாம். என்றால் அல்லாடி பாடல் தடங்கள் தடங்களாக வரும். சந்தனராஜ் மாமா சரிக்கா, நாங்கள் தற்போது ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறோம் திருமணத்திற்கு. அடடடா அது கீழே எழுந்து மன்னிக்க வேணும் மாமா, நான் தெரியாம நான் அதை சொல்லிட்டேன். கீழே எழுதியிருக்கிற ஒரு குறிப்பு பாருங்க. நேர அறிவிக்க வேணாம், அதை வாய்த்து கொண்டு போய்க்கணும்னு தெரிஞ்சது. அப்ப எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளையா இருக்கன்னு பாருங்க. நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க மாமா, தெரியாம நான் அதை சொல்லிட்டேன். உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். சரி, நீங்க ஒரு பாடலும் அனுப்பி இருக்கிறீங்க, அந்த பாடலையும் எடுத்து வரலாம். இந்த பாடலையே கரம்படிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போறத சொல்லுவேன்னு சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளை எப்படி மாமா சொல்லாம இருக்கும்? சொல்லி போட்டு ஒரு சாட்டு சொல்லத்தானே வேணும். சரி செல்வகுமார், வணக்கம். செல்வகுமார் வணக்கம். அது உங்களுடைய பக்கமா எந்த பக்கமா அழகு பாட்டு சொல்லுங்க. அழகு
2: பாட்டா
0: ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
2: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோப்பா, அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல, அதுக்கு மேல தெரியலமா.
0: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல. நல்ல பாடல் இல்லையாது
2: அந்த பாட்டு.
0: இப்ப நான் நேற்று உங்களோட குரல் வளத்தை பத்தி சொல்லி இருந்தேன், உங்களோட குரல் வளம். அதாவது நீங்க சொல்றீங்க ஒரு நலிவு சொல்லி இல்லாம பேசுறமண்டு, ஆனா இப்படி பேசுறதுலயும் ஒரு, அதாவது ஆண்களுக்கு இப்படி பேசுறது தான் அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பீரமா
2: கம்பீரமா, எனக்கு கம்பீரமும் கம்பீரமா இருக்குன்னு தோணல. ஏதோ ஒரு கீச்சு குரல் மாதிரி கேக்குது என்னுடைய குரலை கேக்கும்போது.
0: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் குரல் அழகு, சரியா, இனிமையா இருக்கும் எல்லாருடைய குரலும் கடவுள் படைக்கும் போது. அது நீங்க பேசுற தன்மையில இருக்குது. ஆனா இப்படி கம்பீரமா பேசும் போது, நீங்க எங்களுடைய சந்தன்ராஜ் மாமா பாத்தீங்களா, வந்தோட வணக்கமா எப்படி இருக்கிறீங்க, என்ன அப்படிதான் கேப்ப, சும்மா இருக்கிறீங்களா. அது அதுல ஒவ்வொரு ஒரு ஒருத்தர் பேசும்போது அதுல ஒரு அழகு இருக்குது. அதனால உங்களோட குரல் நெளிவு சுழிவு தேவையில்ல, இப்படியே பேசுங்க. நெளிவு சுழிவா பேசுங்க, உங்களுக்கு அப்படி பழகி விட நீங்க பேச வராமலே நின்றுவீங்க. அதனால இது நல்லாவே இருக்குது.
2: அது வேற எனக்கு அப்படியெல்லாம் இல்ல, நான் பேசி பேசிட்டு
0: இருப்பேன். சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பெண் பார்க்கும் படலம், அதை இப்பொழுது நாங்க பேசிக்கொண்டிருந்தோம், அது எப்படி உங்களுக்கு எப்படி நடந்தது? நீங்க
2: இந்த டிராபிக் வந்ததுனாலதான் மக்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல உள்ள வரவே மாட்டேங்கிறாங்க போல தெரியுது.
0: உங்களுக்கு நடந்தான நடக்காட்டியா ஏதோ ஒன்று நீங்க சொல்ல வேண்டியதானே. நீங்க நாங்க பார்த்தோம், எங்களுக்கு மட்டுமில்ல, நாங்க இப்படி ஒன்றை பார்த்தோம் சொல்ல
2: வேண்டியதானே. பொண்ணு பார்த்துதான் கல்யாணம் பண்ணலாம், ஒருத்தருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எந்திரிச்சு போயே குடுக்க மாட்டேன் போயாங்க. அது படத்துலதான் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது.
0: இல்ல இல்ல, பழைய காலத்துல அப்படி நடந்ததுங்க, அப்படி நடந்தது பழைய காலத்துல. எங்க அம்மா
2: எங்க பழைய காலத்துல நடந்தது,
0: எங்க அம்மாட அம்மா காலம் எல்லாம். இப்ப
2: என்ன டெஸ்ட் வச்சு, டெஸ்ட் வச்சோம்னா பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷய பிரச்சனையா இருக்கு.
0: கேப்பா அவ கேப்பா, வந்துட்டா எனக்கு டெஸ்ட், நீ வந்துட்டா நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு முதல்ல எழும்பி போயா.
2: அப்படி என்னங்கம்மா,
0: வந்துட்டா நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு நீ முதல்ல எழும்பி போயான்னு
2: சொல்லிருவான். போ வேற மாப்பிள்ள பாத்துக்குவான் போயான்டுவாங்க.
0: சரி, அப்ப எல்லாம் பாவம் பெண்கள் இருந்து வீணை வாசிச்சு காட்டணும் பாடணும்,
2: அதெல்லாம் ரொம்ப கொடூரமான செயல் வந்து, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு மாடு விலைக்கு பேசின மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஏதோ வந்து மனுஷன் மனுஷன் மதிக்கணும்.
0: அதாவது அதெல்லாம் செய்யறது உங்களுக்கு ஒரு வகையில என்னண்டா, ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது தான். அவ வெக்கப்படுவா, இவங்க பாப்பாங்க, அவ பாடும்போது வெக்கப்பட்டு பாடுவா, அப்படி அதுக்குத்தான் செய்யறாங்க. அது வர வர மனைவி,
2: அது உண்மையான நிகழ்வு தான். அந்த வந்து இயற்கையா நடக்கக்கூடிய சில அந்த இதெல்லாம் பாக்குறோம். ஆனா அதுவே வந்து டிராமா போட்ட மாதிரி செஞ்சிடக்கூடாதுல்ல. அதுக்குதான்
0: அதான் உண்மை. எங்கட ஊருல எல்லாம் பொண்ணு பாக்குறேன்டா, பொண்ணும் ஆணும் பாக்குறாங்கன்னு தெரியாம தான் பாக்க சொல்லுவாங்க. சில நேரம் பிடிக்காட்டி வேணா ஆண்டு முன்னாள் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எங்கேயாவது ஒரு ஒரு கோயில்ல சில சில சில குடும்பத்தார் அப்படித்தான் செய்வாங்க. நான் பாத்துருக்கிறேன், நான் அப்படி நானும் போயிருக்கிறேன் அந்த குடும்பத்தோட பாக்குறதுக்கு. அப்ப கோயில் பெரிய கோயில் திருவிழா நடக்கும், அந்த கோயில் திருவிழால போய் அங்கங்க அவங்க ஒவ்வொரு கீழே மருந்து கீழே நாங்க அந்த கடலை கொட்டையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு நிப்போம். ஒரு பக்கத்துல அவங்க அந்த தூரத்துல பொண்ணும் நிப்பா, ஒரு பார்க்கக்கூடிய அளவுல பொண்ணும் ஆனும் ரெண்டு பேரும் அத ரெண்டு குடும்பத்திலையும் காட்டி கொள்ளுவாங்க. இந்த கிட்ட கிட்ட பார்த்து வேணான்னு சொல்றத விட தூரத்துல நின்று பார்த்துட்டு அப்ப கொஞ்ச நேரம் அவங்களோட செய்கைகள் சிரிப்பு அழிதுகளை எல்லாம் பார்த்துட்டு தான் பேருந்து அப்படி எடுப்பாங்க. சில நேரம் முகத்தை முறித்து கொள்ளாமல் சரி என்று சொல்லி அந்த குடும்பம் பேருந்து வாழாம விட்டுடும். அதனால அவங்க அப்படி எடுத்துக்கொள்றது இல்ல. மனசுக்கும் கஷ்டம் முன்னுக்கு முன்னுக்கு வந்து பார்த்துட்டு. ஆனா இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் தாங்களாவே காபி ஷாப்புக்கு வாங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம். பிடிக்கல சரிப்போம், எனக்கு பிடிக்கல, பூவை கொண்டு போய் கொடுத்து பாத்துட்டு பாக்கலாம், எனக்கு அவ்வளவா பிடிக்கல நேரையே சொல்லிட்டு வராங்க. அது சொல்றாங்க
2: பொண்ணு பாக்க போய் குடுத்துட்டு வந்துடுறாங்க.
0: பூவை கொடுத்துட்டு இருந்து பேசிட்டு சொல்றாங்க, எனக்கு பேசின அளவுல எனக்கு உங்களுக்கு ஒத்து வராது, இப்ப சரி வராது, சரி சரிங்க போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் தாங்களே டிசைட் பண்ணிடுறாங்க.
2: இது வந்து சரிங்கிறீங்களா? ஏன்னா
0: இது நல்ல செயல் இல்ல. ஏனடா இதனாலதான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் போய் டிசைட் பண்ணி வாற, இதனாலதான் தாய் தந்தையர ஒரு மூலையில ஒதுக்கப்பட்டு அவர்களை பார்க்க முடியாத நிலை ஆணுக்கு வருகிறது, பெண்ணுக்கும் வருகிறது. ஒரு தாய் தந்தையர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பேசி வந்து இருந்து அவர்களும் ஒருவர் ஒரு புரிந்துணர்வு புரிந்து, இப்ப பெண் வந்தாலும் இப்ப நீங்க பாருங்க, எனக்கு ஒரு மருமகள் வர்றா ரெண்டு அவ கிட்ட பார்த்து அழகா என்னமா இப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு அன்னைய போல அணைச்சு பேசி அவருக்கு செய்யும் போது அவருக்கு அந்த அன்பு பிறக்கும். இவருக்கும் புரியும், இவருக்கும் புரியும். அப்ப அது ஒன்றுமே இல்லாம அவங்க டிசைட் பண்ணிட்டு வந்தா மாமிய பிடிக்காது மருமகளுக்கு, சில நேரம் அப்படியான பிரச்சனைகள் வரும், பார்க்க முடியாது, நாங்க சொண்டா சேர்ந்து இருந்து வாழ முடியாது அவங்களோட. அட இப்படி இருப்பான்னு நான் பார்க்கலையேண்டுவா மனைவி உங்களோட அம்மா, அப்படியான வார்த்தைகள் எல்லாம் வந்துடும். அதனால பொண்ணு பாக்குறது ஒரு குடும்பமா இருந்து ரெண்டு குடும்பம் வந்து பார்த்து செல்வதுதான் வேண்டாம் என்றது என்னுடைய தீர்மானம். அப்பதான் தெரியும்.
2: அதுதான் நல்லது. அங்க நாங்க பொண்ணு பார்க்க போகும்போது மிஸ்ஸஸுக்கு ஃபீவர் காய்ச்சல் அடிச்சது, அதோட மேக்கப் எல்லாம் போட்டு வந்து நின்னது. எனக்கு பாக்க சரி காய்ச்சல் அடிக்கிற அந்த ஃபீலிங்ஸ் ஒரு ஏதோ டயர்னஸா இருக்கு, நின்னவொடனே சரி பாத்தாச்சு போ சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன். அவங்க முக்கியமான உள்ள போ சொல்லுங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க வேணாம்
0: அப்படின்னு.
2: அது மாதிரி நம்ம அந்த தோணணும் இயற்கையாக
0: தோணணும் நிச்சயமா.
2: மத்தவங்க கூட்டத்துல வந்து சங்கோச்சப்பட்டு நின்னுகிட்டே இருக்கணும்ல.
0: அப்பவே உங்களுக்கு அவ மேல இரக்கம் வந்துருச்சு பாருங்க. எப்படி ஒரு கணவர் பாருங்க. பாவம், நீங்க போங்கம்மா உள்ளுக்குள்ள போயிருங்க, நீங்க
2: உள்ள போனா ரிலாக்ஸ் ஆ உட்காந்துக்கோ.
0: போன்ல
2: பேசுறாங்க, பிரச்சனையாயி சண்டை போட்டு அது மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த பொண்ணிய வேணாம்
0: போயிடுறாங்க.
2: பேசவே வேணாம், மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கோன்னு விட்டுட்டேன்.
0: அதாவது என்னடா சரி, அதுக்கப்புறம் விசப்பரிசிய பேர்ந்து அனுபவிக்கலாம். என்னுடைய தலையெழுத்து இப்படி இருந்தா ஒன்றுமே ஒன்றுமே செய்ய முடியாது. சரி கட்டுவோம், நடக்கிறது நடக்கட்டும்னு துணிஞ்சு கட்டிட்டீங்க நீங்க. சூப்பர், நல்லது. நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் செல்வகுமார். நன்றி.
2: அப்புறம் இந்த நீங்க நம்ம சொல்றோம்ல இந்த அன்பு உறவுகள், அன்பு உறவுகள் நம்ம சொல்லு அடிக்கடி சொல்ல சொல்லுதான், அந்த உறவுகளுக்கும் ஒரு அன்பான ஒரு இது கிடைக்குது.
0: நிச்சயம். இன்னொரு
2: இந்த வார்த்தைகள் எல்லாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க.
0: இல்ல இன்னொரு விடயம்,
2: நல்ல வார்த்தை.
0: இல்ல இல்ல, நான் அதுக்கு அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன்னா, இந்த வானொலி
2: சொல்லுங்க,
0: இந்த வானொலி ஆரம்பித்த காலத்துல நாங்கள் பேசும்போது நான் எப்பொழுதும் அன்பு உறவுகள்னு தான் சொல்லுவேன். என் அன்பு உறவுகள்னு தான் சொல்லுவேன். அப்ப உடனே ரெண்டு மூன்று பேர் இங்க, அதாவது கனடால இருக்கிற அன்பு உறவுகள் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. நேரடியா யாருன்னே வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க, நீங்க இது வந்து வானொலி நேர்கள் என்று சொல்லுங்க, அவர்களுடைய பேரை சொல்லுங்க, மற்றது முறை சொல்லி பேசாதீங்க. மாமா எப்படி இருக்கிறீங்க, மாமா மச்சான் நாங்க சொல்லி பேசுறோம் இல்ல, அன்போட முறை சொல்லக்கூடாது எனக்கு வந்து சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க நீங்க கேட்கிற வானொலி எல்லாம் வியாபாரத்துக்காக, அது ஒரு உறவோடு சேராமல் வருகிற வானொலி, அது அவர்கள் வந்து வியாபாரத்துக்காக நேர்கள் என்று வானொலி சேவையை தான் நடத்துகிறார்கள். இந்த வானொலி அப்படி இல்லை, நாங்க உறவையும் அன்பையும் எதிர்பார்க்கிறோம். அதனால அன்பு உறவுகள், இது நான் கடைசி மட்டும் மாற்றப் போவதில்லை, வருபவர்களும் நீங்க அப்படித்தான் பேசணும் என்று சொல்லிட்டேன். அது சில பேருக்கு அது பிடிக்க என்ன, வராமலே இருந்தாங்க சில பேர் அந்த ஆரம்ப காலத்துல. திரும்பி பின்பு பார்த்தா அவங்களுக்கே அது பிடிச்சு போச்சு, அவங்களும் அன்பு உறவுகள். அதுதான் ஒரு நாங்க ஏதோ ஒரு நல்லதை சொன்னா கேட்க மாட்டார்கள், அதை நாங்கள் கொண்டு நடத்தி பார்த்தால் தான் அந்த வழிக்கு வருவார்கள். நாங்க இப்படி இப்ப நான் உங்களை வந்து செல்வகுமார் நேயர் வந்திருக்கிறார், செல்வகுமாரை சந்திக்கலாம், நேயர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்க ஏதோ ஒரு எங்கேயோ தள்ளி இருக்கிற ஒரு உறவாகத்தான் இருக்கிறீங்க, அதாவது ஒரு சும்மா ஒரு ஹாய் என்று சொல்லி பேசிட்டு போற மாதிரி. எங்களோடயே இந்த வீட்டிலேயே குடிகொள்ளக்கூடிய, கலை குடும்பத்துல குடிகொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு வராது. அப்ப
2: எனக்கு ரொம்ப பிடித்தமா இருக்குது அந்த வார்த்தைகள்லாம்.
0: எத்தனை நேயர் வந்து தங்களுக்கு பிடிக்கலையே என்று முகமுறிச்சு போனாலும் திரும்பவும் இங்க வருவாங்க. என்னண்டா அந்த அன்பும் உறவும் எப்படியும் அந்த மனசுல அவர்களுக்கு பதிந்த வண்ணம் தான் இருக்கும். அவர்கள் எப்படியும் போறாங்க, வாராங்க, போறாங்க. இதை பற்றி நான் கவலைப்படையில, இந்த ஒரு புள்ள போறார் வழியில திரும்பி வருவேன். இதைத்தான் நான் சொல்லிப்பேன் வருவேன். மற்றது இது இங்க வந்து எல்லாரையும் தங்களுடைய திறமைகளை உருவாக்கி அவர்களையும் ஒரு நிலைப்படுத்தி இதுல ஈடுபட வைக்கத்தான் எங்களுக்கு விருப்பம். ஒரு மட்டமா சொல்லுவார்கள் இல்ல, என்னை விட நீ மேல வரக்கூடாதுன்ற ஒரு மட்டத்தோடைய, நீ படிக்கிற பையனா இருந்தா அப்படியே இரு, நான் வாத்தியாரா இருக்கிறேன்ன்ற தன்மையோட இருக்கக்கூடாது. என்ன அளவுக்கு உங்களையும் கொண்டகணும், இப்ப உங்களோட நான் பேசுறேன் நிறையன்னு சொன்னா உங்களை ஏதோ ஒன்று நான் எதிர்பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறேன்ன்றது செல்வகுமார். அது மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களோட நிறைய பேசுறேன்னா இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு அறிவிப்பு செய்யலாம், இவங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம். நீங்க ஒரு ரெண்டு நிகழ்ச்சியை நடத்தி போட்டு விட்டுட்டு போனாலும் அது எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்க அந்த தரத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க ரெண்டு நிகழ்ச்சி நடத்திட்டீங்க, திரும்பவும் நீங்க நிகழ்ச்சி எங்கேயாவது செய்யத்தான் இருப்பீங்க, அது விட்டு போக
2: வேணாம்.
0: அந்த ஆசையை தூண்டணும் உங்களுக்கு அதுல. அப்ப உங்களுடைய திறமை வெளிப்படுது, அது என்ன எங்களுடைய வானொலியில வெளிப்பட்டாலும் சரி, வேற வானொலிகளுக்கு போய் நிகழ்ச்சி எடுத்து வந்தாலும் சரி, எந்த கவலையும் இல்லை.
2: இல்ல அந்த வேட்ஸ் நல்ல வார்த்தையா இருக்குமா. அதே மாதிரி அந்த காலத்துல அந்த போன் இல்லாத காலத்துல தபால் எழுதுவாங்கல்ல, அப்ப அன்புள்ள மகனுக்கு, அன்புள்ள மகளுக்கு, இந்த மாதிரி எது எடுத்தாலும் அன்புள்ளன்னு எடுத்துதான் எழுதுவாங்க.
0: அன்புள்ள
2: அந்த வார்த்தை அந்த குடும்பத்துல அன்பு தன்னால வரும்.
0: நிச்சயமா
2: அந்த குடும்பத்துல அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள அப்பாவுக்குன்னு இப்படிதான் எழுதுவாங்க தபால். இப்ப இந்த தபாலும் எழுதுறது இல்ல, பூரா போனு எடுத்த உடனே பேசுறோம். அந்த அன்புங்கிற வேர்ச்சை இல்லாம போச்சு பாருங்க.
0: நிச்சயம்
2: அது இப்ப நம்ம இதுல கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு.
0: நிச்சயம் நிச்சயம்
2: அது இன்னைக்கு இப்ப பேசுறது நாளைக்கு பேசுற வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட்ல நின்னுகிட்டே இருக்கும், அந்த சார்ஜ்ல நின்ன மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு எப்படா பேசுவோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்குமா?
0: நிச்சயம் சந்தோஷமா இருக்கிறது. எப்பொழுது நாங்க எல்லாரும் அன்பு உறவுகள் தான், ஒரு குடும்பத்தோட முதலே சொல்லிட்டோமே, இது ஒரு குடும்பம், நீங்க வர்றீங்க
2: பேசுவோம்.
0: நிச்சயமா இது வந்து நீங்க இப்ப வந்து நீங்க பாருங்க, வானொலியாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தால் நீங்க வரும்போது எப்படி பேசுவோம்? நானே சில வானொலியில பேசியிருக்கிறேன், மனம் விட்டு திறந்து நாங்க பேச மாட்டோம், எத்தனையோ விடயங்களை ஒழித்து வைத்துக் கொண்டு எங்களுடைய உண்மையான தன்மையை நாங்கள் மறைத்து வைத்துக் கொண்டு எப்படி போக வேண்டாம், வணக்கம் நான் கனடால இருந்து பேசுறேன் இப்படித்தான் சொல்லுவோம். எனக்கு ஒரு நான் பாட்டு கேட்கப்படுறேன், இது இது பேச்சு இல்ல, ஒரு ரியலா பேசணும், ரியலா மனசோட எப்படி இருக்கீங்க, விடயம் கூட நீங்க இங்க வந்து பேசும் போது இல்லாம போய்விடும். அது
2: உண்மைதான்,
0: அதைத்தான் நாங்க இந்த வானொலிய நாங்க எடுத்து வர்றோம். இதை அந்த நேரத்துக்கு அந்தந்த டைமுக்கு அதே மாதிரி எடுத்து வர்ற தன்மை, அந்த அந்த வல்லமை என் உடலுக்கு தேவை என்று நான் கேட்டுக்கொண்டு நன்றி செல்வாக்குமார், உங்கள் பாடலை எடுத்து வர்றேன் நான். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா, நீங்கள் காற்றலைக்கு இணைந்திருந்து போனீர்கள், நீங்கள் காற்றலையில் அழைப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யார் யார் வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறீங்கன்னு பாக்கலாம். மீண்டும் ராஜவேல் இருக்கார், ஆண்டாள் முத்துவேல், அவங்கதான் சரி சரி. மற்றது சந்திரராஜ் மாமா, நீங்களும் பாடல்களை அனுப்பியிருக்கிறீங்க, விதம் விதமான பாடல்கள் அனுப்புறீங்க. இப்ப எந்த பாடலை நாங்கள் எடுத்து வரணும் என்று தெரியவில்லை. சோனியா சந்திரசேகர், நீங்க இணைய முற்பட்டிருக்கீங்க, நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க, காற்றலையும் இணைந்து பேசலாம். இப்பொழுது நாங்கள் சிந்தன் செல்வன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் அப்பா.
3: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நான் சுகமாக இருக்கின்றேன். வானொலி சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. நல்ல தலையங்களை அடுத்து கருத்தாடி கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
3: அங்கே வந்து கருத்து கூறியிருந்தவர்கள் மிகவும் துல்லியமாக தங்களுடைய உள்ள கணக்கை வெளிப்படுத்துவது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். நீங்களும் அதற்கு பல கருத்துக்களை கொடுத்து கருத்தாடல் செய்து கொண்டிருந்தது வானொலி சிறப்பாக இருந்தது கேட்பதற்கு. அதிலும் சிந்தனை செல்வன் சிந்தனையில் ஒரு கேள்வி பிறந்து விட்டது.
0: என்ன கேள்வி அப்பா?
3: என்னவென்றால், இந்த வரன் தேடும் விடயத்தில் ஆண்கள் தானே பெண்கள் வீட்டுக்கு சென்று பெண் பார்க்கின்றார்கள், ஏன் அந்த பெண் ஆண்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஆணை பார்க்க கூடாது? ஏன் அந்த பெண் வீட்டார் ஆணினுடைய தராதரத்தை அறியக்கூடாது? ஏன் அந்த பெண் வீட்டார் தன்னுடைய மகளை கொடுக்கும் ஒரு தலைவனுக்கு தலைவனுடைய குணாதிசயங்களை எதிர்பார்க்க கூடாது? இப்படியான கேள்வி எழுந்த வேளையிலே அந்த ஆண் பெண் பார்க்க போவது பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பருவ பெண் இருந்தால் அதை சென்று பெண் பார்க்கின்றார்களா? இல்லை, தூர இடத்துக்குத்தான் சென்று அந்த பெண்ணை பார்க்கின்றார்கள். தூர இடத்துக்கு இவர்கள் செல்லும் பொழுது அந்த தூர இடத்து பெண் விட்டார் நினைக்க மாட்டார்களா? என்ன, இவர் பிறந்த இடத்திலே இவர் இருக்கும் இடத்திலே இவருக்கு பெண் இல்லையா, ஏன் இங்கு வருகின்றார் என்று கேள்வியை போட்டு பார்க்கலாம். இப்படியான கலந்துரையாடல்களை நீங்கள் எடுத்து வந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். மற்றது வீட்டோடு மாப்பிள்ளை என்று ஒரு பெயர், ஒரு கருத்து அங்கே ஆடப்பட்டது. வீட்டோடு மாப்பிள்ளை ஆயிரத்தில் ஒன்று. எல்லா இடத்திலும் வீட்டோடு மாப்பிள்ளையாக யாரும் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆணென்றவன் அங்கே சென்று பெண்ணை தேடி, நான் ஒரு ஆண், ஆண்மை உள்ள நான் என் பெண்ணை காப்பாற்றுவேன், கடைசி வரை நான் என் வாழ்க்கையை கொண்டு செலுத்துவேன் என்ற உறுதியுள்ள உறுதி படைத்த ஒரு ஆணுக்குத்தான் ஒரு பெண்ணை கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆண் எதற்காக வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரையில் ஒரு ஒரு கருத்து கொண்டிருக்கின்றது என் மனதுள், அந்த வீட்டோடு மாப்பிள்ளையாக அவரை வைத்திருப்பது ஏனென்றால் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று கூறப்படுகின்றது. அரசாங்க உத்தியோகத்தை நான் குறிப்பிடவில்லை. அவருக்கு ஏதோ ஒரு தொழில் இருக்க வேண்டும். அந்த வருவாயை கொண்டு தன் குடும்பத்தை கடைசி வரை காப்பாற்றக்கூடிய தன்மை இல்லாதவர் தான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்து அந்த வீட்டை கவனித்துக் கொள்வார். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் வேளை இன்னும் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அந்த நீங்கள் கூறிய கருத்தின்படி அந்த பெண்ணின் பெற்றோர் இல்லாத காலத்தில் அந்த இந்த பிள்ளைகள் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே அந்த சொத்துக்கள் போகும். அந்த வேளையில் இவர்களுக்கு வயதாகிவிடும், அனுபவிக்க மாட்டார்கள். அதுக்கு நான் முரண்படுகிறேன். ஏனென்றால் வீட்டோடு மாப்பிள்ளையாக எடுத்து வந்த பொழுது அந்த வீடு 10% நல்லா இருக்கும் பொழுது அதை 20% ஆக்குறது அந்த ஆணின் கடமை. அவர்கள் அனுமதித்தார்களோ அனுமதிக்கவில்லை, அந்த வீட்டினுடைய நன்மையையும் வீட்டினுடைய வளர்ச்சியையும் அந்த பொருளாதார உயர்ச்சியையும் காட்டக்கூடிய வகையில் இவர் நடந்து கொள்வாராக இருந்தால் அவர் அவர்களுடைய எதிர்பார்ப்பு தேவையில் தன் மனைவியையும் பிறந்த குழந்தைகளையும் தானே பார்த்துக் கொள்வார். அனுபவிக்க வேண்டிய வயது குழந்தை பெறுவது மட்டும்தான் அனுபவிப்பதல்ல, ஆடை ஆபரணங்களை சரித்துக் கொண்டு வெளியே சென்று பெறுவதுதான் அனுபவிப்பதல்ல. அவர் தனக்கென்று தன்னுடைய காலில் நிற்கக்கூடிய வகையிலே ஒரு பொருளாதார வருவாயை காட்டிக்கொள்வாரா இருந்தால் அங்க வீட்டோடு மாப்பிள்ளை என்ற பெயருக்கு இடமே இல்லை. நீங்கள் கூட வருவது எனக்கு தெரியும், அவர் ஒரு வசதி படைத்தவர் அல்ல, அவருக்கு உத்தியோகம் ஒன்றும் இல்ல, நான் கொஞ்சம் கொடுத்து உதவி செய்வோம் ஒன்று பெற்றார் விரும்பக்கூடாது. ஏன்னால் அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் பல வழியாக இவரை எப்படியும் மேலே கொண்டு வர வேண்டும்.
0: அதுதான்
3: மேல் வர வேண்டும்.
0: இல்ல, இதுக்கு நான் ஒரு முரண்பாடு என்னண்டாப்பா, இப்ப உங்கள்ட்ட இப்ப நான் உங்களை வச்சு நான் கேக்குறேன், உங்கள்ட்ட உங்களோட மகளை நீங்க ஒரு மருமகனு கொடுத்திருக்கீங்க, அவருக்கு வசதி இன்மை, ஆனால் அவரும் நல்ல பிள்ளை, ஆனா அவருக்கு அவர் செய்யற தொழில் ஒரு சின்ன கைத்தொழில்லாம் இருக்கிறது, ஒரு சின்ன கைத்தொழில், அப்ப அந்த அதுல வருமானம் குறைவு. அப்ப நீங்க ஒரு தந்தை சார்ந்து, மாமன் என்று சொல்ல முடியாது, நீங்க கட்டி கொடுத்துட்டா நீங்கள் அவருக்கும் தந்தை தான். நீங்க உங்களுடைய மகனை, சரி, அவரை பார்க்கும்போது அது அவர் உங்களுடைய மகன், சொந்த உங்களுடைய மகனை எப்படி நீங்கள் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவு செய்து இப்படி போகலாம் இப்படி போகலாம் என்று வழி நடத்தி செல்கிறீர்களோ, அதே மாதிரி வந்த மருமகன், அவர் உங்களுக்கு மகன், அவர் ஒரு சின்ன கைத்தொழில் செய்து கொண்டிருக்கிறாரப்பா, அப்ப அவரை தன்னுடைய மகள் நல்லா வாழ வேண்டும், அவருக்கு ஊக்கம் கொடுத்து கொஞ்சம் உதவி செய்து அவரை ஒரு ஒரு ஸ்தாபனமோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலை பெருசாக செய்யக்கூடியதாக மெல்ல மெல்ல ஊக்கம் கொடுத்து வழி நடத்த, அதாவது சில ஆண்களுக்கு கையில பணம் இல்லாதால பயமா இருக்கும், கடன் வாங்க பயமா இருக்கும், தான் கடன்காரன் அப்படியான கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள். நான் கடனை வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அதுல லொஸ்டா போனா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, என்ன செய்வேணும், அதனால எத்தனையோ பேர் தற்கொலை செய்தும் இருக்கிறார்கள்ப்பா. அப்ப மாமனிடம் பணம் இருக்கும் தருணத்தில் அவர் தன்னுடைய மருமகனை மகனா, தன்னுடைய மகனை எவ்வளவு தூரம் நீங்க படிப்பிச்சு நீங்க பெருசாக்கணும் இந்த பிள்ளைகள் நல்லா வரணும் என்று நினைக்கிற நீங்க மகளை கட்டி கொடுத்த இடத்துல அவருக்கு நீங்க உதவி செய்து அவரை முன்னேற்றி விடாமல் நீங்கள் அப்படியே வச்சிருக்கொண்டிருந்து நீ இந்த சின்ன சிறு தொழிலோலே இது உனக்கு இவ்வளவு தான் உன்னால உழைச்சி கொண்டு வரையல, அது என்ற பிள்ளைய பாக்குற அளவுக்கு என்ற பிள்ளைய லிப்ஸ்டிக்கு கூட உண்ட காசு காணாது, இப்படி எல்லாம் மட்டம் தட்டி வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கலாமோப்பா, அதிலும் பார்க்க மாமா எப்படி இருக்கணும், உங்களோட மகனை பாக்குறது போல மருமகனையும் மகனாக நினைத்து அவனுக்கு உங்களிடம் இருக்கிற சொத்து, உங்கள்ட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது, அதுல ஒரு கொஞ்சம் கொடுத்து அவரை முன்னேற்றி பார்க்கலாம், முதல் ஒரு தருணம் முன்னேற்றி பார்த்து அதுல சக்சஸ் இல்லாட்டி நீங்கள் அதை விட்டு கொடுக்கலாம், விடலாம், இவரால ஒன்னும் செய்ய இல்லாது இவர்த்த முன்னேற மாட்டாரு. அதனாலதான் கேக்குறேன், நீங்க அப்படி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, அப்படி செய்வது தவறு என்று நீங்க சொல்லக்கூடாது.
3: வளரும் பயிரை முளையில் தெரியும்.
0: அப்ப முளையில தெரியும், முதலே முதலே பார்த்தோம்னா நீங்க கட்டி கொடுக்க கூடாது அப்பா, அப்படி என்ன மகளுக்கு
3: நீங்கள் பிரஸ்தாவித்து அதற்குரிய காரணத்தை சொல்லி முடிவுரைக்கும்
0: வந்துவிட்டேன்.
3: வளரும் பயிரை முளையில் தெரியும். சிறு பிள்ளைகள் பின்னுக்கு நல்லா இருக்கும் என்று பெண் குழந்தைகள் மண்சோறு கரை காய்ச்சி விளையாடும் பக்குவத்தில் தெரியும். அங்கே கூறப்பட்டிருக்கின்றது, ஒரு கணவன் அல்லது ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கும் அவனுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு பெண் தான் காரணம். பின்பு அங்கே கூறப்பட்டிருக்கின்றது, ஒரு கணவன் அல்லது ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கும் அவனுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு பெண் தான் காரணம். பின்புலத்தில் பெண் தான் இருக்கின்றாள், அந்த ஆணை கட்டி கொடுக்கும் பொழுது அந்த ஆணை பெண்ணின் தந்தைக்கு தெரியும், அவர் வசதியற்றவர், அவருக்கு தொழில் வாய்ப்பு அற்றவர், ஆனால் வல்லமை உள்ளவர் என்று தெரிந்து தன் மகள் விரும்பி விட்டாளே என்ற ஒரு காரணத்துக்காக, ஒரே ஒரு மகள், அவளுக்கு நாளைக்கு வருத்தம் வந்தோம், அவளை இழந்து விடுவோம் என்ற பட்சத்தில், சரி வீட்டோடு மாப்பிள்ளையா இருக்கட்டும், நான் சாப்பிடறது இல்லை, அவருக்கும் கொடுத்து வாழ வைக்கணும் என்ற பொழுது, அவருக்கு அந்த மாமன் பணங்க உதவியை செய்தோ அல்ல வேறு வசதியை செய்தோ அவரை உயர்த்தி விட்டால் எங்கே பெயர் போகின்றது? மனைவி வீட்டுக்காரன் இருந்துதான் இவருந்த உதவியை பெற்று வாழ்கின்றார் என்ற பேர்வர். அவராக அங்கே எதுவும் செய்யவில்லை. அவர் ஒரு மனைவியை ஒரு பெண்ணை திருமணம் செய்ய புறப்பட்டு விட்டால் சகலதும் தான் பொறுத்துக் கொள்வேன் என்ற அந்த ஆதங்கம் இருக்க வேண்டும். அவர்கள் எடுத்து கூறும் விடயத்தில் கூட எத்தனை பேர், என் கண்கூடாக இருக்கின்ற இளைஞர்கள் பலரை பார்த்திருக்கின்றேன். அஞ்சு சேரத்துக்கு முதல் வீதி வழியை தெரிந்தவனை ஒரு விரும்பி விட்டால் கடைசியாக அவனுக்கு கட்டி கொடுத்த போது அவன் தன் மாமன் வீட்டிலிருந்து இந்த ஒரு மூக்குத்தி இந்த கொண்டு சென்று அவளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தவன்றதான் காரணம். அந்த பெண் அவனை அரவணைத்து தந்தை தாய் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும் என்று வந்தவள் கஞ்சி குடித்தாலும் பாயாசம் குடித்தாலும் அவனோடு தான் என்று அவள் இருப்பாளா என்றால் அவன் அந்த பாசத்திலே முன்னறி வருவான். இங்கே குறைபாடு அங்க பெண்ணில் தான் இருக்கின்றது. அவர்கள் ஒன்றுக்கும் இல்லாதவன் வந்துவிட்டான், என் மகனுக்கும் ஒரு வருவாய் இல்லை, மருமகனுக்கும் வருவாய் இல்லை, என்னிடம் இருக்கின்றதையே கொடுத்து கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் யோசிப்பார். இவர்கள் இப்படியே இருந்தால் இந்த இளைஞர் இந்த குடும்பம் அந்த மூதாதையர்களாக வரும்பொழுது அவர்களை எப்படி இவர்கள் ஓம்பி வளர்ப்பார்கள்? அதற்காக தான் சொல்லுவது அந்த ஒரு ஆண் ஆணித்த என்னுடைய வாழ்க்கையிலே நானும் பார்த்திருக்கேன். உதவி என்னுடைய குடும்பத்திலே எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு தடவை அவருக்கு தேவை, ஒரு தடவை ஒரு விடயம் தேவை என்று கேட்கும் போது அவரால் அது முயற்சித்தால் முடியும் என்று நான் தெரிந்து, நான் ஒரு உளவியல் ஆசிரியர், தெரிந்து கொண்டு அவரை அந்த இடத்துக்கு தூண்டிவிட்டேன். ஆனால் அவர் அதை பிடித்துக் கொண்டு முன்னோருவார ஒன்றாக இல்லை, மேலும் எதிர்பார்த்து தான் அங்கே இருக்கின்றது. அதெல்லாம் அப்படியே கை கழுவி விட்டேன் அந்த உதவி செய்வதை. ஆனால் அங்கே என்னுடைய அந்த அவளுடைய மனைவியினுடைய மகள் புத்திசாலி சாமர்த்தியவாளி என்றபடியால் அந்த குடும்பம் நன்றாக ஓகோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் அங்கே தலைமுறிந்துதான் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. காரணம், பெண்ணின் கையினால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒன்றில் மாமன் மாமியினுடைய உதவியோட வாழவனும் அல்ல பெண்ணின் கையினால், அது பிழைச்சது, அது அப்படி செய்வது வழக்கமில்ல. ஒருவனை நாங்கள் இன்னும் கீழே போக பண்ணுவது போன்று தான் நாங்கள் உதவி செய்தார். ஆசிரியராக இருக்கிற நாங்கள் கற்பிக்கும் பொழுது கூட ஒரு மாணவனுடைய உள்ளே இருக்கின்ற உள்ள கிடக்கை அறிவை வெளியே கொண்டு வரும் வகையில் வினாக்களை கொடுத்து அவனுக்கு ஊக்க சக்தியை கொடுத்து அவனை கொண்டு தொழிற்பட வைக்கிறது.
0: சரி, இப்ப நீங்க
3: இருங்கள், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு பெரிய உயர் பதவி கொண்டு வருவதில்லை. அவன் தானாக முயற்சிக்க வேண்டும், தானாக செயற்பட வேண்டும், தானாக தேட வேண்டும். முட்டு முழுத்தமாக ஒரு ஆணனப்படுபவன் தனக்கு ஒரு மனைவியை தேவையாக்கும் பொழுது தன் காலிலே தான் நின்று வந்தவளை கடைபிடிப்பேன், காத்துக்கொள்வேன், இந்த எங்கள் தமிழ் பண்பாடும் மரபுகளை எல்லாம் கடைபிடித்துக் கொண்டு செல்வேன் என்ற மன உறுதியோடு தான் அவன் சென்றுகிறான். கண்டவன் காதல் தேவைதான், எனக்கு மற்ற பாப்பிரம் தானே என்ற ஒரு காலம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது நீண்ட பயணம், அந்த நீண்ட பயணத்துல மீடு பள்ளம் எல்லாம் இருக்கின்றது, ஒரு தடவை சிந்திக்க வேண்டும். சரி, அவர் அப்படி செய்கின்றார் என்றால் ஏன் இவர் சிந்தித்து தன்னுடைய அந்த வருவாயை பெருக்க கூடாது?
0: சரி, அப்பாட்டர்
3: வழிகள் இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்கின்றது, முதல் போட்டு தான் செய்ய வேண்டும் என்றது இல்லை.
0: இப்ப நீங்க சொன்ன பேச்சுல ஒரு தடவை கூட உங்களோட மருமகனுக்கு, மருமகன் சொல்லக்கூடாது, மகனுக்கு, அவர் மருமகனா வந்துட்டு அவர் உங்களுக்கு மகன் தான், அந்த மகனுக்கு ஒரு தடவை கூட நீங்க உதவி செய்து ஊக்கம் கொடுத்து பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே?
3: இல்ல இல்ல இல்ல, நான் முதல் குறுநிலவா, அவருக்கு கொடுத்தால் அது கொடுக்க வேண்டிய, எந்த மகனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு தேவை ஏற்படும் போது அந்த தேவையை அவரால் பூர்த்தி செய்ய முடியும், முடியும், முடியாமல் இல்லை. அப்படி ஒரு தேவை வரப்போறதில்லை. அப்படி வந்தால் அவராக செய்ய வேண்டும், முடியாத பட்சத்தில் அவர் கேட்க வேண்டும். அப்பொழுது அந்நியோன்யமாக நாங்கள் அந்த உதவியை செய்து கொண்டு அறிவுரையும் சொல்லிவிட்டு அவரை வைத்து விடுவோம். இதே செய்தா என்ன, மாமா இதை பார்த்தால் என்ன, அப்பா இதை பார்த்தால் என்ன, அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இப்படி அவர் நல்லபடியே காட்டல, அவர் வந்து என்னுடைய மகன் ஒரு தடவை சொன்னா தான் பெரிய ட்ரக் எடுத்து கொம்பனியோட போவேன். அப்பொழுது நான் கேட்டேன், அவருடைய நண்பன் இமெயில் எல்லாம் உனக்கு தெரிகிறதா, நண்பன் இமெயில் எல்லாம் உனக்கு புரியுமா, அவரே உன்னுடைய காலையே வச்சு மற்றவர்களை எதிர்பார்த்து செய்யாதே. அதன்படி போனார்கள், புத்தி சாதுரியமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் யாருக்கும் வீட்டோடு மாப்பிள்ளை என்றது பொருள் இதுதான். ஒன்றில் பழைய சினிமாக்களில் திரைப்படங்களில் பார்க்கலாம். நீ உங்க எண்ணத்துக்கு கட்டுற மாதிரி இங்கே ஒரு ஒன்றுமே எதிர்பார்க்க கூடாது. வேணுமென்றால் அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது. நான் வெளியேது என்று தெரிஞ்சு அடாவடித்தனங்கள் பண்ணி பல இடையூறுகள் மற்றவர்களுக்கு செய்து கூடாத பழக்க வழக்கங்கள் போறவர்களையும் வீட்டோட மாப்பிள்ளையா கட்டுப்பாடாக இருக்கட்டும், அவள் விரும்பி விட்டாளே என்பது. அவர் வந்து கொடுக்கவே சாப்பிட வேண்டியதான். அங்கே அவர் ஒன்றும் தள்ள நிமிந்து பேச முடியாது. வீட்டோடு மாப்பிள்ளையா போகும் பொழுது ஜெயிக்க வேண்டும். அந்த போற மாப்பிள்ளையோ போற வேண்டிய பெற்றார்களோ கஞ்சியை குடித்தாலும் பச்சை தண்ணியை குடித்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு நான் அடிமை மாறி போக கூடாது என்று எண்ண வேண்டும். அந்த வீட்டோடு மாப்பிள்ளை என்பது பிழையானோரு கருத்து, பிழையானோரு வழக்க வழக்கம். அந்த வீட்டோடு மாப்பிள்ளை வருவதற்கு இவர்கள் செய்ய வேண்டும் என்ற கடமை. ஏன்னா அந்த பத்திரம் எழுதப்பட்டது போல் வீட்டோடு மாப்பிள்ளை என்பதற்குரிய சாந்திரியா லட்சணங்கள் சட்ட திட்டங்கள் இதுதான்.
0: அப்ப நீங்க
3: அடிமையாக வைக்கவில்லை, அடிமை என்று சொல்லவில்லை. அவர் தலைநிமிந்து இருக்க, அவர் தலைநிமிந்து எதுவும் கேட்க முடியாதம்மா. இவர் ஆணித்தரமாக திராணியற்றவராக இருந்தாலும் எப்படி கேட்க முடியும், கேட்க முடியாதம்மா.
0: ஆனா இந்த காலத்துல அப்படி ஒரு ஒரு எவ்வளவுதான் இல்லாமல் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலும் ஆண்கள் இந்த காலத்துல அப்படி வாழ விருப்பப்பட மாட்டார்கள். அப்பா
3: அடுத்த கருத்தை கூறுவேன். வீட்டோட மாப்பிள்ளையா வாழ்ந்து என்னோட பெரிய வியாபார நிலையம் இருக்கிறது, பெரிய அந்தஸ்தோடு நான் இருக்கிறேன், அவரை கூப்பிட்டு என்னுடைய பாருங்கள், ஒரு பெண் பெறும் பொழுது மாமியார் ஆகப்பட்டவர் தன்னுடைய இடத்துல இருக்கின்ற சாவிக்கொத்தை நல்ல மருமகள் என்று கையிலே கொடுக்கின்றார். அவள் அந்த வீட்டை நன்றாக நடத்தி நிர்வாகப்படுத்துவாள் அந்த நம்பிக்கை. அதனால் தான் பெண்களுக்கு ஒரு 10-12 வயதிலே ஒரு சொல்லிருக்கின்றது, சாமர்த்தியப்பட்டு விட்டால், பக்குவம் அடைந்து விட்டால், பெரியவளாகி விட்டால், ஆளாகிவிட்டால், பெரிய மனுஷி ஆகிவிட்டாள் என்ற நல்ல பதங்கள் உபயோகிக்கப்படுது. அங்கே சாமர்த்தியப்பட்டு விட்டாள் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த சாமர்த்தியம் அது பெண்களுக்குத்தான் வரும். ஆண்களை எதேச்சியாக எல்லாம் செய்து கொண்டு செல்வார்கள். அந்த எப்படி செல்லுகின்ற ஆணையும் சாமர்த்தியமாக அவள் தன் முந்தானையிலே முடித்து அந்த மாமி மாமர்களை ஓம்பி அந்த வீட்டு நிர்வாகம் வீட்டினுடைய கௌரவத்தை காத்து நடப்பவன் கையில் தான் கொடுக்கப்படுகிறார். அவள் அந்த இடத்திலே அதை விரிவுபடுத்துகிறாள் என்றால் எங்கேயும் ஒன்று அப்படி நடந்திருக்கிறான். ஆனால் ஆணை எடுத்து பாருங்கள், 175 வீதமான ஆண்களை நான் கவனித்து என்னுடைய வாழ்க்கையிலே கவனித்திருக்கின்றேன். நல்ல பிள்ளை நல்ல மருமகன் வந்து விட்டார் என்று அவருக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் எதி உங்களுக்கு நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகள் என்றெல்லாம் அப்படி கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் 4 நாளிலே 4 மாதத்திலே 4 வருடத்திலே அவருடைய குணங்கள் மாறுகின்றது. விட்டு விட்டு சுட்டு அதே அவர் தன்னுடைய கேளிக்கு எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படி எல்லாம் செய்து விரயம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள். 20 வீதம் 10 வீதமானவர்கள் அந்த முதலை பெருக்கி, அந்த செல்வத்தை பெருக்கி, பொருளை பெருக்கி, பெயரை காத்து, புகழை காத்து, அந்த சந்ததியினுடைய மேன்மையை காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு நானும் ஒரு ஆண் தான், வசதிகள் எல்லாம் வாய்ப்பு. அம்மா ஒரு பக்கம் தருகின்றார், அப்பா ஒரு பக்கம் தருகின்றார், நான் என்ன அறியாமல் ஓடி
0: திரிவேன்.
3: ஆனா பெண்கள் அப்படி அல்ல. அதனால் தான் சென்று அந்த பெண்ணை பார்க்கின்றார்கள், இவள் எங்கள் வீட்டுக்கு பொருத்தப்பாடு உடையவர். அதை நாங்கள் நகைச்சுவைக்காக வேறு விதமாக மாற்றிக் கொள்ளுகின்றோம். பெண்களும் சில பேர் அதை பிடிக்காமல் பெண்ணுரிமை இல்லை என்று கூறுகிறார். இல்லை, அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் என்று அழைத்து வருகின்றது. அந்த வேளையில் அது ஒரு நல்லவளாக இருக்க வேண்டும். நல்லவள் என்று கூறுவது நல்ல குணாம்சம், பொறுமை, பெருந்தன்மை, தகைத்து தன்மை எல்லாம் இருக்கும் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று தேர்வுக்காக சொல்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்களை ஏன் பார்ப்பதில்லை என்றதும் இந்த இடத்தில் கூறுகிறேன். ஆண்கள் பல இடத்தில் வந்திருக்கும் போது எல்லோரும் பார்த்து எல்லோருடைய வாயினாலும் ஒரு ஆணை பற்றிய விமர்சனங்களை கிடைக்கும். ஆனா ஒரு பெண்ணை பற்றிய விமர்சனம் கிடைப்பது அறிவு என்று அவள் வெளியே வருவதில்லை. வீட்டில் இருப்பால் அடக்க ஒடுக்கம் வாழும், அச்சம் மடம் நாணம் பயற்பட வாழும் நம்குள பெண்கள். ஆதலால் தான் நாங்கள் சென்று அதை பார்ப்பது உண்டு. மற்றது இதை வேறையாக வேற என்னுடைய கருத்தை நான் தெரிவித்து விட்டேன். இதில் யாரையும் புண்படுத்தவோ அல்லது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த பெற்ற இதை கூறியிருந்தேன். நல்ல கருத்தாடல், இப்படியான கருத்தாடல் கொண்டு வாருங்கள். அடுத்து நீங்கள் என்று கேட்கும் பாடல் அழகு என்ற ஒரு பாடல். அழகு என்ற கண்ணதாசன் அவர்கள் ஒரு அழகை வர்ணிக்கின்றார், பெண்ணின் அழகை. அதுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் அவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கின்றார். ஒரு கண் பார்வை அற்ற ஒருவன், அவன் ஒரு கலைஞன். கலைஞனுக்கு கலை உணர்வு மானசீகமாக கிடைக்கும். அந்த ஒரு அழகான பெண் அவனோடு பழகுகிறாள். அவனுக்கு அந்த முதல் கருணை, அதன் பின்பு அவனுடைய நல்ல பழக்க வளங்களில் அன்பு ஏற்பட்டு வந்து அது காதலாக மாறுகின்றது. அந்த இடத்திலே அவனிடம் அந்த பெண் கேட்கின்றால், அழக பெரிசோல்ல அழக என்றால் எப்படி இருக்கு நீ வர்ணிச்சு பையன், அவன் கண் பார்வை தெரியாது, பார்த்தா தானே அழகு தெரியும். மனக்கண்ணிலே அவன் பார்க்கின்றான். அதுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் பெருந்த கொடுத்த சொற்களை உள்ளடக்கிய ஒரு பாடல் ராஜ பார்வை திரைப்படத்தில் வருது. அந்த திரைப்படம் வெற்றி படமோ அல்லது ஹூண்டோன்னு படமோ நான் கூறவில்லை, அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த பாடல் என்னை கவர்ந்தது. ஒரு கண் பார்வை உள்ள கற்றறிந்த புலவன் வர்ணிப்பதற்கும் ஒரு கண் பார்வை அற்ற ஒரு கலைஞன் கலை கண்ணோடு தான் பெற்ற அந்த கலை அறிவுகளை கொண்டு தான் கேள்விப்பட்ட செவிப்புலனாக வந்த அழகை வர்ணிக்கும் விதமாக அந்த பாடல் வருகின்றது. அழகே அழகு ஆயிரம் தேவதை, அழகே அழகு தேவதை ஆயிரம் கமியர்களின் கற்பனையில் வந்த அப்படி போகுது அந்த பாடல். அங்கு பின்பு அந்த அழகை வர்ணித்துக் கொண்டு வருகின்றார். முடிந்தால் அந்த பாடலை இன்று காட்டலை தாருங்கள். உங்களுடைய கருத்தாடல் நன்றாக இருந்தது, எனக்கு சிறு சந்தர்ப்பம் கொடுத்து விட்டீர்கள். நன்றி. மேலும் மேலும் வந்து கருத்தாடலை செய்ய சொல்லி செல்லுங்கள். அப்பொழுதுதான் இன்னும் வந்து கூற மறந்து இறுதியாக வந்து நேயர் எனக்கு முன்பு வந்து அன்பு நேயர் அன்பு உறவுகளே என்ற ஒரு நீங்கள் பேசிக் கொண்டீர்கள். உண்மையிலே வானிலைக்கு வரும் பொழுது முதலில் வருபவர் ஒரு அறிமுகமானவரை தான் வருவார். அப்பொழுது அவர் நேராக கூட இருக்க மாட்டார். ஒரு தடவை வந்து பேசிவிட்டால் இந்த வானொலியை பிடிக்கிறது அவருக்கு, மீண்டும் வர வேண்டும் போல ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அதற்கு அந்த அறிவிப்பாளரோ அல்லது நிகழ்ச்சி தயாரிப்பாளரோ அந்த கலை நிகழ்வுகளோ அல்லது அந்த வானொலியின் சட்டத்திட்டங்களோ அல்லது வானொலி வர நிகழ்வு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் இரண்டாவது முறை வரும் பொழுது நேயர் ஆகுகிறார். ஏனென்றால் முதல் தடவை வந்து நெஞ்சத்தில் நேயம் கொண்டு விட்டார் இந்த வானொலியை. நேயராக வருகின்றார். திரும்ப அவர் வந்து பழகும் பொழுது முகம் தெரியாத உறவாக இருந்தாலும் அவர் உள்ளத்திலே ஒரு அன்பு விளைகின்றது இந்த வானொலியிலும் வானொலியார கலைஞர்களிலும். அடுத்த முறை வந்து அவர் பேசும் பொழுது ஒரு அன்போடு பேசுகின்றார். ஏன் அவரை இந்த அறிவிப்பாளர் நேயர்களுக்கு நேரையும் பிடித்து விட சில நேரம் வந்தா ஏன் இவர் வந்தார் என்று நினைக்க வேண்டியிருக்கின்றது. அவரை பிடித்து எங்களை அறியாத ஒரு பரஸ்பரம் ஒரு ஒரு ஒன்றுபட்ட ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு எங்கள் வானொலி பல நேயர்களை உறவுகளாக வைத்திருப்பது இவரும் ஒரு உறவாகின்றார். இந்த வானொலி உறவுகள் என்பது ஒரு குடும்பம். வானொலியும் வானொலி கலைஞர்களும் வானொலிக்கு வரும் நேயர்களும் வானொலிக்கு வந்து நிகழ்ச்சியில் தரும் கலைஞர்களும் தயாரிப்பாளர் இவர்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இணைந்து ஒத்து அன்பு என்ற அந்த பாச பிணைப்பிலே செல்கின்றபடியால் தான் வந்தவுடன் நீங்கள் அவரை கண்டவுடன் உங்களை அறியாமல் அன்பு ஏற்படும். அடுத்து என்னுடைய அன்பு நேயரை சந்திக்க
4: அன்பு உறவை
3: சந்திக்கின்றோம் என்று கூறுகின்றோம். அதுதான் அந்த அன்பு உறவாட வலிக்குது. அந்த அன்போடு உறவா அந்த அன்பு என்ற பாச பிணைப்பிலே வந்து
4: நல்ல
3: உறவாடுகள் இந்த அன்பு நீடிக்க வேண்டும்.
4: நிச்சயமாப்பா நல்ல
3: அந்த அன்பு என்று வந்தபடியால் அதை நீடிக்க வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கின்றது. நீங்கள் அதன்படி நீங்கள் எல்லோரையும் 23 வருடங்களாக அன்பினாலே கட்டி ஆழ்ந்து கொண்டு வருவது வாழ்த்துக்கள் மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகின்ற அனைவருக்கும் நன்றி.
4: நன்றி. எத்தனை கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டாலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்னுடைய கருத்து அதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வருகிறார் என்றால் ஒரு பிள்ளைக்கோ ஒரு மருமகனாகவோ மருமகளாக வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எங்களிடம் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இப்ப அப்பா என்னண்டா விட்டு பாப்போம் அவர் முன்னேறாரா இல்லையா என்றது ஒரு ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுத்தான் ஒரு தடவை முன்னேற்றி விடுவேன் அதுக்கு பிறகு ஏலாட்டி ஏலாது அப்படியெல்லாம் நாங்கள் அடம் பிடிச்சு கொண்டிருந்தா என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை தான் பிள்ளையாகவும் பாவம் கஷ்டப்பட்டு விடும் என்பதுதான் ஒரு தாயோ தந்தையருக்கு இருக்க வேண்டிய மனநிலை. எனது பிள்ளை நான் இல்லா காலத்தில் கஷ்டப்பட்டு விடும் என்பதற்காகத்தான் வருபவரை ஒரு மகனாக நினைத்து முன்னேற்றி அவருக்கும் சிலவற்றை ஒரு நண்பராக நினைத்து நாங்கள் பழகி அவருக்கு ஊக்கம் கொடுத்து நாங்கள் தான் முன்னேற்றி விட வேண்டும். ஏனால் அவர் வாழ்ந்த இடத்தில் பணம் இல்லை அவருக்கு முன்னுக்கு வர கஷ்டத்தின் சரியான கஷ்டத்துல வாழ்ந்திருப்பார். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய கஷ்டத்துல நான் சாப்பாட்டு கூட இல்லை, நான் உடை கூட சரியாக ஒரு இதோட உடையோடைய திரிந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம். ஆனால் அவர்களுக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்கும் போது முன்னேறத்தான் நினைப்பார்களே என்று அழிப்பதற்கு நினைக்க மாட்டார்கள். கஷ்டத்தில் பிறந்தவன் தான் முன்னேறி பணத்தை எப்பவோ சேர்த்து வச்சு முன்னேறத்தான் நினைப்பானே ஒழிய அழிக்க நினைக்க மாட்டார். ஆனா உதாரித்தனமாக ஒரு இடத்துல இருந்து வேற அப்பா சொன்ன வகையில இப்ப ஒரு தாய் தந்தையிடம் ஒரு குழந்தை அவர்களுடைய சில வழியே இருந்து ஊதாரித்தனமாக திரிந்த பிள்ளை தான் இன்னொரு குடும்பத்துக்கு போனாலும் தன்னையும் பார்க்காம மனைவியையும் பார்க்காம அவர்களுடைய சொத்திலே வாழ்ந்து இல்லாமல் போவது. கஷ்டத்திலேயே வளர்ந்து உடைக்கு கஷ்டம், உணவுக்கு கஷ்டம், இதுல இருக்கும் ஒரு ஆண் மகன் இன்னொரு இடத்துல ஒரு காசு பணம் இருக்கும் இடத்துல ஒரு பெண்ணை விரும்பி போய்விட்டானா இருந்தால் அந்த குடும்பத்தை தான் பட்ட கஷ்டம் எனது மனைவிக்கும் அந்த குடும்பத்துக்கும் எனது பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது என்று முன்னேறத்தான் நிற்பான். அவனுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் முன் வர வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து. வருகிற மாப்பிள்ளையிலேயும் ரெண்டு விதம் இருக்கு. கஷ்டத்துல வளர்ந்தவன் எப்பொழுதும் முன்னேறத்தான் நிற்பான். காசு பணத்துல அருமை தெரியும், தான் பட்ட கஷ்டம் மனசுலேயே நிலைச்சு நிற்கும், அதை மறக்கிற ஆளாக இருக்க மாட்டார். உண்மையே எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டார். சிறு வயதிலேயே நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தோம். நாங்கள் நல்ல அம்மா பாட்டு நல்ல சந்தோஷமாக நன்றாக கலகலாண்டு எல்லாம் கிடைக்க சரி அம்மா செய்வான் அப்பா செய்வான் வாழ்ந்த ஒரு ஆண்மகன் அல்ல ஒரு பெண் குழந்தை ஊதாரியாகத்தான் இருக்கும். அதில் அந்த பணத்தில் இருந்த மாதிரிதான் இன்னொரு வீட்டிலையும் போய் வாழ நிற்கும். தனது வீட்டில் எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறாரோ மற்ற வீட்டிலேயும் அந்த கஷ்டம் வரக்கூடாது அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எனது மனைவிக்கும் என்று நினைச்சு அதுதான் என்னுடைய கொள்கை. அதனால உதவி செய்ய வேண்டும். எந்த ஒரு மருமகனுக்கோ ஒரு தொழிலை ஏற்படுத்தி சரிசமனா தங்களுடைய நிலைக்கு சரிசமனாக எங்களுடைய மருமகன் அல்லது மருமகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்று சொல்லிக்கொண்டு கிருஷ்ணா நீங்க அடிக்கடி இணைந்து கொண்டிருந்தீங்கள், அப்பா பேசிக் கொண்டிருக்கும் போது இணைந்து கொள்ளுங்கள், பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம். முத்துவேலோட பாடலோடு இருக்கிறது எடுத்து வருவோம்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். வாங்க மஜித், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேங்க. உங்களை உங்களை குரலை கேட்டாலே ஒரு இப்ப இன்றைக்கு நீங்க பேசுனா ஒரு கிழமைக்கு நீங்க பேசாட்டியும் அந்த உற்சாகத்துல நான் பேசுறேன். அது தெரியுதா உங்களுக்கு? முன்னேற்றி வச்சிருப்பீங்க அப்படித்தானே?
1: உண்மையிலே உண்மையிலேயே, அதாவது சின்ன வயசுல கஷ்டப்பட்டவன் அந்த இடத்துக்கு போனா அவன் அதை சேர்க்கறது நினைப்பான, தவிர அழிக்கிறதுக்கு நினைக்க மாட்டான்.
0: அழிக்கிறதுக்கு நினைக்க மாட்டான். மனசுல திரும்ப திரும்ப வரும். அப்ப எந்த மனைவி மக்களையும் நல்லா வச்சிருக்கணும். ஒரு ஒரு பணம் கொஞ்சம் கிடைச்சாலும் அதற்கு சேகரிச்சு வச்சு முன்னேறணும். அப்ப அந்த அப்படி முன்னேறும் என்று நினைக்கும் போது மாமா நீங்க போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இப்படி வாயான்டோன்னு உண்மையா பெரிய ஒரு ஆளா வந்து விடுவார். அதையும் செய்து கொடுக்காமல் தன்னுடைய பணத்தை பொத்தி வச்சிருக்கிற மாமா மாமா இல்ல. அதுதான் என்னுடைய கருத்து. உண்மைதானே நான் சொல்றேன் இல்லையா?
1: நிச்சயமா 100% உண்மை.
0: பணத்தை சில சில மாமாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? மறுபடியும் ரொம்ப கஷ்டமா கைய கட்டி கொண்டு நிப்பார். என்னப்பா இப்படி நிக்கிற என்று தான் கார் கீய கிளிக்கி கொண்டு போய் கார்ல ஏறி கொண்டு போறதும் நீ பக்கத்துல இரு, அங்க ஏதாவது சாமான் வாங்கின வரைக்கும் அதை தூக்கணும், அந்த கூடைய தூக்கணும், அதுக்கு அதுக்கு கூட்டி கொண்டு போவாங்க. அப்படி எல்லாம் மருமக்கள் செய்யக்கூடாது. மருமக்களுக்கு நாங்க அன்பையும் பாசத்தையும் கொடுத்து மரியாதை மரியாதைன்றது அன்போடு கொடுக்கணும் என்று தந்த மகளை வச்சு பார்க்க போறாருல்ல, அவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தா தானுங்க அவருடைய மனசுல விடும். அட மாமா இவ்வளவு மதிப்பு தராரு எனக்கு. அப்ப அவங்களுக்கு நான்
1: நிச்சயமா நாம எந்த அளவு மரியாதை கொடுமோ அந்த அளவு அவரும் மரியாதை கொடுப்பாரு.
0: மரியாதை கொடுப்பார். அப்ப முன்னேறக்கூடிய
1: நாம எந்த அளவுக்கு அவரோட அன்பால நடந்து கொடுக்கறோமோ அந்த அன்பு அவருக்கூட இருக்கிறோம்.
0: ஒரு உதாசீனமா நடத்தினா அந்த மருமகனுக்கு ஒரு சலிப்பு வரும். என்ன என்ன இப்படி வச்சு செய்யறாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா, எனக்கு இந்த பொண்ணே வேணான்னு சொல்ற அளவுக்கு வரும். எனக்கு இவர் மாமா இல்ல அப்பா என்ற ஸ்தானத்துக்கு இருக்காருன்னுதான். இப்ப பாருங்க இந்த காலத்துல மாமா மாமி என்று கூப்பிடுறது இல்ல யாரும். அப்பா அம்மா அப்படித்தான் கூப்பிடுறாங்க மாமா மாமியையும்.
1: ஐயோ நீங்க வேற என் வீட்டுல ஒரு மருமக வந்திருக்கா, அவ அப்பான்னு தான் கூப்பிடுற, அம்மான் தான் கூப்பிடுறான்.
0: பாத்தீங்களா அப்படித்தான் கூப்பிடுறாங்க. அந்த பாசத்தை தான் எதிர்பார்க்கறாங்க அவங்க. அவங்க மாமா மாமி
1: அந்த வார்த்தை தான்.
0: இது உண்மை. இந்த காலத்துல அப்படித்தான் கூப்பிடுறாங்க, அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. மாமா மாமி என்ற பிரிச்சு வைக்கல இவங்க. மாமா மாமி மாமி என்று கூப்பிட்டாலே மாமி மாமி மாமி தான் இருக்க நிக்கிறா. ஏய் எப்படி
1: இருக்கிறாங்க
0: அந்த தன்மைக்கு அப்படித்தான் வருது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த சண்டை மாமா மாமி மருமகள் சண்டை எல்லாம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் அப்பா அம்மான்ற
1: வழியா என்னன்னே நானே என் வாயால கெட்டுட்டதோ?
0: ஏ நீங்க மாமியில கூப்பிட்டீங்களா அப்படி? நீங்க
1: இல்ல எனக்கு ஒரு மருமக இருக்கான்னு
0: சொல்லிட்டீங்கல்ல. இவ்வளவு நாளா நீங்க ஒரு 16 வயசு
1: நீங்க கனெக்ட் பண்ணுவீங்கல்ல?
0: இல்ல நாங்க கனெக்ட் பண்ண முடியாதுங்க. இந்த காலத்துல சின்ன வயசுலயே மருமகள் எல்லாம் வந்துருதுங்க, மருமகன் மருமகள். அதனால நாங்க வயசா அப்படி பாக்க முடியாது. இப்ப உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு ஒரு இப்ப ஒரு 25 வயசா இருக்கு. நீங்க ஒரு 16 வயசுல கட்டி இருந்தா உங்களுக்கு
1: 25 கூட இல்லை.
0: சரி சரி சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய அழகு என்ற பாடல் என்ன?
1: என்னுடைய பாடல் வந்து இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய பாடல் ஒளி விளக்கு. எம்ஜிஆர் எடுத்த 100வது படம். அந்த படத்துல டிஎன் சவுந்தரராஜன் தனித்து பாடின ஒரு பாட்டு.
0: என்னது ஒளி விளக்குல?
1: அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஒளி விளக்குல
1: டிஎன் சவுந்தரராஜன் தனித்து பாடின ஒரே ஒரு பாட்டு தான் அதுல.
0: இடையில ஒரு வரி கொடுங்க பாக்கலாம்.
1: இடையில ஒரு வழி கொடுக்கவா?
0: இங்க கொடுங்க பாக்கலாம்.
1: மானை என்றாய்
0: என்னண்டு?
1: மானை போல் மானம் என்றாய், நீயே என்றாய், வேங்கை போல் வீரம் என்றாய், அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய்.
0: அத ராகமா சொல்லுங்க பாக்கலாம். அது வருது,
1: ராகமா சொன்னாதான் எல்லாரும் கண்டுபிடிக்கும்.
0: வருது வருது, மானை போல் என்றாய், நீங்க தைரியம் இல்லையா நீங்க கொண்டு வந்து, நான் அழகுலதான் பாட்டு கேட்கிறேன். அழகு
1: தைரியமா சொல்லுங்க.
0: அழகு என்ற சொல்ல கொண்டு வாங்க, நீங்க தைரியத்தை கொண்டு வந்து. நான் கேட்டது அழகு என்று சொல்லு வரணும் பாட்டுல.
1: அழகு அழகுன்னு கேக்குறீங்க நீங்க,
0: அழகு என்று சொல்லு வரணும்.
1: அழகுன்ற அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு படகோட்டி படத்துல கண்ணெடுத்து பைங்கிலி சரோஜாதேவி பாடுற ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: அழகு ஒரு ராகம்,
0: நல்ல பாட்டு அது.
1: ஆசை ஒரு தாளம்,
0: சூப்பர்.
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு,
0: நல்ல பாடல் அது.
1: போறீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமா எடுத்து வர்றேன் உங்களுக்காக. சரியா?
1: ஓகே ஓகே,
0: நன்றி நன்றி நன்றி மஜித். அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு உங்களுடைய பாட்டும் பதமும், நாளைக்கு உங்களுடைய நாளைக்கு பாட்டும் பதமும் சரியா காலை 9 மணிக்கு வருகிறது, 9 to 10 வரையும்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: காட்சியில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா நீங்க மீண்டும் காட்சியிலைக்கு வர வேண்டும். நினைப்புக்கு வந்தீங்க, நீங்க துண்டித்து போய்விட்டீங்க. மீண்டும் நீங்கள் காட்சியிலைக்கு வர வேண்டும். எங்கே பாடலை தொடரலாம்?

0: நாட்டிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நேரம்? 11 மணி. என்ன இன்னைக்கு புது இன்னைக்கு மன வர போகுது பாருங்க. 11 மணி 11:30 நீங்க முழிச்சிருக்கீங்க அப்படியே அப்பா?
1: இல்ல, நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தேன், கணக்கில அப்பா சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. நல்லது
0: நல்லது நல்லது.
1: அப்ப அழகுதான் பாட்டு,
0: அழகுதான்
1: அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க.
0: எங்க என்ன படத்துல
1: பாட்டு
0: எங்க இருக்காங்க?
1: பாட்டு கேட்டிருக்கா யாராவது?
0: கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம். என்ன படம் அது? யாரும் எடுத்து
1: வந்ததுல இன்னைக்கு யாராவது எடுத்து வந்திருக்கா?
0: இன்னைக்கு எடுத்து வரையில என்ன அழகா இருக்காங்க. திருடா திருடியில அழகா அனுப்பி வச்சிருங்க. அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க. ஏங்க ஆண்க ஆண்கள் அழகா இல்லையா?
1: ஆண்கள் அது வந்து அந்த படத்துல வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு எழுதின பாட்டு.
0: சரி, இப்ப நான் கேக்குறேன், பொண்ணுங்களை மட்டும்தான் அழகழகுன்னு சொல்றீங்க, எதுக்கு?
1: அடுத்த ஒரு பாட்டு வருது ஆம்பளை பத்தி, அழகா இருக்கு பாட்டு வருது.
0: எதுல வருது?
1: அதுல வந்து அதுல வந்து ஹீரோ நான் தான் நடிக்க போறேன். அதுக்கு எழுதி வச்சிருக்கோம்.
0: சூப்பர். இப்படி எல்லாம் இருக்கணும், அப்பதான் நீங்க முன்னுக்கு வரலாம். ஏதாவது கற்பனைகள் தான் உண்மையாக உருவாகிறது இல்லையா? அழகு என்று சொல்ற ஒரு பாட்டு, இப்ப அந்த நீ நடந்தான் நடை அழகு அது இருக்கு. வேற பாட்டு இருக்குதா ஆண்களை அழகு என்று சொல்ற பாட்டு?
1: இல்ல, அதுல ஆண்கள்ல நீ நடந்த நடை அழகுன்னு மட்டும் தான் வருது. அந்த பேர் சொல்லி அத ஒரு ஆம்பளையோட பேர் சொல்லிட்டு அழகுன்னு சொல்றது இல்ல. பொம்பளைங்களை வந்து இருக்குது
0: அது கண்ணழகு, அதுகளெல்லாம் இருக்கு. ஆனா ஆண்களை அழகு என்று சொல்ற பாட்டு குறைவு, அப்படித்தானே?
1: அது வந்து என்ன தெரியுமா, இந்த பாடலுகள் எல்லாம் எழுதுறது யாரு? ஆம்பளைங்க
0: தானே.
1: பொம்பளைங்களை பத்தி
0: ஒரு சூப்பர் பாட்டு இருக்குது ஆண்களை அந்த காலத்துல எழுதி இருக்கிறாங்க, ஆண்கள் அழகு என்று சொல்ற பாட்டு.
1: அப்படியா? ஏதோ
0: உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் திருடா திருடியில. சரியா?
1: நன்றி
0: ரதீஷ். ஆஹா கிருஷ்ணா, நீங்க மீண்டும் அழைப்புக்கு வந்தீங்க கிருஷ்ணா. அந்த நேரம் நீங்க வர்றது வாட்ஸ்அப்பா இருந்தா உங்களுக்கு தெரியும், நீங்க வைபர்ல வர்றீங்க. அதனால நீங்க மீண்டும் இணைஞ்சு கொடுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய அழகன் வாராருங்க, திருப்புக்குழி அழகன். வாங்க அழகா வாங்க. விஜயகுமார் எப்படி இருக்கிறீங்க?
2: எத்தனை நாட்கள் தான் தங்கள் வரவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தேன். பொங்கல் முதல் நானும் ஊருக்கு கோயில் ஸ்தலங்கள் அங்கங்க சென்று விட்டு நேற்று கூட இணைப்பை ஏற்படுத்தி பார்த்தேன். திருச்சியில் வந்தீர்களா? இல்லை,
0: வந்தேன் வந்து நான் அழைப்பும் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு வாங்குவோண்டு. ஆனா நீங்க இப்ப இந்த ரெண்டு தரம் அழைச்சு பாத்துட்டு போயிட்டீங்க. முதல் கண் உங்களுக்கு
2: அதே நான் அந்த மெசேஜ காலையில் தான் பார்த்தேன் நானு.
0: முதல்
2: வந்து இந்த சோகத்துலயே இருக்கீங்க போல இது. பாவம் அம்மா சரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அப்படியே இருந்துட்டேன் நானும். சோக நிகழ்வு நடந்தது
0: இல்லீங்களா?
2: அது மனதில் வச்சுதான் சரி போவோம், கொஞ்சம் சரி நாள் பயிற்சி போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இன்னைக்கு இப்பதான் நானே எம்டிஆர் வச்சு பேசிட்டேன். அதுக்குள்ள கொள்ளிடம் காமராஜ் பேசிட்டே இருந்தாரு. இவ்வளவு நேரம் பேச கட் பண்ணாரு, பார்த்தா உடனே உங்க குரல் ஒழியுது. அந்த இது அந்த ஆப்ப ஆஃப் பண்ணவே நான் அவர்களே பேசிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பழைய ஏதாவது பழைய ப்ரோக்ராம் வருதா இல்லையான்ட்டு சரி போட்டு பாக்கலாம் வாட்ஸ்அப்ல.

0: உங்களுக்கு உங்க குடும்பத்தார எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு தாய் திருநாள் வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிச்சு கொள்றோம். சரி, இன்றைக்கு நீங்க அழகு என்று சொல்ற ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: என்னமா?
0: அழகு என்று வருகிற ஒரு பாட்டு, அழகு என்று சொல் வரும்.
1: அழகு ரதம், அழகு ரதம் பிறக்கும் அது அசைந்து அசைந்து என்ன ஒரு பாடுறது சுபதினமா.
0: அழகு ரதம் பிறக்கும்
1: அது அசைந்து அசைந்து
0: நடக்கும்.
1: அப்புறம் அழகு மலராட
0: அது வந்துருச்சு. அழகு ரதத்தை கொண்டது
1: அழகு ஆயிரம் அப்படின்னு ஒரு உல்லாச பறவையில ஏதாவது பாடல் இருக்கு. அழகு ஆயிரம் அப்படின்றது அழகன் அழகன் ஆண் அழகன் ஒரு பாட்டு இருக்கு.
0: அதைத்தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆண்களை அழகு சொல்றது அழகன் அழகன் ஆண் அழகன் அள்ளி மலராடும் அழகன் அந்த பாட்டு.
1: நிறைய இருக்கும் அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அதனால அழகுன்ற கேக்கலாங்களா?
0: நிச்சயமா இந்த பாட்டு அழகு ரதம் பிறக்கும் அந்த பாடல எடுத்து வரோம். யாரும் கேட்கல, அந்த பாடல் காற்றடிக்கு வருகிறது குறைவு. அழகு ரதம் பிறக்கும் நடக்கும் இல்லையா? அது எடுத்து
1: அதே பாடலையே எங்களுக்கு
0: நிச்சயமா எடுத்து
1: என்றால் அழகி உன்னை
0: உன்னை வந்து ராஜ்குமார் கேட்டார் ஆராதனை செய்கிறேன் அந்த பாட்டு. அது கேட்டுட்டாங்க. நான் உங்களுக்கு அழகு அழகு ரதம் நான் உங்களுக்கு எடுத்து
1: அதே பாடலை கொடுத்துருமா? ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி.
1: உடனடியாக கால் எடுத்து முடுக்க பேசியதற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை என்னால.
0: நன்றி நன்றி.
1: பழைய மாதிரி தங்கள் குரலை கேட்டது மகிழ்ச்சி. அனைத்து அன்புறவங்களுக்காகவும் அந்த பாடலை கட்டளையில் தவிடுங்கள். அனைவரும் கேட்டு மகிழ்வோம். நன்றி.
0: நாளைக்கு நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி மறக்காம வாங்க 9 மணிக்கு சரியா இரவு நேரம்.
1: சரிம்மா.
0: நன்றி.
1: இந்திய நேரம் எப்படி? 9
0: இரவு நேரம். ஆமா.
1: எங்களுக்கு 9 மணி ஆகுமா? டைம் சரியா தெரியல.
0: இரவு 9 மணி
1: எங்களுக்கு டைம் என்ன?
0: இந்தியா இந்தியா நேரம் இரவு 9 மணி.
1: ஓகே ஓகே. அப்ப கலந்து
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: கண்டிப்பா நன்றி
0: நன்றி நன்றி. இங்க பாடலை கேட்கலாம். எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. கிருஷ்ணா

0: வணக்கங்களை இணைந்து கொள்ளும் உங்கள் அன்பு உறவு. வணக்கம் கிருஷ்ணா, லண்டன்ல இருந்து.
1: வணக்கம் மீரா. வணக்கம் மீரா, சோமா இருக்குங்களோ?
0: நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அழைக்கும் போது இன்னொரு அன்பு உறவு இந்த வானிலையில அந்த இணைப்புல இருந்தா அவங்க வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, தெரியும் எனக்கு. ஆனா எடுக்க முடியாது, எடுத்தால் அவங்க கட் பண்ணி போயிருவாங்க. அதுக்கு மேல இப்ப
1: கேட்டு அப்பா வந்து நல்ல அறிவு எல்லாம் சுத்த தமிழ் அறிவு, அதுதான் அறிவு. தமிழ் இருக்குல்ல, சுத்தமான தமிழ், அந்த என்ன இலக்கணங்களோட சேர்ந்த தமிழ்ல நல்ல விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாளும் அதை பத்தி என்ன கதைக்கிற என்ன டொப்பி என்ன விஷயம்?
0: அது வந்து நாங்க இப்ப வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறது, வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறது, அதை பத்தி பேசியிருந்தோம். பெண் பார்க்கும் படதளத்துல இப்ப நீங்க பொண்ணை பார்க்க போற நேரம் பாடி காட்டு, நடந்து காட்டு, வீணை வாய்ச்சி காட்டு. சரி, நேர்ல நடக்குது அது, உங்களோட காலத்துல இருக்கே இல்ல. நீங்க நேர போய் ஹாய்,
1: இல்ல
0: இலங்கையிலும் பெண் பாக்குற படலம் இருந்தது, இருக்கு. வீட்டுல வந்து பாப்பாருங்க,
1: ஏற்றுக்கொள்றேன். அது இருக்குது. ஆனால் வந்து என்ன பாடிக்காடு, ஆடைக்காடு, என்ன பேசிக்காடு, என்ன படிப்பாறை செல்ல காட்டுனா
0: இல்ல, அது ஆசைக்கு. இப்ப ஆசைக்கு தன்னுடைய வர்ற மருமகள் பாடுவாரான்னு கேக்குறது அது இயற்கை. இருக்க பாட தெரியுமாமா பாடுங்க. இப்ப நீங்க கலக்க வேணாம், நீங்க காற்றில வந்தோம்னு நான் கேட்க இல்லையா, உங்களுக்கு பாட தெரியுமா பாடுங்கன்னு. அது
1: இலங்கையில வந்து எங்க தமிழகத்துல வந்து அப்புறம் வடக்கு கிழக்குல வந்து நான் கேள்விப்படல, பாடிக்காட்டு அப்படி நான் கேள்விப்படையில. அது வந்து சீதனத்துதான் வரவு தங்கப்பாடு.
0: அது உண்மை, அது உண்மை. அது அதாவது எங்கட ஊர்ல அந்த பெண்ணை பார்க்க வரும்போது சீதனத்தை கேட்பாருங்க எவ்வளவு.
1: மற்றது மற்ற படிப்பை கேட்பாரு, நிறம் பாப்பினா, அழகு பாப்பினா. நான் அறிஞ்சோட இந்த விஷயங்கள தான் அறிஞ்சோன்றது.
0: தலைமுடி நீளமா இருக்கான்னு
1: அதுக்குதான்
0: மெல்லவா கட்டையாயி கொண்டு வந்துட்டேன், நீ டை அடிக்கச்சுவான் அப்படியே.
1: சரி, அப்ப நீங்க அந்த சொன்ன இதுக்கு வந்து இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கல, இந்த கருத்தை என்ன எதிர்பார்க்கறீங்க
0: நீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நீங்க அப்படி பாத்துனீங்களா, பொண்ணு போய் பாத்துனீங்களா? முதல் கேள்வியா தான்.
1: அது
0: நீங்களே நீங்க முதல்ல ரோட்ல வச்சே மடக்கிட்டீங்க. இல்ல ஒரு நேரத்துல டக்குனு காதல் வரா, நீங்க வந்து பேச்சு கொடுத்த அப்புறம்
1: அவங்க
0: எப்படி சைக்கிள் கிறந்து கொண்டு போய் முன்னாடி நிப்பாட்டிட்டு இப்படி இறங்கி நான் உன்ன காதலி அப்படி சொன்னீங்க.
1: மாப்பிள்ள கூட சாரம் நல்ல சேட்டும் போட்டு அடிக்க அவன் மயங்கிட்டா. இவரும் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிற கூட கொஞ்சம் வசதியா இருக்க கூட அவன்
0: மயங்கிட்டான் பைக்ல.
1: இப்படி திடீர்ங்க மாமா வந்து சைக்கிள் தெரியும், அவர் தெரியுதா சைக்கிள் கொஞ்சம் பெரிய சாலை சைக்கிள் அந்த இப்ப எல்லாம் அதுவும் இல்லாம ஊர்ல வந்து கொடிக்கு
0: கட்டி வச்சிருக்கேன். இல்ல நீங்க அவரோட சைக்கிளை வாங்கி கொண்டு, அவரோட பைக்க வாங்கி கொண்டு நீங்க போய் ஒரு ஒரு ஸ்டைல் காட்டி இருக்கிறீங்க. உங்களுக்கு தைரியம் இல்லையன்றத நான் நம்ப மாட்டேன். நீங்க பேசுற பேச்சுட்டு அப்படி இல்லையே, இப்பதான் அந்த தைரியம் வந்துட்டு.
1: இதுக்கு என்ன சொந்த மச்சாள்?
0: ஓ, சொந்த மச்சாள் சொல்றதுக்கு என்ன பயம் உங்களுக்கு?
1: அம்மாவோட தங்கச்சி தம்பியின் மகள்.
0: அப்ப என்ன பயம் உங்களுக்கு? அப்ப
1: பயம் என்ன, அவ வந்து அந்த இடம் வந்து ஒரு யூனிஃபார்மளவுக்கு ஒரு டல்ல இருந்த பொம்பளை. அப்ப இந்த நாலு பத்தாம் வகுப்புல நிப்பாடிடும் படிப்பு.
0: படிப்புன்றது கிருஷ்ணாக்கு நான் நேற்று ஒன்று சொல்லி இருந்தேன், எல்லாருக்கும் படிப்புன்றது பாடசாலையில படிக்கிற படிப்பு இல்ல கிருஷ்ணா, படிப்பு ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை பாடம் தான் படிப்பு. அதுதான் நிரந்தரமா நிற்கும், அதுதான் உங்களை முன்னேற்றம். சரியா? சில பேர் வந்து சொல்லுவார்கள்ல, நான் அஞ்சாம் வகுப்போட நீ படி, நான் ரெண்டாம் வகுப்போட நீங்கிட்ட, எனக்கு படிப்பறிவு இல்லை, இந்த மனைவி நல்லா படிச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் நான் உண்மையிலே ஆமாண்டு தலையாட்டவும் மாட்டேன், ஒத்துக்கொள்ளவும் மாட்டேன். மனைவி எவ்வளவு படித்திருந்தாலும் படிக்காத ஆண், வாழ்க்கை பாடம் படித்திருக்கிற ஒரு ஆண், தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய குடும்பத்தையும் கொண்டு நடத்தி செல்லும் தன்மைதான் படிப்பு.
1: இருந்தாலும் இப்ப நாங்கள் வந்து நான் வந்து இங்கிலாந்துல இருக்கோம், நீங்கள் ஹேடாக இருந்தாலும் வந்து எங்கட அறிவுகளுக்கு பொறுத்தவரை எங்கட பிரச்சனை படிப்பு தான் முக்கியம் படுது. இப்ப நாங்கள் எங்கட நாட்டுல வந்து எங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சு, இந்த நாடுகள்ல வந்து படிப்பு தான் முக்கியம் தெரியும்.
0: என்ன ஒன்று உங்கள்கிட்ட கேக்குறேன், நாங்கள் அறியாத, இப்ப நீங்க பாருங்க பிரான்சுக்கு போறார்கள், அந்த பாஷையை தெரியாது, ஆனா எங்கட மக்கள் போனோம்னு அந்த பாஷையை எப்படியும் அதை கற்றுக்கொண்டு அதை பேசுறதுக்கு, அவர்களோட சேர்ந்து பேசுறதுக்கு எவ்வளவு ஒரு பிரில்லியண்டா, அதாவது எவ்வளவு ஒரு கெட்டிக்காரத்தனமா அவர்கள் அதை கண்டுபிடிச்சு இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய தன்மைக்கு படித்து அந்த பாஷையை படித்து நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள்.
1: நீங்க
0: அப்படி எடுத்துக்கொள்ள, சின்ன வயதுலதான் படிக்கலாம் இல்ல, எந்த வயதுலயும் மனிதன் ஒரு
1: அது வந்து நீங்க சொல்ற சரி. இப்ப இந்த நண்பர் வந்து பிரான்ஸ்ல இப்ப இருக்கு, வயசு வந்து இப்ப 50 வயசு, அவர் வந்து 21-25 வருஷத்துக்கு 21-25 வயசுக்கு முன்ன போனவர், அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்க வந்து இண்டிபெண்டா இருக்க வந்து சொல்லுல வந்து சொல்லணும் என்றால் அவரால் வந்து அந்த போற உதவி கேட்கிறார்களுக்கு ஒரு சொல்லி தவறுனாலே வந்து அந்த ஆபீசரையே வந்து அவர் தப்பா எழுதிடுவார். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வேற. இப்ப மொன்றியல்ல இருந்தே மாறி போனது, அதுக்கு வந்து என்ன பிரெஞ்சு பிடிக்கல, இங்கிலீஷ் தான் பிடிக்க முடியாது. உண்மையா பையோ? உண்மையான
0: இல்ல இல்ல, அதாவது பிரெஞ்சு காலனில பிரெஞ்சு தான் முக்கியத்துவம், பிள்ளைகள் வந்து ஆங்கிலம், அது வந்து அது அவர்களுடைய அறிந்து கொண்ட தன்மை குறைவு என்று தான் நான் சொல்லணும். தாய் தந்தை என்னண்டா பிரெஞ்சு
1: இப்ப
0: அவர்கள் வந்து முந்தி வந்து மொன்ட்ரியல்ல இருந்து ஒன்டாரியோவுக்கு கொஞ்ச நாள் வந்து ஒன் இயர் வந்து பிள்ளைகள படிக்க விட்டு கொண்டு போவார்கள் என்றால், அங்க வந்து மொன்ட்ரியல்ல வந்து பிரெஞ்சு அதாவது இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இவர் வந்து 1 இயர் இங்க ஒன்டாரியோல படிச்சிருக்க வேணும். இங்க அதனால இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க விடுவார்கள் அங்க, அல்லாட்டி அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கும், அதுக்காகத்தான் வருவார்களே அன்றி மற்றது. ஆனா பொதுவாக ஒரு பிரெஞ்சு ஸ்கூல்ல இங்கிலீஷும் ஒரு பாடம், அத மாதிரி இங்க ஒன்டாரியோல இங்கிலீஷ் ஸ்கூல்ல பிரெஞ்சு ஒரு பாடம். ஆனா புள்ளிகள் இப்ப இரண்டு லாங்குவேஜையும் தரவா பேசுகிறார்கள், ரெண்டும் தெரியும்.
1: புள்ளிகளுக்கு இருந்தாலும் மொழி வந்து சிந்தனை உண்டாதான், மொழி வந்து மொழிதான வேறு.
0: ஆமா, ஆனா அது வந்து
1: லண்டன பாருங்க, லண்டனுக்கு வந்து மஞ்சு இத்தாலி அங்க எல்லா கண்டிப்பா நாடு எல்லா யூரோப்ல இருந்து லண்டனுக்கு தினம் நிறைய தினம் வந்துருது. ஏன் வரணும்?
0: இங்கிலீஷ் புள்ளிகள் சாட்டு அவர்கள்
1: அறை ஒன்றுதான் இருக்கும்.
0: நிச்சயம் மற்றது இப்ப ஜெர்மன் பாசையெல்லாம் பிள்ளைகள் என்ன மாதிரி பேசுகிறார்கள், அது வந்து எங்களுடைய தாய் தந்தையரின் மடமைத்தனம். அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு பிள்ளைகளை ஒரு ஒரு காரணம் காட்டிக்கொண்டு போகிறார்கள் என்றதான் அர்த்தம்.
1: சில பிள்ளைகளுக்கு நீங்க சொன்னா சில பிள்ளைகள் வந்து யூரோப்பா மற்ற யூரோப்பா இருந்து நாட்டுல வந்த பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகள் வந்து மன அழுத்தங்கள் கூடிடுது.
0: நிச்சயம்
1: அந்த பிள்ளைகள் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்து 15-16 வயசு மட்டும் அந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஜெர்மனியோ வேற லாங்குவேஜ்ல படிச்ச பிள்ளைங்க இங்கே கொண்டு வந்தா அந்த பிள்ளைகள் திரும்ப ஒரு அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியும் ஓரளவு.
0: நிச்சயம்
1: அந்த பிள்ளைங்க இங்க வந்து அந்த லோயரை பிடிச்சி இந்த லோயரை பிடிச்சி இங்க வந்து அதே மாதிரி புதுசா
0: படிப்பையும் கெடுத்துக் கொள்வார்கள். ஆனா பிள்ளைகள் வந்து
1: நாங்கள் ஊர்ல சொல்லணும் ரெண்டு காலையும்
0: இரண்டு தோணியில ரெண்டு காலை வச்சு கொண்டு போறோமா இரண்டு
1: அங்க வைக்கிற மாதிரி
0: அது வந்து பெற்றோருடைய மடமைத்தனம் என்றுதான் நான் சொல்லுவேன். அது வந்து இப்ப டொரண்டோ பக்கம் ஏன் மூவ் பண்றாருன்னா அவர்களுடைய வேலை வாய்ப்பு வசதி வாய்ப்பு அங்க வந்து நிறைய சனத்தொகை ஏனென்றால் எல்லாம் இங்க இப்ப நீங்க பாருங்க இப்ப நான் இருக்கிற சிட்டில சில பேருக்கு இருக்க விருப்பம் இல்லை இந்த கான்வால்ல என்ன குறைஞ்ச டொரண்டோல இருந்து இங்க 3.5 மணித்தியாலம் மொன்ட்ரியல்ல இருந்து 1 மணித்தியாலம் இந்த சிட்டில இருக்க விரும்ப மாட்டார்கள். என்னென்னா சில பேருக்கு ஆடம்பரம் பாட்டி வேணும் பெரிய கடதெருவுகள் வேணும் மற்றது கொஞ்சம் கலகலன் இருக்க வேணும். இப்ப பெரிய சிட்டில இருந்தா பெரிய பெரிய இதுகளை பார்க்கலாம் லைட்ஸ் அது இது கடைகள் நடுக துறந்திருக்கும் இது வந்து அமைதியாயிரும் ஒரு டைமோட எல்லாம் அப்படி அமைதியாயிரும். அப்ப இதுல இங்க இருக்க சில பேருக்கு பிடிக்காது. இங்க வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிறவைக்கு மற்றது இங்க வந்து ஏரெல்லாம் ஹெல்த்தி என்று சொல்லலாம். வாகனங்கள் கூட ஓடாது மற்ற இடங்கள் எல்லாம் கிட்ட கிட்ட கடைகள் எல்லாம் கிட்ட கிட்ட டொரண்டோல ஒரு தடவை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு 1.5 மணித்தியாலம் செல்லும் ஒரு வீட்டை போறதுக்கு 1 மணித்தியாலம். இங்க அப்படி இல்லை இப்படியே நினைச்ச உடனே கடைக்கு போனா மற்ற வீட்டை போல ஹாய் என்று சொல்ல அது கிட்ட கிட்டவே இருக்கு எல்லாம். அப்ப அந்த
1: எங்கடையாக்கள்
0: கூடுதலாக எத்தனையோ 150 குடும்பம் இருக்கும் இங்க. சிங் குறைய இங்க வந்து பங்களாதேஷ்காரர் மற்றது எல்லா இனத்தவர்களும் சரிக்கு சமனாக இருக்கிறார்கள் இங்க. படிக்கிறதுக்கு கூட இங்கதான் வந்து படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்ப இந்தியாவில இருந்து வர்றவர்கள் வேலையும் படிப்புமாக இங்க வந்திருக்கிறார்கள் நிறைய.
1: என்ன
0: அழகு பாட்டு கேட்க போறீங்க
1: நீங்க? ஒவ்வொரு நான் கேட்கவே இல்லை. அழகு அழகு எல்லாம் அழகு என்ன அந்த பாட்டை போடுங்க.
0: அழகு அழகு அழகு சின்ன பிள்ளை பாடின பாட்டு உன்னிகிருஷ்ண மகள் பாடு.
1: இல்ல இல்ல உன்னிகிருஷ்ண மகள் இவர் எழுதுனா யார் எங்கட என்ன கவிஞர் மறந்தவர் என்ன முத்து வருது முத்துக்குமாருடைய
0: கவிதை வரிகள்ல
1: சீதனங்கள் எதிர்பார்க்காமல் திருமணம் செய்யணும்
0: நிச்சயம் உண்டு.
1: மற்றது வந்து என்ன நம்பிதான் ஒரு பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ளணும்
0: நிச்சயம் ரெண்டு.
1: மற்றது மாமியார் வீட்டுல வந்து மருமகன் குடியிருக்க
0: கூடாது
1: குடியோட மகள் போய் வரலாம் கொள்ளல எங்களுக்கு வந்து அந்த கௌரவ குறைவா இருக்கும். முடிஞ்சால ஒரு ஆம்பளை வந்து ஒரு மாமியார் பித்த புள்ளிய ஒரு மகளை கல்யாணம் செய்ய அம்மாளுக்கு என்ன மகள் இருந்தாலும் நீங்க மச்சால் இருந்தாலும் அவளுக்கு நான் ஜீதனம் கொடுத்து அந்த பொம்பளையும் நான் வாழ வைக்கிறேன். அந்த எந்த மனுஷி இந்த தங்கச்சி வந்து எனக்கு சௌகரியம் நினைக்கணும்.
0: மகளா ஒரு நீங்க தான் அதை முன்னேற்றி விடணும். மருமகன் ரெண்டு காலடி எடுத்து வச்சுட்டா அந்த குடும்பத்தை நீங்க தான் பார்க்கணும்.
1: அந்த குடும்பத்துக்கு அவைக்கு நான் மூத்த புள்ள மாதிரி ரெண்டாவது பிள்ளைய கல்யாணம் நானும் அவருக்கு ஒரு அவன் குடும்பத்துல நான் ஒரு புள்ள.
0: சூப்பர்.
1: அந்த எந்த தங்கச்சி எந்த மனுஷி எந்த தங்கச்சி வந்து என்ன தங்கச்சி வந்து எனக்கும் தங்கச்சியா நினைக்கணும். அவளுக்கு வந்து என்ன நான் உண்மை நான்
0: நீங்க தான் சீதனம் கொடுத்து கட்டி வைக்கணும்.
1: ஓ இந்த மனுஷி தங்கச்சிக்கு வந்து ஏழாம் ஆண்டு வீட்டுல வந்து இந்த காணியே எனக்கு தந்த வீடு இங்க இந்த மனுஷிக்கு ஆசை வீடு கட்டணும் இந்த காணிக்கு அது பெரிய அந்த வீட்டையும் கொடுத்து இந்த மனுஷிக்கு சொன்னால் இந்த தங்கச்சிக்கு நீ சீரண்டு அவ வந்து இந்த தங்கச்சி இந்த மனுஷி மனுஷி வந்து தந்த தங்கச்சி காணி வந்து மாணிப்பேல வேண்டிய மாணிப்பா இல்ல அச்சுவேலி அச்சுவே அச்சுவேலி
0: அச்சுவேலி
1: வேண்டி அதுக்கு வச்சுக்கிட்டாங்க. சுத்து மாதிரி எல்லாம் கட்டி நல்லா இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும் தென்னை அந்த பூ எல்லாம் எல்லாம் கட்டி வீடு காணத்தை அப்படி பிரிச்சு போட்டு எல்லாம் செய்து அப்ப நீயும் நான் செய்யறா இருந்தாலும் இந்த மச்சாவும் செய்யணும். மச்சாவும் சொல்றா மனித மனுஷன் தங்கச்சி எனக்கு ஒரு சௌகரி இருந்தாலும் மாமியார் வீட்டுல இருக்கிறது மருமகனுக்கு சிறப்பா இல்ல
0: இல்ல இல்ல அது உண்மை. நான் கூட பக்கம் வீட்டுல
1: அது
0: மருமகள் போய்
1: ஓ மாமியார் வந்து இந்த வீட்டுல மருமகன் வீடு இருந்தா இந்த பிள்ளை இந்த வீட்டுல மகளின் வீடு மருமகனும் அவர்கள் பிள்ளையதான் இருக்கும்
0: நினைச்சேன். இதை எல்லா ஆண்களும் கருத்துல கொள்ளணும். ஆனா உண்டு இப்ப மாமி வீட்டுல இருக்கலாம் அவர்கள் மருமகனை ஒரு மகனா மதிச்சு இப்ப சில நேரம் ஒரு மகளை பெற்றிருப்பாங்க. அது நான் அது அதுக்கு நான் ஒரு மகளை பெற்று மருமகனும் அங்க வந்திருந்தா அவர்கள் பாசத்தோடு தான் இருப்பார்கள். ஒரு புறம்பு காட்ட மாட்டார்கள். அது எனக்கு மகன் எனக்கு
1: பாசத இருந்தாலும் போற மருமகன்
0: வேறாரு அது உண்மை. ஆனா இந்த காலத்துல
1: ஒரு மாளகு மனுஷிண்ட வீட்டுல போய் இருந்தாதான் அந்த பிரச்சனை என்ன மனுஷிண்ட சொந்தக்காரர் வருவோம் மாமியார் இருப்பா என்ன மருமகன் வேலைக்கு போறவிலையோ
0: அது நீங்க சொல்றது நல்லது. அவருடைய சொந்தக்காரர்களுக்கு
1: ஓ நான் இந்த சொந்த வாழ்க்கை நான் வீட்டுல இந்த வீட்டுல இருக்கிறேன் மாமி வாரா மாமியின் சௌகரம் இருந்தது எனக்கு ஒரு கௌரவத்தை நாங்க
0: காப்பாற்றலாம். அது உண்மை. அவரோட சொந்தக்காரர்களுக்கு ஒழிக்க தேவையில்லை. இது என்னண்டா சொந்தக்காரர் வரையணும்னா மருமகனை வழியில அனுப்பிடுறது ஓடி ஓடி போய் ஒளி பேர்ந்து வேலைக்கு போயிட்டாரு போயிட்டு வேலைக்கு போயிட்டாரு அவர் என்ன வேலை எங்கேன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறாரு அதெல்லாம் போய் அப்படி இல்லை. சாதாரணமா ஒரு தொழில் செய்யற ஒரு ஒரு மருமகனை அவர் இந்த தொழில் செய்கிறார் என்று சொல்ல வைக்கப்படுகிற மாமா மாமிகள் இருக்கிறார்கள். அது பிழை அது பிழை அதெல்லாம் அதெல்லாம் தவறு.
1: மற்றது என்ன சொல்றேங்க இந்த சீதனம் பண்ற ஆம்பளை எல்லாம் உண்மை வேணும். தமிழ்ல சொல்றேன்னா அந்த நல்ல அந்த உதய வந்து சொல்ல விரும்புற உண்மையின்படி சீதனத்தை வேண்டி வாழ்ற ஆம்பளை எல்லாம் ஆம்பளையே கிடையாது. அதை விட வந்து அப்படி அப்படியே வந்து திருமணம் இல்லாம அப்படியே சும்மா பொது வாழ்க்கையை செய்து போட்டு நினைக்கலாம். ஏமாட்டு ஒரு பொம்பளைய வந்து சீதனம் தான் ஏன் சொல்லுங்க இப்ப தமிழ்நாட்டிலயே வந்து சீதனத்தை எத்தனையோ லட்சம் மணி போட்டு திரும்ப மனசு பிள்ளைய அடிச்சு கிடக்கு மனசிய புள்ள கூடாத அடிச்சு கிடக்குறது இன்னும் சீதனத்தை போய் மணிகிட்ட வாங்க உண்டு.
0: அது இன்னும் அந்த இதுகள் வழக்கம் ஆனா இப்ப குறைஞ்சிட்டுது. ஆனா சீதனம் இப்ப வந்து சீதனம் வந்து யாருமே கேட்கறது இல்ல எங்கட ஊர்லயும் கேட்கறாரு தானா பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கறார்களே.
1: நீங்க சொல்லலாம் இப்ப நாங்க எத்தனையோ நேசப்படுகிறோம் எங்க நாட்டுல வந்து அப்படி இல்லாம இருக்காது தமிழ்நாட்டுக்காரன் எங்க அவையும் எங்கட இதை தொடர்றதுதான் இருந்தாலும் வந்து தமிழ்நாடுலதான் இந்த கூட பெரு புள்ள பிறந்தா போறதுமே தந்த மனசி அடிச்சு அம்மாட பையனு சீதனா பண்ணிட்டு வாண்டு
0: நடக்கிறது உண்மையாக அப்படியா நடக்கும். அது வந்து அது மாப்பிள்ளையின் அவருடைய செயல்பாடு இல்ல அவரை சார்ந்தவர்களுடைய செயல்பாடு அங்க மற்ற பிள்ளைகள் கூட இருந்தாலும் அவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். என்ன செய்யறது இதை நாங்க பேசலாம் இதை திருத்துறதுக்கு எங்களால முடியாது அவர்களா தான் திருந்தோம் சொல்லி உங்களுடைய அழகு பாடலை எடுத்து வர்றேன் கிருஷ்ணா. ஆனா இப்படி ஒரு கதை இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு. மனைவி கேட்டாவாம் என்னங்க முந்தாஜ் செத்தோன்னு தாஜ்மஹாலை கட்டி வைத்தார் அவர் நீங்க என்னங்க எனக்கு கட்டி வச்சுக்க வைக்க போறீங்க உடனே கணவன் சொன்னாராம், நான் உண்டு தங்கச்சி
1: கட்டேன். கேள்விப்பட்ட மாதிரி
0: இதுக்கே நீ கவலைப்படுற, நான் உண்டு தங்கச்சி கட்ட.
1: நான் இப்ப கொஞ்ச காலம் தான் கொஞ்சம் திருந்திருக்கிறோம், இருந்தாலும் திருந்த விட மாட்டீங்க கூட.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: வணக்கம்.
0: நேரம் சரியாக இப்பொழுது 1:31, இது கரண்டிய நேரம், இந்திய இறங்கி நேரம் சரியா 12:01. என் அன்பு உறவுகள், நீங்க நிறைய பாட்டு கேட்டிருக்கீங்க. இது அன்பு உறவுகள், நீங்கள் இணையக்கூடியவர்கள் இணைந்தால் இந்த பாடல்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு பதிவு செய்து எடுத்து வரலாமன் இருக்கிறேன். அது நாளைக்கு உங்களுடைய காலை நேரம் 11 குரல் முரசு வருகிற அந்த நேரத்தில் இந்த பாடலினத்தையும் பதிவு செய்து எடுத்து வரலாமன் இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, ஆனால் எல்லாரும் விழிச்சிருந்து கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நீங்கள் விழிச்சிருந்து கேட்குறீங்க? ஒரு கையை உயர்த்துங்க பார்க்கலாம், எங்க பார்க்கலாம். கையை உயர்த்துன்னு அவங்களுக்கு அந்த பாட்டை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் ரேவதியம்மா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. உங்களுடைய பாடல் இப்பொழுது காற்றிலைக்கு வருகிறது. முத்துவேலோட பாடல் கூட அரவாசியில் அப்படியே நின்றுடுச்சு. சரி, இருந்தாலும் அந்த உங்களுடைய பாடல் அனைத்தும் நாளை காலை 11 இந்த கதம்ப நிகழ்ச்சியில் வந்த பாடல் அனைத்தும் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இணைந்து கொள்ளும் எங்களுடைய கணபதி அண்ணாவை சந்திக்கலாம். வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம்.
1: பேசி புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் வாழ்த்துக்கள்,
0: இனிய
1: குடியரசு தின வாழ்த்துக்கள்.
0: எல்லா வாழ்த்துக்களும் என்னுடைய அன்பு அண்ணாக்கு மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்றேன். நலமா இருக்கிறீங்களா அண்ணா? நீங்க
1: எப்ப வரேன் தெரியுமா? வந்தவன ஓசி ஓடி வந்த போ விஜயகுமார் பார்த்து
0: வந்தப்பறம்
1: ஓடி வந்தோம்.
0: இரவு 9 நீங்க எதிர்பார்க்கலாம் அண்ணா. இனி
1: எப்ப செட்டுமட்டம் வரீங்க? உடம்பு முடியுதுப்பா உங்களால, அதனால நீங்க வந்து எங்க பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. மத்தவங்க வந்து ஏதோ ஜஸ்ட் பாட்டு வச்சு போயிருக்காங்க, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்ககிட்ட பேச ஒரு எஃபெக்டிவ் இல்ல.
0: சரி சரி, அப்ப சரி. அப்ப அண்ணா நீங்க நல்லமா இருக்கிறீங்க தானே?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: இன்னைக்கு நீங்க அழகுல ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். அழகு என்று சொல்லுதான் கொடுத்துருக்கேன், அதுல ஒரு பாட்டு சொல்லுங்க
1: பாப்பா. கேட்டு பண்ணது இல்லையே, கமல் பாட்டு ஒண்ணு, கண் தெரியாத பாட்டு.
0: அப்பா கேட்டுட்டாரு, அப்பா கேட்டுட்டாரு.
1: அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் பரவை என்னை பார்வையில் அவள் காத்திருந்தால் பார்வையில் அவள் காத்திருந்தால் அன்னை
0: அன்னை படத்துல
1: பாடுது
0: நிச்சயம்
1: பாட்டு.
0: உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன்.
1: அப்புறம் வந்து அழகிய நூறு பாட்டு சொல்லணும். அழகிய தமிழ் மகள் இவள் சிறு விழுகி சிறிய மகள் படைப்பாரசிக்கும் கனி போல் இனிக்கும் மஞ்சுளா எம்ஜிஆர் ரசிகரன் மறக்க முடியாத படம் அதெல்லாம். அதெல்லாம் 1950 ஆச்சு படம் வந்து, 69 எழுது அதுல 50 பொன் விழா படம் அதெல்லாம். அதெல்லாம் இந்த மாதிரி படம் வராது. அருமையா கனவு காட்சி, எம்ஜிஆர் மஞ்சுளா சூப்பர் பாட்டு, ஞாபகம் இருக்கா?
0: நல்ல பாடல். ஆமா
1: அருமையா பாடு பாட்டு.
0: இந்த பாட்டை பாடுங்க பாக்கலாம். அழகு ரதம்
1: உறக்கும் அது அசைந்து அசைந்து நடக்கும் தமிழை போல இனிக்கும் தகப்பன் போல சிரிக்கும் அழகு அழகு தாராபுரம் சுந்தரன் ரொம்ப ரேரு. அந்த அவர் பாட்டு ரொம்ப ரேரு, ஒன்றிணைப்பதான் பாடுவார். ரொம்ப பாட மாட்டார் தாராபுரம் சுந்தரன். அந்த அதே இன்னொரு பாடு பாடு தாராபுரம் சிவாஜி பாட்டு பாடுவார் பாத்தீங்களா, தாராபுரம் சுந்தரன் ஒரு சோகமான பாட்டு சாந்தின்னு நினைக்கிறேன். தாராபுரம் சுந்தரன் யூ நல்ல பாடத்து உனக்காக எனக்காகவான் உனக்காக அதே கார்ல ரேடியோ ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி கார்ல சிவாஜி வாடி ஓட்டிக்கும் போது ரேடியோல பாரு யாரோ பாரு மாதிரி. ஆனா அந்த பாட்டு சிவாஜி செட்டவும் சிச்சுவேஷன்
0: அழகு ரதம் பிறக்கும். அது கற்பூரம் படமா?
1: கற்பூரமா
2: நான் நெட்ல பார்த்து பதில் சொல்றேன்.
0: இருக்கிறவர்களுக்கு மட்டும் இப்ப பாட்டு, அப்புறம் உளித்து இல்லாதவர்களுக்கு நாளை பாட்டு.
2: தூங்கிட்டே மாட்டேன், வைக்காம போனாலும் மத்த நேரம் முக்கியத்துவம் இதுதான். டைம் இருந்தா வை, இல்ல நாளைக்கு வை.
0: நாளைக்கு இரவு 9 மணிக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, மறக்க வேண்டாம் அண்ணா, இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி அண்ணா, நன்றி.
2: 10:30 மணிக்கு சூரியன் போயிட்டு 10:30 மணிக்கு
0: சரி அண்ணா. பாடலை கேட்க போறீங்க? இப்பொழுது திருப்புக்குடி விஜயகுமார் அழைச்சிருந்தார். அவர் சரி விழித்திருக்க, இப்ப செல்வகுமார் நீங்க விழிச்சிருக்கீங்க. சரி, இப்பொழுது திருப்புக்குடி விஜயகுமாருடைய பாடல் கைய உயர்த்தினா உங்களுக்கு பாட்டு, சரியா? உங்களுடைய பாடல் வருகிறது திருப்புக்குடி விஜயகுமார்.
3: மூணு மாசமா? அப்போ இன்னும் 7 மாசம் போனா
4: பணம்
5: அழகிரதம் பிறக்கும்.

இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காட்டுவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காட்டுவேன். அழகு ரதம்.

அடுத்த பாடல் எங்களுடைய கணபதி அண்ணா உங்களுடைய பாடல் அழகிய மிதிலை நகரினிலே. அந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இப்ப தமிழன் பாரதி நீங்க கேட்ட பாடல் இன்னொரு அன்பு உறவு கேட்டுக்கிறார். அவருடைய பாடலையும் நான் பட்டாபி அண்ணாவோடு அந்த பாடலை சேர்த்து உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். அழகுக்கு மறுபெயர் பெண்ணா. இந்த பாடல் கணபதி அண்ணா நீங்கள் கேட்ட பாடல்.

பாடல் காற்றலைக்கு வருகிறது. தமிழன் பாரதி எங்களுடைய பட்டாபி அண்ணா கேட்ட பாடல். இருவருக்குமாக இந்த பாடல். இன்னும் பாடல் கேட்டவர்கள் யார் யார் விழித்திருந்தால் கையை உயர்த்தினா தான் பாடல் காற்றலைக்கு வரும்.

நேரம் சரியாக 1:53 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:24. அடுத்த பாடல் லண்டனில் இருந்து கிருஷ்ணா, நீங்க கேட்ட பாடல் காட்சி அளிக்க வருகிறது.

Some misunderstanding.

0: 会，能够接受。
1: 嘿，吴夏，啊，吴夏，到哪里？
2: 阿妈，
1: 你那这里里啊，那比起，
2: 嘿，也不累个，
1: 哪累个？
2: He's my husband, Kumaran.
0: Hello.
2: He's our UG friend, Vijayalakshmi.
0: Oh. Hi.
3: Hello.
0: Hello.
2: This is my husband, Murthy.
0: Hello.
2: And my classmate, Usha.
0: Hello.
2: Our husband.
0: Hmm.
2: This is my son, Suresh.
3: Oh. Hi.
2: Amma, what are you talking about? What is it?
4: Amma. Sikra Vanga.
5: நீங்கள் கேட்ட பாடல் அழகே அழகே, அது கிருஷ்ணாவுடைய பாடல். அடுத்த பாடல் காற்றிலைக்கு வருகிறது. எங்களுடைய ராஜவேல் ஒரு பாட்டு கேட்டிருந்தார். ராஜவேல், நிறைவாக வரும் பாடல் எனக்கும் பிடித்த பாடல். அந்த பாடல் உங்களுக்கும் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். மற்றவர்கள்லாம் தூங்கிட்டார்கள், அதனால நீங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் நாளை காலை 11 மணிக்கு சரியாக உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த பாடல் அனைத்தும் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, இப்ப எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. ராஜபார்வை படத்திலிருந்து.

இப்ப கேட்ட பாடல் எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்களுடைய பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய செல்வகுமார், நீங்கள் தூங்கி இருக்க மாட்டீங்க செல்வகுமார், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல.

மாத மலை மகளோ.

0: இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய செல்வகுமார். அதனால் அழகிய பாடல். சரி, அடுத்து எங்களுடைய சந்திரராஜ் மாமாவும் கேட்டுக்கொண்டிருப்பார் நினைக்கிறேன். அவர் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. மாமா, இதோ உங்களுடைய பாடல். நேரம் சரியாக 12:39.
1: Buckley's Complete Plus Mucus provides
0: அவரையும் ஏதோ எல்லாம் பேசுறாருங்க. சரி, கேட்கலாம்.

சுந்தரராஜ் மாமா கேட்ட பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது வேற யார் விழித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. மஜித், நீங்கள் விழித்திருக்கிறீங்களா? அடுத்த பாடல் ராஜவேல், நீங்க விழித்திருக்கிறீங்கன்னு தெரிகிறது. உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். லவ் டுடே படத்திலிருந்து இது, என்ன அழகு எத்தனை அழகு, கேட்போமா? இது எங்களுடைய ராஜவேல் விமனார் ராஜவேலுக்காக இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

நல்லது. என் அன்பு உறவுகளே, இவ்வளவு நேரமும் நீங்கள் இணைந்து சிறப்பித்த என் அன்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நிறைய பேருடைய பாடல் என்ன கொடுக்கல, அது சரியா நாளைக்கு 11 மணிக்கு காற்றடிக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, அது பதிவில் வந்தாலும் சரி, சில நேரம் நேரடியாகவே நான் இந்த பாடல்களை மீண்டும் உங்களுக்கு நாளைய தினம் எடுத்து வருவேன். சரியா 11 மணிக்கு உங்கள் காலை நேரம் 11 மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஆண்டாள் முத்துவேல், ரேவதி அம்மா மற்றும் ராஜ்குமார், பட்டாபி அண்ணா, செல்வகுமார், சிந்தனை செல்வன், மஜித், ரதீஷ், விஜயகுமார், திருப்புக்குழி விஜயகுமார், கிருஷ்ணா, எங்களுடைய கணபதி அண்ணா மற்றும் மணிகண்டன், தமிழன் பாரதி, ராஜவேல், சந்தனராஜ் மாமா, எல்லோரும் இணைந்து கொண்டீர்கள். எங்களுடைய சந்திரசேகர் சுவனியா அவரும் இணைந்து கொண்டார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை. காற்றலையில் இப்போ நேரடியாகவே இல்லாவிட்டாலும் எழுதி கேட்டவர்கள் எல்லோருக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. அழகு என்று வருகிற பாடலில் எனக்கு பிடித்தமான பாடல் இரண்டு பாடல்களை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அழகு அதுல முதல் பாடல் என்னன்னு பார்ப்போம். எனக்கு பிடித்த பாடல்ல எடுத்து வச்ச பாட்டு ஓடிடுச்சு, அதனாலதான் எனக்கு அழகை தேட வேண்டி இருக்குது. சரி, முதல் பாடல் இதை

இன்று இணைந்து சிறப்பித்த உறவுகளின் பெயரை நாங்கள் எடுத்து வந்துவிட்டோம். சரி, என் நண்பர்களே, நிறைவாக வரும் இந்த பாடல் என் விருப்ப பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்ப நிகழ்ச்சி. நாளைய தினம் உங்களை சந்திக்கலாம் என்று, நாளை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நீங்கள் காற்றலைக்கு வந்து சிறப்பிக்க தயங்க வேண்டாம், தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லி, நாளைக்கு சரியாக 9 மணிக்கு உங்களுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். உங்களுடைய அந்த கதம்ப நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் அனைத்தும் 11 மணிக்கு காலை, உங்களுடைய காலை 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த பாடல் அனைத்தும் உங்களுக்கு காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, என் விருப்பமாக வரும் அழகு என்ற பாடலில் நிறைவான பாடல். ஆண்களை அழகு என்று சொல்வதில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆண்களையும் அழகு அழகு என்று எழுதிய கவிதை வரிகளோடு பொருந்திய இந்த பாடல் மிக அருமையான பாடல். பழைய பாடலாக இருந்தாலும் இந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். உங்களிடமிருந்து அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இந்த பாடலோடு விடைபெற்றுக் கொள்ளலாம்.

0: பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. அந்த புதுமை பெண்களடி.
1: வணக்கம் நேயர்களே, இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில் நான் உங்க மணிமேகலை. இன்றைய புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம ஒரு புதுமை பெண், நிச்சயமா பெரிய புதுமை பெண் தான் அவங்க. சிறு வயது முதலே கலைத்துறையில் சாதனை படைத்த நடிகை ஸ்ரீதேவி அவங்கள பத்தி தான் நாம இன்றைய புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். அழகு அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா ஆமா பெரிய ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அழகுக்கு சிறந்த உதாரணம் இவங்க தான். ஒரு தெய்வீக கலை கொண்ட ஒரு பெண். கலை அழகுல மட்டும் இல்லைங்க, திறமையிலையும் நல்ல நடனம் ஆட தெரிஞ்சவங்க, நல்ல நடிக்க தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு கண்ணு ஒரு அழகு, கண்ணம் ஒரு அழகு, மூக்கு அது கூட அழகு, தலைமுடி அது கூட ரொம்ப ரொம்ப அழகு. மொத்தத்துல அவங்க ஒரு அழகோ அழகு சிலை போன்ற அழகுன்னா அவங்க தாங்க. ஒரு காலத்துல தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்த நடிகை அப்படின்னு பார்த்தா ஸ்ரீதேவி தான். பிறகு அவங்க ஹிந்திக்கு போனாங்க. அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி பல மொழி படங்களில் தன்னுடைய சிறந்த நடிப்பால எல்லார் மனதையும் கவர்ந்தவங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன் இன்னைக்கு அப்படின்னு நான் இந்த நாளை தேர்ந்து எடுத்தேன்னா, நேற்று அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி அவங்களோட நினைவு தினம். அதனால நான் இன்னைக்கு பிப்ரவரி 25 இன்னைக்கு உங்ககிட்ட புதுமை பெண்ணா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதனாலதான் இன்றைய புதுமை பெண்கள்ல நான் ஸ்ரீதேவி எடுத்திருக்கேன். சரி நேயர்களே, இப்போ ஒரு பாடல் கேட்போம். பாபு படத்திலிருந்து இதோ என்ன தெய்வம் முன்னாளி அப்படிங்கிற பாட்டை கேட்போம். அதற்கு பிறகு நாம அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்.

என்ன நேயர்களே, பாடலை கேட்டீங்கல்ல. நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த பாட்டை நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க, இல்ல படத்துல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பாடலை கேட்கும்போது நம்மளுக்கு ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள், இன்னொருவர் சிறு குழந்தையான ஸ்ரீதேவி. இந்த படத்துல ஸ்ரீதேவி ரொம்ப சின்ன பெண்ணா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட துரு துரு கண்ணும் அவங்களோட கள்ளமில்லா சிரிப்பும் யாரோட மனசுல விட்டு மறையவே மறையாதுங்க. அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். இப்ப நம்ம ஸ்ரீதேவி எங்க பிறந்தாங்க, வளர்ந்தாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீதேவி 1963 வருடம் ஆகஸ்ட் மாதம் 13 தேதி தமிழ்நாட்டில் பிறந்தாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மீனம்பட்டி என்னும் கிராமத்தில் தான் அவங்க பிறந்தாங்க. இங்கே ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இந்திய திரைப்பட துறையில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற நடிகை ஆனாங்க. 1969 துணைவன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முருகன் வேடத்தில் அறிமுகமானாங்க. அந்த முருகன் வேடத்துக்கு ஒரு மிகச்சரியான பொருத்தமான நடிகை யாருன்னா ஸ்ரீதேவி தாங்க. அந்த கள்ளமில்லா சிரிப்பும் அழகான விழிகளும் அவங்கள வந்து என்னைக்குமே மறக்கவே யாராலையுமே மறக்க முடியாது. ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம வந்து ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாழ்வே மாயம் படத்திலிருந்து தேவி ஸ்ரீதேவி அந்த பாட்டை கேட்போம், மறுபடி அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையில் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா சிறு குழந்தையா நடிச்சாங்க சிறு வயதிலேயே. அதுக்கு பிறகு இடையில கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் தன்னுடைய 13வது வயதுல வந்து இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கிய 3 முடிச்சு படத்தில் கதாநாயகி அறிமுகமானாருங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையா இருக்கும். அவங்களும் 13 வயது பெண் தான், ஆனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பின் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகிய முன்னணி நடிகர்கள் படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியை திகழ்ந்தார். ஆனால் அவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம், அதாவது கதாநாயகியாக மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியா இருந்த படம் எதுனா பாரதி ராஜா இயக்கிய 16 வயது நிலை படம் தான். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க மயில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த மயிலை யாராலையுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை, அமைதியான நடிப்பை, சில இடங்கள் மட்டும் ஆக்ரோஷமான ஒரு நடிப்பை முகத்திலேயே காட்டியிருப்பாங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 16 வயது நிலை படத்திலிருந்து செந்தூர பூவே அப்படிங்கிற பாட்டை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையில் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த சிவாஜி, சிவகுமார், விஜயகுமார், ஜெய்சங்கர், கமலஹாசன், ரஜினிகாந்த், இன்னும் நிறைய நடிகர்களோட முன்னணி நடிகையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட காலத்தில் இருந்த ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா, ஜெயசுதா அப்படி இருந்த நடிகைங்களோடையும் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா அவங்களோட குரல் வளம், அவங்களோ எந்தெந்த மொழியில் நடித்தாலும் அவங்க வந்து அந்த டப்பிங் சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்களே தான் பேசுவாங்க. அப்படி ஒரு அழகான குரல் அவங்களுக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று எந்த மொழியாக இருந்தாலும் ஸ்ரீதேவிக்கு ஒரு நல்ல வந்து ஒரு மக்களோட ரசிகர் மன்றங்கள் இருந்தாங்க, ரசிகர்கள் இருந்தாங்க. ஸ்ரீதேவி படம் வெளியே வருது அப்படின்னாலே போதும், அதுக்கு அதுக்கென ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருந்துச்சுங்க. சரி, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நாம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். கவிக்குயில் படத்துல இருந்து குயிலே கவிக்குயிலே அப்படிங்கிற பாட்டை நம்ம கேட்போம், மறுபடி அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. ஸ்ரீதேவி வந்து அழகு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தன்னை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப விருப்பம் உள்ளவங்க. அவங்க அணிகிற உடைகளாகட்டும், நகைகளாகட்டும், மாடர்ன் உடைகளாகட்டும், புடவையாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியாக அழகாக செஞ்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு குறையும் வந்து சொல்ல முடியாத அளவிற்கு மற்றவங்க பார்த்து வியக்கும் அளவிற்கு வந்து அவங்க வந்து அணிஞ்சிருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பு கூட மற்றவங்க மாதிரி இருக்காது. ஒரு வித்தியாசமாக அழகாக இயற்கையாக எல்லாரும் ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். அவங்கள நடிப்பை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் விரும்புவாங்க. தமிழில் அவங்க நடித்த சிகப்பு ரோஜாக்கள், பிரியா, மனிதனில் இத்தனை நிறங்களா, லக்ஷ்மி, இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்களுடைய நடிப்பு திறமையை வந்து ரொம்ப மேம்படுத்தி காட்டினதுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்வே மாயம் படத்தில் அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குரு, ரஜினிகாந்தோட சேர்ந்த படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த படங்களாக இருந்தது. ஒரு பாடலை கேட்போம், மறுபடியும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி படத்திலிருந்து காலை பணியில் என்ற பாடலை கேட்போம், மறுபடியும் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீதேவி பார்த்தீங்கன்னா தமிழ்ல 80களில் வந்து நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே வருடத்தில் வந்து ஸ்ரீதேவி வந்து பாலிவுட் படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆமாங்க, இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னக மொழி படங்களில் நடித்து பெரும் புகழ் பெற்ற பின்னர் 1980களின் தொடக்கத்தில் பாலிவுட் சென்று மிகப்பெரிய வெற்றிகளை கண்டார். 1980களின் தொடக்கத்தில் அவர் நடித்த இந்தி படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என பெயர் பெற்றார். ராஜேஷ் கண்ணா, தர்மேந்திரா, மிதுன் சக்கரவர்த்தி, அமிதாப் பச்சன், ரிஷி கபூர், அனில் கபூர், சல்மான்கான், சஞ்சய் தத் ஆகிய பெரும் நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். மிக நீண்ட காலம் பாலிவுட்டில் அவர் நடித்து வந்தார். ஹிந்தியில கூட அவங்களுக்கு ரசிகர்கள் ஒரு பைத்தியமாகிற அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்களை வந்து ஸ்ரீதேவிக்கு இருந்தாங்க, இன்னுமே இருக்கிறாங்க. ஸ்ரீதேவி படம் அப்படின்னாலே போதும் அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். சரிங்க, ஒரு பாடல் கேட்போம். பகலில் ஒரு நிலவு படத்திலிருந்து பொன்னாரம் பூவாரம் அப்படிங்கிற பாட்டை கேட்போம். மறுபடியும் நடிகை ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீதேவி எந்த ஒரு நடிப்பா இருந்தாலும் அந்த நடிப்புக்குள்ளேயே அந்த நடிப்பு கேரக்டராகவே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாங்க. அவங்க மூன்றாம் பெரிய படத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணா நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சின்ன நாய், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு நாய் இருக்கும். அந்த நாயை வச்சு அவங்க எப்போ பார்த்தாலும் சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்து யாராலையும் நிச்சயமா இனி ஒரு வாட்டி கொடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு அழகான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த படம் ஹிந்தியில சத்மா அப்படிங்கிற பேர்ல போய் நடிச்சாங்க. அங்கேயும் அந்த படம் வந்து ரொம்ப பாப்புலரா ரொம்ப புகழ் பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து அந்த நடிப்பிற்காக தமிழ்நாடு, ஆந்திர மாநில அரசு விருதுகளை வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருதுகள், கேரள அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதையும், 4 முறை பிலிம்பேர் விருதினையும் வாங்கியிருக்காங்கங்க. இதுவரை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 300 படங்களில் நடித்திருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி படம் எதுன்னா மாம் அப்படிங்கிற படம். கலைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்காக இவருக்கு 2013 வந்து பத்மஸ்ரீ விருது அவங்களுக்கு கொடுத்ததுங்க. ஸ்ரீதேவி ஐயப்பன் ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு ஒரு சிறிய அழகான குழந்தையா பிறந்தாலும் இந்தியா முழுவதுமாக புகழ்பெறும் அளவிற்கு, உலக நாடுகள் அளவுக்கு கூட. ஏன்னா நம்ம இந்திய படங்களை வந்து உலக நாடுகளில் உள்ள இந்திய மக்களும் பார்க்குறாங்க, சில வெளிநாட்டு மக்களும் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து உலக நாடுகளிலும் புகழ்பெற்று விளங்கின ஒரு நடிகை யாருன்னா அவங்க ஸ்ரீதேவி தாங்க. ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். சந்திப்பு படத்திலிருந்து ராத்திரி நிலாவில் ரகசிய கனாவில் அப்படிங்கிற ஒரு பாடலை கேட்போம். மறுபடியும் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். பாலிவுட் படத்துல வந்து அவங்க நடிச்சாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா, அவங்க அப்பா ஐயப்பன்கிறவங்க வந்து லம்ஹே அப்படிங்கிற திரைப்படத்துல ஸ்ரீதேவி நடிச்சுக்கிட்டு இருந்த போது இறந்துட்டாங்க. மறுபடி பார்த்தீங்கன்னா ஜுடாய் அப்படிங்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாயும் இறந்துட்டாங்க. பெற்றோர்களை வந்து அவங்க அந்த இளம் வயதிலேயே அவங்க இழந்ததுனால சமுதாயத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்கள திருமணம் செய்து கொள்ள நிறைய நடிகர்கள் வந்து போட்டி போட்டாங்க. அவங்களோட பாதுகாப்பை கருதி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னை விட வயதில் மூத்த போனி கபூர் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். அனில் கபூர் என்ற நடிகருடைய சகோதரர் அவர். அவரை வந்து ஜூன் 2 1996 வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க பிறந்ததுங்க. ஒரு குழந்தை பேரு ஜான்வி, இன்னொரு குழந்தை பேரு குஷி. அவரு தன்னுடைய மைத்துனர் அனில் கபூரோட நிறைய படங்களை நடித்து ரொம்ப வெற்றி படங்களாக கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் அடிமை இல்லை என்ற படத்திலிருந்து வா வா இதேமே அப்படிங்கிற பாட்டை கேட்போம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நாம இந்த நிகழ்ச்சியில நிதி ஸ்ரீதேவியை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். போனி கபூரை திருமணம் செய்து கொண்ட பிறகு சினிமாவை விட்டு விலகியிருந்த ஸ்ரீதேவி 6 ஆண்டுகள் கழித்து 1-2 தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சுட்டு வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் விங்கிலீஷ் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் திரைப்பட துறையில் கால் பதித்தார். இப்படம் தமிழில் இந்தியிலும் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டு 2012 அக்டோபர் 5 வெளியிடப்பட்டது. பிறகு தெலுங்கிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. அவங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்ல புலி அப்படிங்கிற படத்துல அறிமுகம், அதாவது ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்களை ஒரு பெரிய அழகு தேவதையாவே காட்டியிருப்பாங்க. ஒரு பாடல் கேட்போம், குரு படத்திலிருந்து நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற பாட்டை கேட்டுட்டு மறுபடியும் நம்ம ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். 1918 பிப்ரவரி மாதம் 24 ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, துபாய்க்கு சென்றிருந்த ஸ்ரீதேவி அவர்கள் மரணம் அடைந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுங்க. அவ்வளவு தாங்க, இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் துடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க மேல அவ்வளோ ஒரு அளவுக்கு அதிகமான பாசம் வச்ச மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருந்திருக்காங்க. 2018 பிப்ரவரி மாதம் 24 சனிக்கிழமை இரவு துபாயில் மாரடைப்புனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியே வந்துச்சுங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிணக்கூற்று அறிக்கை, அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நீரில் மூழ்கி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய குருதியில் அவங்க ரத்தத்தில் வந்து மதுபானம் இருந்ததாக கூறியது. ஆனால் என்னென்னவோ எப்படி வேணாலும் அவங்க சொல்லட்டும், ஆனால் நடிகை ஸ்ரீதேவி இறந்தது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து, ஒரு வீட்டில் உள்ளவங்களை இழந்தால் நம்ம எப்படி நம்ம கஷ்டப்படுவோமோ அதே மாதிரி உணர்வு தாங்க எல்லாருக்கும் இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல் வந்து இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு பிப்ரவரி 27, 2018 தனி விமானம் மூலம் துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுங்க. பின்பு அவரது உடலை பிப்ரவரி 28, 2018 அன்று மும்பையில் உள்ள வில்லே பார்லே மின்மயானத்தில் அரசு முழு மரியாதையோடு அடக்கம் செஞ்சுதுங்க. அவங்க வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க இல்லையா, அவங்களுக்காக முழு அரசு மரியாதையோட தகனம் செஞ்சாங்க. அவங்கள தகனம் செஞ்சதுக்கு பிறகு கூட நம்ம மனசுல இருந்து அவங்க நீங்காத ஒரு இடத்தை அவங்க பெற்றிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பாடலை கேட்போம். பட்டாக்கத்தி பைரவன் படத்திலிருந்து ஒரு பாடல், தேவதை. அந்த பாட்டை கேட்போம். தேவதை, ஒரு தேவதை அப்படிங்கிற பாட்டை கேட்போம். ஏன்னா அவங்க ஒரு தேவதை தாங்க அவங்க.

0: விட்டு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம நடிகை ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அவங்கள பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வரும் வாரங்கள்ல நிறைய புதுமை பெண்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இயக்குனர் மீரா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த என் அன்பு உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மணிமேகலை. நன்றி, வணக்கம் உறவுகளே.
0: பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி.

எனது அருமை உறவுகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றில் தமிழ் வானொலி. எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலகத் தமிழ் சேவை. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் எனது தேர்வாக சில இனிய உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது எம்டிஆர் எஃப்எம் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பொன்னுமணி என்ற படத்திலிருந்து அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் சுமந்து என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்பிரமணியம்.

இசைமறை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கு வாசல் என்ற படத்திலிருந்து பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வைதேகி காத்திருந்தாள் என்ற படத்திலிருந்து ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி என்ற படத்திலிருந்து குயில புளிச்சி கூண்டியில் அடைச்சி கூவ சொல்லுகின்ற உலகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சி என்ற படத்திலிருந்து சின்னஞ்சீறு கிளியே சித்திர பூவிலியே என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே.ஜே. ஜெயசுதாஸ்.